0: மாதிரி இருக்கு.
1: வா தமயந்தி வா, நீ வர்றத நான் கவனிக்கவே இல்ல. வா உட்காரு.
0: உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகல, என்ன புது பொண்ணு, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கிறேன் தமயந்தி.
0: என்ன பலத்த யோசனை?
1: அடுத்த வாரம் என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே வருது, என்ன பரிசு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஏதாவது ஐடியா கூட?
0: பெண்களுக்கு பரிசு வாங்கி கொடுக்கனா ஏகப்பட்டது இருக்கு. வளையல், கம்மல், செயின், இப்படி ஏதாவது வாங்கலாம். ஹேண்ட்பேக், சாரி, டிசைனர் பிளவுஸ் கூட வாங்கி கொடுக்கலாம். ஆனா ஆண்களுக்குனா சாய்ஸ் ரொம்ப குறைஞ்சிருது. பேசாம வேலட் வாங்கிக்கூட.
1: போன வாரம் தான் புதுசா ஒரு வேலட் வாங்கினாரு.
0: அப்போ வாட்ச் வாங்கிக்கூட.
1: எங்க கல்யாணத்துக்கு இவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாட்ச் இவருக்கு கிஃப்டா கொடுத்தாரு. அது அப்படியே புத்தம் புதுசா இருக்குது. இவர் வாட்சே போட மாட்டாரு.
0: அப்போ டைம் எப்படி பாப்பாரு?
1: மொபைல்லே பாத்துக்குவாரு.
0: அப்போ மொபைல் ஒன்னு வாங்கிக்கொடு.
1: அதான் இருக்குதே.
0: பேண்ட், ஷர்ட், டி ஷர்ட், இப்படி ஏதாவது டிரெஸ் வாங்கிக்கூட.
1: இது சாதாரணமா எல்லாரும் வாங்கி கொடுக்கற மாதிரி தானே இருக்குது இல்லையா? நான் ஏதாவது ஸ்பெஷலா வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
0: அப்போ ஒரு பெரிய கார் வாங்கிக்கொடு.
1: அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்?
0: ஐயோ நிஷா, நான் என்ன சொன்னாலும் வேண்டாங்கிற, அதுக்கு ஒரு நல்ல காரணமும் சொல்ற. அப்ப நான் என்னத்த சொல்ல?
1: நல்லா யோசிச்சு இன்னும் ஏதாவது ஒரு ஐடியா கூட. அவருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும்.
0: அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது.
1: என்னது அது?
0: பணம். ஒரு கவருக்குள்ள உனக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை வச்சு கொடுத்துரு.
1: என்ன தமயந்தி, நீயும் ஐடியாவும்.
0: பிறகு என்ன? நான் என்ன சொன்னாலும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது.
1: எனக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லு.
0: உனக்கு பிடிக்கிற மாதிரியா, அவருக்கு பிடிக்கிறது மாதிரியா?
1: ரெண்டு பேருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லு.
0: நீ கடைக்கு போ, போய் பார்த்தா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
1: எந்த கடைக்கு போக?
0: கிஃப்ட் விக்கிற கடைக்கு போ. அங்க நிறைய இருக்கும். அங்க போனா உன் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நிச்சயமா கிடைக்கும்.
1: சரி தமயந்தி, நீயும் வாயேன், இப்பவே போலாம்.
0: சரி போலாம்.
1: தமயந்தி, அங்க பாரு, அந்த பெரியவர் தன்னுடைய பேரனுக்கு அவ்வளவு ஆசையா அந்த கார் வாங்கி கொடுக்கறாரு. அந்த சின்ன பையனும் எவ்வளவு சந்தோஷமா அதை வாங்கிக்கிறான். ரெண்டு பேர் கண்களையும் எவ்வளவு அன்பு, சந்தோஷம்.
0: ஆமா, அவங்க ரெண்டு பேரையும் பாக்குற நமக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்குது.
1: இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது தமயந்தி?
0: பரிசு கொடுக்கறதும் சந்தோஷம், வாங்குறதும் சந்தோஷம்னு புரியுது.
1: எனக்கு வேற மாதிரி தோணுது தமயந்தி.
0: என்ன தோணுது?
1: சந்தோஷம் பரிசுல இல்ல, அத கொடுக்கறவங்க கிட்டயும் வாங்குறவங்க கிட்டயும் தான் இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க காட்டுற அன்புல இருக்குது.
0: ஏ கரெக்ட்பா. சரி, நீ என்ன வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டியா?
1: ஆமா, நான் என் ஹஸ்பண்ட் மேல வச்சிருக்கிற அன்புக்கு இணையா ஒரு பரிசே கிடையாது. அதனால என்னையே அவருக்கு பரிசா கொடுப்பேன்.
0: அப்போ நீ ஒன்னும் வாங்க போறதில்ல.
1: அது எப்படி ஒன்னும் வாங்காம இருப்பேன்? இங்க பாரு, இந்த கிரீட்டிங் கார்டு ரொம்ப அழகா இருக்குது இல்லையா?
0: ரொம்ப அழகா இருக்குது.
1: இந்த கிரீட்டிங் கார்டை நான் வாங்குக்கிறேன். இந்த டாஸ்லிங் பென்னும் கொடுங்க.
0: என்ன எழுதுற நிஷா?
1: பாரு, நீயே பாரு.
0: தந்தேன் என்னை உனக்கு பரிசாக, ஏற்றுக்கொள் என்னை நிறை குறைகளோடு, என் இதயத்தை மெல்ல திறந்து பார், அதில் இருப்பது நீயும் உன் மீது நான் கொண்ட அன்பு மட்டுமே. வாவ், பியூட்டிஃபுல் நிஷா, ரொம்ப அழகா கவிதை எழுதியிருக்க.
1: எனக்கு கவிதைலாம் எழுத தெரியாது தமயந்தி. என் ஹஸ்பண்ட் மேல எனக்கு இருக்கிற அன்பை நினைச்சு பார்த்தேன். கவிதை ஊற்றா பெருக்கெடுத்து வருது.
0: நிஷா, எனக்கு உன்னைய பார்க்க பெருமையா இருக்குது. உன் அன்பை இந்த பரிசு மூலமா எவ்வளவு அழகா வெளிப்படுத்திருக்க. இதை விட சிறந்த பரிச நீ அவருக்கு கொடுக்கவே முடியாது. போ,
1: உண்மைக்குமே நல்லா இருக்குதா?
0: நிச்சயமா, பொருள்னு பாக்குறப்ப வெறும் கிரீட்டிங் கார்டுனா தோணும்பா. ஆனா அதுல நீ உன்னைய எவ்வளவு அழகா வெளிப்படுத்திருக்க, அது போதும். உன் ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இந்த சமயத்துல எனக்கு ஒன்னு தோணுது.
1: என்ன தமயந்தி?
0: நம்முடைய ஆண்டவரும் நம்ம கிட்ட பரிசோ பொருளோ எதிர்பார்க்கல நிஷா. காணிக்கைகளை கூட எதிர்பார்க்கல. ஏன், நேர்ச்சைகளை கூட எதிர்பார்க்கல. நாம நம்மள அவர்கிட்ட கொடுக்கணும், அதத்தான் அவர் விரும்புறாரு இல்லையா?
1: ஆமா, கரெக்டா சொன்ன. நம்முடைய அன்பு அவர் எதிர்பார்க்காரு. அது மட்டும் இல்ல, நாம அவரை நேசிக்கிற மாதிரியே மத்தவங்களையும் நாம நேசிக்கணும்னு விரும்புறாரு இல்லையா?
0: ஆமா நிஷா, உன் ஹஸ்பண்ட்க்கு ஒரு பரிசு வாங்குறது மூலமா இத நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவர் இந்த சூழ்நிலை மூலமா நமக்கு இந்த கருத்தை ஞாபகம் உற்றாரு. இனிமேல நாமும் மத்தவங்க மேல அதிகமா அன்பு செலுத்தணும்.
1: ஆமா தமயந்தி.
2: நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே, வணக்கம்.

0: மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? பரிசு. இப்போ கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய அக்கேஷன்ஸ் நமக்கு இருக்குது இல்லையா? வேலண்டைன்ஸ் டேங்கிறாங்க, விமன்ஸ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, இப்படி இந்த லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகுது. எல்லாத்துக்கும் கிஃப்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறோம். சில கிஃப்ட்ஸ் நம்ம சந்தோஷமாக கொடுக்குறோம், சில கிஃப்ட்ஸ் கொடுக்கணுமே அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். எப்படிப்பட்ட கிஃப்ட்ஸ் நம்ம கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் வினிதா சைமன் அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் வினிதா சைமன்.
1: வணக்கம் அக்கா. நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சிக்கு அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி.
0: எங்களுக்கும் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்தீங்க இல்லையா? பரிசு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: பரிசு இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு கிஃப்ட்டை கொடுத்தானா அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவங்களோட ஃபேஸில் ஒரு மகிழ்ச்சியை நம்ம பார்க்கலாம்.
0: ஆமாம், ஒரு சின்ன கிஃப்டாக கூட எவ்வளோதான் வயசானாலும் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது.
1: ஸோ அதை வந்து நம்ம இந்த கிஃப்டை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். கண்டிஷ்னல் கிஃப்டாக கொடுக்கலாம், அன்கண்டிஷ்னல். ஸோ கண்டிஷ்னல் அப்படிங்கும்போது நம்ம எதிர்பார்த்து செய்கிற, எதிர்பார்த்து கொடுக்குற கிஃப்ட். அப்படி வந்து என்னதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம திருமணத்திற்கு போகும்போது, பர்த்டேஸ்க்கோ, ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம வந்து ஒரு கிஃப்டை கொண்டு போய் கொடுப்போம். அந்த கிஃப்ட் என்ன எதிர்பார்ப்போட கொடுப்போம்னா, நம்ம கொடுத்த கிஃப்ட் நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு, நம்மளோட திருமணத்துக்கு திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் அது கொடுக்கறது. இல்லைன்னா ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதே அமௌண்ட்டுக்கு, அதே இதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய கோயில்களில், சர்ச்சில் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. அவங்களோட இதை கிஃப்டை கொடுத்துட்டு அதில் வந்து அவங்களோட பேரை வந்து பெருசாக எழுதி வச்சுருவாங்க. அதை வந்து அவங்களோட புகழுக்காக அதை பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து எல்லா சமுதாயத்தினருமே வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஆனால் கொடுத்துட்டு அந்த கிஃப்டை கொடுக்கறத ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து, செல்ஃபி எடுத்து, அவங்களோட ஸ்டேட்டஸில் போட்டு, அதை அவங்களே அவங்கள என்ன செஞ்சுக்கிறாங்க, விளம்பரப்படுத்திக்கிறாங்க. இது வந்து கண்டிஷனாக, இது வந்து நமக்கு கிடைச்சது, இது வந்து நம்மளோட பேரு புகழுக்காக இல்லை திரும்ப கிடைக்குங்கிற நம்பிக்கையில் கொடுக்குற,
0: ஏதோ ஒன்று எதிர்பார்த்து
1: கொடுக்குற கிஃப்ட். இன்னொன்று அன்கண்டிஷ்னலாக நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொன்னால், அன்பு. அதில் ரொம்ப முதன்மையான அன்பு வந்து தாயோட அன்பு, அதுதான் பெருசாக நம்ம இருக்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற கிஃப்ட்டுக்கு வந்து அவங்க திரும்ப அதை எதிர்பார்க்கறதே இல்லை. அது கிடைக்கும், கிடைக்காம போகும், ஆனால் அவங்களோட தியாகம் அதில் தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த தாயோட அன்பை குறித்து வந்து நான் வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: அதாவது ஒரு தாய் வந்து கண் தெரியாத ஒரு தாய் இருப்பாங்க. ஸோ அந்த கண் தெரியாத தாய்க்கு வந்து ஒரு மகன். அந்த மகன் வந்து எப்போவுமே தன்னோட தாயை கூட்டிகிட்டு போகணும், எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும்னா அவனுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். எதுக்கு நம்ம இப்படி கண் தெரியாத ஒரு தாய் எப்போவுமே நம்ம கூப்பிட்டு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து அவன் வளர்ந்து பெரியவன் ஆகிறான். அப்போவும் அவனுக்கு அது வந்து அவனுக்கு ஒரு எரிச்சலும், அது ஏன் நம்ம அம்மா அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவனுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அவன் வந்து ஒரு நாள் அவனுக்கு அது தெரிய வரும். இவன் சிறு பையனா இருக்கும்போது இவனுக்கு வந்து கண்ணுல உள்ள ஒரு பிரச்சனையினால இவனுக்கு கண்ணு தெரியாம போகும். அப்போ இந்த தாய் வந்து தன்னோட கண்ணையே தன் மகனுக்கு தியாகமா அதை கொடுத்துருவா, ஒரு பெரிய பரிசு அதை கொடுத்துருவா. அப்ப அந்த மகனுக்கு அது தெரிஞ்ச உடனே, அப்ப இவ்வளவு நாளும் அம்மாவோட கண் வழியா தான் நான் இந்த உலகத்தையே பார்த்தேன் அப்படிங்கும் போது அவனுக்கு அப்பதான் அந்த உண்மையான அன்பு, உண்மையான அந்த பரிசோட மதிப்பு அவனுக்கு தெரியும்.
0: இதுதான் ஒரு அன்கண்டிஷனல் பரிசு இல்லையா, கிஃப்ட். எதையுமே எதிர்பார்க்காம, என்ன பையன் எரிச்சல் பட்டது கூட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா கூட அவ சொல்லல இல்லையா.
1: இப்போ வந்து அதே மாதிரி ஒரு கிஃப்ட் ஆஃப் த மேஜை அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து, ஒரு பழைய கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறான், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அவங்கள்ட்ட அவ்வளோ பண வசதி இல்லை. அப்போ அந்த ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப அழகான ஒரு நீல முடி, அந்த பியூட்டிஃபுல் ஹேர் இருக்கும். அதை வந்து எப்படி அதை வந்து இவ என்ன பண்ணுவா, எதுவுமே பணம் இல்லாததுனால அது பக்கத்தில் ஒரு கடையில் ஒரு பார்லரில் போய் அவளோட ஹேரை வந்து கட் பண்ணி அதை விற்று இந்த கணவனுக்கு ஒரு அழகான பரிசு வாங்குவான். அந்த பரிசு என்ன அப்படின்னா, அவனோட ஒரு பாக்கெட் வாட்ச் வச்சுருப்பான். அந்த வாட்சுக்கு வந்து சரியான ஸ்ட்ராப் இருக்காது. ஸோ இவளோட ஹேரை கொடுத்ததுனால அதில் ஒரு பெரிய ஒரு மணி கிடைக்கும். அதை வச்சு இவன் வந்து பிளாட்டினமில் ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராப் வாங்கி தன்னோட கணவனுக்கு கொண்டு வருவான். ஸோ அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து இந்த கணவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி அவனுக்கு பணம் இல்லை, அதனால அவன் என்ன பண்ணுவான், அவன் அந்த வாட்சை விற்று தன்னுடைய மனைவிக்கு வந்து இரண்டு அழகான கிளிப்ஸ் தலையில் மாற்ற ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட், ஒரு கிளிப்பை வாங்கிட்டு வந்து கொடுப்பான், வாங்கிட்டு வச்சிருப்பான். ஸோ அப்போ வந்து இங்கே வீட்டில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த கணவனுக்கு தெரியும், தன்னோட மனைவிக்கு இந்த கிளிப்பை வைக்கிறதுக்கு முடியல. ஒய்ஃபுக்கு வந்து தன் கணவனுக்கு அந்த ஸ்ட்ராப்பை மாற்றுறதுக்கு வாட்ச் இல்லை அப்படின்னு. இது வந்து இந்த கிஃப்ட் வந்து ரெண்டு பேருக்கும் யூஸ் இல்லை, ஆனால் அதில் வந்து அவங்களோட அன்பு வந்து ரொம்ப மேலானது, ரொம்ப அவங்களோட அன்பு வெளிப்படுது. ஸோ எதுவுமே இல்லைன்னா கூட அவங்களோட அன்பு வந்து இதில் வெளிப்படுது.
0: இப்போ இது யூஸ்ஃபுல் யூஸ்லெஸ் அப்படிங்கிற பேச்சே இல்லை, ஏன்னா நம்ம எப்படி கொடுக்குறோம், எந்த மனசில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம்.
1: அதே மாதிரி பைபிள்லேயும் ஒரு இன்சிடென்ட் இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு காணிக்கை பெட்டி மேலே முன்னாடி இருக்கும்போது அதில் நிறைய பேர் வந்து காணிக்கைகளை போடுறாங்க. அப்போது ஒரு ஏழை விதவை வந்து ரெண்டு காசை கொண்டு காணிக்கையாக போடுறா. அப்போ வந்து இயேசு வந்து சீஷர்கள்ட்ட சொல்கிறாரு, இப்போ நிறைய பேர் காணிக்கை போட்டாங்க, ஆனால் எனக்கு வந்து இந்த விதவை போட்ட இந்த ரெண்டு காசு தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் அவங்ககிட்ட இருக்கிறதுல இருந்து கொடுத்தாங்க, இந்த ஏழை விதவைக்கு இந்த ரெண்டே ரெண்டு காசு தான் இருந்துச்சு, அதையே வந்து என்ன செஞ்சிட்டா, கொடுத்துட்டா. ஸோ இதுதான் பெரியது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்வார்.
0: பரிசு அப்படிங்கிறப்ப பொருட்களை பற்றியே நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், வெறும் பொருட்களை கொடுக்கறது தான் பரிசா?
1: பொருட்களை கொடுக்கறது பரிசு அப்படின்னு நம்ம எல்லாருமே அது வந்து நம்ம நினைக்கிறது தான். ஸோ நமக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு, ஆனால் அதையும் விட மேலானது வந்து நம்மளுடைய நேரம், நம்முடைய தாளந்துகளை வந்து மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். அப்போ அவங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்ப்போம். நிறைய இப்போ வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், நமக்கு எதுக்குமே நம்மளோட வேலைகளை தவிர மற்ற இது செய்கிறதுக்கு வந்து நமக்கு நேரமே கிடையாது. யாருக்கோ ஒரு உதவி பண்ணவோ இல்லைன்னா ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு சில நேரம் நம்முடைய வார்த்தைகளையே வந்து அவங்க வந்து பூஸ்ட் ஆயிடுவாங்க. அப்படி கூட பேசுறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப செல்ஃபிஷாக நம்மளுடைய வேலைகளை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் கடவுள் நமக்கு நிறைய தாளந்துகளை கொடுத்துருப்பாரு. எல்லாருமே ஒரு தாளந்தோடு இருப்போம். அந்த தாளந்தை நம்ம யூஸ் பண்ணுறோமா, அந்த நேரத்தை மற்றவங்களுக்காக கொடுக்குறோமா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நேரம் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள போய் நம்ம பார்த்து அவங்கள உற்சாகப்படுத்தலாம். இல்லை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குற இப்போ ஒரு டீச்சராகவோ ஒரு நமக்கு கல்வி செல்வத்தை வந்து கொடுக்க கொடுக்க குறையாததுன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச அந்த இதை வந்து அதனால் அந்த இதுவே கிடைக்க முடியாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்மளுடைய நேரத்தை செலவழித்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அது எப்பவும் நம்மகிட்டருந்து குறைஞ்சி போகாது. நம்முடைய தாளந்துகள் மற்றவங்களுக்கு செய்ய செய்ய நம்ம தான் அதில் இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அதை வந்து நம்ம உணர்ந்துகிடணும். அப்படி நம்மளோட நேரத்தை செலவிடலாம். நம்மளோட கொடுத்த தாளந்துகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான, பாட்டு பாடுற தாளந்து இருக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இது இருக்கும். அதை வந்து மற்றவர்களுக்காக, நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணாம மற்றவர்களுக்காகவும் அதை நம்ம வந்து நேரத்தையும் நம்முடைய தாளந்துகளையும் கொடுக்கலாம். ஸோ வயசானவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் பேசுனா பேச ஆளே இல்லாமல் இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம போய் உட்கார்ந்து அவங்களோட பேசுனா அவங்க சொல்றது, அவங்களுக்கு சொல்றதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அப்போ ஒருத்தங்க பார்க்கும்போது அவங்களுடைய முகத்துல சந்தோஷம், அவங்க வந்து நம்ம ஏதோ பொருட்களை கொடுப்போங்கிற இதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடையாதையோ, நம்மளை பார்க்க வந்திருக்கிறாங்களேங்கிறதுலயே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட சந்தோஷம் வந்து கொடுக்கற நமக்கு மன நிறைவை கொடுக்கும். மெட்டீரியல் எதிர்பார்ப்போட கொடுக்கறத விட எப்பவுமே இந்த மாதிரி கொடுக்கறது நமக்கு மன நிறைவை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவும் வந்து நிறைய நேரத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய டைம் ரிசீவிங் எண்ட்லயே நம்ம இருப்போம், கொடுக்கறதுல நமக்கு உடன்பாடு நிறைய இடத்துல இருக்காது. இவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நினைப்போம், ஆனா தகுதி உடையவங்களுக்கு கொடுக்கணும்னு கிடையாது. தகுதி அவங்களுக்கு திரும்ப நம்ம பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த தகுதியை பார்த்து கொடுக்க கூடாது. அது இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யறது தான் நம்ம செய்யற ஒரு பெரிய உதவி, ஆண்டவருக்காக நம்ம செய்யற ஒரு பெரிய காரியம். அப்பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
0: ஆமாம், ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா ஏழைகளுக்கு கொடுக்குறப்ப நமக்கு வந்து அது பதில் கிடைக்காது, ஆனாலும் நம்ம கொடுக்கறது தான் ரியல் கிஃப்ட். எனக்கு இந்த நேரத்தில் வந்து மதர் டெரிசா ஞாபகம் வருது. அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையே வந்து மற்றவங்களுக்காக அர்ப்பணிச்சவங்க. அவங்கள பற்றி ஒன்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சது, அதை வந்து அதில் தனக்கு எதையுமே எடுக்காமல் அந்த ஆர்ஃபனேஜுக்கு அதை கொடுத்துட்டாங்க. அப்போ அது எத்தகைய பெரிய பரிசு, அது அவங்களுக்கு பதில எதுவுமே கிடைக்காது. அன்பு இருந்தா தான் வந்து அது நம்மளால அதை கொடுக்க முடியும் இல்லையா. எதையும் எதிர்பார்க்காத, தன்னலமே இல்லாத அன்பு, அந்த அன்பு இருந்தாதான் இப்படிப்பட்ட பரிசை நாம மற்றவங்களுக்கு கொடுக்கும்.
1: ஆமா, யோவான் 3:16 கூட சொல்லியிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது வந்து நமக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து அவர் நமக்கு ரட்சிப்பை இலவசமா நம்ம கொடுத்திருக்கிறாரு. இந்த மனித குலத்துக்கே ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த அன்பு மேலான அன்பு, எல்லா விதமான ஒரு இதை விட இது ரொம்ப பெரிய அன்பு. இதுல வந்து அன்பு ரொம்ப பெரிய இதில் இருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன நினைக்க, நம்ம இந்த அன்பை வந்து நம்ம மற்றவங்களுக்கு அதை எப்படி வெளிப்படுத்துறோம், அதை எப்படி சொல்றோம். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு எங்கேயோ ஒரு கடைக்கு போனா 2 சாரி வாங்கினா 1 சாரி ஃப்ரீ, இது வாங்கினா இது ஃப்ரீ கிஃப்ட், அது வாங்கினா அது ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை போய் நம்மளும் வாங்கிட்டு மற்றவங்களுக்கும் வந்து போய் சொல்லுவோம், இந்த கடையில போய் வாங்குங்க, இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இது பாருங்க இது எவ்வளோ இதா இருக்கு. ஆனால் நமக்கே தெரியாது அந்த எது ஒரு பொருளை உட விலையை இதில் சேர்த்து வாங்கிடுறான் அப்படிங்கிறத கூட. அந்த ஒரு உலக பிரகாரமான ஒரு அந்த மெட்டீரியல் கிஃப்டையே நம்ம எல்லாருக்கும் போய் ரொம்ப விசேஷமா சொல்லிடுறோம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, இலவசமான ரட்சிப்பை நம்ம எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம், நம்ம எத்தனை பேருக்கு அவரோட அன்பை வந்து நம்ம மூலமா அதை பிரதிபலிச்சிருக்கிறோம், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் மூலமா எப்படி நம்ம வந்து இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கிறோம், அதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸா அதை யோசிக்கணும். ஸோ பரிசு, கிறிஸ்மஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் சண்டேனே வைப்பாங்க. அப்போது எல்லாரும் வந்து கிஃப்டை வாங்கி குமிச்சிருவாங்க. அப்போ யார் வந்து நிறைய கொடுத்தாங்க, இவ்வளோ வந்திருக்கு, இந்த சர்ச்சில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த சர்ச்சில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒவ்வொரு சர்ச்சாகவே ரொம்ப பெருமையாக அதை பேசுவாங்க. ஆனால் அதில் அந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து நம்ம நினைக்க வேண்டியதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரோட அன்பு, அவரோட அவர் குமாரனா இங்க பிறந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாருங்கிற அந்த அன்பை வந்து நம்ம உணரணும். ஸோ இதுதான் அதுல வந்து ஒரு மேலான ஒரு காரியம்.
0: இந்த பரிசு, நமக்கு கிடைச்ச பரிசை நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் இல்லையா. இலவசமா கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். உண்மையான நமக்கு அன்பு இருந்து, அன்பு இருந்ததுன்னா நம்ம அதை மற்றவங்களுக்கு செய்வோம்.
1: இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தார், இயேசு கிறிஸ்துவோட அன்பையும் அந்த ரட்சிப்பையும் நம்ம பெற்றிருந்தோம்னா கண்டிப்பா இதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். இலவசமான இந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லுவோம்.
0: ரொம்ப அழகா பரிசை பத்தி நீங்க சொன்னீங்க, பல விதங்களான பரிசுகளை சொன்னீங்க, கண்டிஷனல் கிஃப்ட், அன்கண்டிஷனல் கிஃப்ட் அப்படின்னு சொன்னீங்க, எப்படிப்பட்ட கிஃப்டை நம்ம கொடுக்கணும்னு சொன்னீங்க, அது வாங்குறதை விட கொடுக்கறதே பாக்கியம் அப்படின்னு சொன்னீங்க, மெட்டீரியல் கிஃப்ட் இல்லாம அன்பு, நேரம், இதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அழகா பரிசை பத்தி நீங்க அனலைஸ் பண்ணீங்க. நீங்க எங்க ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: நன்றி.
0: தோழிகளே, பரிசு கொடுக்கறத பத்தி, வாங்குறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு கிடைச்ச பரிசுலே பெஸ்ட்டு கிஃப்ட் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? அதை கொடுத்தது யார்? அவங்களுக்கு உங்கள் நன்றியை நீங்கள் எப்படி தெரிவிச்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு வந்து ரோமர் 6:23 ஞாபகத்துக்கு வருது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபை வரமோ அப்படின்னு தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் அது இங்கிலீஷ் பைபிளில் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? த கிஃப்ட் ஆஃப் காட். அப்போ த கிஃப்ட் ஆஃப் காட் என்ன அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் நினைச்சு பாருங்களேன், அது இல்லாத வாழ்க்கையை நினைச்சு பார்ப்போம். பயமா இருக்குது இல்லையா? மரணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது, ஒரு பரலோக வாழ்க்கை நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிச்சயமே நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. அதை வச்சுதானே நமக்கு வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்குது. மரண பயம் இல்லாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னா நினைச்சு பாருங்க. அப்போ நமக்கு எப்படிப்பட்ட பெரிய பரிசை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவின் மூலமா. அப்போ அதுதான் நான் பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த பெஸ்ட் கிஃப்ட் அவர் கொடுக்கப்ப நாம அதுக்கு பதிலா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா? என்ன கொடுக்கலாம் நம்மள? எபேசியர் 5:1-2 என்ன சொல்லுது? நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இதுல பாத்தீங்கன்னா தேவனை பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்ட்டு இருக்குது. அதுல வந்து இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம் பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ எப்படி நம்ம அன்பு செலுத்தணும்? தன்னை போல் பிறனை நேசிக்கணும். அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனால் அதை நம்ம வந்து பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம எவ்ரி டே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு பாதை எடுத்து வைக்கும் பொழுதும் அது பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டெப், ஒரு ஃபார்வர்டாகவே இருக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம அன்பிலையும் இன்னும் முதிர்ச்சி அடையணும். எதையுமே எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தணும். அப்போ இந்த அன்பை நம்ம பொருளாக மட்டும் கொடுக்காம நம்மளுடைய, அவங்க அழகாக சொன்னாங்க, நேரத்தை கொடுக்கலாம், நம்மளுடைய தாலந்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒவ்வொன்றும் என்ன கொடுக்கலாம், எப்படி மற்றவங்களுக்கு நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுலே நாம் இருக்கணும். கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பு கூறணும். இதுதான் நாம் தேவன் நமக்கு கொடுத்த பரிசுக்கு ஈடா, ஈடுன்னு சொல்ல மாட்டேன், ஏதோ கொஞ்சம் தகுதிப்படுத்துறதுக்கு நாம் கொடுக்கும் பரிசு. சரியா? இப்போ நாம மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்துவோமா? ஏன்னா நித்திய ஜீவன் நமக்கு கிடைச்சிருக்குது, பரலோக வாழ்க்கையின் நிச்சயம் நமக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கு நன்றியோட நம்ம கொஞ்சமாவது அதுக்கு ஈடா தகுதியா கொஞ்சமாவது தகுதிப்படுத்த மற்றவங்களை அன்பு செலுத்துவோமே. அந்த பரிசை நாம கொடுப்போமே. பணமா காசா கொடுத்துதான் பாருங்களேன், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இதை கொடுக்கும்போது நமக்கும் ஒரு சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. நான் இவ்வளோ தூரம் சொல்றேனே, செஞ்சுதான் பாருங்களேன். சரி தோழிகளே, அடுத்த நிகழ்ச்சியில நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
1: எப்படிப்பட்ட பரிசு மத்தவங்க விரும்புவாங்க அப்படிங்கறதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோம்னு நான் நம்புறேன். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: பிரியமானவர்களே, யோபு புத்தகத்தில் வரும் முக்கியமான வசனங்களை இப்பொழுது நாம் பாடலாய் பாடுவோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அடைக்கல கீதங்கள் பாடல்களை இயற்றி இசையுடன் பாடியவர் சகோதரர் டி அருள்ராஜ். அவரின் சொந்த அனுபவங்களை இப்பாடல்கள் மூலம் வெளியிடுவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இசை சகோதரர் பேட்ரிக் ரொசாரியோ, தயாரிப்பு சகோதரர் ஜேக்கப் ரூபன்.

சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன ஒரு நிச்சயம், அவர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். ஏகோவா ரூபா என்று சொன்னால்

உயிரோடு கூட கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையை பற்றிய அநேக கேள்விக்குறிகளோடு ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது? சூழ்நிலைகள் அந்தகாரமாய் தோன்றுகிறதே. நான் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்ற சோர்வோடு இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கலக்கத்தை உண்டு பண்ணின ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்ததுண்டு. 2005 ஜூன் மாதம் 6 எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நான் அதிகமாய் நேசித்த என்னுடைய தகப்பனா அந்த நாளிலே ஒரு கோரமான வாகன விபத்திலே மறித்து போனார். எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. இழப்பு நிமித்தம் உண்டான வேதனை ஒரு புறம், தனிமை உணர்வு, எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு புறம் என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய தகப்பனார் மறித்த போது இனி யார் என்னை நடத்துவார், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி நான் அழுதேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் மறித்த பிறகு ஆண்டவரே எனக்கு தகப்பனாக இருந்து நான் இழந்து போன என்னுடைய தகப்பனை காட்டிலும் அதிக கரிசனையோடு என்னை நடத்த ஆரம்பித்தார். ஆம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை ஆற்றி, என்னை தேற்றி, அவரே எனக்கு தகப்பனாயிருந்து ஒரு புதிய விதத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அன்பு ஐயா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனையாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் ஒரு அநாதை, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய தேவன் ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், அவருடைய கதறலை கேட்காமல் இருப்பாரோ? அவர் ஒரு எல்ரோயி. ஆம், அவர் நம்மை காண்கிறார், நம்மை விசாரிக்கிறார். என்னை விசாரித்த தேவன், என்னை நடத்துகிற தேவன், உங்களை

எங்களோடு எங்களுக்குள்ள இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு நாளும் குறைவு என்பது இல்லை. நரகமோ பேயோ நாசமோ மோசமோ நிர்வாணமோ பசியோ சிருஷ்டியோ எதுவும் உங்க அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன்னு பவுல் சொன்னார். எங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாள் உங்களோடு இசைந்த வாழ்க்கையாய், எங்க ஹார்ட் என்னால சாஃப்டான ஹார்ட், உங்க சமூகத்தில் வரும்போது வேதத்தை வாசிக்கிற போது ஜெபிக்கும் போது ஆத்மாக்களுக்காக மன்றாடும் போது கண்ணில் தண்ணி வரக்கூடிய அளவுக்கு எங்க ஹார்ட் ரொம்ப சாஃப்டா இருக்க உதவி செய்யப்பா. எங்க ஹார்ட் கடினமான ஹார்ட்டா இருக்க கூடாதப்பா, அவளையினால நிறைஞ்ச ஹார்ட்டா இருக்க கூடாது, பயத்தினால நிறைஞ்ச ஹார்ட்டா இருக்க கூடாது, இச்சையினால நிறைஞ்ச ஹார்ட்டா இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் கம்பாஷனேட் ஹார்ட்டா, ஒவ்வொரு நாளும் ஆத்மாக்களுக்காக பாரப்படுகிற ஹார்ட்டா. உங்க ஹார்ட் எங்க ஹார்ட்டா மாறிட்டோம்ப்பா. பிஸ்கட்லாம் சாப்பிடுவாங்க லிட்டில் ஹார்ட்ன்னு குட்டி பசங்க, அது மாதிரி எங்க இருதயம் உங்க இருதயமாயா. எவ்வளோ பெரியவங்களானாலும் உங்க இருதயத்தை தரிச்சு லிட்டில் ஹார்ட்டா அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களாக உங்க மோடுக்கு நாங்களும் வந்துரு. எங்களுக்கு கொடுத்த குரோனோஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க சமூகத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ராஜா கைரோஸ்க்காக அங்க காத்திருக்கிற அன்பு மக்களாய் காணப்படும் ராஜா உதவி செய்ய. குரோனோஸ்ல கால அளவின்படி இருக்கிற கடிகாரத்தில் டைமை விரயமாக்காம முதலீடு செய்ய செய்ய செய்ய உங்க கைரோஸ் வரும்னு சொன்னீங்களே, உங்க சித்தப்படியே எங்களை கைரோஸ்க்கு கொண்டு வந்து விட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். காத்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரும் ஓடு பாதையில் எத்தனை இன்னல் வந்தாலும் நீங்க எந்த இடத்துல இருக்க சொன்னீங்களோ அந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் நீங்க உயர்த்துகிற ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். அவங்க பட்டணத்துல இருந்திருக்கலாம், அவங்க படிச்சவங்க, ஆனாலும் நீங்க சொல்லிட்டீங்கன்றதுனால கிராமத்துல இருந்து ஆத்மாக்கள் வராங்களோ வரலையோ, நீங்க சொன்ன இடத்துல காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவ மனிதருக்கும் மனுஷிக்கும் உயர்வை கட்டளை எடுக்கிற இந்த கைரோஸ் ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறோம், சித்தம் போல நடத்துகிறீர், நன்றி சொல்லுகிறப்பா நன்றி. மனதார ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து உம் நாமத்தை உயர்த்தி கொள்ளப் போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. சந்தோஷம் உங்கள் யாவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில். ஒவ்வொரு நாளும் சந்திக்க வைக்கிற அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலமும் நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்குள் இருக்கிறேன். பக்கத்தில் பசங்க உயிரோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளே வாழ்கிறார். அப்புறம் எதுக்கு கவல? அதனால் இதை நினைக்கும் போது உள்ளமானந்த கீதத்திலே உள்ளம் வெள்ளமாக பாய வேண்டும். இல்லம் ஒவ்வொருவருடைய இல்லமும் அடிதடி நடக்கிற இல்லமா, கசட பேசுகிற இல்லமா, சண்டை பிடிக்கிற இல்லமா இருக்கக்கூடாது. ஒரு அருமையான என்னுடைய நண்பர் சமீபத்தில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, ஐயா என்னுடைய வேலை என் மனைவி பிள்ளைகளுடைய வேலையே என்னன்னு கேட்டால், துதிக்கிறது ஜெபிக்கிறது வேத வசனம் வாசிக்கிறது இதுதான் செய்வோம். இந்த சத்தமாக கூட நாங்கள் பேச மாட்டோம், சந்தடியாக நாங்கள் பேச மாட்டோம், சண்டை போடுற மாதிரி அதை கத்த மாட்டோம். ஏன்னா அவர் சொன்னார், ஹோலி ஸ்பிரிட் ஒரு புறாவை போல போன்றவர், ரொம்ப சத்தம் போட்டால் புறா பறந்துருந்தானே ஐயா அப்படின்னாரு.
எனக்கு அப்படியே அவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அது மனசுல நான் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். வீட்டுல என்ன பண்ற அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுறப்ப ஹோலி ஸ்பிரிட் நம் மத்தியில தானே இருக்கிறாரு. மென்மையான புறாவை போன்ற ஹோலி ஸ்பிரிட் அவர் துக்கப்படாதபடி நம்முடைய ஹார்ட் ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் அப்பா உங்களோடு பழகிற ஹார்ட்டாக, உங்களை துக்கப்படுத்தாத ஹார்ட்டாக ஆண்டவரே என் ஹார்ட் இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அப்பா சமூகத்தில். நேத்து காலில் டிவோஷன் முடிச்சுட்டு நான் கீழே இறங்குறேன். இந்த பாட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சின்ன பையனா இருக்கிறப்ப கேட்ட பாடு. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே. எங்க பாஸ்டர் பென்னி பாஸ்டர், நாங்க டினிட்டி சர்ச்சில் இருக்கிறப்ப எங்க பாஸ்டர் அவ்வளோ அழகா இந்த பாடலை பாடுவார்கள். சந்தோஷமாய் இந்த காலை நேரத்துல அப்பா சமூகத்துல அப்பா உங்களை உயர்த்தி உயர்த்தி பாடுறோம்.

மார்த்தாள் ஓடி வருகிறாள், மரியாள் ஓடி வருகிறாள். ரெண்டு பேருமே இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டானே. நீங்க ஏன் சொன்ன

விசுவாசிக்கிறியா? இப்ப நான் அவனை எழுப்புவேன் விசுவாசிக்கிறியா? ஆமா, உயிர்த்தெழுதல எழுப்புவீங்க, அதுல என்ன சந்தேகம்? உயிர்த்தெழுதல எழுந்துக்கும், அது வேற. இப்ப நான் எழுப்புவேன். ஐயோ, நாலு நாள் ஆயிட்டு நாருமே அப்பா குரோனோஸ் மார்த்தா குரோனோஸை யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் சொன்னார், If you believe, you can see, you shall see the glory of God. அப்படின்னு சொல்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.

க்ரோனோஸ்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கைரோஸ்ல வந்து லாசரு கம் அவுட் அப்படின்னாரு. பாருங்க, கைரோஸ்ன்னு முடிச்சு நேற்று பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ராஜன்னு சொன்னாங்க, உங்க கையில எல்லார் கையிலையும் ஒரு ரோஸை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்கள்.

0: நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கடந்து வந்து கிரியை செய்கிற அந்த கைரோஸ் அந்த சீசனை குறிச்சும் அந்த டயத்தை குறிச்சும் நாம கடந்த நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்க தேவன் பாராட்டுகிற கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பூமியில நாம ஆண்டவரோடு சஞ்சரிக்கவும் அவர் நமக்கு காண்பிக்கிற பாதையில தொய்வில்லாம நாம நடப்பதற்கும் தேவையான ஆலோசனைகளை, அதிசயமான ஆலோசனைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாம வாரி வழங்குகிற கிறிஸ்துவின் ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
1: ஆமென்.
0: எல்லாமே இருக்கு. எங்க ஸ்கூல்ல எல்லாம் போய் படிக்கணுங்கிற அவசியம் என்னன்னா இல்ல, ஆனா இந்த உலகத்துல படிச்சா வேண்டி இருக்கு.
1: ஒரு பாஸ்போர்ட் மாதிரி.
0: ஆனா ஸ்கூல் நமக்கு கற்றுத்தர முடியாதத, உலகத்துல நாம நம்மை குறித்த ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க தேவையான பாடங்களை, ஆலோசனைகளை, எச்சரிப்புகளை, வழிநடத்தல்களை இந்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அப்படி வாரி வழங்குறார்.
1: ஆமென்.
0: பஞ்சமே இல்லாம.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆச்சரியமா இருக்கு இந்த ஆலோசனைகள், இந்த சத்தியங்களை எல்லாம் நாம தியானிக்கும் பொழுது எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் எங்கதான் வச்சிருக்கிறாருன்னா பைபிள்ல இருந்து நமக்கு தேவைப்படுற கைடன்ஸ் கடந்து வருகிறது. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்படி வர்றப்பதான் இந்த குரோனோஸ், இந்த
1: கைரோஸ்.
0: கைரோஸ் கைரோஸ்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்து தீவிரமா காரியங்களை செஞ்சு முடிக்கிற ஒரு காட்ஸ் டைம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், காட்ஸ் டைம் டு ஆக்ட். தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற தருணம், கிரியை செய்கிற நேரம். குரோனோஸ்ங்கிறது நம்முடைய வாழ்நாள், நம்ம காண்டர் கொடுத்துருக்கிற காலம், வாட்ச் டைம், மாசம், வருஷம், நாள், நேரம், நிமிஷம், நொடி, இது எல்லாம் நேரம் நமக்காக என்ன செய்வதில்லை, ஒருபோதும் காத்திருப்பதே
1: இல்லை.
0: இல்லை, நேரத்துக்காக நாம காத்திருக்க முடியும், ஆனா நேரம் நம்ம யாருக்காகவும் காத்திருக்காது. பாத்தீங்களா, டைம் வந்து யாருக்காக என்ன செய்யறது இல்லை,
1: காத்திருக்கிறதே இல்லை.
0: காத்திருக்கிறதே இல்லை. காலத்துக்காக தான் நாம என்ன செய்யறோம், காத்திருக்கிறோம். ரொம்ப யூனிக்கான இயல்பு பயத்து கொண்டு. ஸோ நீங்களும் நானும் தேவன் நமக்கு குறித்திருக்கிற காலத்துக்காக காத்திருக்கிற நபர்கள். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்முடைய கைரோஸ்க்காக, கைரோஸ் மொமெண்ட்டுக்காக தேவன் குறித்திருக்கிற அந்த நேரத்தில், அந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையில் அதிதீவிரமாக நடந்து முடிய போகிற தேவனுடைய பலத்த கிரியைகளை தரிசிப்பதற்காக நாம கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறோம்.
1: அல்லேலூயா.

0: ஹல்லேலூயா.
1: அப்ப நீங்க கைரோஸ்க்காக என்ன செய்யலாம், காத்திருக்கலாம். ஆனா குரோனோஸ் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்திருக்காது. குரோனோஸ் வந்தா டைம் வந்து நமக்காக என்ன செய்யறது இல்ல,
0: காத்திருக்கிறது இல்ல,
1: காத்திருக்கிறதே இல்ல. ஏப்பா நீ வர்ற வரைக்கும் நான் 2 நிமிஷம் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் நமக்காக நிக்கிதா?
0: நிக்கலையே,
1: ஓடிக்கிட்டே இருக்கு.
0: அதோட சேர்ந்து நம்ம ஓடணும்.
1: ஓடுறவன் தான் நேரத்தோட சேர்ந்து ஓட முடியும். நடக்கிறவன் தான் நேரத்தோட சேர்ந்து நடக்க முடியும். வந்தா நேரம் நமக்காக காத்திருக்கிறது என்னன்னா,
0: இல்லை
1: இல்ல, தேவன் நமக்கு தந்த நேரத்தோட நம்ம ஓடிட்டே இருக்கணும். தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரத்தோட நாம ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு, நமக்காக தேவன் குறிச்சிருக்கிற நேரத்துக்காக நாம என்ன செய்யறோம், காத்திருக்கிறோம். அப்ப குரோனோஸ் நேரம் யாருக்காகவும் என்ன செய்யறது இல்ல,
0: காத்திருக்கிறதே
1: இல்ல. வாட்ச் வந்து டிக் டிக் டிக் டிக் டிக் டிக் டிக் டிக்னு என்ன செய்யுதுன்னு அப்படியே
0: ரொட்டேட் ஆகிட்டே
1: ஓடிட்டே இருக்கு. 24 மணி நேரம் ஒரு நொடி கூட யாருக்காகவும் வெயிட் பண்றது என்னன்னா,
0: இல்லை
1: இல்ல. அது பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்தாலும் சரி,
0: பிரசிடென்டா இருந்தாலும் சரி,
1: அல்லது ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, யாருக்காகவும் நேரம் என்ன செய்வதில்லை,
0: காத்திருப்பதில்லை.
1: அதுதான் குரோனோஸ். குரோனோஸோட இயல்பது
0: அல்லேலூயா.
1: ஒரு செகண்ட் நிறுத்துங்க பாப்போம். ஏ இரியா வர்றேயா?
0: ஓடிக்கிட்டே இருக்க,
1: இவ்வளவு நேரம் அவசரமா டக்கு டக்குன்னு ஓடிட்டே இருக்க, உனக்கும் கொஞ்சம் ஓய்வு வேண்டாம். ஒரு 2 செகண்ட் நின்ன என்ன, நான் வந்து சேர்ந்துக்கிற போறேன் அப்படின்னு சொல்லி இந்த குரோனோஸை பார்த்து எனக்காக ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவியா, ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுவியான்னு குரோனோஸை பார்த்து யாரும் கேட்க முடியாது.
0: எஸ்
1: குரோனோஸ் என்ன சொல்லும், தேவன் நம்ம கொடுத்த நேரம் என்ன சொல்லும், என் கூட சேர்ந்து ஓடிவா.
0: எஸ்
1: என் கூட சேர்ந்து என்ன செய்யணும்,
0: ஓடிவா,
1: நீ நட. கைரோஸ் இருக்கு பாருங்க, God's time. Hallelujah.
0: Hallelujah.
1: என்ன டைம்,
0: God's time.
1: God's டைத்துக்காக நான் என்ன செய்ய முடியும், காத்திருக்க முடியும்.
0: Hallelujah.
1: குரோனோஸ் நமக்காக காத்திருக்காது, அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா குரோனோஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா எதுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னா, என்னோட கைரோஸுக்காக.
0: ஆமென்.
1: எனக்காக தேவன் குறித்திருக்கிற அந்த அப்பாயிண்டட்
0: சீசன்,
1: சீசனுக்காக, டயத்துக்காக.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: புரியுதா உங்களுக்கு?
0: எஸ்.
1: எனக்கு பலனா இருக்கு, திரும்பவும் தெளிவுபடுத்துறேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் நம்ம யாருக்காகவும் காத்திருக்கிறது
0: என்னன்னா,
1: டைம் ஓடிட்டு இருக்கு. இந்த டயத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கிறோம்.
0: எஸ்.
1: இந்த டயத்துல நாம தேவன் சொன்ன காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம்.
0: ஹல்லேலூயா.
1: அப்ப இந்த குரோனோஸ் வந்து 5:30 மணிக்குன்னா 5:30 மணிக்கு டிவோஷன் ஆரம்பிச்சாகணும்.
0: எஸ்.
1: 6:10, 6:00, 6:12 மெசேஜ் என்ன செஞ்சாகணும்,
0: ஆரம்பிச்சாகணும். ஹல்லேலூயா.
1: இத ஆரம்பிக்க முடியலன்னா இந்த டிவோஷன் ஆரம்பிக்க கூடாது.
0: எஸ்.
1: அதனாலதான் ஒன்னு ஆரம்பிக்கிறது ஈஸி, ஒன்னு ஆரம்பிக்கிறது
0: ஈஸி.
1: ஆரம்பிச்ச பின்னாடி அதோட ஓடிடலாமா? நாங்களும் இந்த 5 வருஷம் முடிஞ்ச 6வது வருஷம் என்ன செய்யறோம், டிவோஷன்ல
0: ஓடிக்கொண்டே
1: இருக்கிறோம். 5 வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணல.
0: எஸ்.
1: 5 ஆண்டுகள் விரயம் என்னன்னா ஆகல. கால நேரம் அற்புதமான விதத்துல நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் என்னன்னா
0: இருக்கிறது,
1: இருக்கிறது.
0: எஸ்.
1: இந்த ஆண்டவர் நமக்கு தந்த குரோனோஸ், தேவன் நமக்கு தந்த நேரம் நமக்காக காத்திருக்கிறது இல்ல. எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற நேரத்தோட இணைஞ்சு நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தில் தேவன் எனக்கு செய்ய சொன்ன காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படி தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற காலத்தில் தேவன் எனக்கு சொன்ன காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கான தேவனுடைய நேரத்துக்காக நான் காத்திருக்கிறேன்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க, க்ரோனோஸ் தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரம் நம்ம யாருக்காகவும் காத்திருப்பது
0: இல்லை.
1: அதே நேரத்தில் நமக்கான தேவனுடைய நேரம் கைரோஸ், அதற்காக நாம அனைவரும் என்ன செய்கிறோம்?
0: காத்திருக்கிறோம்,
1: காத்திருக்கிறோம். இந்த நாட்கள் என்ன செய்தினா, that time has come in our life.
0: Amen.
1: அந்த தேவன் உங்க வாழ்க்கையில எழுந்திருளி கிரியை செய்கிற காலமும் நேரமும் வந்திருக்கிறது,
0: வந்திருக்கிறது.
1: You are in your kairos.
0: Yes.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதான் சங்கீதம் 102:13 வாசிக்கிறோம், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவி,
0: அதற்கு தயை செய்யும் காலமும்
1: அதற்காக குறித்த நேரமும்
0: வந்தது,
1: வந்தது. Yes, the appointed time, the moment designated has come.
0: Yes.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The appointed time, தேவன் குறிச்சிருக்கிற அந்த நேரம், the moment designated. ஆண்டவர் தம்முடைய ஆதீனத்துல இதெல்லாம் நிகழணும்னு சொல்லி முன்னாடியே திட்டம் பண்ணிருப்பாரு. பாருங்க, அந்த நிகழ்வு உங்க வாழ்க்கையில நிகழுகிற நேரம் வந்தது,
0: வந்தது. ஆமென். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: தேவன் குறிச்சிருக்கிற காலமும் நேரமும் வர்றப்ப தேவன் தீர்மானிச்சிருக்கிற காரியங்கள் நிகழ்ந்தே
0: தீரும்,
1: தீரும்,
0: தீரும். ஹல்லேலூயா.

0: யெகோவா சம்மாவோடு இருக்கிறவனால சும்மா இருக்கவே முடியாது.
1: ஆமென்.
0: நீங்க சும்மா இருக்க கூடாது நினைச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் யெகோவா சம்மாவோட இருந்து பாருங்க.
1: எஸ்
0: அம்மா நம்மளோட தானே இருக்கிறாரு,
1: இருக்கிறாரு,
0: கூடவே இருக்கிறாருல,
1: கூடவே இருக்கிறாரு.
0: அவருக்கு நாம என்ன நாமோ? யெகோவா
1: சம்மா.
0: சம்மா யெகோவா சம்மான்னா தேவரீர், என் கூடவே
1: இருக்கிறீர்,
0: இருக்கிறீர்,
1: இருக்கிறீர்.
0: அவர் கூட நம்ம இருக்கிறப்ப யெகோவா சம்மா நம்மளோட கூடவே இருக்கிறாரு. அந்த சம்மாவோட நாமளும் கூடவே இருக்கிறப்ப நம்மளால சும்மா இருக்கவே முடியாது.
1: ஆமென்.
0: அதனாலதான் ஆண்டவரோடு தன்னுடைய நேரத்தை முதலீடு செய்கிறவன் ஒருபோதும்
1: சும்மாவே
0: இருக்கிறது இல்ல.
1: எஸ்
0: சுறுசுறுன்னு இருப்பான்.
1: ஆமென்.
0: இப்ப பார்த்தாலும்
1: சுறுசுறு
0: சுறுசுறுன்னு இருப்பான் எறும்பு மாதிரி.
1: எஸ் அல்லேலூயா.
0: தேவனோட பழகிட்டு இருப்பான். நீங்க ஏதாவது செய்யணும்னா முதல்ல தேவனோட பழக கற்றுக்கொள்ளணும்.
1: ஆமென்.
0: சொல்லுவாங்க ஆண்டவர் என்னுடைய பலத்துக்கேற்ற பணியை கொடுக்கல, பணிக்கேற்ற பலனை கொடுக்கிறார்.
1: ஆமென்.
0: உனக்கு ஸ்ட்ரென்தா? சரி, இவ்வளவுதான் உன்னால செய்ய முடியும். போ, இதுக்கு மேல ஒரு ஒரு பணியை உன் கையில கொடுத்தா நீ நசுங்கி போயிருவ. அதனால உனக்கு லிமிட் இவ்வளவுதான்டா, இவ்வளவுதான்டா உன்னால சுமக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பலனுக்கேற்ற பணியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கல, கொடுக்கறது இல்ல, அசைன் பண்றது இல்ல. ஆண்டவர் பெரிய டாஸ்க நம்ம கையில கொடுத்து அந்த பணியை செய்து முடிக்க தேவையான பலத்தினால நம்மை இடை கட்டுகிறார்.
1: ஆமென்.
0: இதா வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இது. அதனுடைய நான் பாராஃப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன்.
1: ஹல்லேலூயா.
0: அதனால ஆண்டவரே என் பணிச்சுமையை குறைங்க, எனக்கு ஓவர் லோட் ஆகுது அப்படின்னு சொன்ன சிரிப்பார் ஆண்டவர். என்னடா என்னடா நீ என்னடா வேலை பண்ணி எடுத்துற, நீ உனக்கு அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சோ, உன்னால நான் சொன்ன வேலையை செய்ய முடியாத அளவுக்கு நீங்க வந்து அவ்வளோ தூரம் என்ன செட்டீங்கன்னா
1: பிஸி ஆயிட்டு.
0: பிஸி இல்ல, ஒவ்வொரு அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து திராணி இல்லைன்னு சொல்ற.
1: திராணி இல்லைன்ற
0: எங்க எங்க இருந்து நடிக்கிற, யார ஏமாத்துற நீ? முதல்ல போடா, போய் கொஞ்ச நேரம் உறவாடுறா போய் என் கூட.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: அங்கதான் பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுகிறான்,
1: சொல்லுவான். ஹல்லேலூயா.
0: இன்னைக்கு ஒர்க் லோட் அதிகமா இருக்கா, பேசாம கொஞ்ச நேரம் ஜோம் பண்ண போயிட
1: வேண்டியதான்.
0: நான் ஜோம் பண்ண முடியாத அளவுக்கு நான் களைப்பா இருக்கேன்,
1: பைபிள் படிக்க முடியாத அளவுக்கு. அப்பா
0: டூ மச் ரெஸ்ட் எதை குறிக்குதுன்னா நான் ப்ராப்பரா ஆண்டவரோட உறவாடல.
1: எஸ்
0: உறவாடாதவனுக்கு தான் அதிகமான ஓய்வு தேவைப்படுது. ஆனா ஆண்டவருக்குள்ள ஓய்ந்து இருக்கிறவன் பிஸியா இருக்கிறான்.
1: ஆமென்.
0: ஆக்டிவா இருக்கிறான்.
1: எஸ்
0: அவன் பாசிவா இருக்கிறது என்னன்னா இல்ல, நம்மளுடைய லைஃப்ல ஒரு ப்ரொடக்ஷன் காணப்பட்டுகிட்டே இருக்கும்.
1: எஸ்
0: ஒவ்வொரு நாளும் அவன் ப்ரொடக்டிவா இருப்பான், சும்மா இருந்தா செடக்டிவ் ஆயிடுறான்.
1: எஸ்
0: செடண்டரி, செடக்டிவ், தேக்க நில, மந்த நில.
1: எஸ் நீர் தேக்கமா இருங்கப்பான்னா தேங்கிட்டீங்களேப்பா.
0: அதான் நேத்து ஒரு மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தப்ப அவர் சொல்றாரு, நீங்க ஏதாவது ஒரு ஏடிஎம் சர்வீஸ்ல போய் நீங்க பணம் எடுக்கலான்னு போறப்போ அந்த ஏடிஎம் சர்வீஸ் மெஷின் முன்னாடி அவுட் ஆஃப் சர்வீஸ் போட்டிருந்தா நீங்க அங்க போய் நிப்பீங்களா?
1: நிக்க மாட்டோம்.
0: அவுட் ஆஃப் சர்வீஸ் என்ன என்ன என்ன என்ன என்ன அர்த்தம்? ஏற்கனவே சர்வீஸ்ல இருந்தது, இப்ப சர்வீஸ்ல இல்ல.
1: எஸ்
0: ரொம்ப ஓய்வு எடுக்கிறவன் அப்படித்தான் இருக்கிறான், அவுட் ஆஃப் சர்வீஸ். ஒரு காலத்துல சர்வீஸ்ல இருந்தடா, என்னடா பண்ணிட்டு தர்ற, இல்ல ஓய்வு எனக்கு தேவைப்படுது. ஒரு மாதிரி எனக்கு கிருகிருன்னு என்னன்னா
1: வருது.
0: அப்ப என்ன காரியம் அப்படின்னா, நான் ஆண்டவரோட பிஸியா இல்ல, நான் உறவாடல, நான் ஜோம் பண்ணல. ஜோம் பண்ணி இருந்தா எனக்கு இந்த நாள்ல நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய பணியை செய்ய தேவையான பலனை எனக்கு ஆண்டவர் தந்துருவாரு.
1: ஆமென்.
0: என்ன செய்யல, உறவாடல, ஆண்டவர் கொடுத்த பல ஊழியங்கள் தேங்கி போச்சு. என்ன அவுட் ஆஃப் சர்வீஸ். நீங்க கடையை திறங்க சாமி. உங்க கடை என்ன செய்யுங்க,
1: திறங்க சாமி. சும்மா நான் இருக்க மாட்டேன்.
0: சும்மாவோட இருந்தா

0: ஏன் சும்மா என்னால இருக்க முடியலன்னா, நான் யெகோவா
1: சம்மாவோட இருக்கிறேன்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: Don't say I will do, do it now.
1: Yes. If not, when? If not you, who?
0: சொல்லிக்கிட்டே தெரியாது. செய்ய முதல்ல, இன்னைக்கு செய்ய. நான் எழுதுவேன், எழுதுறா முதல்ல,
1: எழுது. ஆமென்.
0: நீங்க பாருங்க, நான் பாடுவேன், பாடுறா முதல்ல.
1: ஆமென்.
0: நான் ஓடுவேன், ஓடுறா முதல்ல.
1: அல்லேலூயா.
0: If you want to see the move of God in your life, move now.
1: Yes.
0: ஆண்டவருடைய நடத்துதல உடனடியா உணரணும்னா இப்பவே நட.
1: ஆமென்.
0: Arise and walk.
1: Yes.
0: அற்புதமான பாத்திரம் என்னோட ஃபேவரட்ல அவர் ஒருத்தர். அவர் சொல்லார், ஜீசஸ் வில் நாட் சிட் வித் தி சிட்டர்ஸ், ஹி வில் நாட் ஸ்லீப் வித் தி ஸ்லீப்பர்ஸ். உட்கார்ந்திருக்கிறவனோட சேர்ந்து ஆண்டவர் உட்கார்ந்திருக்க மாட்டாராம். தூங்குறவனோட சேர்ந்து ஆண்டவர் தூங்க மாட்டாராம். He will walk with the walkers. He will run with the runners.
1: Yes.
0: நடக்கிறவனோட சேர்ந்து அவரும் நடப்பாராம். ஓடுறவனோட சேர்ந்து அவரும் ஓடுவாராம்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So don't deceive yourself by simply sitting and wasting your time. Do something.
1: Yes.
0: Do it now.
1: Yes.
0: சும்மா உட்காந்து வெட்டி பொழுது போக்குறத நிறுத்திட்டு
1: ஆக்கப்பூர்வம்
0: ஏதாவது செய்வேன் செய்வேன் வாய்ச்ச விடால் விடாம செய்ய ஆரம்பிச்சாமி,
1: செய்ய ஆரம்பிச்சாமி.
0: உன்னோட குரோனோஸ்ல ஆண்டவருக்காக எதையாவது செஞ்சுக்கிட்டு சாமி.
1: ஆமென்.
0: அதான் சாமி கைரோஸ்ல மிகப்பெரிய வேலை பண்ண போகுது.
1: ஆமென்.
0: பவர்ஃபுல் சீக்ரெட் அது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: நடத்தினா நான் என்ன நடக்க மாட்டேன் சொல்றேன், நீ நடந்தா நான் என்ன நடத்த மாட்டேன் சொல்றேன்.
1: ஆமென்.
0: நீங்க நடத்துவீங்கன்னா நான் என்ன நடக்க மாட்டேன்னு ஆண்டவரே சொல்றேன். டேய், நீ முதல்ல நட, நான் என்ன நடத்த மாட்டேன்னு சொல்றேன். புரியா பயலன்ற இப்பவுமே எழுந்திருச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர்.
1: அல்லேலூயா.
0: நேத்து வரைக்கும் செய்வேன் செய்வேன், ஒரு நாள் வரும்னா என்னன்னா
1: செய்வேன்
0: அப்படியே சொல்லி சொல்லிய
1: எத்தனை வருஷத்தை போக்கிட்டோம்.
0: எனக்கு இந்த எழுத்து பணியில இந்த சோதனை வரும். இந்த பாருங்க, ரெண்டு மாசம் என்னால அந்த காரியங்களை இந்த பிசி அந்த இது இந்த இது அடிச்ச குடகுடன்னு மழை கொட்டினதுல எதை எழுதுறது எவ்வளவு எழுதுறதுன்னு தெரியாது. இதுல ரொம்ப நான் வந்து எழுத்துல மந்தமாயிட்டேன். ஆனா மெசேஜ் எழுதுவேன். டெய்லி டிவோஷனுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகுறது எல்லாமே இருக்கும் பாருங்க. ஆனா இந்த மந்த்லி மேகசின் வந்து எப்பவுமே இல்லாத ஒரு தேக்கம். அந்த ரெண்டு மாசம் பயங்கர கில்ட்டி ஆயிடுச்சு மனசு. ஏஞ்சல்கிட்ட சொன்னேன், ஏமா எனக்காக இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அந்த அந்த சுறுசுறுப்பாக அந்த விஷயத்தை என்ன செய்யணும்னா எழுதணும். ஏன்னா இதெல்லாம் கேட்டு திரும்ப அதை டைப் பண்ணி வரி வரியாக நான் பண்ண மெசேஜை நானே கேட்டு நானே டைப் பண்ணி அது ஒரு செட்டு கொண்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ டைம். அதில் மற்ற மினிஸ்ட்ரி அங்கே இங்கே எல்லாம் போகிறப்ப எனக்கு வான் பண்ண, டே எழுத்துங்கிறது நான் கொடுத்த ஊழியம், எழுத்துங்கிறது நான் உனக்கு கொடுத்த
1: ஊழியம்,
0: கொடுத்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டுறா. திரும்ப நம்மளை தட்டி எழுப்பி அந்த இதில் நம்மளுடைய கீஸில் வந்து நம்முடைய விரல்கள் படும் பொழுது ஆண்டவருடைய மூவ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃப்ளோ ஆகுது. இந்த ஃப்ளோவை கண்டு பிசாசு பயப்படுறான். அதனால நீ ஸ்லோவாயிரும்.
1: ஸ்லோ
0: ஏன் நிறைய பேர் லைஃப்பில் ஃப்ளோ இல்லைன்னா அவங்க ஸ்லோவானது தான் காரணம்.
1: எஸ். அல்லேலூயா.
0: அப்புறம் பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரே மொத்த பணியை வச்சுக்கிட்டு நான் வந்து இப்படி எழுதுறதெல்லாம் எனக்கு கஷ்டம், அதனால டெய்லி ஒரு பக்கம் எழுதுறேன். தினசரி என்ன செய்யறேன்?
1: ஒரு பக்கம்
0: ஒரு பக்கம். இந்த மெசேஜ் கடகடன்னு எழுதுறோம், இங்க வந்து நின்னா மடமடான்னு பேசுறாரு. கடகடன்னு எழுதுனத பேசுறதா, மடமடன்னு சொன்னதை பண்றதா? வர்றேன் நேரம் உனக்காக காத்திருக்காது, நீ தான் நேரத்துக்காக காத்திருக்கணும். நான் அதை இன்னும் மெசேஜுக்குள்ளே போல, அதுக்குள்ள எவ்வளவு நேரம் நிக்குது. நீ இதெல்லாம் உட்காந்து கேட்டு வரி வரியா என்ன செய்யணும்? நான்
1: டைப் பண்ணணும்.
0: அப்புறம் இங்க இருக்கிற எங்களோட பணி செய்யற தம்பிட்ட நேத்து கொடுத்தேன், ஐயா ராஜா நீ இதை வந்து மொழி நடையா இருக்கு, எனக்கு இது உரை நடையில என்ன செஞ்சு கொடு, நீ எழுதி கொடு, முதல்ல ஆர்டரை எழுதி கொடு, அதுக்கப்புறம் நான் அதில் கை வைக்கிறேன்னு சொல்லி நேற்று ஒரு பொறுப்பை நான் வந்து அசைன் பண்ணி, அப்புறம் நானாக ஒரு ஆர்டிக்கல் உட்காந்து என்னென்னா எழுதின பின்னாடி தான் மனசுக்கு அப்பாடான் இருக்கு. ஆனால் இதை செய்யறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா உட்காந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு.
1: ஆமென்.
0: நீங்க நடக்கலைன்னா அவரால் உங்களை நடத்த முடியாது.
1: எஸ்.
0: குரோனோஸ் வந்து உங்களுக்காக ஒருபோதும் என்ன செய்யாது,
1: காத்திருக்காது.
0: காத்திருக்காது. தேவன் கொடுத்த நேரத்தோட சேர்ந்து நாமளும் என்ன செய்யணும், ஓடிக்கிட்டே இருக்கணும்,
1: ஓடிக்கிட்டே.
0: அப்ப ஓய்வே எடுக்க கூடாதா பாஸ்டர்? யார் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. We need some rest. அதுக்காக ரெஸ்ட்லயே இருந்துட கூடாது. எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் மோடு. என்ன மோடு?
1: ரெஸ்ட் மோடு.
0: ஃப்ளைட் மோடு மாதிரி
1: ரெஸ்ட் மோடு.
0: ரெஸ்ட் மோடு. அப்ப இந்த குரோனோஸ்ல நாம சும்மா இருக்கிறதுக்காக இந்த நான் கத்திற்காக வெயிட் பண்றேன், கத்திற்காக என்ன செய்யறேன் நான்
1: வெயிட் பண்றேன்,
0: என்னோட கைரோஸ் மொமெண்ட்டுக்காக நான் என்ன செய்யறேன் நான்
1: வெயிட் பண்றேன்,
0: காத்திருக்கிறேன், வரும் வரும்னு உட்கார்ந்து இருக்கிறேன், உட்கார்ந்துகிட்டே இருக்கிறேன். அப்படி இல்லை, அன்று சொல்ல நேரத்தோடு ஓடிக்கிட்டே நேரத்துக்காக காத்துரு.
1: ஆமென்.
0: உனக்கு நான் கொடுத்திருக்கிற நேரத்தோட சேர்ந்து ஓடிக்கிட்டே உன் வாழ்க்கையில கடந்து வரப்போகிற என்னுடைய நேரத்துக்காக, என்னுடைய கைரோஸுக்காக காத்துரு.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: குரோனோஸ் எதுக்கு? ஓடுறதுக்கு.
1: ஓடுறதுக்கு.
0: கைரோஸ் எதுக்கு?
1: காத்திருக்க.
0: காத்திருக்கிறதுக்கு.
1: காத்திருக்க.
0: அப்ப நான் யாரு? ஓடுறதுக்காக காத்திருக்கிறவன் இல்ல, ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்.
1: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன். அல்லேலூயா.
0: நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்? நான் காத்திருக்கிறேன். எதற்காக காத்திருக்கிறாய்?
1: ஓடுவதற்காக காத்திருக்கிறேன்.
0: ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில கத்தர் வருவார், வந்து விசிலை ஊதுவார், ஊதும் பொழுது நான் ரன் என்று சொல்லுவார், நான் உடனே என்ன செய்வேன், தடதடவென்று என்ன செய்வேன்,
1: ஓடுவேன்,
0: ஓடுவேன். அப்படி இல்லை, ஓடுறதுக்காக காத்திருக்கிறவன் இல்ல, ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்,
1: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்.
0: இதுதான் விசிட்டம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: So don't say I will do something, I will sing one day. No.
1: Sing it now.
0: Sing it now. Sing today. Do it now.
1: Yes.
0: கடையை தரங்க சாமி திரும்ப.
1: ஆமென்.
0: ரொம்ப நாள் அடைச்சு போட்டிருக்கீங்க நீங்க.
1: ஹல்லேலூயா.
0: எனக்கு பயங்கர குற்றம் ஒண்ணு சேர்ச்சு, நவம்பர் டிசம்பர்ல மேகசின் எழுதாது, அதனால கடையை திறந்துட்டேன், பயந்துகிட்டே திறந்துட்டேன். ஆண்டவரே அவுட் ஆஃப் சர்வீஸ் இல்ல, திரும்ப சர்வீஸ்க்கு என்ன செய்ய நான் அந்த அங்க ஒர்க் இருக்கு, இங்க மினிஸ்ட்ரி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சாக்கு போக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். என் கையில கொடுத்த ஊழியத்தை நான் செய்யறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்கப்பா, நீங்க
1: திருப்பி செய்யுங்கப்பா,
0: திருப்பி செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு நேத்தெல்லாம் ரெண்டு நாள் உட்காந்து கீஸ்ல கை வைக்கிறேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த அந்த ஃப்ளோ, அந்த மூவ் ஆஃப் காட் எல்லாம். அப்பா நம்ம கிளைமேட்ல இருக்கிறோங்கிற ஒரு மனசுக்கு அப்படி ஒரு நிறைவு.
1: ஆமென்.
0: இன்னைக்கு நம்ம ப்ரொடக்டிவா இருந்தோம், நம்ம சும்மா இல்ல, நம்ம வெறுமனை டிவோஷனை மட்டும் முடிச்சுட்டு மற்ற காரியத்தில் மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு காரியம் நம்ம செஞ்சோம், சுறுசுறுப்பாக இருந்தோம், நாம் ஆண்டவருக்கான காரியத்தில் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு, பணி நிறைவு.
1: ஆமென்.
0: To be productive.
1: Yes.
0: Don't be passive.
1: Yes.
0: சும்மா இருக்காதீங்க.
1: ஆமென்.
0: இந்த சோம்பேறி தனத்தை மேற்கொள்ளணும்னா சம்மாவோட உறவாடணும்.
1: ஆமென்.
0: அதனால மார்ட்டின் லூத்தர் சொல்லுவாரா, இன்னைக்கு கடுமையான வேலை இருக்கு, அதனால மனமட நான் வேலை செய்ய போறது இல்ல, என்னைக்கு எனக்கு அதிகமான வர்க் இருக்கோ அன்னைக்கு தான் நான் அதிகமா ஜோம் பண்ணுவேன்
1: அப்படின்னா. Yes. Hallelujah.
0: To pray more, to work more.
1: Yes.
0: அதிகமா பணி செய்யணும்னா அதிகமா ஜோம் பண்ணணும்.
1: Amen.
0: ஜெபம் தான் நம்முடைய பணி செய்ய தேவையான பலனை நமக்குள்ள சிருஷ்டிக்கிறது.
1: Yes. Hallelujah. Hallelujah.
0: அப்ப தேவன் தந்த குரோனோஸ்ல நாம தேவனுக்காக ஓடிக்கிட்டே தேவன் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்து கிரியை செய்ய போகிற நம்முடைய கைரோஸுக்காக
1: காத்திருக்கணும்.
0: காத்திருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க?
1: எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: கையில் ஏதோ ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார்ல, சின்ன சபையா இருக்கலாம், அல்லது ஒரு எழுத்து பணியா இருக்கலாம், அல்லது ஒரு அல்லது விசாரிப்பு பணியா இருக்கலாம், அல்லது ஒரு பிரேசல் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், அல்லது ஒரு வர்ஷிப் பண்றதா இருக்கலாம், அல்லது ஒரு டீச்சிங்கா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆண்டவர் என்னை சும்மா இருக்கல, என் கையில ஒரு காரியத்தை செய்யும்படி ஒரு பொறுப்புல என்ன செஞ்சிருக்கிறாரு,
1: வச்சிருக்கிறார்.
0: அத நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய குரோனோஸ்ல நான் என்ன செய்வேன், நான்
1: செஞ்சுக்கிட்டே
0: இருப்பேன். அப்ப தேவன் நம்முடைய கரத்துல கொடுத்த ஊழியத்தை நாம செஞ்சிட்டு இருக்கிறப்ப, தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்யறதுல சுறுசுறுப்பா இருக்கிறப்ப, எப்படி இருக்கிறப்போ
1: சுறுசுறுப்பா இருக்கிறப்ப,
0: நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எழுந்தருளி தீவிரமா கிரியை செய்கிற விறுவிறுப்பான நேரம் வந்தே தீரும்.
1: ஆமென்.
0: நீங்க உங்க குரோனோஸ்ல சுறுசுறுப்பா இருந்தா விறுவிறுங்கிற கைரோஸ் உங்க லைஃப்ல வந்தே தீரும்.
1: ஆமென்.
0: தேவன் உங்களுக்கு கொடுத்த நேரத்துல நீங்க சுறுசுறுப்பா இருந்தா தேவன் குறித்த நேரத்துல விறுவிறுன்னு வந்து வேலையை செய்வார்.
1: ஆமென்.
0: ஒரு பக்கம் ஆண்டவருடைய விறுவிறுப்பு.
1: அல்லேலூயா.
0: இந்த ட்ரூத் வந்து நீங்க பைபிள்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில தேவன் பயன்படுத்தின பாத்திரங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ணோம்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இது அன்ஃபோல்ட் ஆகுது பாருங்களேன். ஆதியாகமத்துல ஜோசப்போட லைஃப்ல 40வது அதிகாரம் வசனம் 1-8 முடிய வாசிக்கலாமா?
1: இந்த நடபடிகளுக்கு பின்பு
0: எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திர காரணம்
1: சுயம் பாகியும்
0: எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள்.
1: பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும்
0: சுயம்பாகிகளின் தலைவனும்
1: ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடுங்கோபம் கொண்டு
0: அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும்
1: தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான்.
0: தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி
1: யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான்.
0: அவன் அவர்களை விசாரித்து வந்தான்.
1: அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள்.
0: எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திர காரணம்
1: சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள்.
0: காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய்
1: அவர்களை பார்க்கும் போது
0: அவர்கள் கலங்கி இருந்தார்கள்.
1: அப்பொழுது
0: சரி, நானே கலங்கி போய் தான் இருக்கேன், என்னை சுத்தி எத்தனை பேர் கலங்கி போயிருந்தா எனக்கு என்ன, நானே ஒரு தப்பு பண்ணாதன பிடிச்சு கொண்டாந்து ஜெயில அடைச்சு போட்டான்னு வேதனையில இருக்கிறப்ப அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆர்வமற்ற நிலைமையில தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்புல யோசேப்பு இல்ல.
1: எஸ்,
0: வார்னிங், நல்ல கவனிச்சுக்கங்க. தேவன் பொறுப்பை கொடுப்பார், தேவன் நம்ம கையில
1: பொறுப்பு கொடுப்பார்,
0: ஆனா அந்த பொறுப்புல நம்மளால ஆர்வம் இல்லாம இருக்க முடியும்.
1: எஸ்,
0: இங்கதான் குரோனோஸ்ல இருக்கிறவங்க மிஸ்டேக் பண்றோம். தேவன் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரி, அதுல நான் ஆர்வம் இல்லாம இருக்கிறது தப்பு. இவர் வாழ்க்கையில ஏகப்பட்ட டேமேஜ், யார் வாழ்க்கையில யோசேப்போட லைஃப்ல நிறைய டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதனால அவரே விரக்தியில தான் ஜெயில என்ன செய்யறாருன்னா இருக்கிறாரு. ஜெயில இருக்கிற யாவரையும் விசாரிக்கிற பொறுப்புல யார வச்சிருக்கிறாங்கன்னா யோசேப்பு வச்சிருக்கிறாங்க. யோசேப்பு வந்து, ஆமாமா, நான் ஏற்கனவே விசாரிப்புல உண்மையா இருந்து என்னத்தை கண்டேன், என்ன போட்டிருக்காங்க. அதனால ஜோசப்பால சும்மா என்ன செய்ய முடியாதுனா
1: இருக்க முடியாது
0: இருக்க முடியாது he was very active and productive
1: yes
0: அவர் போய் அவருடைய பணியை செய்றார். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில்
1: தன்னுடைய காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி
0: உங்கள் முகங்கள் என்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள்
1: சொப்பனம் கண்டோம்
0: அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள்.
1: அதற்கு யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள்
0: என்றான். அடைச்சு போட்டாலும் ஒருத்தன் ஆக்டிவா இருக்கிறான்.
1: ஆமென்.
0: ஜெயில
1: அடைச்சு போட்டாலும்
0: அடைச்சு போட்டாலும்
1: அவனுடைய ஆர்வத்தை அடைக்க முடியல.
0: அந்த மாதிரியான ஒரு நபர் தான் யாருன்னா
1: யோசேப்பு.
0: யோசேப்பு His daily walk with God was awesome. அன்றாடம் தேவனோடு நடக்கிற விஷயத்துல ஜோசப்க்கு வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை.
1: Yes. Hallelujah.
0: எப்பவும் பிரிஸ்க், எப்பவும் பிரைட். வாழ்க்கை டார்க்கா இருந்தாலும்
1: Yes.
0: இதான் ஜோசப்போட க்ரோனோஸ் மொமெண்ட்ல, க்ரோனோஸ் டேஸ்ல தேவன் யோசேப்புக்கு கொடுத்திருந்த நாட்கள்ல யோசேப்பு கத்திருக்கா என்ன செஞ்சாருன்னா ஓடிட்டே இருந்தார்.
1: ஆமென்.
0: இந்த சம்பவம் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்னு அவருக்கு என்னன்னா தெரியல. ஆனா இவர் சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவிச்சிருச்சு. ஆனா அவர் ஃபெய்த்ல சொல்றார், இப்ப நான் வந்து குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச மாதிரி நான் உன்ட்ட என்ன செய்யல சொல்லல. 100% உனக்கு இது சம்பவிக்க போறதுல நான் ரொம்ப ஷுவரா இருக்கிறேன். நான் சொல்றேன் கவனமா கேளு, இதான் உனக்கு என்ன செய்ய போகுது,
1: சம்பவிக்க
0: நடக்க போகுது அப்படின்னு தேவனுடைய ஆவியானவருடைய நிறைவினால தெள்ள தெளிவா ஜோசப் பிரெடிக்ட் பண்றார். அவர் சொன்ன அர்த்தத்தின்படியே, நான் சொன்ன அர்த்தத்தின்படியே உனக்கு என்ன செய்யணும்னா நடக்கும். 14வது வசனம் வாசிப்போமா. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி
1: நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும்.
0: இஃப் திங்ஸ் ஆர் கோயிங் அப்படின்னு சொல்லல, வென் திங்ஸ் ஆர் வெல் வித் யூ அகைன். ஒருவேளை நான் சொன்னபடி நடந்தால் இல்ல, நான் சொன்னபடி நடக்கும் போது,
1: நடக்கும் போது,
0: not if, when.
1: Hallelujah.
0: But think on me when it shall be well with thee. KJ-ல, message-ல, only remember me when things are going well with you again. Tell about me to Pharaoh and get me out of this place.
1: Yes. Hallelujah.
0: என்ன மாதிரியான ஒரு போல்னஸ் பாருங்க.
1: Yes.
0: Crystal clarity. நீங்க க்ரோனோஸ்ல இருந்தாலும் குழப்பமா இல்ல, தெளிவா இருக்க முடியும்.
1: Amen.
0: என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு டல் ஹார்ட்டடா இல்ல. நீங்க எதை பேசினாலும், ஐயா சிறையில் அடைச்சாலும், கிடங்களை போட்டாலும், கத்தருக்குள்ளான என்னுடைய ஷார்ப்னஸ் ஒருபோதும் குறையாது,
1: குறையாது.
0: அல்லேலூயா. தகதகன் இருந்தான் ஜோசப்.
1: ஆமென்.
0: He was very active.
1: Yes.
0: During his Chronos period.
1: Amen.
0: Chronosல நாம ஆக்டிவா இருக்கிறது நம்மளே பிளஸ் பண்ணிரோம். கைரோஸ்ல.
1: Amen.
0: Chronosக்கும் கைரோஸ்க்கும் ஒரு டைரக்ட் லிங்க் இருக்கு.
1: Amen.
0: தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தில் நாம செய்கிற காரியங்களுக்கும் நமக்கு குறிச்சிருக்கிற காலத்தில் தேவன் செய்ய போற காரியத்துக்கும் ஒரு டைரக்ட் லிங்க் இருக்கு சாமி,
1: நேரடி தொடர்பு சாமி.
0: வெரி பவர்ஃபுல். திரும்ப நான் வலியுறுத்துறேன், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காலத்துல நாம தேவனுக்காக செய்யற காரியத்துக்கும் தேவன் நமக்கு குறிச்சிருக்கிற காரியத்துல காலத்துல அவர் நமக்கு செய்ய போற காரியத்துக்கு இடையில நேரடி தொடர்பு இருக்கு.
1: அமேன்.
0: 40வது அதிகாரத்துல ஜோசப்போட குரோனோஸ்ல தேவன் அவருக்கு கொடுத்திருந்த நேரத்துல அவர் சுறுசுறுப்பா இருந்ததை பார்க்கிறோம். ஆனா ஆதியாகமம் 41ல யோசேப்புக்கான தேவனுடைய செட் டைம் வருது.
1: எஸ்,
0: தேவன் யோசேப்புக்காக குறிச்சிருந்த காலம் வருது. ஜோசப்போட கைரோஸ் வருது.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: 41ல யோசேப்புக்குள்ள சுறுசுறுப்பை பார்த்தோம். 40ல தேவன் விறுவிறுப்பா களத்துக்கு வர்றதை பார்க்கிறோம்.
1: ஆமென்.
0: 40ல சுறுசுறு யோசேப்பு, 41வது அதிகாரத்துல விறுவிறுன தேவன் செஞ்ச
1: காரியம்,
0: தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து
1: அவனை கொண்டு வந்து
0: Hallelujah. 40வது அதிகாரத்துல we saw Joseph's daily walk with God.
1: Hallelujah.
0: தேவனோட யோசேப்பு நடந்ததை பார்க்கிறோம். ஆனா 41வது அதிகாரத்துல தேவனோட நடந்த யோசேப்புக்கு நடக்கிறத பாக்குறோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: Now God has walked into his life.
1: Yes. அதான் ஆண்டவர் யுத்த குதிரையில சொன்னாரு, இன்றைக்குடைய வாக்குதான் நாளைக்கு அவருடைய மார்ச்சா மாற போகுது.
0: Your daily walk with God will transform into a powerful march in the days of evil.
1: Yes.
0: Are in your season.
1: Amen.
0: Are in your set time.
1: Amen.
0: Are in your appointed time. தேவனோடு நடக்கிற உன்னுடைய அனுதின நடனா ஆண்டவர் உனக்காக குறிச்சிருக்கிற காலத்துல யுத்த நடையாய் டிரான்ஸ்ஃபார்ம்
1: நடையாய்
0: மறுரூபமாகிறது.
1: ஆமென்.
0: அதான் யுத்த குதிரை செய்தியினுடைய சாராம்சமே.
1: ஆமென்.
0: மைய கருவே அதான்.
1: எஸ்
0: என்ன, யூடியூப்ல பார்க்காதவங்க சர்ச் பண்ணி பாருங்க யுத்த குதிரை. உங்க இருதயம் உடைக்கப்பட்டிருந்தாலும் தேவனோட நாம தொடர்ந்து நடக்கிறதுல கவனமா இருக்கணும்.
1: ஆமென்.
0: என்ன உடைச்சாலும் நான் அவரோட நடந்துகிட்டு தான் இருப்பேன். தேவன் உங்க வாழ்க்கையில கடந்து வருகிற தருணம் வரும், வந்திருக்கிறது,
1: வந்திருக்கிறது.
0: Now is your time.
1: Amen. Hallelujah.
0: This is God's time for your life.
1: Amen.
0: This is your season.
1: Yes.
0: This is God's season for you.
1: Yes.
0: இது உங்களுக்கான தேவனுடைய நேரம், உங்களுக்கான தேவனுடைய காலம்.
1: Amen.
0: ஜெயில ஒரு பக்கம் வாடி போன முகத்துல யாருதான் இருந்திருக்கணும்னா யோசேப்பு தான் இருந்திருக்கணும்.
1: Hallelujah.
0: வாடி போன முகம் யாருக்கு தான் இருந்திருக்கணும்?
1: யோசேப்புக்கு தான் இருந்திருக்கணும்.
0: எனக்கு உடனே தெரியுது. அப்ப ஏயா நீ கலக்கமா இருக்கிற அப்படின்னு வந்து யோசேப் போய் அவங்களை விசாரிச்சிருக்கிறார்னா யோசேப் எப்படி இருந்திருக்கிறாரு? தெளிவா இருந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: விசாரிப்புல உண்மையா இருந்த யோசேப்பு அவரைத்தான் பிடிச்சி எங்க போட்டிருக்காங்கன்னா
1: ஜெயில
0: போட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஆறுதல், இங்கேயும் விசாரிப்புல உண்மையல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு. ஆனா குற்றச்சாட்டுக்கும் இங்கே கொடுத்திருக்கிற பொறுப்புக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்டதோ அந்த பொறுப்புல தூக்கி திரும்ப என்ன செய்யறாங்கன்னா யார வைக்கிறாங்க? யோசேப்பு வைக்கிறாங்க. போத்திபாருடைய மனைவி யோசேப்பினுடைய நடக்கைய கத்தரித்து சித்தரித்தாள்.
1: எஸ்,
0: கத்தரித்து
1: சித்தரித்தாள்,
0: சித்தரித்தாள். ஆனாலும் யோசேப்பு தொடர்ந்து உண்மையா இருந்தார். உண்மையா இருந்து என்னையா கண்டான் வாழ்க்கையில? கத்தரிச்சு சித்தரிக்கிறான். உண்மையா இருந்தவனுக்கு துரோகி பட்டம் காட்டுறான், துரோகம் பண்ணவனுக்கு உண்மை விளம்பின்னு சொல்றான். இந்த உலகத்துல நல்லதுக்கு என்னன்னா
1: காலமே இல்ல.
0: அதனால நல்லது செய்யற மாதிரி ஐடியாவே எனக்கு என்னன்னா
1: இல்ல
0: இல்லன்னு சொல்லி தனக்கு தேவன் தந்த தாளந்த, தேவன் தனக்கு தந்த கிருபைய, தேவன் தனக்கு தந்த வரத்தை புதைச்சு போடல.
1: எஸ்,
0: தேவன் உங்களுக்குள்ள விதைச்சிருக்கிற காரியத்தை புதைச்சு போடுறாதீங்க. இதையும் அதையும் காரணம் சொல்லி
1: அல்லேலூயா.
0: நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க, தேவன் தங்களுக்குள்ள விதைச்ச காரியத்தை புதைச்சு போட்டாச்சு, புதைச்சு போட்டாச்சு. கோபம், நியாயம் செய்யணும், நியாயத்துக்காக செய்யணும், செஞ்சு என்ன பிரயோஜனம்? அத்திற்காக செய்யுங்க.
1: எஸ்,
0: அத்திற்கு உண்மையா இருங்க.
1: ஆமென்.
0: உங்க குரோனோஸ் இது, பி ஆக்டிவ் அண்ட் பி பிரிஸ்க், பி ஃபேத்ஃபுல் டு காட்.
1: எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா.
0: தொடர்ந்து உண்மையா இருந்தார். சிறையில தள்ளப்பட்டாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல எப்படி இருந்தாருன்னா உண்மையா இருந்தார். யோசிப்பினாலே பொறுப்புல நெருப்பா
1: இருக்கிறவன்
0: எப்படா இருக்க, எனக்கு கொடுத்த பொறுப்புல நெருப்பா இருக்கு,
1: நெருப்பா இருக்கு.
0: அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இல்ல, குரோனோஸ்ல எப்படி இருக்கிறேன்,
1: நெருப்பா
0: இருக்கிறேன்,
1: நெருப்பா இருக்க.
0: குரோனோஸ்ல நெருப்பா இருந்தவன் கைரோஸ்ல பயங்கரமா இருக்கும்,
1: எரிமலையாக விடுவோம்.
0: எரிமலை தான் அவன். நீ குரோனோஸ்ல நெருப்புனா, குரோனோஸ்ல நீ பற்றி எரிக்கிற ஒரு விறகுல வச்ச நெருப்பு. ஆனா உன்னோட கைரோஸ் வர்றப்ப நீ வெடிச்சு சிதறுகிற எரிமலை.
1: எரிமலை, எரிமலை. அல்லேலூயா. இந்த ஜோபல் எங்க கேட்டான்னு தெரியல, அந்த டயலாக் அடிக்கடி என்கிட்ட சொல்ற, சூடா நெருப்பு கொண்டு வரவா.
0: நீங்க உங்க குரோனோஸ்ல விறகுல பிடிச்ச நெருப்பு நீங்க.
1: எஸ்,
0: நீங்க ஒரு அக்கினி தழல்.
1: ஆமென்.
0: ஆனா உங்களுக்கான கைரோஸ் வர்றப்ப
1: அல்லேலூயா,
0: வெடிச்சு சிதற எரிமலை எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருந்த தேவனுடைய காரியம் அப்படி கொப்பளிக்கும்,
1: கொப்பளிக்கும். எஸ், அல்லேலூயா.
0: அடா விறகுல பிடிச்ச நெருப்பா இருந்தா திடீர்னு எரிமலையா வெடிக்கிறான், என்னடா ஆச்சு?
1: தீப்பிழம்பாக,
0: தீப்பிழம்பு.
1: எஸ்,
0: தீ சுவாலையை.
1: எஸ்,
0: தீப்பிழம்பு.
1: எஸ்,
0: அக்கினி குழம்பு,
1: குழம்பு,
0: பிழம்பு, அக்கினி குழம்பாய்,
1: குழம்பாயிற்று.
0: உங்க குரோனோஸ்ல நீங்க ஒரு தீப்பிழம்பு.
1: எஸ்,
0: ஆனா உங்க கைரோஸ் நேரம் வருகிற போது நீங்க அக்கினி குழம்பு,
1: குழம்பு. குழம்புறதுக்கு வேலையே இல்லை.
0: இந்த எரிமலைக்குள்ள இருந்து வெளியில வருது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, லாரா, லார்வாவா, என்ன சொல்லுவாங்க, லாவா, லாவா,
1: லாவா.
0: அந்த அந்த எரிமலை குழம்பு.
1: எஸ்,
0: ஆனா தீல விறகுல பிடிச்ச நெருப்பு அக்கினி பிழம்பு,
1: பிழம்பு.
0: ஆனா எரிமலையில இருந்து ரிலீஸ் ஆகிறது அக்கினி
1: குழம்பு, குழம்பு,
0: பிழம்பு,
1: குழம்பு.
0: குரோனோஸ்ல பிழம்பா இருந்தது, கைரோஸ்ல
1: குழம்பாக,
0: குழம்பாய் மாறும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: தமிழை புரிந்து கொள்ளுங்க. இருக்கையா அந்த படம், இருக்கையா?
1: எஸ், ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அந்த எரிமலையில இருந்து வெடிச்சு அப்படி செதறி வருது பாருங்களேன்.
1: எஸ்,
0: அப்படி
1: குள குள ஒரு மாதிரி குள,
0: அப்படி தங்கத்தை உருக்குன மாதிரி, அந்த மாதிரியான ஒரு குள குளான்னு வரும் வெளியில.
1: எஸ்,
0: தீ வந்து குள குளான்னு வருது பாருங்க, அதான் என்னன்னா அக்கினி குழம்பு,
1: குழம்பு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த மாதிரி இது வெடிச்சு வர்றது தீ ஜுவாலை இல்ல,
1: அக்கினி
0: குழம்பு,
1: குழம்பு
0: பாருங்க அப்படின்னா வலு வலியுது பாருங்க.
1: எஸ்,
0: சிறைச்சாலையில யோசேப்பு நெருப்புல விறகுல பிடிச்ச நெருப்பு மாதிரி இருந்தான்,
1: தீ பிழம்பாக இருந்தான்.
0: அதான் உங்க குரோனோஸ்ல நீங்க விறகுல பிடிச்ச நெருப்பு, பவர்ஃபுல்லான வேர்டு ஸ்லோல எனக்கு வருது. குரோனோஸ்ல நீங்க விறகுல பிடிச்ச நெருப்பு, ஆனா இது உங்க சீசன், திஸ் இஸ் யுவர் கைரோஸ் மொமெண்ட்.
1: எஸ்,
0: இந்த செட்டாயத்துல நீங்க எரிமலையில் இடிஞ்சு வெடிச்சு சிதறுகிற அக்கினி
1: குழம்பு,
0: தீப்பிழம்பு, அக்கினி குழம்பாய் மாறுகிற தருணத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: இந்த மாதிரி நீங்களும் வெடிச்சு இந்த வருஷத்துல என்ன செய்வீங்கன்னா சிதறி உள்ள இருக்கிற அக்கினி குழம்பை கக்குவீர்.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
0: ஆண்டவருடைய குளோரி இப்படிதான் ரிலீஸ் ஆகும்.
1: ஆமென்.
0: இதைத்தான் நீங்க எத்தனை ஆண்டு கற்பம் தரிச்சிருந்தீங்க, இதைத்தான் நீங்க எத்தனை வருஷங்கள் உங்களுக்குள்ள சுமந்தீங்க.
1: தேவனுடைய
0: மகத்துவத்தையும் தேவனுடைய மகிமையையும் நீங்க உங்களுக்குள்ள உங்க ஆவியில சுமந்தத ஆண்டவர் உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட் வருகிற பொழுது இது போல வெடிச்சு செதறி வெளியில கொண்டு வருவார். யூ வில் பிகம் அ குளோபல் இம்பாக்ட். பட்
1: எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
0: குளோபல் லெவல் இன்ஃப்ளூயன்ஸ். விறகுல பிடிச்ச நெருப்பா இருக்கிறப்ப நீங்க லோக்கல், ஆனா கைரோஸ்ல நீங்க
1: குளோபல் குளோபல்.
0: எப்படியா எப்படியா குரோனோஸ்ல இருந்தவன், எப்படியா விறகுல பிடிச்ச நெருப்பா இருந்தவன் எப்படியா வந்து அக்கினி குழம்பா மாறினா அப்படின்னா, உங்களுக்குன்னு தேவன் செட் பண்ண டயத்துல தேவன் சுறுசுறுப்பா ஏங்கன உங்க வாழ்க்கையில விறுவிறுப்பா வருவாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: ஜோசப் உண்மையா இருந்தார், கத்தர் தனக்கு கொடுத்த நேரத்துல
1: உண்மையா இருந்தார்,
0: உண்மையா இருந்தார். சிறையில தள்ளப்பட்டாலும்
1: உண்மையா
0: அந்த விறகுகளை பத்த வச்சு நெருப்பு அணையவே இல்லை, அவிஞ்சு போவே இல்லை. எப்பவும் தக தக.
1: ஆமென்.
0: எப்பவும் தக தக
1: தக தக.
0: பாடி வதங்கி போன நிலைமை என்னன்னா, இல்லவே
1: கத கத இல்ல தக தக தான்.
0: இல்லைன்னா யோசேப்ப பார்வோன் முன்னாடி போய் நிறுத்துறப்ப அவன் எலும்பும் தோலுமா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க?
1: இல்லையே.
0: அப்படி ஷேவ் பண்ண உடனே மாப்பிள்ள கலை சொட்டுது. ஜெயில கடங்களை கிடந்தவன் எப்படி
1: இருப்பான்?
0: தொத்தலுமா சாப்பிடாம வயிறு ஒட்டி போய் எலும்பும் தோலுமா இருப்பான். இந்த பய அப்படி இந்த காணா செலு செலுன்னு இருந்திருக்கான், அப்படி ஜொலிச்சிருக்கான் தக தகன்னு சொல்லிட்டு.
1: எஸ்
0: குரோனோஸ்ல வந்து ஆக்டிவா இருக்கிற பூரா தக தகன் தான் இருப்பான்.
1: ஆமென்.
0: அவன் பொலிவு மாறாது
1: மாறாது.
0: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன் மாதிரி பிரிஸ்கா இருக்க யாராலும் முடியாது.
1: ஆமென்.
0: ஓட காத்திருக்கிறவன் கூட படுத்து கிடப்பான், ஆனா ஓடிக்கிட்டே காத்திருக்கிறவன் ஓடினாலும் இலைப்படையிறது இல்ல, நடந்தாலும் களைப்படைந்து
1: போறது இல்ல. அல்ல இல்லையா,
0: நீங்க ஓடுறதுக்கு காத்திருக்கிறேன்னு படுத்து கிடக்காதீங்க, நீங்க ஓடிக்கிட்டே காத்துருங்க. உங்க பொலிவு, உங்க குளோரி, உங்க ஃப்ரெஷ்னஸ் எவ்ரிடே
1: ஃப்ரெஷ்
0: ஃப்ரெஷ் எவர் கிரீன்
1: எவர்
0: கிரீன். நாங்களும் எழுந்து கிரி
1: என்ன
0: சொல்லிட்டே இருந்தோம்னா இந்த அஞ்சு வருஷத்து ஒப்பை தெரிஞ்சிருக்கும். அஞ்சு வருஷத்துல எத்தனை செய்திகள், காத்திருக்கிறவங்க பண்ற வேலையாடா நீங்க பண்ணிட்டு தருவீங்க. புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் எ பவர்ஃபுல் ட்ரூத்.
1: எஸ்.
0: வை காட் ஹஸ் கிவன் யுவர் குரோனோஸ் டைம்.
1: எஸ்.
0: காத்திருப்பின் காலத்தை தேவன் ஏன் உங்களுக்கு தந்தார், ஏன் நமக்குன்னு ஒரு டயத்தை தந்திருக்கிறார்னா, நாட் டு வேஸ்ட் அவர் டைம்.
1: எஸ்.
0: வெயிட்டிங்கிற பேர்ல நாம வேஸ்ட் பண்றதுக்காக கொடுக்கல. பி ஆக்டிவ் டூரிங் யுவர் வெயிட்டிங் பீரியட்.
1: ஆமென்.
0: டோன்ட் பீ எ பாசிவ் லீடர்.
1: ஆமென்.
0: பீ ப்ரொடக்டிவ். சும்மா சோம்பேறித்தனமா அதை இதையும் செய்யாம உட்கார்ந்து இருக்கிறார், இதையாவது செஞ்சுக்கிட்டே இரு,
1: செஞ்சுக்கிட்டே இரு. எசைக்கு என்ன சொல்லுவாங்க, நீ எழும்பி பிரகாசி, அப்பொழுது கர்த்தர் மகிமை மேல உதிக்கும், நீ படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு எழுப்புவாருன்னு சொல்லாது, எழும்பு.
0: ஓடுறதுக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க, ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்.
1: காத்திருங்க.
0: யோசேப்பு ஓடிக்கிட்டே காத்திருந்த பாத்திரம்.
1: எஸ். அல்லேலூயா அல்லேலூயா.
0: இந்த மாதிரி நாம ஓடிக்கிட்டே காத்திருக்கிறப்பதான் அக்கினி விளம்பு அக்கினி குழம்பாய் மாறுகிற ஒரு தருணம் லைஃபுக்குள்ள வரும்.
1: ஆமென்.
0: இந்த மாதிரி வழிஞ்சு ஓடுவீங்க.
1: எஸ்.

0: அக்கினி குழம்பதா நீங்க கற்பம் தரிச்சிருந்தீங்க. இதத்தான் நீங்க இத்தனை ஆண்டுகள் சுமந்துட்டு இருந்தீங்க. இத இத இத வெளியில நீங்க கொப்பளிக்கிற ஆண்டு இது.
1: அக்கினி
0: இதை நீங்க அடக்கிக் கொள்ள முடியாது. இதை அடைச்சு வைக்கவும் முடியாது. இது வெடிச்சு வெளியே வருகிற அதிசயம். உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின காரியம் இந்த ஆண்டு வெடிச்சு வெளியில வரும்.

அடைச்சு போட்டாங்க, ஆனா நீங்க வெடிச்சு வெளியில வர்றீங்க. உங்களை அடைச்சு போட்டாங்க, உங்களை ஒட்டச்சு அடைச்சு போட்டாங்க, ஆனா நீங்க வெடிச்சு வெளியில இது போல வருகிற ஆண்டு இது. This is your kairos moment.

0: இதை நீங்க உங்களுக்குள்ள சுமந்தீங்க.
1: எஸ்,
0: நீங்க அக்னியை சுமந்து கொண்டிருக்கிற நபர் என்பது உங்களை சுத்தி இருக்கிற யாருக்கும் தெரியல.
1: எஸ்,
0: ஏதோ கட்டையில பிடிச்ச நெருப்பு அவங்களை பார்த்தாங்க, ஆனா கட்டையில பிடிச்ச நெருப்பு நீங்க இல்ல.
1: எஸ்,
0: உங்களுக்குள்ள இருக்கிற நெருப்பு எரிமலை குழம்பு போல,
1: அமேன்,
0: அது வெடிச்சு வெளியில வரும்,
1: வெடிச்சு வெளியே வரும்.
0: உங்களுக்கு விரோதமா நடிச்சாங்க, உங்க உண்மையை கத்தரிச்சு சித்தரிச்சு உங்களுக்கு முன்னாடி நடிச்சு உங்களை உடைச்சாங்க, ஆனாலும் நீங்க வெடிச்சு வெளியில வருவீங்க.
1: அமேன். ஹல்லேலூயா.
0: எப்படி பாஸ்டர் இவ்வளவு தெளிவா சொல்றீங்கன்னா, உங்க கைரோஸ்ல நீங்க தேவனோடு இருந்தீங்க,
1: க்ரோனோஸ்ல,
0: உங்க க்ரோனோஸ்ல, உங்க கைரோஸ் மொமெண்ட்ல தேவன் உங்களோட,
1: எஸ்,
0: உங்களோட இருக்கிறாருங்கிறத தேசம் அறியக்கூடிய இடத்துக்கு நீங்க வர்றீங்க.
1: ஆமென்.
0: உங்களோட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களை அறிஞ்சவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா உங்களோட கர்த்தர் இருக்கிறாருங்கிறது ஒரு நேஷனல் லெவல் டிக்ளரேஷனா வரும்.
1: ஆமென். We believe.
0: ஒரு இன்டர்நேஷனல் அங்கீகாரம் உங்களுக்கு வருது.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Regional level, national level மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும்.
1: Amen.
0: ஒரு குளோபல் இம்பாக்ட்.
1: Yes.
0: உங்க கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவர் வந்து உங்களோட உங்க வாழ்க்கையில செய்கிற காரியத்தை யாரும் மறைச்சு வைக்க முடியாது, அந்த பகுதி முழுவதும் பேசப்படும்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன ஜெயில ஜோசப் வந்து தேவனோட செலவிட்ட நேரம் தான் பாரோவோட அரண்மனையில அவரே ஆசீர்வதிக்கிற தருணமா ரிவர்ஸ் ஆகுறது.
1: ஆமென்.
0: அதான் நான் நேத்து சொன்னேன், நீங்க தேவனோட செலவிட்ட நேரத்துக்குள்ளதான், உங்க குரோனோஸ்க்குள்ளதான் உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு, உங்களுடைய கைரோஸ் இருக்கு.
1: ஆமென்.
0: நாற்பதாவது அதிகாரத்துல க்ரோனோஸ்ல ஜோசப் தேவனோடு செலவிட்ட நேரம், ஆனா 41வது அதிகாரத்துல ஜோசப்போட க்ரோனோஸ், சாரி கைரோஸ், அங்க தேவன் கடந்து வந்து கிரியை செய்கிற நேரம். இந்த நேரம் எந்த நேரத்துக்குள்ள இருந்து வந்துச்சு?
1: க்ரோனோஸ்க்குள்ள இருந்து.
0: க்ரோனோஸ்க்குள்ள இருந்து தான்
1: கைரோஸ் வந்து.
0: கைரோஸ் வந்துச்சு. இப்பதான் நான் சொல்ல வர்றேன், முடியுது டைம்.
1: அல்லேலூயா.
0: உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டமே தேவனோடு செலவிடுகிற தன்னுடைய குரோனஸ கவனமா
1: பயன்படுத்துவான்.
0: அமேன். இனிமே நான் ஏதாவது சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களா?
1: சும்மா
0: இருப்பீங்களா? இருக்க
1: மாட்டேன்.
0: சுறுசுறுப்பா இருப்பீங்களா?
1: செஞ்சுக்கிட்டே
0: பிஸியா இருப்பீங்களா?
1: பிஸி.
0: ஆக்டிவா இருப்பீங்களா?
1: ஆக்டிவ்.
0: இது எப்படி உங்களை பிளஸ் பண்ண போகுதுங்கிறது உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட் வர்றப்பதான் தெரியும்.
1: ஆமென். எஸ். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நாளைக்கு இதை லிங்க் பண்ணி நம்ம தியானிக்கலாம்.
1: ஆமென்.
0: இன்னும் உள்ள டீப்பா டைவ் பண்ணலாம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இன்னைக்கு என்னன்னா, ரெண்டு செய்தி உள்ள வந்து சொல்ல வந்த செய்தியை வந்து அடுத்த நாள் கொண்டு போயிச்சு. நம்பர் ஒன் என்னன்னா, க்ரோனோஸ் நமக்காக என்ன செய்யறது இல்ல,
1: காத்திருக்கிறது இல்ல,
0: காத்திருக்கிறது இல்ல, ஆனா கைரோஸுக்காக நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்,
1: காத்திருக்கிறேன்,
0: காத்திருக்கிறேன். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நேரத்தோட ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா நேரத்துக்காக என்ன செய்யறேன்,
1: காத்திருக்கிறேன்,
0: காத்திருக்கிறேன். தேவன் தந்த நேரத்துல தேவனுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் க்ரோனோஸ்ல, ஆனா ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப நான் எதுக்காக காத்திருக்கிறேன்னா, என்னோட வாழ்க்கையில தேவனுடைய நேரம் அந்த கைரோஸ் மொமெண்ட் என்ன செய்யும், வரும் என்று நான் விசுவாசிச்சு காத்திருக்கிறேன். ஏதாவது செய்வேன்னு சொல்லல, செய்யறேன் இன்னைக்கு.
1: எஸ்.
0: நான் ஓடுறதுக்காக காத்திருக்கிறேன் இல்ல,
1: ஓடிக்கிட்டே
0: காத்திருக்கிறேன்,
1: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்.
0: இன்னைக்கு கட்டையில பிடிச்ச நெருப்பு,
1: நாளை பிளம்பு,
0: அக்னி குழம்பு,
1: குழம்பு.
0: இன்னைக்கு நீங்க பிளம்பு, ஜெயில நீங்க அக்னி
1: பிளம்பு,
0: போத்திபார் வீட்டுல நீங்க அக்னி
1: பிளம்பு,
0: பிளம்பு. ஆனா ஃபாரோ கோர்ட்ல நீங்க அக்னி பிளம்பு இல்ல, அக்னி குழம்பு,
1: குழம்பு. ஹல்லேலூயா.
0: Your season
1: has come
0: and your stage. God has prepared both of them already.

0: your season and your stage. உங்களுடைய காலமோ உங்களுக்கான மேடையும்.
1: Yes. இன்றைக்கு ஓடையில் இருக்கிற நீங்கள் நாளைக்கு மேடைக்கு வருவீர்கள்.
0: இணைஞ்சு வந்திருக்கு.
1: Yes.
0: Have come together.
1: Yes.
0: Your season and your stage have come together.
1: Amen.
0: This year is your Kairos moment.
1: Amen.
0: Believe it.
1: I believe, Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்க குரோனோஸ்ல நீங்க சுறுசுறுப்பா இருந்திருப்பீங்கன்னா, உங்க குரோனோஸ்ல நீங்க ஆக்டிவா இருந்திருப்பீங்கன்னா, கைரோஸ்ல உங்களை ஆனர் பண்ண ஆண்டவர் வந்திருக்கிறார்.
1: Amen.
0: He is here already. Hallelujah.
1: Hallelujah.
0: This is your moment.
1: Amen.
0: இதுக்கு தான் நீங்க பிறந்தீங்க.
1: Yes.
0: இதுக்காக தான் உங்க கையில் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார். இது எந்த அளவு நீங்க கிரகிக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா குரோனோஸ்ல ஒரு திட்டத்துக்காக, ஒரு தரிசனத்துக்காக ஆண்டவர் தங்களுக்குள்ள விதைச்ச ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும், ஒவ்வொரு தேவ மனுஷிக்கும் இந்த செய்தி புரியும்.
1: Yes.
0: ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறது விளங்கும். இந்த மொமெண்ட தவற விட்டுறாதீங்க. இதுக்காக தான் இத்தனை வருஷமா காத்திருந்தீங்க. 15 வருஷமா, 20 வருஷமா, 22 வருஷமா, 25 வருஷமா நீங்க காத்திருந்தது இந்த மொமெண்ட்காக தான்.
1: ஆமென்.
0: This is your moment. This is your season. This is your time.
1: ஆமென்.
0: Don't miss it. இதுக்காக தான் இத்தனை வருஷமா நீங்க ஆக்டிவா இருந்தீங்க. இதுக்காக தான் இத்தனை வருஷம் தேவன் உங்களுக்குள்ள பத்த வச்சு நெருப்பு நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க. You are pregnant with fire.
1: Yes.
0: நீங்க கற்பன் தரிச்சிருக்கிற நெருப்ப பிடிச்சு செதறுகிற அதிசயமா கத்தர் விளங்க பண்ணு.
1: ஆமென். Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வல்லமை வெளிப்படும் ஆண்டில் வல்லமை வெடித்து சிதறுகிற dynamis.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: This is what we call it, dynamis.
1: Dynamis. Yes, dynamis.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: God's power.
1: Yes.
0: Dynamis is going to manifest in your life in a wonderful and powerful way.
1: Amen.
0: You are going to experience the dynamis of God in your ministry, in your personal life soon.
1: Amen.
0: It's already happening.
1: Yes.
0: பிணைஞ்சிருக்கு, எப்படி ரெண்டுக்கு இடையில இருக்க நேரடி தொடர்பு ஒரு சின்ன டீடைல்டா அடுத்த நாளை தினத்துல நாம தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தேங்க்யூப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இறக்கமுள்ளவரே, எவ்வளவு அற்புதமா பைபிள்ல இருந்து நாங்க துவக்கத்துல ஜெபிச்சதை போல, நாங்க அறிக்கை செய்ததை போல, ஒரு ரோட் மேப் போல எங்க கையில ஒரு விஷனை தந்து, அந்த விஷன்ல நாங்க இதை ஏன தானே நடக்காம ஆகாயத்தை அடிக்கிறத போல நாங்க சிலம்பம் பண்ணாம, ஆண்டவரே நாங்க நாங்க நாங்க திட்டமும் தெளிவுமா இலக்குக்கு நேரா ஓடக்கூடிய ஆண்டவரே காரியங்களை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி கொடுக்கிற தயவுக்காக உமக்கு நான்.
1: Yes.
0: நேத்து நாங்க சொன்னது போல எங்க குரோனோஸ் மொமெண்ட்ல, எங்க குரோனோஸ் டேஸ்ல ஆண்டவரே நாங்க முழுசா நாங்க எங்க நேரத்தை நாங்க பயன்படுத்தணும்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவு நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம் எங்க கைரோஸ் மொமெண்ட்ல. ஆண்டவரே நீங்க நீங்க விறுவிறுப்பா செய்ய போற, தீவிரமா செஞ்சு முடிக்க போற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே.

0: கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
1: கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

0: word of God.
1: சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம்.
0: We've been speaking on the subject of the renewing of the mind.
1: மனம் புதிதாகுதல் இதை தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
0: So let's go to 2 Corinthians chapter 10.
1: ஆகவே 2 கொரிந்தியர் 10 அதிகாரம்
0: போவோம். Let me read to you from verse 3 onwards.
1: 3 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்.
0: For though we walk in the flesh, we do not war according to the flesh.
1: நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல.
0: For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
1: எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது.
0: Casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ.
1: அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படியே சிறைப்படுத்துவதாய் இருக்கிறோம்.
0: We've been talking about how to renew your mind practically, on a practical level, how to do it.
1: அதாவது நடைமுறை வாழ்க்கையில எப்படி இந்த மனதை புதிதாக்குவது என்று அதம் போர்த்து வருகிறோம்.
0: Talked a lot about the conscious and the subconscious mind.
1: அதாவது சிந்திக்கிற மனம் ஆழ்மனம் என்று இந்த ரெண்டு மனங்களை பற்றி பார்த்தோம்.
0: Subconscious mind is where there has been a program that has been made by constant thinking on that level and thoughts being embedded in the depths of the mind. A preset program is there. So certain thing, a lot of things in life you do it without thinking. It is part of your second nature.
1: இந்த ஆழ்மனதிலே நிறைய காரியங்களை ஏற்கனவே சிந்தித்து உள்ளே நாம் பதித்து வைத்திருக்கிறபடினாலே இந்த ஆழ்மனதிலே நாம் அதிகமாக சிந்திப்பது கிடையாது. மாறாக உள்ள ஒரு ப்ரோக்ராம் செட் ஆகிறபடினாலே அது ரெண்டாவது ஒரு குணம் போல நமக்கு இருக்கிறபடினாலே அதில் என்ன இருக்கிறதோ அப்படியே நம்ம செய்து விடுகிறோம்.
0: We don't have to actively think right now to do it.
1: அதாவது அதை இப்போ யோசித்து தான் செய்யணும்னு கிடையாது.
0: So we can be listening to a great sermon by somebody on our car tape recorder, you know, or CD player while driving in the in heavy traffic.
1: ஆகவே தான் பாருங்க, எவ்வளவு தான் டிராஃபிக் இருந்தாலும் அதே வண்டியை ஓட்டிட்டு அதே நேரத்துல காருக்குள்ள ஒரு நல்ல மெசேஜ் போட்டு அதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: Because driving has become second nature, so you can allow the subconscious to do the driving and the conscious to listen to the message.
1: ஆகவே டிரைவிங் வந்து இப்போ செகண்ட் நேச்சர் போல இருக்கிறபடினாலே இப்போது இந்த சிந்திக்கிற மனதிலே இந்த செய்தி கேட்கிறீர்கள், இந்த ஆழ் மனதிலிருந்து வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள்.
0: It's almost like having two minds.
1: ரெண்டு மனங்களை கொண்டிருப்பது போல இப்போ.
0: But when you want to effect a change in your life,
1: ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர விரும்பும் போது,
0: you know, usually it so happens that if your conscious mind you think, well, I shouldn't be doing things like that, I should be different.
1: அது வழக்கமாய் அது எப்படி நடக்கிறது சொன்னா, நான் வந்து இப்படி செய்யக்கூடாதே, நான் வித்தியாசமா செய்ய வேண்டுமே என்ற அந்த எண்ணத்துல வருகிறது.
0: I won't talk like this hereafter.
1: இனிமேல் நான் இப்படி பேச மாட்டேன்.
0: I won't do things like that.
1: இனிமேல் இப்படி காரியங்களை செய்ய மாட்டேன்.
0: In your conscious mind you make a decision.
1: உங்களுடைய சிந்திக்கிற இந்த மனதிலே அந்த தீர்மானத்தை எடுக்கிறீர்கள்.
0: But unless and until it becomes a part of your subconscious mind, you will do it for 2-3 days while you have it in your mind here, but then what you do will be what is in your subconscious.
1: அப்படி நீங்கள் எண்ணுகிற காரியம் உங்களுடைய ஆழ்மனதுக்குள்ளே செல்லவில்லை என்று சொன்னால், நீங்க ரெண்டு மூணு நாள் சிந்திக்கும் போது அதன்படி செய்யாமல் இருப்பீர்கள். அதன் பிறகு இங்கே ஆழ்மனதில் என்ன இருக்கிறதோ அதை தான் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்கள்.
0: As long as you're conscious here, you may do what you've decided to do. But then when you're not thinking, those words will come back again. You say, my God, I blew it again. I spoke the wrong thing. How did I do it? I decided not to do it, but it came out.
1: அது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சிந்தித்து யோசித்து கொண்டிருக்கிறவர்களே அதை பேசாமல் இருப்பீங்க. அந்த எண்ணம் போய்விட்ட பிறகு ஆழ்மனதில் என்ன இருக்கோ அதுதான் வரும். உங்களே அறியாமலே பேசி விடுவீர்கள். பேசின பிறகு ஐயோ இப்படி பேசிட்டேன் அப்படின்வீங்க.
0: ஸோ we've been talking about how to program our mind in such a way that it becomes part of the subconscious.
1: ஆகவே நம்முடைய மனதை எப்படி ப்ரோக்ராம் செய்வது, அதை எப்படி நம்முடைய ஆழ் மனதின் ஒரு பகுதியாகிற அளவுக்கு அதை ப்ரோக்ராம் செய்வது, அதான் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
0: Three words are indicated in this passage that I just read to you.
1: நான் வாசித்த இந்த பகுதியிலே மூன்று வார்த்தைகள் குறிப்பிட்டு சொல்லலாம்.
0: One is the word thought found in verse 5.
1: ஒன்று ஐந்தாம் வசனத்தில் இருக்கிற அந்த எண்ணம் என்கிற வார்த்தை.
0: And another word is the word imagination. In some translations it's arguments, but imagination is the original translation.
1: இன்னொரு வார்த்தை தர்க்கம் என்ற வார்த்தை சில மொழிபெயர்ப்புகளில் அது கற்பனை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
0: It is also found in verse 5.
1: ஐந்தாம் வசனத்தில் தான் அந்த வார்த்தை இருக்கு.
0: The third word is the word strongholds.
1: மூன்றாவது வார்த்தை தான் பலத்தரன் என்பது.
0: It is mentioned in reverse order actually.
1: Actually அது ரிவர்ஸ் ஆர்டர் தலைகளா சொல்லப்பட்டிருக்கீங்க.
0: Strongholds first, then imagination, then thoughts.
1: பலத்தரன் முதலாவது, பிறகு கற்பனை, பிறகு எண்ணங்கள்.
0: But the way it works is How do you have a stronghold in your mind? How do you get a bad habit as a part of the stronghold?
1: ஆனால் இந்த பலத்த அரண் எப்படி வருகிறது? இந்த கெட்ட பழக்கம் உங்களுடைய பலத்த அரணாய் மாறுவது எப்படி?
0: You know, all bad habits are strongholds.
1: பாருங்க எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களும் ஒரு பலத்த அரண் தான்.
0: You know, it has become a part of that mind, therefore it's become a part of that nature.
1: அது மனதின் ஒரு பகுதியாய் விட்டிருக்கிறபடியாலே அது உங்களுடைய சுபாவத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறது.
0: So from the depths of their mind they do it.
1: ஆகவே மனதினுடைய ஆழத்திலிருந்து அதை செய்கிறார்கள்.
0: They just do it because that's what they you know that they know how to do
1: adhaadu eppadi adu appadiye seidu konde irukanga ena appadi dhaan seiyanumnu avangalukku therigiradhu
0: become a part of their lives
1: avudaiya vaazhkaiyin oru pagudiyaagi vittadhu
0: become a stronghold
1: adu balatharanaagi vittadhu
0: for many people they have to destroy such evil bad negative strongholds that is destroying them
1: palar தங்களை அழித்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட பிற்போக்கான இந்த பலத்த அரண்களை அவர்கள் அழிக்க வேண்டியதா இருக்கிறது.
0: But how did it become a stronghold in the first place?
1: அது முதலாவது எப்படி ஒரு பலத்த அரணா உங்களுக்குள்ள ஆனது?
0: It begins as a thought.
1: அது வந்து ஒரு எண்ணத்திலே ஆரம்பிக்கிறது.
0: You receive the thought and a man receives thousands, tens of thousands of thoughts every day they say.
1: பாருங்க அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள் என்ன சொல்கிறார்கள் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஆயிரமாயிரமான எண்ணங்களை பெறுகிறானா?
0: You know, many thoughts go through our mind.
1: ஏராளமான எண்ணங்கள் நம்முடைய மனதின்
0: வழியாக வருகிறது. Mind like a computer processes all these thoughts.
1: நம்முடைய மனம் ஒரு கம்ப்யூட்டர் போல இந்த எல்லா எண்ணங்களையும் process செய்கிறது.
0: And there are many things that are stored and then many things that are deleted.
1: இப்படி அலசன பிறகு பல காரியங்களை உள்ளே வைக்கிறது, பல காரியங்களை விட்டு விடுகிறது.
0: Some stored in short term memory, others stored in long term memory.
1: சில எண்ணங்களை குறுகிய காலத்துக்கு வைக்கிறது, சில எண்ணங்களை ரொம்ப நாளைக்கு வைக்கிறது.
0: But the mind is a computer that works with these thoughts.
1: ஆனால் மனம் என்பது ஒரு கம்ப்யூட்டர் போல தான் இப்படிப்பட்ட எண்ணங்களால தான் அது வேலை செய்கிறது.
0: So thoughts is where it begin.
1: ஆகவே ஆரம்பமாகிறது எண்ணங்களிலே.
0: And once you entertain the thoughts are like one brick upon the other. You put one thought upon the other, then the thought becomes more fuller and becomes an imagination. You begin to imagine the thought.
1: பாருங்க இந்த எண்ணம் என்பது ஒரு செங்கல் போல ஒரு செங்கல் மேல ஒரு செங்கலை அப்படியே அடுக்கி கொண்டே வருகிறோம். இப்படியே வைக்கும் போது கடைசியில் அது கற்பனையாய் உருவெடுக்கிறது.
0: That's how a fortress is built.
1: ஒரு கோட்டை இப்படி தான் கட்டப்படுகிறது.
0: How did a stronghold come upon your mind?
1: உங்களுடைய மனதிலே பலத்த அரண் உருவானது எப்படி?
0: Who built it?
1: யார் அதை கட்டினது?
0: You built it with one thought at a time like one brick upon the other.
1: நீங்கள் தான் அதை கட்டினீர்கள். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை வைத்து அதை கட்டினீர்கள்.
0: Just the thoughts are the bricks. The thoughts are the bricks.
1: அந்த எண்ணங்கள் தான் அந்த கல்.
0: And you allowed the thought to just stay in your mind and you had imaginations and then it became a stronghold.
1: அந்த எண்ணங்கள் தொடர்ந்து மனதில் இருக்க அனுமதித்தீர்கள். அது கற்பனையாய் உருவெடுத்து இப்போது பலத்தரனாகி விட்டது.
0: Now last week I began to talk about fear because that is that through that I can give a real demonstration of how it is done.
1: கடந்த வாரம் பயத்தை பத்தி நாம் பேச ஆரம்பித்தோம். அதன் மூலமாக இது எப்படி உண்மையிலே நடைபெறுகிறது என்பதை நான் ஒரு எடுத்துக்காட்டை போல காண்பித்தேன்.
0: You know, if fear is your stronghold,
1: பயம் உங்களுடைய பலத்தாரனா இருக்கும் என்றால்,
0: I took fear as an example because fear is a major problem.
1: ஏன் பயத்தை ஒரு உதாரணமா எடுத்தேன்னு சொன்னா பயம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு.
0: Somebody said that the Bible says fear not 365 times.
1: யாரோ சொன்னாங்க பாருங்க வேதத்திலே பயப்படாத என்று 365 முறை வருகிறதா?
0: I haven't counted it but I tend to believe it because God does wonderful things like that.
1: நான் அதெல்லாம் எண்ணி பார்க்கல ஆனா அதை விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்கிறவர்.
0: Every day there are people that go through this fear.
1: ஒவ்வொரு நாளும் இந்த பயத்தின் ஊடே கடந்து போகிற மக்கள் இருக்கிறார்கள்.
0: Fear is something that cripples.
1: பயம் என்பது முடமாக்கக்கூடிய ஒன்று.
0: Fear like any other stronghold began as a thought.
1: பயம் கூட மற்ற எந்த ஒரு பலத்தாரணை போல ஒரு எண்ணத்திலே தான் ஆரம்பமானது.
0: Many times there is no reality to it. There is no real thing to it. It is just a thought. It became an imagination and it became a stronghold without it without any reason or rhyme or reason.
1: பல சமயத்திலே அந்த பயத்துக்கு எந்த ஒரு காரண காரியமும் இருக்காது. எந்த ஒரு நிஜ உண்மையும் இருக்காது. ஆனால் உங்களை அறியாமல ஒரு எண்ணத்திலே அது அப்படியே ஆரம்பித்து விட்டது.
0: Just by fear, just by the thought you become afraid.
1: நீங்கள் அந்த எண்ணத்தினாலே அதாவது அந்த பயத்தின் எண்ணம் உங்களுக்குள்ளே வந்து விட்டது.
0: And that fear when it enters a person and takes a hold of a person it affects the body and every area.
1: அந்த பயம் வந்து அந்த மனுஷனை பற்றி பிடிக்கும் போது அது சரீரத்தையும் மற்ற எல்லா பகுதிகளையும் பாதிக்கிறது.
0: Have you ever watched a horror movie?
1: ஒரு திகில் படம் பார்த்திருக்கீங்களா?
0: While you are watching it you begin to sweat and your heart begins to beat faster.
1: அதை பார்க்கும்போது வேர்க்க ஆரம்பிக்குது, இதயம் படபடபடன்னு அடிக்க ஆரம்பிக்குது.
0: Why?
1: ஏன்?
0: The body is now reacting to this fear factor.
1: ஏனென்றால் இந்த பயத்துக்கு ஏற்றவாறு சரீரம் போது வேலை ஆரம்பிக்கிறது.
0: Body is connected to your mind.
1: ஏனென்றால் உங்களுடைய மனதோடு சரீரம் தொடர்பு கொண்டிருக்கிறது.
0: That is why Paul says in Philippians 4:18 think only on good things.
1: ஆகவே தான் பவுல் பிலிப்பியன் 4:18 என்ன சொல்கிறார்? இவைகளே எண்ணிக்கொண்டிருங்கள், இந்த நல்ல காரியங்களை எண்ணிக்கொண்டிருங்கள்.
0: Because many times the thoughts become the reason for why we become sick.
1: என்னால் பல சமயத்திலே நாம் வியாதிப்படுவதற்கு காரணமே இந்த எண்ணங்கள் தான்.
0: And when you deal with the thoughts, then the sickness itself seems to subside and go away.
1: அந்த எண்ணங்களை சரி செய்யும் போது அந்த வியாதியே காணாமல் போகிறதை நீங்கள் பார்க்கலாம்.
0: Thought is a source of many sicknesses, many times.
1: பல சமயத்திலே பல வியாதிகளுக்கு காரணமே இந்த எண்ணமாக தான் இருக்கிறது.
0: And many bodily conditions like that.
1: இது போல பல சரீரத்தின் நிலைக்கு இதுதான் காரணம்.
0: And that is why this is so important.
1: அவேதான் பாருங்க இது இவ்வளவு முக்கியமா இருக்குது.
0: Martin Lloyd Jones was Queen's doctor in England when he was just a young man. He was assistant to Lord Holder, who was a very famous physician in London.
1: பாருங்க லண்டன்ல ஒரு ஃபேமஸ் ఫిజిషియన్ இருந்தார் லார்ட் ஹோல்டர்னு சொல்லி அவருடைய அசிஸ்டன்ட் Martin Lloyd Jones அவர் வந்து ராணிக்கே மருத்துவராக இருந்தவர்.
0: And Lord Holder was the doctor for the queen and the Martin Lloyd Jones was an assistant.
1: Lord Holder தான் டாக்டர் குயினுடைய டாக்டர் அவருக்கு இவர் உதவி டாக்டரா இருந்தார்.
0: He had a practice in the Harley Street which is the best area to have practice, a lucrative practice, medical practice.
1: Harley Street ஒன்று இருந்தது medical practice-க்கு சிறந்த ஒரு இடம் அதுதான்.
0: Where the rich go.
1: அதாவது பணக்காரர்கள் அங்க தான் போவார்கள்.
0: And he became a preacher later on.
1: பிற்பாடு இவர் ஒரு பிரசங்கியாராய் மாறி விட்டார்.
0: And I read his biography which is in but this thick book in two books it comes in the first 40 years and the next 40 years I mean, very interesting man he's written many books and he's one of the greatest preachers that has ever lived
1: அவருடைய சரிதையை நான் வாசித்தேன் அந்த சரிதையே ரெண்டு வால்யூம் வந்திருக்கு முதல் 40 வருஷங்கள் ஒரு வால்யூம் அடுத்த 40 வருஷங்கள் ஒரு வால்யூம் சொல்லிட்டு
0: he shook the whole world with his expository preaching
1: அவருடைய விளக்க உரை பிரசங்கங்கள் மூலமாக முழு உலகத்தையே உலுக்கினவர் அவர்
0: never went to bible college never studied theology or anything he was a doctor just used the method that he uses to eliminate sicknesses and arrive at the diagnosis he uses the bible takes the bible and eliminates all erroneous ideas and arrives at the truth
1: அவர் எந்த பைபிள் காலேஜுக்கும் போல தியாலஜில எதுவுமே படிக்கல ஒரு டாக்டரா இருந்தவர் டாக்டரா எப்படி இந்த வியாதி இல்லை இந்த வியாதி இல்லை என்பதை கண்டுபிடிப்பாரோ அதே போல வேதத்தை எடுத்து இப்படி இருக்காது இப்படி இருக்காது என்பதை அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எது சரி என்ற சரியான தீர்மானத்துக்கு வருவார்
0: tremendous preacher
1: அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரசங்கி
0: he talks about why he became a preacher
1: ஏன் அவர் ஒரு பிரசங்கியானார்
0: He said, as a believer, as he was trying to deal with patients, many times he found that the problem was really spiritual.
1: பாருங்க விசுவாசியாகிய அவர் மக்களிடம் பேசும்போது பல சமயத்திலே அவருடைய பிரச்சனை வந்து ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை என்பதை கண்டார்.
0: Many of the rich and famous people had problems, spiritual problems, and they had come to the doctor.
1: பல மிகப்பெரிய பணக்காரருடைய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வந்து ஆவிக்குரிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக டாக்டர் கிட்ட வந்திருக்காங்க
0: and they don't know it's a spiritual problem but they are having some bodily symptoms and so on they come to the doctor
1: அது ஆவிக்குரிய பிரச்சனை என்பது அவர்களுக்கே தெரியாது சரீரத்தில் சில அறிகுறிகள் ஆகவே டாக்டர் கிட்ட வந்தார்
0: so he says when I sit down and try to figure out what it is I end up talking to them the gospel
1: ஆகவே அவர் சொல்கிறார் உட்கார்ந்தவங்களோடு கூட வியாதியை பற்றி பேசும்போது கடைசியில வந்து சுவிசேஷத்தை அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க
0: finally decided why not just preach the gospel and forget about this because this is the thing that really deals with the problem
1: ave kadaisil enna thirmanam pannitar suvisheshatha ye nam prasangam panakudadu adu dhaan makkalukku udhavi seigiradhu idha vittillamen adukku vandutar
0: well that doesn't mean medical practice is of no value
1: adha ipdi solradunala maruthuva payirchi edukkiradhu vandu avlo madippillanu
0: solirundhu god has called him to preach and this is how the calling was worked out in his life
1: avar prasangikkumadi devan avare azhaithirukkar andha azhaippu indha vidhathil avarku vandathu
0: god led him to come to preaching and leave his medical practice and come to preaching through this
1: maruthuva pay விட்டுவிட்டு இதன் மூலமாக பிரசங்கத்துக்கு வரும்படி தேவன் அவரை நடத்தினார்
0: even his bible studies were attended by 2000 people in london
1: londonல அவருடைய bible studyக்கு
0: weekly bible studies weekly bible studies
1: வாரத்துல ஒரு நாள் bible study இருக்கும் அதுக்கு 2000 பேர் வருவார்கள்
0: he generated such interest in people regarding the bible and the truths of the bible because he was able to bring out the truths
1: சத்தியங்களை அந்த அளவுக்கு அற்புதமாய் வெளிக்கொண்டு வந்தபடியாலே சத்தியத்தின் மீது மக்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் வந்து விட்டது
0: not simply preaching some doctrine but dealing with the real problem of people
1: அதாவது ஏதோ உபதேசங்களை போதிக்கிறதுல மக்களுடைய பிரச்சனை என்னன்னு அதை பற்றி பேசினார்
0: people found the answers in his preaching
1: அவருடைய பிரசங்கத்திலே மக்கள் பதில்களை கண்டு கொண்டார்கள்
0: and so they gathered in great crowds to his meeting.
1: ஆகவே தான் அவருடைய கூட்டத்துக்கு அவ்வளவு திரண்டு வந்தார்கள்.
0: Now that is very much true that man's problem mainly is a spiritual problem.
1: மனிதனுடைய பிரச்சனை முக்கியமாய் ஆவிக்குரிய பிரச்சனை என்பது மிகவும் உண்மையே.
0: And it affects the mind and it affects the body.
1: அது மனதையும் பாதிக்கிறது சரீரத்தையும் பாதிக்கிறது.
0: It affects all areas of his life.
1: அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அது பாதிக்கிறது.
0: So let me just use this illustration of fear a little more.
1: ஆகவே இந்த பயத்தை குறித்த இந்த உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் நான் பயன்படுத்துகிறேன்.
0: Because through that we can really figure out how to deal with stronghold.
1: ஏன் அதன் மூலமாக இந்த பலத்த அரணை சரி செய்வது எப்படி என்பதை நாம் பார்க்க முடியும்.
0: Let's read a couple of verses. One is Psalm 118 verse 6.
1: ஒன்று ரெண்டு வசனங்களை பார்ப்போம். அதுல ஒன்னு வந்து சங்கீதம் 118:6.
0: Psalm 118 verse 6.
1: சங்கீதம் 118:6.
0: And the other one is 2 Timothy 1:7.
1: இரண்டாவது 2 Timothy 1:7.
0: I'm going to read the Timothy verse first.
1: முதலாவது 1 தீமோத்தேயுல இருந்து வாசிக்க போறேன்.
0: God has not given us a spirit of fear but of love and of power of a sound mind.
1: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறார்.
0: God has not given us a spirit of fear.
1: 2 தீமோத்தேயு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்.
0: Everybody say God has not given us.
1: எல்லாரும் சொல்லுங்க தேவன் நமக்கு கொடுக்கவில்லை.
0: Fear.
1: பயத்தை.
0: The spirit of fear is not from God.
1: பயத்தின் ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல.
0: First we got to establish that.
1: முதலாவது அதுல உறுதியா நாம இருக்கணும்.
0: God does not give fear.
1: தேவன் பயத்தை கொடுப்பதே இல்லை.
0: This unhealthy fear that cripples you is not from God.
1: மூளை முடமாக்குகிற ஆரோக்கியமற்ற பயம் தேவனால் வருவதல்ல.
0: A sense of power, a sense of love and sound mind is from God.
1: பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிதான் தேவன் கொடுக்கிறது.
0: All right, now go to Psalm 118 verse 6.
1: சங்கீதம் 118:6க்கு போவோம்.
0: The Lord is on my side. I will not fear.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன்.
0: The Lord is on my side, I will not fear.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன்.
0: Now why I read this verse is this verse shows me how the psalm is dealt with fear.
1: ஏன் இந்த வசனத்தை வாசிக்கிறேன்னு சொன்னா இந்த வசனம் எப்படி சங்கீதக்காரன் தன்னுடைய பயத்தை சமாளித்தான் என்பதை காட்டுகிறது.
0: You know the story of David, how he was in various circumstances in his life at certain points in his life where he had some real reasons to fear if he wanted to.
1: பாருங்க தாவீதுனுடைய கதையை உங்களுக்கு தெரியும். அவனுடைய வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. அதெல்லாம் அவனை பயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்.
0: You know, after he killed Goliath, Saul felt that this man was a challenge to him and a competitor and began to pursue him to kill him.
1: கோலியாத்தை தாவீது வீழ்த்தின பிறகு தாவீது தனக்கு போட்டியாக வந்து விடுவானோ என்று எண்ணி தாவீதை கொலை செய்யும்படி சவுல் தேடிக்கொண்டே இருக்கிறான்.
0: He just was filled with such madness after the life of David, somehow wanting to catch him and kill him.
1: எப்படியாவது தாவீதை பிடித்து கொண்டு விட வேண்டும் என்று ஒரு வெறியோடு அவன் அலைந்து கொண்டிருக்கிறான்.
0: And David, anointed by God and called by God to be the king, now is on the run and hiding in caves and so on.
1: ராஜாவாகும்படி தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது இப்போது இங்கங்க ஓடி கெபிகள் எல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிறான்.
0: He can't sleep in peace because he's afraid that any time in night he may be killed.
1: நிம்மதியா தூங்க முடியல ஏன்னா ராத்திரிலே யாராவது வந்து கொண்டு விடுவார்கள் என்ற பயம்.
0: Certainly the king has got enough people from the intelligence to locate him and kill him.
1: ராஜாவுடைய உளவு துறையில நிறைய பேர் இருந்தாங்க அவனை தேடு கண்டுபிடித்து கொல்வதற்கு.
0: So he was constantly, he had a reason to be afraid.
1: ஆகவே அவன் பயப்படுவதற்கு காரணம் இருந்தது.
0: His fear was not even just an imaginary thought, he had a reason to fear.
1: அவனுடைய பயம் ஒரு கற்பனை அல்ல பயப்படுவதற்கு உண்மையான காரணம்
0: இருந்தது. It was a real fear.
1: அது உண்மையான பயம்.
0: Fear of the king and fear for his of losing his life.
1: ராஜாவை குறித்த பயம் உயிர் போய் விடுமோ என்கிற ஒரு பயம்.
0: Now that fear enters first as a thought, you know, you begin to think about what the king may do.
1: இந்த பயம் வந்து ஒரு எண்ணமாய் உள்ளே வருகிறது. ராஜா என்ன செஞ்சிருவானோன்ற ஒரு எண்ணமா வருது.
0: Then you begin to imagine all kinds of scenario that where it may you know and about what may happen.
1: அதன் பிறகு என்ன ஆகுமோ ஏதாகுமோ சொல்லி பலவிதமான சூழ்நிலை எல்லாம் கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள்.
0: You know, you can imagine all kinds of horrible things that can happen to you if the king catches you.
1: ராஜா என்ன பிடிச்சிட்டான்னா இதாயிடுமோ அதாயிடுமோனு பயங்கரமான கற்பனை எல்லாம் வருகிறது.
0: And then when once you allow the imaginations to go on and play in your mind for such a long time, then it becomes a stronghold. You begin to find it very difficult to get rid of it because it's become a fortress established in your mind.
1: அந்த கற்பனை ரொம்ப நாளா உள்ள இருந்து கொண்டே இருந்தால் கடைசிலே அது பலத்த அரண போல மாறி விடுகிறது. ஒரு கோட்டை போல அசைக்க முடியாத ஒன்றாய் இது மாறி விடுகிறது.
0: How did he deal with it?
1: அதை அவன் எப்படி சரி செய்தான்?
0: How did he battle this fear factor in his life?
1: அவனுடைய வாழ்க்கையில இந்த பயத்தை அவன் நீக்கினது எப்படி?
0: And you know, this is very important for us to know this. How do you work with your fear? How do you get rid of your fear?
1: இதை நாம் கவனிக்க வேண்டியது மிக முக்கியம். எப்படி நம்முடைய பயத்தை நாம் புறம்பே தள்ளுவது?
0: One thing he say, the answer is right there in the word of God. Many times you don't have to look far away from the word. The word has the answer.
1: பாருங்க பல சமயத்துல பதில் வசனத்திலேயே இருக்கு. இங்க அங்கயும் தேடி அலைய வேண்டியதே இல்ல.
0: The Bible is like that.
1: பாருங்க வேதம் அப்படிதான்.
0: That's one of the most wonderful things about the Bible. It's right there in that verse that you just read.
1: வேதத்தை குறித்து ஒரு அற்புதமே அதுதான். வாசித்த அந்த வசனத்திலேயே பதில் இருக்கிறது.
0: You know how he dealt with it?
1: அவன் எப்படி அதை சரி செய்தான் தெரியுமா?
0: He said the Lord is on my side.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: The Lord is on my side.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: You know many people today fear and the reason they cannot get rid of their fear is because they think that the Lord is the one that's the problem.
1: இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுகிறார்கள். ஏன் பயப்படுறான்னு சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் தான் என்னுடைய பிரச்சனையே நினைக்கிறாங்க.
0: Oh churches and groups have preached this so much and said the Lord broke your hand and the Lord broke your legs and the Lord this to you and the Lord made you to run a loss in the business, the Lord took away this thing, the Lord giveth and the Lord taketh away.
1: எத்தனை பிரசங்கியார்கள், எத்தனை சபைகள், கர்த்தர் கையை உடைக்கிறார், கர்த்தர் காலை உடைக்கிறார், கர்த்தர் தான் வியாபாரத்தில் நஷ்டத்தை கொடுக்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், இப்படி எல்லாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: Whatever is happening in life, they said the Lord is doing it.
1: வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் தான்
0: செய்றார் அப்படிங்கறாங்க. Especially disasters are attributed to God.
1: அதுலும் குறிப்பாக ஏதாவது பெருநஷ்டம் வரும்போது, பேர் அழிவு வரும்போது கர்த்தர் அப்படின்றாங்க.
0: Now, you know, you go into a place where they park all these planes, the hangar.
1: பாருங்க இந்த ஹேங்கர்ஸ் போங்க, விமானங்களை நிறுத்தி வைக்கிற இடம்.
0: In one place it is written like this, we are not responsible for fire and other disasters that are God sent.
1: அதாவது அங்க என்ன போட்டிருக்காங்க, இந்த தீ விபத்து மற்றும் இயற்கை பேரழிவு போன்ற கடவுளின் செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல.
0: இவங்க ரொம்ப நல்லவங்க, தே ஆர் வெரி குட் பீப்புள், தே ஓன்லி டூ குட் திங்ஸ், ஓன்லி காட் டஸ் சென்ட் ஃபயர் அண்ட் பர்ன் அப் த ஹோல் பிளேஸ் அண்ட் காஸ் டிசாஸ்டர்ஸ் அண்ட் எவ்ரி திங்.
1: பாருங்க இவங்க தான், இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, கடவுள் தான் வந்து இந்த நெருப்பு தீ விபத்து போன்ற இயற்கை அழிவுகளாம் அனுப்பி இவங்களெல்லாம் அழிக்கிறார்.
0: திஸ் இஸ் சம்திங் தே டூ இட் ஐ திங்க் இன் சம் கண்ட்ரிஸ் ஜஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை த இன்சூரன்ஸ் பீப்புள், யூ நோ.
1: சில நாடுகளில் இந்த இன்சூரன்ஸ் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக இதை போட்டு வைக்கிறாங்க.
0: We are not responsible for such acts of God, it says.
1: இப்படிப்பட்ட கடவுளின் செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல.
0: Now the church is not different, the church also says that's the thing.
1: சபையும் வித்தியாசமா இல்ல பாருங்க, சபையும் அப்படிதான் அப்படிந்து.
0: You know, even if a church burnt up, they said this is God's work.
1: ஒரு சபையே எரிஞ்சு போனா கூட என்ன சொல்றாங்க, கர்த்தர் செய்யல அப்படின்றாங்க.
0: God is the one that did it.
1: ஏ கர்த்தர் தான் அதை செய்தார்.
0: I don't know why God did it.
1: ஏன் கர்த்தர் அப்படி செஞ்சார் தெரியல brother.
0: Broke a leg and they say, I don't know why God did it.
1: ஏ கால் உடைஞ்சினா கர்த்தர் ஏன் செஞ்சார் தெரியலன்றாங்க.
0: Wife ran away, they say, I don't know why God did it.
1: மனைவி ஓடி போனா கர்த்தர் ஏன் இப்படி செஞ்சார் தெரியலன்றாங்க.
0: They surely know why she ran away, but they know that they say why God did it brother, you know what wrong did I do.
1: அவருக்கே நல்லா தெரியும் ஏன் மனைவி ஓடி போனாங்க, அப்புறம் சொல்றது கர்த்தர் ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு தெரியல, நான் என்ன தப்பு பண்ணல.
0: Every disaster, every evil thing that happens, anything that happens, people attribute it to an act of God. If they don't understand it and if they cannot explain it effectively, they say it's an act of God.
1: பாருங்க எந்த ஒரு தீமையான செயல், எந்த ஒரு அழிவு வரும்போது அதுக்கான சரியான காரணகாரம் கொடுக்க முடியாமல் போகும்போது என்ன சொல்லிடுறாங்க, இது கடவுளின் செயல்.
0: Any problem, you know, you lose a job, they say, I don't know why brother, but God just made me lose that job.
1: பாருங்க எந்த பிரச்சனை வந்து வேலை போயிடுச்சா உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல brother, கர்த்தர் தான் அந்த வேலையில இருந்து எடுத்துட்டார்.
0: You run into a business loss, they say, I don't know why, but God took away everything I had.
1: வியாபாரத்துல நஷ்டமா உடனே சொல்றாங்க என்னன்னு தெரியல brother, கர்த்தர் என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போட்டார்.
0: So they have been told time and again that God is their problem.
1: ஆகவே திரும்ப திரும்ப மக்களுக்கு என்ன சொல்லப்பட்டது,
0: that is the reason many people cannot get rid of fear
1: today. That
0: is why I believe in preaching, because preaching penetrates the heart and mind of people and brings the truth of God in such a way that the word renews the mind and sets the people free.
1: ஆகவே தான் நான் பிரசங்கத்தை நம்புகிறேன். ஏனென்றால் பிரசங்கத்தின் வார்த்தைகள் மக்களுடைய உள்ளத்திலும் மனதிலும் சென்று சத்தியத்தை கொண்டவருடைய மனதை அது புதுப்பிக்கிறது.
0: You know, it's so important.
1: அது அவ்வளவு முக்கியம் பாருங்க.
0: Truth sets us free.
1: சத்திய நம்மை விடுதலையாக்குகிறது.
0: Many people don't know this truth.
1: பல இந்த சத்தியத்தை அறியாம இருக்காங்க.
0: They don't know the simple truth that God is on their side.
1: தேவன் என் பட்சத்துல இருக்கிறார் அந்த எளிமையான சத்தியமே உங்களுக்கு தெரியல.
0: When you have a loss and you lose everything, remember God is still on your side. He is not your enemy. He didn't take away everything that
1: you
0: had. God is on your side.
1: இழப்பு ஏற்படும் போது, எல்லாவற்றையும் இழக்கும் போது இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் இன்னமும் உங்கள் பட்சத்திலே தான் உங்களுக்காக இருக்கிறார், அவர் உங்கள் எதிரியே கிடையாது.
0: When you are sick and when you are feeling bad from head to toe, remember that whoever may be against you and whatever may be happening to you, God is on your side. Therefore, put away fear.
1: வியாதியே இருக்கும்போது தலை முதல் கால் வரை பலவீனமா இருக்கும்போது பயத்தை அகற்றி போடுங்கள். ஏனென்றால் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
0: The whole world can be against you.
1: முழு உலகமும் ஒருவேளை உங்களை எதிர்க்கலாம்.
0: You may be facing financial problems, problems at work, problems with neighbors, problem with everybody, but God is not your problem. He is on your side.
1: பண பிரச்சனை இருக்கலாம், வேலையில பிரச்சனை இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரோட பிரச்சனை இருக்கலாம், எல்லாரோட பிரச்சனை இருக்கலாம். ஆனால் தேவன் மட்டும் உங்கள் பிரச்சனையே அல்ல, அவர் உங்கள் பட்சத்தில்
0: இருக்கிறார். God is on your side.
1: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
0: I want to establish this fact in the minds of people today.
1: மக்களுடைய உள்ளத்திலே இந்த காரியத்தை நான் உறுதி செய்ய விரும்புகிறேன்.
0: As long as you're thinking God is the problem.
1: தேவன் தான் பிரச்சனை நீங்க நினைக்கிற வரையில.
0: You know, I remember one lady telling me about one of her children getting married and then getting a divorce.
1: பாருங்க, ஞாபகம் இருக்கு, ஒரு அம்மாவுடைய பிள்ளை ஒன்று வந்து திருமணமாகி விவாகரத்து பெறுகிற நேரம்.
0: And they came very sadly, you know, very under tragic circumstances they came, and all she could say was, I don't know why God has done this.
1: ரொம்ப வருத்தத்தோட என்கிட்ட வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கர்த்தர் ஏன் இப்படி எல்லாம் செய்யறாரோ தெரியல.
0: Is God causing all the divorces?
1: இந்த விவாகரத்துகள் எல்லாம் கர்த்தர் செய்யறதுனால வருதா?
0: She's a good person.
1: ஒரு நல்ல பெண்மணி. அவங்க
0: raised up in the church.
1: சபையிலேயே வளர்க்கப்பட்டார்கள்.
0: All her life she's been a Christian.
1: வாழ்நாளெல்லாம் கிறிஸ்தவங்களாவே இருந்தாங்க.
0: But this is what she spoke. She said, I don't know why God has done this.
1: ஆனா அவங்க பேசினபோது தான் வந்து ஏன் கர்த்தர் இப்படி செஞ்சாரோ தெரியல.
0: I'll tell you why it comes out of their mouth, because this is the thing that has been taught for years and years and years, that God is the problem.
1: ஏன் அப்படி வாயில இருந்து வந்து நான் சொல்லணும் பாருங்க, வருஷக்கணக்கா இதே காரியம் தான் அவளுக்கு போதிக்கப்பட்டு வந்தது.
0: Have you heard that song that somebody wrote, you know, that said, God is going to get you for that. கர்த்தர் உன்ன அதுக்குனே உன்ன உதைப்பார், அடிப்பார் அப்படின்னு ஒரு பாட்டு ஒருத்தன் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கான். God is going to get you for that.
1: அதுக்குனே கர்த்தர் உன்ன வந்து அடிப்பார்.
0: So you turn the radio on, there's God is going to get you for that playing now.
1: ரேடியோ போட்ட உடனே இப்ப கர்த்தர் அதுக்காக உன்ன உதைக்க போறாருன்னு வருது.
0: Now this guy is a country singer. Where did he get the idea? He got it from the churches around him.
1: பாருங்க, இவர் வந்து ஒரு country singer. இவருக்கு இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னா அங்க இருக்கிற சபைகள்ல இருந்து தான்.
0: God is going to get you for that.
1: தேவன் அதுக்காக உன்ன உதைக்க போகிறார்.
0: Who is God?
1: தேவன் யார்?
0: He is that big old man, mean guy that's got a big stick from heaven and just going to strike you every time you do wrong. He's going to get you for that. What are you doing? He's going to get you for that.
1: பரலோகத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு வயசான தாத்தா கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஏதாவது தப்பு செஞ்சா உடனே மடாரும் தலையில ஒரு அடி அடிப்பார்.
0: That's the picture that has been given to him.
1: அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது.
0: He didn't get it from the Bible. He has not read the Bible. He is not a spiritual guy. He just heard somebody preach.
1: பாருங்க, அவர் வந்து பெரிய ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது. பைபிள்ல இருந்து அதை ஒண்ணும் வாசிக்கல. எங்கேயோ யாரோ பேச கேட்டார்.
0: So he is singing, oh, you're doing this, where were you last night? God's going to get you for that.
1: ஆவி அவர் என்ன பண்றாரு? நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க, நேத்து ராத்திரி எங்க இருந்த? அதுக்காக கர்த்தர் வந்து உன்னை பிடிப்பார், அடிப்பார்.
0: Now if God is going to get you for that anything,
1: நீங்க செய்யிறதுக்கெல்லாம் கர்த்தர் வந்து அடிப்பாருன்னா,
0: he would already got every one of us.
1: ஏற்கனவே அவர் எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி இருக்கு.
0: No one will be sitting here alive today. யாருமே இன்னைக்கு get you for it.
1: கர்த்தர் மட்டும் வந்து நம்ம பிடிச்சு அடிப்பாருனா இங்க யாருமே இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க முடியாது.
0: If he is going to get you for that, then why did he go to the cross? To do what?
1: அதுக்காக வந்து அவர் நம்ம அடிக்கணும்னு சொன்னா பிறகு எதுக்கு சிலுவைக்கு சென்றார்? என்ன செய்ய சென்றார்?
0: Why did he send his son to die on the cross of Calvary?
1: ஏன் தன்னுடைய குமாரன் கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படி அவர் அனுப்பினார்?
0: If he is interested in just getting you, just locating you and finding you doing something wrong and getting you for that, if that's all God is about, then why did he send his son into this world? Why his son revealed the father's love? Why did he show his love by dying there on the cross?
1: நீங்க என்ன தவறு செய்யல என்பதை கண்டுபிடித்து அந்த தவறுக்காக உங்களை அடிக்கிற வேளையில கர்த்தர் இருப்பார் என்றால், ஏன் தம்முடைய குமாரனை அனுப்ப வேண்டும்? அந்த குமாரன் ஏன் பிதாவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும்? ஏன் அவர் சிலுவைக்கு சென்று அங்கே மரிக்க வேண்டும்?
0: Why?
1: ஏன்?
0: It's meaningless, you see.
1: அர்த்தமே இல்ல பாருங்க அதுக்கெல்லாம்.
0: If he's going to get us for that, let him get us for it, because if, you know, then the whole world will be wiped out. None of us deserve to live.
1: நாம செய்யற தவறுகளுக்காக அவர் வந்து நம்மை தண்டிப்பாருன்னு சொன்னா பிறகு அவர் தண்டிக்க ஆரம்பிச்சா முழு உலகத்துல யாருமே இருக்க முடியாது.
0: Nobody can live.
1: யாரும் உயிரோடு இருக்க முடியாது.
0: That's what will happen.
1: அப்படி அதான் நடக்கும்.
0: But the Bible says he sends rain and the sun for the good and the bad and the ugly.
1: ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மோசமான மேலும் கூட மழையையும் வெயிலையும் அனுப்புகிறார்.
0: That's why people are able to live.
1: ஆகவே தான் மக்களால உயிர் வாழ முடிகிறது.
0: Very bad people are still going on, you know, because God is gracious even towards the sinner.
1: ரொம்ப மோசமானவங்க கூட தொடர்ந்து உயிர் வாழ்கள், ஏன்னா அவர்கள் மேலும் கர்த்தர் இரக்கமாயிருக்கிறார்.
0: It's God's grace that they are breathing every day and living every day because God is not interested in just killing people.
1: ஒவ்வொரு நாளும் மூச்சு விடுவது, உயிர் பிழைப்பது தேவனுடைய கிருபை, என அவர்கள் எல்லாம் கொல்வது கர்த்தருடைய விருப்பம் அல்ல.
0: But the people say, but then why does all these things happen?
1: ஆனா மக்கள் கேக்குறாங்க, பிரதர் ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது?
0: Well, I'm glad you asked.
1: நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம் தான்.
0: I'm glad that question is there.
1: அந்த கேள்வி எழும்புகிறது சந்தோஷம்.
0: Because the answer is there in the Bible.
1: ஏனா பதில் பைபிள்ல இருக்கு.
0: The answer is this, my people perish because of a lack of knowledge.
1: என்ன பதில்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே அழிந்து போகிறார்கள்.
0: That's how people perish.
1: மக்கள் அப்படி தான் அழிறாங்க.
0: People don't perish because God is trying to kill them or get them and destroy them and teach them a lesson.
1: ஏதோ தேவன் அவங்களை பிடிச்சு அடிச்சு அழிக்க பார்த்து அதன் மூலமா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறதுனால மக்கள் அழிந்து போவதில்லை.
0: No, people perish because of a lack of knowledge.
1: மக்கள் அறிவில்லாமையினாலே அழிகிறார்கள்.
0: People perish in another place it says because of a lack of a vision.
1: இன்னொரு இடத்துல சொல்லுது தரிசனம் இல்லாதனால ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள்.
0: That means a revelation, an understanding, an insight.
1: அப்படி என்ன அர்த்தம்? ஒரு வெளிப்பாடு, ஒரு புத்தி, ஒரு அறிவு இல்லை.
0: They don't have an insight into things. That is why they perish.
1: காரியங்களை குறித்த ஒரு ஆழமான ஒரு அறிவு உணர்வு இல்லை.
0: They are not connected with God, they perish under their circumstances because they don't have the knowledge of God, therefore they don't know what is the trouble.
1: தேவனோடு தொடர்பு இல்லாதனாலே, தேவனை குறித்து அறிவு இல்லாதனாலே சூழ்நிலையில் எழும்பும்போது அதில் அழிந்து போகிறார்கள்.
0: So if you want to get rid of fear, my friend,
1: ஆகவே நீங்கள் பயத்தை அகற்ற விரும்பினால்,
0: one of the things that is causing the fear is the wrong ideas about God.
1: அந்த பயத்திற்கு காரணமாக இருக்கிற காரியங்களில் ஒன்று என்னன்னா தேவனை குறித்த தவறான ஒரு எண்ணம்.
0: I remember talking to a young man, you know, who was having some apprehensions and fear and depression and worry and all of that.
1: எனக்கு ஞாபகம், ஒரு வாலிபர் பேசிருந்த, அவருக்கு ரொம்ப பயம், கலக்கம், மனசோர்வு இதெல்லாம் அப்படி எல்லாம் காணப்பட்டார்.
0: A good Christian brother.
1: ஒரு நல்ல ஒரு விசுவாசியவர்.
0: And good man, you know.
1: நல்ல மனுஷன் அவர்.
0: Educated and working in a good job.
1: நல்லா படிச்சவர், நல்ல வேலையில இருக்கிறவர்.
0: But so I just began to suggest to him or talk to him about how to deal with this fear.
1: ஆகவே இந்த பயத்தை எல்லாம் சரி செய்வது எப்படின்னா அவர் கூட அப்படியே பேச ஆரம்பித்தார்.
0: No, we are talking about, you know, 2 Corinthians 10.
1: 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தை பத்தி தான் பேசணும்.
0: So I was sharing with him about it.
1: ஆகவே இது குறித்து நான் அவரோடு பகிர்ந்து கொண்டேன்.
0: How you got to cast down every thought and bring to subjection every thought that is against the thoughts of God.
1: எப்படி கிறிஸ்துவுக்கு, தேவனுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நிர்மூலமாக்க வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னேன்.
0: Put away imaginations that are wrong.
1: தவறான கற்பனைகளை எல்லாம் புறம்பே தள்ள வேணும்.
0: You know, you should not allow these thoughts to come in.
1: இந்த எண்ணங்கள் உள்ளே வர அனுமதிக்க கூடாது.
0: Take the word of God and put the thoughts of God's word into your mind.
1: தேவனுடைய வார்த்தை எடுத்து தேவனுடைய எண்ணங்களை மனதிலே வைக்க வேண்டும் என்று சொன்னேன்.
0: I was talking to that young man like that and all of a sudden he told me, well, you know, you tell me that I must take the word of God and

0: படிக்கும் போதே எனக்கு
1: பயமா இருக்கு. Don't do this, you're finished.
0: இது செய்யலனா அவ்வளவுதான் நீ.
1: If you do this, you will live.
0: இது செய்தால் நீ பிழைப்பாய்.
1: If you don't do this, you're done.
0: செய்யலனா அவ்வளவுதான் நீ.
1: That's all.
0: அவ்வளவுதான்.
1: I said, brother, you have the Bible, you're from a Christian family, you're a good man. But you don't, you have not had a proper teaching of the Bible.
0: Bible irukku, Christo kudumbathilirundhu varinga, ana vedha kurithu sariyana bodhana ungalukku illa.
1: That's the problem.
0: Adhan prachane.
1: That is why even from the Bible you are not able to benefit.
0: Aagave dhaan vedhilirundhu kuda ungalaal endha oru nanmaiyum pera mudiyamal pogiradhu.
1: I said, you cannot qualify for God's blessings by anything that you do.
0: Naan sonna நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தினாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் தகுதி பெற முடியாது.
1: It just doesn't work like that.
0: அதெல்லாம் அப்படி வேலை செய்யறது இல்ல.
1: That is why the Bible says that God has blessed us with every spiritual blessing or every blessing in Christ Jesus.
0: ஆகவே தான் வேதம் சொல்றது தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வத்து இருக்கிறார்.
1: You take Christ out, there is nothing left.
0: கிறிஸ்துவை வெளியே எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அங்க ஒண்ணுமே கிடையாது.
1: You can't have any blessing.
0: எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது.
1: You can't have nothing.
0: எதையுமே பெற முடியாது.
1: It is through Christ everything comes.
0: கிறிஸ்துவின் மூலமாக தான் எல்லாமே வருகிறது.
1: Ephesians 1:3 says that we are blessed with every blessing in Christ Jesus.
0: எபேசியர் 1:3 என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்.
1: It is only in and through Christ blessings are.
0: ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாகவும் கிறிஸ்துவின் மூலமாகவும் தான் வருகிறது.
1: I said to him, it is not in and through you and your goodness and how good you are or how bad you are. It is in Christ.
0: நான் சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளாவோ அல்லது உங்கள் மூலமாகவோ நீங்க எவ்வளவு நல்லவர் கெட்டவர் என்பதால வருவதே கிடையாது. எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே தான்.
1: I said, have you ever heard of the truth that is called new creation truths or being in Christ?
0: நான் கேட்டேன், புது சிருஷ்டிப்பை குறித்த சத்தியம் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பது இந்த சத்தியங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு.
1: He's just blinking.
0: He's
1: not sure.
0: அவருக்கே தெரியல.
1: Have you heard that you are a new creation? Old things are passed away. All things have become new.
0: பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் ஒரு புது சிருஷ்டி இதெல்லாம் கேட்டிருக்கீங்களானே?
1: Have you heard about it?
0: அதை பத்தி எல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: Many people have gone to church all their lives. They've never heard it.
0: பலர் வாழ்நாள் எல்லாம் சபைக்கு போயிருந்தும் இதெல்லாம் கேட்டதே கிடையாது.
1: Now, you know, I'm from the old school. I've been on the other side. Now I've come to this side.
0: பாருங்க, நான் வந்து முன்ன அந்த பக்கத்துல இருந்தேன், இப்போ இந்த பக்கத்துக்கு வந்துட்டேன்.
1: I've been born and raised in Pentecostal Christianity.
0: பெந்தகோஸ்த கிறிஸ்தவத்திலேயே பிறந்து அதிலேயே நான் வளர்ந்து வந்தேன்.
1: I love some of the old songs. Sometimes I just look at them and examine them.
0: பாருங்க, இந்த பழைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டெல்லாம் சந்தமா எடுத்து பார்த்து ஆராய்வேன் நான்.
1: I was talking to one man the other day, the preacher the other day. I said, why did we write such beautiful songs and never preached what is in the song? The song is full of the word of God, but we preached all the verses that we took to preach were horrible verses, you know.
0: அன்னைக்கு ஒரு பிரசங்கியாரோட பேசிட்டு இருந்தேன். அவரை பார்த்து கேட்டேன், எழுதின பாட்டெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ அற்புதமாக இருக்குது, ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் பாட்டில் இருக்கிறத பண்ணாமல் பயங்கரமான வசனங்கள், அடிப்பார் உதைப்பார் இதெல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ணாங்களே, ஏன்?
1: Have you ever thought about that?
0: எனக்கு அதை யோசித்து பார்த்து.
1: Look at the old songs. They're so full of meaning. They're right from the word of God.
0: பழைய பாட்டெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அர்த்தம் உள்ளது, வசனத்திலிருந்து அப்படியே எடுத்துருப்பாங்க.
1: Taken right from the word.
0: அந்த வசனத்தையே அப்படியே எழுதியிருப்பாங்க பாட்டா.
1: If they just opened the song book and preached,
0: பாட்டு புத்தகத்தை திறந்து பிரசங்கம் பண்ணி இருந்தாலே
1: we would have done a lot better.
0: எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்.
1: But every time they took a verse to preach, ரொம்ப விகற்பமான வசனங்கள். The Lord will take you by the neck and he will lead you.
0: கர்த்தர் உன் கழுத்தை பிடித்து உன்னை நடத்துவார்.
1: God has brought you into this wilderness.
0: தேவன் தான் உன்னை இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார்.
1: He will sift you and he will make you and he'll break you.
0: அவர் உன்னை உடைப்பார், அவர் உன்னை புடமிடுவார், அவர் உன்னை இப்படி பண்ணுவார் அப்படின்னு.
1: இஸ் தட் நாட் ரைட்?
0: இல்லையா, அப்படிதானே பண்ணாங்க.
1: தே ஆல் ஹேவ் எ மீட்டிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் தி மந்த்.
0: மாதத்துல முதல் தேதி அன்னைக்கு எல்லாரும் மீட்டிங்
1: நடத்துவாங்க. திஸ் இஸ் another wonder of wonders.
0: பாருங்க, இது வந்து அதிசயத்திலும் அதிசயம்.
1: ஆன் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் தி மந்த் தே ஹேவ் எ மீட்டிங் and always you can go and hear that preaching. It will be wonderful. It will take a wonderful promise of God. I'll never leave you nor forsake you, and they say this is the promise for this week.
0: முதல் நாள் போனீங்க மாசத்துல பைபிள்ல இருந்து அருமையான ஒரு வாக்குத்தத்தம் எடுப்பாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அற்புதமா பிரசங்கம் பண்ணுவாங்க.
1: But every Sunday, four Sunday after that is going to be very difficult verses. You're going to sit through that thing and just break your head over the thing. It's all about what God will do to you, you know, you evil thing.
0: You

0: கேட்கணுமே. பொல்லாத உனக்கு கர்த்தர் எப்படி செய்வார் அப்படி செய்வான் அதே தான் பிரசங்கம் பண்ணிருப்பாங்க.
1: Now, I'm not just making a joke of these things, you know, but this is the reality. We all know it,
0: you know. I asked
1: that preacher, this old preacher that's been there for 50 years, I asked him, why didn't we preach these wonderful promises? 6,000-7,000 promises are there. Why did we not preach them? We use them only once a month.
0: பாருங்க, இந்த 50 வருஷத்துக்கு மேல ஊழியம் செய்கிறார் அவர். இந்த பிரசங்கர்கிட்ட கேட்டேன், வேதத்துல 6,000-7,000 வாக்கு தத்தங்கள் இருக்கு, ஏன் அதெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டீங்க? மாசத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த வாக்கு தத்தங்களை பிரசங்கம் பண்ணீங்க, ஏன்?
1: For example, you know, the Bible says, do not worry about what you may eat, what you will eat and what you will drink and what you will be clothed with. Your heavenly Father knows that you have need of these things. But seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you.
0: உதாரணத்துக்கு வேதம் என்ன சொல்கிறது? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரலோகத்தில் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
1: This is a memory verse in the Sunday school.
0: இது வந்து சண்டே ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்த மனப்பாடம் வசனம்.
1: This is the calendar golden verse also in the calendars.
0: தங்க வசன கேலண்டருக்குள்ள வசனமும் கூட இதுதான்.
1: But never ever, I am telling you the truth, in my lifetime never ever I heard somebody stand up there and preach, do not worry about what you will eat, what you will drink and what you will be clothed with. Your heavenly Father knows that you have a need of these things.
0: ஆனா உண்மையை சொல்றோம் பாருங்க, ஒரு நாளும் ஒரு ஆகில எழுந்து நின்று எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரலோக பிதா அறிந்திருக்கிறன்னு ஒரு ஆள் கூட பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதில்லை.
1: தப்பி தவறி அதை வாசிக்க வேண்டியதான் கடகடன் போயிடுவாங்க. Because they are themselves worried about what they will eat and what they will drink and what they will clothe themselves.
0: என்ன அவங்களுக்கே கவலை, என்னத புசிப்போம், என்னத குடிப்போம், என்னத உடுத்துவோம்னு.
1: And they preach a lot about that.
0: அத பத்தி நிறைய பிரசங்கம் பண்ணுவாங்க.
1: They'll talk about how they don't have milk in the house and how they don't have rice in the thing and I don't know how they don't have money for the rent for the church and for electricity and everything. So they've talked about all that, but so that this verse does not fit their scheme of things. So they'll never talk about it.
0: அவங்க பேச்சலாம் அப்படி இருக்கணும், வீட்ல அரிசி இல்ல, வீட்ல பால் இல்ல, வாடகை காசு கொடுக்க முடியல, இப்படியே தான் இருக்கும். ஆகவே இந்த மாதிரி கவலைப்படாதிருங்கிற வசனம் எல்லாம் அவங்களுக்கு ஒத்து வராது.
1: God is leading me through this wilderness path.
0: தேவன் இந்த வனாந்திர பாதையில என்னை நடத்துகிறார்.
1: All of a sudden, you cannot switch gears and come to this, you know, don't worry about what you eat or drink or be clothed.
0: பாருங்க, அப்படி எல்லாம் பேசி திடீர்னு இங்க வந்து என்னத்தை புசிப்போம், என்னத்தை உடுத்துவோம், குடிப்போம், கவலைப்படாதீங்க பேச முடியாது.
1: This doesn't go well.
0: ஏன்னா இது அதோட ஒத்து வராது.
1: Because they think if you tell all these things to people, people will get spoiled. You just always have to scold them and tell them you're no good, hoping that they'll be better.
0: அவங்க என்ன நினைக்கிறாங்களா, இப்படி எல்லாம் பேசினா மக்கள் கெட்டு போயிடுவாங்க, அவங்க எப்ப பார்த்தாலும் திட்டினே இருக்கும், நீ சரியே கிடையாது, நல்லவனே கிடையாது, அப்படி திட்டே இருந்தா நல்லா ஆயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை.
1: Now why did they think that that's not how the family works? Have you ever taken a child and say you're no good, you no good filthy little rat, you know, you never amount to anything? You say that every day, what the child will amount to?
0: என்ன அவங்க யோசிக்கிறதுல, ஒரு குடும்பத்திலே நீ ஒண்ணுதுக்கு உதவாதவன், உதவாக்கற, நாசமா போவன் பேசினே இருந்தா அந்த புள்ள அப்படிதான் போவும் பாருங்க.
1: You don't build a family like that.
0: இப்படி எல்லாம் பேசி குடும்பத்தை கட்ட முடியாது.
1: You build children like that.
0: இப்படி பிள்ளைகளை இப்படி கட்ட முடியாது.
1: You build children by encouraging them and building them up by with good words.
0: பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், தட்டி கொடுத்து நல்ல வார்த்தை பேசி அப்படியே அவங்கள வளர்க்கணும்.
1: Not magnifying their problems.
0: பிரச்சனையை பெருசா பேசி வளர்க்க கூடாது.
1: But showing them the right way.
0: ஆனா சரியான வழியை அவங்க காட்ட வேண்டும்.
1: And giving them appreciation and praise for whatever good they do.
0: அவங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அவங்கள தட்டி கொடுத்து பாராட்டி அப்படியே அவங்கள கொண்டு வரணும்.
1: And correcting them when they need it.
0: தவறு செய்யும்போது அவங்கள திருத்தி கொண்டு வரணும்.
1: But you know, you're correcting them, always you're telling them what's wrong with them, and then one day your child is going to turn around when he's 6 feet tall, he's going to tell you, no more, you've always told me what's wrong with me, you never out of your mouth told me what's good with me.
0: இப்படி எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இந்த தப்பு செஞ்சு அந்த தப்பு செஞ்சு சொல்லிட்டேன்னா நாள் ஒண்ணு வரும் 6 அடி உயரத்துல இருப்பான், அப்ப திட்டும் போது கையை காட்டுவான், எப்ப பார்த்தாலும் சும்மா திட்டினே இருக்கீங்களா அப்படின்னு.
1: கெட்டது மட்டும் சொல்றீங்க, நல்லது நான் செய்யறது ஒண்ணு கூட இது வரைக்கும் வாயிலிருந்து வரல. I don't want to hear anything.
0: இனி இந்த மாதிரி எல்லாம் நான் கேட்கவே கூடாது அப்படின்னு.
1: This has happened in many families.
0: பல குடும்பங்கள் இப்படி நடந்து இருக்கு.
1: then only they wake up.
0: அப்ப தான் கொஞ்சம் ஒரு முழிப்பே வருது அவங்களுக்கு.
1: Now all of a sudden they can't switch gears.
0: இப்ப திடீர்னு வந்து மாத்திக்க முடியாது அவங்களே.
1: Now this is one such problem like that.
0: பாருங்க இதுவும் அது போல ஒரு பிரச்சனை தான்.
1: You know people have taught that God is the problem and now they are not able to switch gears.
0: தேவன் தான் பிரச்சனைன்னு எல்லாருக்கும் போதிச்சாச்சு. இப்ப அவங்களாலே மாத்திக்க முடியல அத.
1: And I used to be of that opinion also because I heard these preachers all the time that God is the problem. My God, you know if something wrong happened to me that God the Lord is the problem.
0: இந்த பிரசங்களை கேட்டு கேட்டு கேட்டு கடைசில நானும் என்ன யோசித்தேன், எனக்கு ஏதாவது கெட்டது நடக்குதா அப்படின்னா கர்த்தர் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு நானும்
1: நினைச்சிட்டேன். God is doing
0: this. கர்த்தர் தான் அதை செய்கிறார்.
1: But then I switched gear one day.
0: அப்பதான் ஒரு நாள் நான் மாறினேன்.
1: I got a revelation. One of the greatest revelation that I got in life is the revelation that God is good.
0: வாழ்க்கையிலே only good things. வாழ்க்கையிலே நான் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு என்னவென்றால் கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு.
1: Now all my preaching is based on that fact.
0: இப்போது என்னுடைய எல்லா பிரசங்களும் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான்
1: இருக்கிறது. God is good, then there is no place for fear in me.
0: கர்த்தர் நல்லவர் என்றால் பிறகு எனக்குள்ளே பயத்துக்கு இடமே இல்லை.
1: See, that one thought is enough to drive away every fear.
0: பாருங்க எல்லா பயத்தையும் விரட்டி அடிக்க அந்த ஒரு எண்ணமே போதும்.
1: God is on my side.
0: தேவன் என் பட்சத்துல இருக்கிறார்.
1: I may have many enemies.
0: பல எதிரிகள் எனக்கு ஒருவேளை இருக்கலாம்.
1: Many people in the world may hate me.
0: உலகத்தில் பலர் என்னை ஒருவேளை பகைக்கலாம்.
1: But I know one that is mightier than all and he is for me.
0: ஆ எல்லாரை விட வல்லவர் ஒருவர் எனக்கு தெரியும். அவர் என் பட்சத்துல இருக்கிறார்.
1: He is inside of me and he is for me.
0: அவர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்காகவே
1: இருக்கிறார். Sure, I'm not perfect. I make mistakes, I make blunders, but through it all he's always with me, he's never against me.
0: ஒருவேளை நான் தவறு செய்யலாம், மிகப்பெரிய தவறுகளை கூட செய்யலாம், ஆனாலும் எப்போது என்னோடு கூடவே இருந்து என்னை நடத்துகிறார்.
1: He's a gracious and a loving God.
0: அவர் கிருபையும் அன்பும் உள்ள தேவன்.
1: He's on my side.
0: அவர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: I will not fear.
0: ஆகவே நான் பயப்படுவதில்லை.
1: So if I'm sick, I will not fear.
0: ஆகவே நான் வியாதிப்பட்டாலும் பயப்பட மாட்டேன்.
1: Facing enemies, I will not fear.
0: எதிரிகளை சந்தித்தாலும் பயப்பட மாட்டேன்.
1: If I'm facing financial needs, I will not fear.
0: பொருளாதார தேவை என்றாலும் பயப்பட மாட்டேன்.
1: If I'm facing all kinds of difficulties, I will not fear.
0: என்ன கஷ்டம் வந்தாலும் பயப்பட மாட்டேன்.
1: Because God will see me through. He is for me.
0: ஏனென்றால் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறபடியாலே என்னை நடத்தி செல்வார்.
1: You see what it does to put this one right thought, how it will set you free.
0: பாருங்க இந்த ஒரு சரியான எண்ணத்தை உள்ளே வைத்தாலே எப்பேற்பட்ட ஒரு விடுதலை உண்டாகிறது என்பதை.
1: Hello.
0: Hello.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: So settle it in your mind today.
0: வாங்க இன்னைக்கு உங்க மனசுல அதை செட்டில் பண்ணுங்க.
1: Everybody lift up your hands and say.
0: எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
1: God is on my side.
0: தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: When I make a mistake, he's still on my side.
0: நான் ஒரு தவறு செய்த போது என்னோடு கூட இருக்கிறார்.
1: When I have sinned, still he's on my side.
0: அவன் செய்த போது என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: My father is gracious.
0: என் தகப்பன் கிருபை உள்ளவர்.
1: Full of loving kindness.
0: கருணையமிக்கவர்.
1: He washes me and cleanses me.
0: என்னை கழுவி சுத்திகரிக்கிறார்.
1: He helps me and enables me.
0: எனக்கு உதவி செய்கிறார், பலன்
1: கொடுக்கிறார். My God is for me.
0: என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The world may be against me.
0: முழு உலகமும் என்னை எதிர்க்கலாம்.
1: But my God is for me.
0: ஆனால் என் தேவன் எனக்காக இருக்கிறார்.
1: And because he is for me.
0: அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினாலே.
1: Because he is on my side.
0: அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினாலே.
1: I will not fear.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: Hiding in the caves day and night, running for his life.
0: இரவும் பகலும் கெபிகளிலே ஒளிந்து கொண்டு உயிர் தப்ப ஓடுகிறான்.
1: Trying to save from being executed.
0: ராஜா கொல்ல வருகிறான், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வகை பார்க்கிறான்.
1: Dealing with fear all the time.
0: இப்போது பார்த்தாலும் பயத்தை சரி செய்ய வேண்டியதா இருக்கிறது.
1: And he has learned how to deal with it.
0: அதை எப்படி சரி செய்வது என்பதை கற்றுக்கொண்டான்.
1: He will sit in that cave and he'll say, "The Lord is on my side. I will not fear."
0: குகையில் உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்கிறான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன்.
1: God has called me.
0: தேவன் என்னை அழைத்திருக்கிறார்.
1: I was only a shepherd boy, but I never wanted to be a king, but he came and called me.
0: நான் ஒரு மேய்ப்பனாக தான் இருந்தேன், ராஜாவாக நான் வரும்ல, அவர்தான் என்னை அழைத்தார்.
1: He told me I'll be a king.
0: அவர்தான் சொன்னார் நீ ராஜாவாய் இருப்பாய் என்று.
1: He anointed me.
0: அவர்தான் என்னை அபிஷேகித்தார்.
1: He gave me victory over that giant.
0: அவர் தான் அந்த ராட்சதன் மேல் எனக்கு வெற்றியை தந்தார்.
1: He is on my side.
0: அவர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: So Saul may be the king, he may have power, he may have men, but he can't do nothing to me. I will not be afraid.
0: சவுல் ராஜாவா இருக்கலாம், அதிகாரம் வல்லமை இருக்கலாம், மனிதர்களின் பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் அவன் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது.
1: You see, when you don't have that knowledge,
0: பாருங்கள் இந்த அறிவு இல்லாமல் போகும்போது
1: see that knowledge
0: பாருங்க அறிவுங்க
1: see knowledge is the key to success in life in the Christian faith
0: கிறிஸ்தவ விசுவாசத்திலே வெற்றிக்கு திறவுகோலாக இருப்பதே இந்த அறிவுதான்
1: that's why Jesus said you shall know the truth and the truth shall make you free
0: ஆவேதே இயேசுனா சத்தியத்தை அறிவீர்கள் அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்
1: not see it's not the truth that will make you free the truth that you know is only make is only going to
0: பாருங்க,
1: make you free
0: சத்தியம் விடுதலை ஆக்குவதில்லை நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும்
1: many people take the bible and put it under their pillow so that they can drive out all the evil forces by night
0: valar vandu raathila and kaathu garuppala vanda varatradhukaga bible eduthu thalan edile vechirranga
1: the devil has seen many bibles
0: visasanama nariya bible la paathukanga
1: but he's not seen many people that know what's in the bible
0: ana bible kulla irukkiradha arindirukkira nariya pera paakala
1: they think the bible will drive it away
0: avanga nenikiranga indha bible adala veratton nu
1: now I've seen even the old days you know when people chased out demons they'll take the bible and put it on the head
0: அந்த நாட்கள்ல பிசாசு தோறும்போது பைபிள கொண்டு நேரா தலையில தான் வைப்பாங்க
1: say what are you going to go
0: over here இல்லையா
1: and the devil you know warms up and he says no
0: பிசாசு அப்படியே சிலுத்து எழுந்தது போக மாட்டேன் அப்படினோம்
1: பாருங்கயா பைபிள் வச்சா கூட போக மாட்டேங்குது கொல்லாத பேய் இது it's a terrible demon it's not even going for the bible
0: கொல்லாத பேய் பைபிள் வச்சாலும் போக மாட்டது அப்படினுவாங்க
1: The devil by this time has found out that you don't believe in your own words that when you say go he will have to go you don't believe it he knows it
0: இதுல பிசாசுக்கு வளைங்கிறது பாருங்க போன்னு சொன்னா அவன் போகணும்ன்ற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியலன்னு ஆகவே தான் போக மாட்டேன்றான்
1: how does he know that you don't believe your words
0: நீங்க வசனத்தை விசுவாசிக்கலன்னு அவனுக்கு எப்படி தெரியும்
1: because you are asking him will you go
0: ஏனா நீங்களே அவன்கிட்ட கேக்குறீங்க போவியா அப்படினு
1: அது என்ன கேள்வி அது what kind of I knew one preacher that will take the bible and whenever he goes into one house to visit them he'll put the bible inside first
0: ஒரு பிரச்சனை தெரியும் பாருங்க எப்பல்லாம் ஒரு வீட்டுக்கு போனா முதல்ல பைபிள உள்ள அனுப்புவார் அப்புறம் தான் இவர் போவார்
1: இத முதல்ல உள்ள அனுப்புவார் See, I've seen all kinds. You know, I can write a book on these things.
0: I'm going to
1: write a funny book one of these days.
0: இந்த மாதிரி நகைச்சுவையான விஷயங்கள் ஒரு புக்கா எழுதணும்னு நினைக்கிறேன் நான்.
1: I mean, really, I mean, that was not very far from here. This is only within a couple of kilometers from here. The man lived and he was known to me.
0: இதெல்லாம் வந்து எங்கேயோ நடந்து நினைக்காதீங்க. இங்க இருந்து 1-2 கிலோமீட்டர் உள்ளே நடந்தது. நல்லா தெரிஞ்சவர் தான் அவர்.
1: If you live in Prasavakam, this is the best place you can experience all these things
0: porsavakam irundhala bodum idella anubhavikka kodiya oru seranda idam idan
1: all my life I lived in prasavakam
0: anal ellam porsavakathile vaazhnditen naan
1: so I've seen most of these things
0: avu idella nariya paathuten
1: at one time I thought I've seen it all but I don't think so there are some other funny things happening
0: vaanga oru kattathile yosichen ellame paathaachu ana innum nariya vedikana vishayam nadandittu irukku pala edangalle
1: people believe all kinds of funny things you know
0: vaanga ipdi pala vedikana kaaryangala makkal namburaanga
1: they have not understood what this is all about
0: idella enna ne innum
1: They've gone to church, been baptized, been spirit filled and all of that and so on but they just don't understand the very basic thing sometimes.
0: சபைக்கு போயிருக்காங்க, ஞானசனம் எடுத்தாச்சு, ஆவியினால் நிரம்பியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா இந்த அடிப்படை காரியங்களே விளங்காம இருக்கு.
1: It is not the bible that will set you free, it is what is in the bible getting into your heart and your mind and filling you with it with the truth that will set you free.
0: பைபிள் உங்களை விடுதலை ஆக்காது, இந்த பைபிள்குள்ள இருக்கிற காரியம் உங்களுடைய மனதிலே உள்ளத்திலே சென்று அதை நிரப்பும் போது அந்த அறிவு தான் உங்களை விடுதலை ஆக்கும்.
1: A lot of people still believe the bible will set them free so they dust it every day and kiss it every day going to work coming back from work.
0: இன்னைக்கு ஜனங்கள் பைபிள் விடுதலை ஆகும் நம்பி தான் அத ஒவ்வொரு நாளும் தூசி தட்டி வேலைக்கு போகும்போது போயிட்டு வரும்போதெல்லாம் அதுக்கு முத்தம் கொடுத்துட்டு
1: இருக்காங்க. And they say brother I kiss it every day and go to work. Why did god do this to me?
0: அப்பறம் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் இத kiss பண்ணிட்டு தான பிரதர் வேலைக்கு போறேன். ஏன் கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு?
1: That's why the bible says the people perish not because god is trying to kill them or god is trying to destroy them or teach them a lesson people perish because of a lack of knowledge
0: ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது தேவன் அழிக்க பார்க்கிறதுனாலே தேவன் கொல்லுகிறதுனாலே மக்கள் அழிந்து போவது கிடையாது அறிவில்லாமையினாலே மக்கள் அழிந்து போகிறார்கள்
1: knowledge
0: அறிவு
1: knowledge is the key
0: அறிவு தான் திறவுகோல்
1: knowledge set me free
0: அறிவு தான் என்னை விடுதலையாக்கும்
1: knowledge will set you free
0: அறிவு உங்களை விடுதலையாக்கும்
1: because it is not ordinary knowledge it's the revelation knowledge of what god is saying
0: ஏனா அது சாதாரண அறிவு அல்ல தேவன் என்ன சொல்கிறார் என்பது குறித்த வெளிப்பாட்டின் அறிவு
1: amen
0: amen
1: it will set you free
0: அது உங்களை விடுதலையாக்கும்
1: now turn with me to second peter
0: சரி ரெண்டு பேதருக்கு திருப்போம்
1: second peter chapter 1
0: ரெண்டு பேதரு முதலாம் அதிகாரம்
1: see people read the bible and it, you know They've read that verse many times. God is on my side, I will not fear.
0: பாருங்க மக்கள் பைபிள வாசிச்சிருக்க பலமுற வாசிச்சிருக்காங்க கர்த்தரின் பட்சத்துல இருக்காங்க நான் பயப்படேன் அப்படினு.
1: Did you realize that's the thing that is saying?
0: ஆனா
1: that did you realize that when you know that God is on your side and truly believe and have a revelation of the fact that God is on your side no matter who's against you, that is when fear will go.
0: அது கர்த்தரின் பட்சத்துல இருக்கிறார் யார் எதிரிட்டு வந்தாலும் சரி கர்த்தரின் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்திருக்கும் போதுதான் பயம் உங்களை விட்டு போகும் அது தெரியுமா உங்களுக்கு.
1: Many Christians in their subconscious have embedded this thought that God is the source of their problems.
0: நிறைய கிறிஸ்தவனுடைய ஆழ் மனதில் என்ன உண்மை பதிஞ்சிருக்குன்னா என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே கர்த்தர் தான்.
1: Why did God do this?
0: ஏன் கர்த்தர் இப்படி பண்ணிட்டார்?
1: Why is God doing all this?
0: ஏன் தேவன் இப்படி எல்லாம் செய்து விட்டார்?
1: All the teachings put together all through their lives that they've heard have put a deep feeling in their hearts. Why did God do this?
0: அவள் கேட்ட எல்லா போதனைகளையும் இப்ப உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு போய் வச்சிருச்சு. ஆகவே தான் கேக்குறான் கர்த்தர் ஏன் இப்படி செய்து விட்டார்.
1: So as long as that is not dealt with,
0: ஆகவே அதை சரி செய்யாத வரையில,
1: sometimes you may go to church and sing a song that says God is on my side, you know, hallelujah, you know.
0: பாருங்க சில சமயத்துல சபையில இருக்க வரைக்கும் கர்த்தரின் பட்சத்துல இருக்கிற அல்லேலூயான்ற பாட்டெல்லாம் நல்லா இருக்கும்.
1: Oh brother, it's a wonderful song, you know, real thumpy song. God is on my side.
0: Oh brother, ரொம்ப அருமையான ஒரு பாட்டாச்சே, கர்த்தரின் பட்சத்துல இருக்கிற நல்ல தம்பிங்கா இருக்குமே அப்படின்வாங்க.
1: But Monday the same fear.
0: இங்க இருக்குறது எப்போது இங்க போகும்?
1: When will what is in the conscious mind go into the subconscious?
0: சிந்திக்கிற இந்த மனதில் இருக்க அந்த காரியம் எப்போது ஆழ் மனதுக்குள்ளே போகும்?
1: It is only as you meditate upon the word of God and the revelation of the fact that God is on your side dawns upon you by the Holy Spirit.
0: தேவனுடைய வார்த்தை நீங்கள் தியானிக்கும் போது தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்ற அந்த உண்மை ஒரு வெளிப்பாடாக பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு உதிக்கும் போதுதான் அந்த பயம் நீங்கும்.
1: Amen.
0: Amen.
1: That's why you need to meditate on God's word.
0: ஆவே தான் தேவனுடைய வார்த்தை நீங்கள் தியானிக்க வேண்டும்.
1: To meditate means to mutter and say what God has said.
0: தியானம் என்றால் என்ன? தேவன் என்ன சொன்னாரோ அதையே திரும்ப திரும்ப சொல்றது, அது முணுமுணுப்பது என்ற அர்த்தம்.
1: So when you keep saying God is on my side, God is on my side, Lord I thank you because on you're on my, instead of speaking your fear, if you keep saying Lord I thank you because you are on my side, 1,000 at my side shall fall, 10,000 at my right hand shall fall, but it shall not come nigh me.
0: ஆகவே பயமா இருக்கு அதே சொல்றதுக்கு பதிலாக என் பக்கத்தில் 1,000 பேரும் என் வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அதை என்னை அணுகாது, தேவனின் பட்சத்தில் இருக்கான் அதை ஏன் சொல்லக்கூடாது?
1: Thank you Lord for you are on my side.
0: கர்த்தாவே நீ என் பட்சத்தில் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி.
1: Make this the meditation of your heart and then you will see how your subconscious is reprogrammed with this truth that God is on your side. That will alter everything. That will change your fear into faith.
0: இதை உங்கள் இதயத்தின் தியானமாக்கும்போது உங்கள் ஆழ்மனதிலே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று அந்த புது புரோகிராம் வந்துவிடும். அதன் பிறகு அந்த பயம் உங்களை விட்டு நீங்குவதை நீங்கள் பார்க்கலாம்.
1: This will work Sunday while you're singing God is on my side.
0: இது வந்து ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறீங்க பாடும்போதும் வேலை செய்யும்.
1: Monday also it will work.
0: திங்கட்கிழமையும் வேலை செய்யும்.
1: Because it has gone deep inside.
0: இப்போ உள்ளே ஆழமாய் போய் விட்டது.
1: Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday and come back Sunday you'll still you'll sing 1,000 times better.
0: செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்து மறுபடியும் பாடும்போது 1,000 முறை அதிகமா நல்லா வேலை செய்யும்.
1: 365 days it'll work in all situations, circumstances, under every threatening situation it'll work.
0: 365 நாளும் வேலை செய்யும், எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் எல்லா அச்சுறுத்தும் சூழ்நிலையிலும் அது வேலை செய்யும்.
1: God is on my side is a simple truth, but it's an amazing truth that will set you free from fear.
0: தேவன் என் பட்சத்தில் இருக்கிற சத்தியம் ரொம்ப எளிமையா தோன்றலாம், ஆனா ஆச்சரியமானது, உங்களுடைய பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க கூடியது.
1: It will set you free today.
0: இன்றைக்கு அது உங்களை விடுதலையாக்கும்.
1: It will just put it, if you just put it in your heart and mind, it will totally set you free from the chains of fear.
0: உங்களுடைய உள்ளத்திலும் மனதிலும் வைப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பயம் என்ற சங்கிலியிலிருந்து அது உங்களை முற்றும் விடுதலையாக்கும்.
1: Don't sleep with your fear.
0: பயத்தோடு தூங்க போக
1: வேண்டாம். Don't be looking at the wall all the time with your fear.
0: எப்போ பார்த்தாலும் பயத்திலே சுவத்தை முறைச்சு பார்த்துட்டு இருக்காதீங்க.
1: Keep looking at the word.
0: வார்த்தையை பார்த்து
1: the Lord is on my side.
0: கர்த்தரின் பட்சத்தில்
1: இருக்கிறார். Keep speaking the word.
0: வார்த்தையை பேசுங்க.
1: The Lord is on my side.
0: கர்த்தரின் பட்சத்தில்
1: இருக்கிறார். Don't be listening to songs such as God's going to get you.
0: கர்த்தர் வந்து என்ன அடிப்பார் அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்காதீங்க.
1: No. even Christian songs.
2: அவரோல கிறிஸ்தவ பாட்டா இருந்தாலும் கூட
1: அதுல கூட இருக்குது, God's going to get you.
2: அதுலயும் அப்படிதான்
1: இருக்கு. Some Christian songs have it.
2: சில கிறிஸ்தவ பாடல்களையும் அப்படிதான் வருது.
1: Don't listen to such songs.
2: அப்படிப்பட்ட பாட்டெல்லாம்
1: கேட்காதீங்க. Don't open your mouth and sing those songs.
2: வாய் திறந்து அப்படிப்பட்ட பாடல்களை பாட வேண்டாம்.
1: Sing only the songs that tell you that God is on your side in so many ways.
2: கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை பல விதங்களிலே சொல்லக்கூடிய பாடல்கள், அவைகளை மட்டுமே பாடுங்கள்.
1: Then it will get inside deep.
2: பிறகு உள்ள ஆழமா அது போகும்.
1: Amen.
2: Amen.
1: Such a simple truth.
2: ரொம்ப எளிமையான ஒரு சத்தியம் இது.
1: But such deliverance comes from it.
2: ஆனா எப்பேர்பட்ட ஒரு விடுதலை அதிலிருந்து வருது பாருங்க.
1: You know, a lot of people don't realize.
2: நிறைய பேர் அதை உணர்வதே கிடையாது.
1: You know, they go with their fear and some preacher says you got 3 demons.
2: பயத்தோடு போறாங்க, உடனே அந்த பிரசங்கி சொல்ல உங்களுக்கு வந்து 3 பிசாசு பிடிச்சிருக்கு.
1: This Saturday we were only able to chase 1.
2: இந்த சனிக்கிழமை ஒன்று தான் நாம துரத்தி இருக்கோம்.
1: The other 2 are very dangerous devils, so we'll have 7-day fasting.
2: அடுத்த ரெண்டு வந்து இதை விட ரொம்ப மோசமானது, ஆபத்தானது, ஆகவே 7 உபவாசம்.
1: இப்போ நல்லா இருந்தோம், இப்போ வீட்டில் போய் தூங்க கூட முடியாது. The other 2 is going to kill him. He's going to be afraid that the other 2 was more dangerous and he got fast 7 days. Then how do you expect the guy to come back Monday? He's not going to have a good weekend, man. You know?
2: அடுத்த ரெண்டு பிசாசு ரொம்ப ஆபத்தானது, 7 நாள் உபவாசம்னா அப்புறம் எப்படி அவன் அடுத்த அந்த வேலைக்கு வர முடியும்?
1: இல்லை, அந்த வீக்கெண்ட் எப்படி அவனுக்கு பொழுது போவோம்? மண்டே வான்னு சொல்லி இருக்கிறீங்க. You said come Monday. How is he going to sleep till Monday?
2: திங்கட்கிழமை வாங்கன்னு சொல்லிறீங்களா, அது வரைக்கும் எப்படி தூங்குவான்?
1: The fact that you chased away one devil is not any consolation because the two are bad worse.
2: ஒரு பிசாசு துரத்திட்டேன்னு சொன்னீங்களே, அது அவனுக்கு ஆறுதலே கிடையாது. ஏன்னா மோசமான பிசாசு இன்னும் ரெண்டு உள்ள இருக்குன்னு சொல்லியாச்சு.
1: Fear generating, not fear driving out.
2: இதெல்லாம் பயத்தை விரட்டுறது கிடையாது, பயத்தை உற்பத்தி ஆக்குறது.
1: But yet people gravitate towards these things.
2: ஆனாலும் பாருங்க, மக்கள் அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க.
1: But it's changing.
2: ஆனா மாறுது எல்லாமே.
1: Amen.
2: Amen.
1: It's changing. I'm telling you it's changing.
2: சொல்றோம் பாருங்க, எல்லாமே மாறி கொண்டு வருகிறது.
1: It will change.
2: மாறும்.
1: Believe that?
2: நம்புறீங்களா?
1: It will change.
2: மாறும் அதெல்லாம்.
1: So if you got fear and you are crippled by fear, listen to these things. This truth will set you free.
2: பயம் இருக்கும் என்றால், பயம் உங்களை முடமாக்கி இருக்கும் என்றால், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
1: Next few weeks I'm going to show it very dramatically how these things work.
2: அடுத்த சில வாரங்களுக்கு அப்படியே எடுத்து காட்ட போறேன் எப்படி இதெல்லாம் வேலை செய்யுது.
1: I feel that we must nail this truth about how things work.
2: ஏன்னா நான் என்ன உணரேன், இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது என்பதை ஆணித்தரமாய் மக்களுக்கு போதிக்கிறேன்.
1: Then only people will be set free.
2: அப்பதான் மக்கள் விடுதலையாக்கப்படுவார்கள்.
1: And you know, we don't have to fall for any foolish thing.
2: என்னது ஒரு மதியினமான காரியத்துக்கு போய் நம்ம விழ வேண்டிய
1: அவசியம். Have you got 2 Peter 1?
2: சரி, 2 பேதுரு முதல் அதிகாரம் எடுத்தாச்சு.
1: Let's read this and let's say one thing and close and then we'll continue next.
2: இந்த வாசிப்போம், ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறோம், அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
1: Verse 3.
2: மூன்றாம் வசனம்.
1: Verse 2.
2: இரண்டாம் வசனம்.
1: Grace and peace be multiplied to you in the knowledge of God and of Jesus our Lord.
2: தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகு கடவுது.
1: How does grace and peace get multiplied?
2: கிருபையும் சமாதானமும் எப்படி பெருகுகிறது?
1: It gets multiplied in the knowledge of God.
2: தேவனை அறிகிற அறிவினாலே பெருகுகிறது.
1: People don't have peace much, you know, these days because believers sometimes don't have much peace because the word is not in them. The knowledge of the word is not there.
2: இந்த நாட்களிலே விசுவாசிகளுக்குள்ளே அவ்வளவு சமாதானம் இல்லைன்னு சொன்னா வசனத்தை குறித்த ஒரு அறிவு அவர்களுக்குள்ளே இல்லை.
1: So they are just carrying the Bible, going here, running helter skelter, looking for answer for their problem, but they are not in peace. Grace and peace is not multiplied day by day.
2: பாருங்க, பிரச்சனை வாழ்க்கையில பைபிளை தூக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அலையிறாங்க, ஆனா அந்த அறிவு இல்லாதனாலே வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருகாமல் இருக்கிறது.
1: Only when you get the knowledge, grace and peace will multiply.
2: அறிவு வரும்போதுதான் கிருபையும் சமாதானமும் பெருக முடியும்.
1: Now listen to this, verse 3 and 4.
2: மூணு நாள் கவனிங்க.
1: As his divine power has given to us all things that pertain to life and godliness through the knowledge of him who called us by glory and virtue.
2: தம்முடைய மகிமையினாலும் காரூணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி.
1: Just pay attention for one moment.
2: கொஞ்சம் அதை கவனிங்க.
1: His divine power has given to us all things.
2: அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறது.
1: Everybody say given all things.
2: எல்லாம் சொல்லு, எல்லாவற்றையும் தந்திருக்கிறது.
1: Given to us all things.
2: எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறது.
1: All things means all things.
2: எல்லானா எல்லாம் தான்.
1: All things.
2: எல்லாம்.
1: All things about what? All things that pertain to life and godliness.
2: எதற்கு வேண்டிய எல்லாம்? ஜீவனுக்கும், அதாவது இந்த வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாம்.
1: Two things are mentioned, life and godliness.
2: அதாவது ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும்.
1: It's simply a language that indicates, you know, everything that has to do with this earthly life, this life as we live it on a day to day basis and our spiritual life.
0: Adha adu elimi appdi sollana indha ulaga vaalkai aavikuriya vaalkai idu rendutukku vendi ellavattrayum.
1: Whatever you need, all things are given pertaining to life, God, life and godliness, all things are given.
0: Adha ungalku ennellam thevayo adhaadu indha ulaga vaalkaikkum aavikuriya vaalkaikkum thevana ellame kodukapattirukirathu.
1: Now how is it given?
0: Vaara adu eppadi kodukapattirukirathu?
1: Through the knowledge of him who called us by glory and virtue.
0: Nammai alaithavarai arigira arivinale.
1: See there,
0: paarunga da,
1: through the knowledge,
0: arivinale,
1: it comes through the knowledge.
0: Idana arivinale varugirathu.
1: How do you get out of your problems? How do you get the victory over your situations?
0: Prachanilendu veliye varuvathu eppadi? Soonalen meedhu vetri kaanbadhu eppadi?
1: No matter what your problem is, what challenge you're facing, all things pertaining to godliness and life is given.
0: Prachana enna vaarnalum enna savala neengal sandhithalum sari ஜீவனத்துக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: Everything is given.
0: எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு.
1: How is it given?
0: எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு?
1: Through the knowledge of him.
0: அவரை அறிகிறார் இவினாலே.
1: Now read the next verse.
0: அடுத்த வசனம் வாசி.
1: By which have been given to us exceedingly great and precious promises, that through these you may be partakers of divine nature, having escaped the corruption that is in the world through lust.
0: இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: The knowledge is in terms of many promises of the word of God.
0: அந்த அறிவு வந்து தேவனுடைய வார்த்தையில பல வாக்குத்தத்தங்களின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: So the word of God, the Bible is full of promises, thousands upon thousands of promises that cover all things pertaining to life and godliness and give us the knowledge of these things, and only through that we get the victory.
0: ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான ஆயிரம் ஆயிரமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவைய குறித்த அறிவு தான் இவைகளை நமக்கு தருகிறது.
1: அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய சவால்கள், நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நமக்கு தேவையான அதை ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய knowledge, அறிவை நமக்கு தருகிறது. It gives us the knowledge through which we can be delivered out of those.
0: அந்த வாக்குத்தத்தங்கள் அவையிலிருந்து நாம் விடுதலையாக்கத்தக்கதாக அந்த அறிவை நமக்கு தருகிறது.
1: Because that's why it says that through these things you may become partakers of divine nature, having escaped the corruption that is in the world.
0: இச்சையினால் உலகத்தில் உள்ள கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகவும் பொருட்டு.
1: So that you may partake of divine nature and escape from the corruption.
0: அதாவது திவ்ய சுவாபத்தில் பங்கு பெற்று இந்த கேட்டுக்கு நீங்கள் தப்பிக்கலாம்.
1: Now let me just make this point and we are finished.
0: பாருங்க, இந்த பாயிண்ட சொல்லி நான் முடிக்கட்டும்.
1: God wants you to escape from that situation.
0: அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
1: And he has given everything that you need to escape out of that jam that you're in, that tight problem that you're facing.
0: நீங்க சிக்கிட்டு இருக்கீங்களா, அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும், தப்பிக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார்.
1: Where did you get this idea that God is your problem?
0: ஆகவே தேவன் தான் என்னுடைய பிரச்சனை என்கிற எண்ணம், ஐடியா எங்க இருந்து வந்தது?
1: That's a wrong idea, my friend.
0: அது தப்பான ஐடியா.
1: God is on your side.
0: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
1: How is he on your side?
0: எப்படி உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்?
1: He has given you all things that pertain to life and godliness.
0: ஜீவனத்துக்கும் வாழ்க்கைக்கும் ஜீவனத்துக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய அனைத்தையும் அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார்.
1: He has given it through the knowledge.
0: அறிவினாலே அதை தந்திருக்கிறார்.
1: That knowledge is available in terms of thousands of promises.
0: அந்த அறிவு ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களின் வடிவிலே இருக்கிறது.
1: He has given it so that you will escape the corruption.
0: நீங்கள் கேட்டுக்கு தப்பிக்கொள்ளும்படி அதை தந்திருக்கிறார்.
1: So that you will not perish.
0: நீங்கள் அழிந்து போகாதபடி தந்திருக்கிறார்.
1: So that you will escape, he has given it.
0: நீங்கள் தப்பி போகொள்ளும்படியாக தான் அதை தந்திருக்கிறார்.
1: If he wants to get you, then why did he make a way of escape?
0: உங்களை சிக்க வைக்கணும்னு அவர் விரும்பினா பிறகு தப்பிக்கொள்ளுவதற்கான வழி எதுக்கு ஏற்படுத்தணும்?
1: If God is really that old man sitting there with a stick and wanting to hit you every time you do wrong,
0: கர்த்தர் உண்மையிலேயே வயசான தாத்தா கையில தடியோடு உட்கார்ந்துட்டு தப்பு செய்யும் போதெல்லாம் அடிக்கிறாருன்னா,
1: and that's his purpose,
0: அதுதான் அவருடைய நோக்கம்னா,
1: then why did he make a way of escape?
0: பிறகு ஏன் தப்பிக்கொள்வதற்கான வழியை ஏற்படுத்தணும்?
1: Then God will become a loser.
0: அப்படினா கர்த்தர் தான் தோற்கிறவரா போயிடுவார்.
1: Because by the way of escape, you will escape and he cannot punish you.
0: ஏன்னா தப்பிக்கிற வழியில நீங்க தப்பிச்சிருவீங்க, அவர் உங்களை தண்டிக்க முடியாது.
1: See, God is not out to get you.
0: பாருங்க, தேவன் உங்களை வந்து எப்போ தண்டிக்கலாம், எப்படி தண்டிக்கலாம்னு பாக்குறது.
1: God is not against you.
0: தேவன் உங்களுக்கு எதிராளி
1: இல்லை. He is for you.
0: அவர் உங்களுக்காக இருக்கிறார்.
1: He has not laid the trap, he has laid the way of escape.
0: அவர் அந்த பொறி கண்ணியை அவர் வைக்கவில்லை, தப்பிப்பதற்கான வழியை தான் வைத்திருக்கிறார்.
1: Amen.
0: Amen.
1: The way of escape.
0: தப்பிக்கொள்வதற்கான வழி.

ஏசாயா 43 அதிகாரத்தின் 1-6 வசனங்களை பாடலாக பாடுகிறோம். எதிரியான சத்ருவை மேற்கொள்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கும் சங்கீதம் தான் 118.

A beautiful exchange at Calvary. நேர்த்தியான பரிமாற்றம் கல்வாரி சிலுவையிலே. நாம் மன்னிப்படைய இயேசு தண்டிக்கப்பட்டார். நாம் சுகம் பெற இயேசு காயப்பட்டார்.

கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம ஆராதனை பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, காணிக்கை கொடுக்கறது, பைபிள் படிக்கிறது, இல்லை கொஞ்சம் பயபக்தியாக வாழ்கிறது, இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது பக்தி வாழ்க்கை, இது எல்லா மதத்துலேயும் இருக்குது. வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? வாட்ஸ் அ ஸ்பெஷாலிட்டி அபவுட் த கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த விசேஷ தன்மை என்ன? நாம் இப்போ ஒரு சாப்டரை வாஸ்தவம் இல்லையா, 1 வசனத்திலிருந்து யோவான் 15:1-11 வரல வாஸ்தவம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் அதில் யூ ஆர் த பிரான்ச்சஸ். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நீங்கள் அங்கே இருக்கணும், நான் இங்கே இருக்கணும். நான் செடி, நான் இங்கே இருப்பேன், நீங்கள் கொடியெல்லாம் அங்கே இருக்கணும். அங்கே இருந்து என்ன என்ன செய்யணும்? தரிசித்து கொண்டே இருக்கணும். அப்படி தானே ஒரு பெரிய ஒரு நபர்னா அப்படி தானே எல்லோரையும் ஒன்றோட ஒன்று உட்கார வைக்க முடியுமா? நீங்கள் இப்போ பல மதங்களில் இருக்கிற மிகப்பெரிய ஆன்மீக தலைவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி சீட்டு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் கோட் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்களை பார்த்தாலே தெரியும் இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர்னு. நான் கூட நிறைய இந்த யூடியூப்லாம் ஒரு சில ஏதாவது அதர் ரிலீஜியன்ஸில் உள்ள ப்ரீச்சர்ஸை பார்ப்பேன். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு நாம் போட்டால் கூட ஒரு கூட்டம் வரும். சும்மா சாதாரணமாக ஒரு பேன்சில் சட்டிங்க கிடச்சதுன்னு தூக்கி போட்டு வந்துட்டுனா மக்கள் மத்தியில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இல்லை, அப்படி தானே? அந்த தலைவர்களுடைய, அந்த ஆன்மீக தலைவர்களுடைய அந்த தோற்றம், அவங்க போட்டிருக்க உடை, அதற்கென்று ஒரு உடை உருவாக்கிறாங்க. உருவாக்கி அதை அதுக்கு ஒரு ஜம்முன்னு ஒரு சீட்டில் உட்காந்து அது அது அவங்களுடைய டிசைபிள்ஸ் எல்லாம் தூரமாக தான் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக வர முடியாது. ஏடா அப்போ இவருக்கு அவருக்கு வித்தியாசமெல்லாம் போடல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லணும்? தம்முடைய சீடலை பார்த்து நான் கொடி, நீங்களாம் செடி. சரிதானே? மாற்றி சொன்னா கவனிக்கிறார் பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிற, நீங்கள்லாம் யூ ஆர் த பிரான்சஸ். நாம் எப்படி இருக்கணும்? வி மஸ்ட் பி டுகெதர், யூ மஸ்ட் அபைட் இன் மீ, யூ மஸ்ட் பி வெல் அட்டாச் வித் மீ. ஒன்றா இருக்கணுங்க நீங்கள், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கணும். அப்போ தான்

நான் பெற்றுக்கொண்டேன். அதைத்தான் யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை வணங்குகிறவர்கள், இல்லைன்னா அவரை நம்புகிறவர்கள் அல்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை பெற்றுக்கொண்ட, தோஸ் ஹூ ஆர் ரிசீவ்ட், தோஸ் ஹூ அக்செப்டட், பெற்றுக்கொண்டோம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைனா வெரி சிம்பிள், நானும் கர்த்தரும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வி ஹேவ் டு பி க்ளோஸ்லி கனெக்டட் வித் கிரைஸ்ட், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் எங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கிறேன் அப்படி இல்லை. அதனால் கூட்டங்கள்லாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இறங்கி வாரோம் இறங்கி வாரோம், அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அங்கே இருந்தால் தானே வெளிப்படுவார், இறங்கி தான் வர வேண்டியிருக்குது. அதனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் இறங்கும் இறங்கும் இறங்கும் என்ன பண்ணுறாங்க, இறங்க சொல்கிறாங்க, ஏணி வச்சா தானே இறங்க முடியும். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாமும் இயேசுநாதரும் ஒன்றாக இருக்கிறோம். இப்போது நீங்கள் கிறிஸ்தவள் என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வி, இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல், இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன், டூ யூ ஹாவ் திஸ் கன்விக்ஷன், இயேசுநாதரோடு இருக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா, டூ யூ ஹாவ் தட் ஃபெய்த். அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறோங்கிறது வந்து முழுமையான உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அவரும் நாம் ஒன்றாக இருந்தால் அதுக்கு எப்படிங்க அடையாளம்? இப்போ வந்து இயேசுநாதர் உங்களோட இருக்கிறான்னு கேட்டால் ஒரு கிறிஸ்தவர் என்ன சொல்லுவோம், ஆமாம் இருக்கிறாரு. அப்போ அது எங்கே இருக்கிற காம்பிங்கன்னு சொன்னால் காம்பிப்பாங்களா, காம்பிக்க முடியுமா? இதெல்லாம் விசுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இயேசுநாதர் இருந்தால் வேறு விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உண்டு, வேறு விதமான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் உண்டு. இயேசுநாதர் ஒரு மனிதரோட ஒன்றாக இருந்தால், இப்போ நம்ம குறைந்தபட்ச சில அடையாளங்களை பார்க்க போகிறோம், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பட் டீப் ட்ரூத் அப்படிலாம் பார்க்க போகிறதில்ல. முதலாவது, நீங்கள் கிறிஸ்தவர் என்றால் கிறிஸ்துவை உடையவர் என்ற அர்த்தம், நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறவர் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால் இன்னும் நீங்கள் யாராக மாறல, நாட் அட் யூ ஹவ் பிகம் கிறிஸ்டியன், கிறிஸ்தவ மாறல. மாறி இருந்தால் உங்களோடு ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் இருந்தால் என்ன பண்ணுவார், காலை எழுப்பி ஜெபம் பண்ண வைப்பார், பைபிள் படிக்க வைப்பார், வசனங்கள்லாம் நம்ப வைப்பார். அப்புறம் என்ன பண்ணுவார், டெய்லி நீ யூடியூப்பை பார், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாக்குத்தத்தம் தருவாங்க, அதெல்லாம் கரெக்டாக போய் வாங்கிக்கன்னு சொல்லுவார். அவங்க வழியாக நான் அற்புதம் செய்வேன், அதை போய் பெற்றுக்கன்னு சொல்லுவார். அப்படியா? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதரோடு இருந்தால், அப்போஸ்தலர் 10:32 வாசு பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தாவினால் வல்லமை நிறைந்தவராக இருந்த பொழுது அவரே அந்த காலத்தில் என்ன தான் பண்ணிட்டு இருந்தார், எப்பவும் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறது மட்டும் இல்லை, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து நன்மை செய்தவர், நம்ம கூட வந்து செட்டில் ஆகிட்டாருன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்கள், நன்மை செஞ்சுருக்கணுங்க. நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் அதாவது எவிடன்ஸ் தான் சொல்ல போகிறேன், ரொம்ப கண்டுபிடிக்க கிடையாது. இயேசுநாதரோடு நீங்கள் இணைந்திருந்தால் அதுக்கு பிறகு கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைய கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ சபைகளும், கிறிஸ்தவ போதர்களும் நம்மை இயேசுநாதரையும் பிரிக்கும் விதமாக ஒளி செய்கிறாங்க. ஒருபோதும் அவர் நம்ம ஒன்றாக இருக்க முடியாது, ஏன்னா அவங்க இடையில் வந்து நிற்கிறாங்கல்ல. உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்கு நாங்கள் வாக்குத்தத்தம் பெற்றுத்தருவோம், நாங்கள் ஜெபிச்சு உங்களுக்கு நன்மை வரும், நாங்கள் கட்டின கட்டடத்துக்குள்ளே இயேசுநாதர் தங்கியிருப்பார், நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அவர் பக்கத்திலே போக மாட்டேங்கிறார். இது மறைமுகமான ஒரு பிசாசனுடைய வேலை. உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை செய்வாருங்க, நம்பிக்கை வேணுமா, நான் வரேன், வாக்குத்தத்தோடு வரேன். இதே உங்களுக்கு அற்புதம் நடக்குமா, நான் வந்து என்ன செய்கிறது அனௌன்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஜெபம்னா நான் ஜெபம் பண்ணுறேன். அப்புறம் நாங்கள் வந்து ஜெப கோபுரம் கட்டி வச்சுருக்கிறோம், அப்புறம் நாங்கள் ஜெப வாசலை திறந்து வச்சுருக்கிறோம், ஜெப மலையை வாங்கி வச்சுருக்கிறோம், ஜெப கோபுரத்தை எழுப்பி வச்சுருக்கிறோம். அங்கே யார் இருக்கிறார், அவர் இருக்கிறார், யார், இயேசுநாதர். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார் சமீபத்தில், இது உங்களுடைய தாய் வீடு போல், நான் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி அதுக்கு ப்ரேயர் டவர்னு பேர் வச்சுருக்கிறேன், அது உங்களுடைய, வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அது அவருடைய வீட்டை சொல்லியிருக்கணும், ப்ரேயர் டவரில் வந்து என்னத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கும், தாய் வீடுனா என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் மிச்சம் இருக்காது, அப்புறம் அள்ளிட்டு போடுவாங்க. அவன் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நான் ஒரு ப்ரேயர் டவரை கட்டியிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து, அங்கே என்ன இருக்குது, அபிஷேகம் இருக்குது, இவர் ஷாப்பிங் பண்ணி வாங்கினதில்லை, அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, அப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வரன் இருக்குது, ஏதாவது மாப்பிள்ளை வேணுனா வாங்க, பொண்ணு வேணும்னா வாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. இது என்ன இயேசுநாதருடைய அற்புதம் வல்லமை, இதெல்லாம் என்ன க்ரோசரி கடையில் வாங்குறது மாதிரியா, லெஷா மாலில் போய் வாங்குற மாதிரியா, அங்கே வச்சுருக்கோம், நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான், ஆளுக்கு ஒரு பாஸ்கெட் எடுத்து என்ன பண்ண வேண்டியதான், வந்து எடுத்துகிட்டு போங்க. தாய் வீடுன்னு சொன்னால் எதை சொல்லிக்கணும், நம்ம வீட்டை சொல்லிக்கணும், வாங்க எடுத்துகிட்டு போங்க. ஆக இன்றை அப்போ என்ன மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ அங்கே போனால் நமக்கு அபிஷேகம் கிடச்சிரும், அங்கே போனால் வல்லமை கிடச்சிரும், அங்கே போனால் அற்புதம் கிடச்சிரும், அங்கே போனால் அதிசயம் கிடச்சிரும், அங்கே போனால் நம்ம பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை கிடச்சிரும், பொண்ணு கிடச்சிரும்.
அப்புறம் என்ன

0: என்ன கிடைக்காம இருக்கும், வேலை வேணுமா அங்கே கிடைக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு இடத்த காட்டுறாரு, இந்த இடத்துல அவர் இருக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், பிசாசம் என்ன பண்ணுறான்னா, நம்மளை இயேசுநாதர் பக்கம் போக விட மாட்டேங்கிறான். இயேசுநாதர் இடத்துல போய் நாம் பெற வேண்டியதெல்லாம் இவர் வழியாக தான் புற போக வேண்டியிருக்கு. இவர் கட்டின ஜப கோபுரம், இவர் கட்டின ஜப பேலை, அது இதுன்னு ஊர்பட பேர் வச்சுருக்கிறாங்க, மலை கதை கலை தலை அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணுறோம், பிசாசாரவன் நீ போயிடாத, போய் ஏசுனார் பக்கம் போகிற, உனக்கு என்ன வேணாலும் அவர்கிட்ட போ, அவர் உனக்கு என்ன செய்யார், எல்லாம் வாங்கிட்டு நீ என்ன செய்யார். நம்ம பெரிய பெரிய அமைச்சர்கள்ட்டலாம் என்ன செய்யணும், பெருசெல்லாம் போக முடியாது இல்லையா. இப்போ நாளைக்கு நானே நினச்சி எனக்கு ஒரு தேவைன்னு சொன்னால், நரேந்திர மோடி பிரதமர் இருக்கிறார், அவரை போய் நேரடியாக சந்திக்க முடியுமா? முடியாது. அவர் கட்சி ஆள்களெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி கீழ்மட்டத்துலேருந்து மேல்மட்டத்துக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே தான் அந்த தட்ஸ் அ பிகினிங், அங்கே தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தா என்ன நடக்கும், அன்னைக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தவர் நம்ம வாழ்க்கையில் வந்து நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை நீங்கள் சொல்ல முடியும்? இன்றைக்கி சில சபைகளில் கெஞ்சோ கொஞ்சம்னு கெஞ்சுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். கடந்து போன வாரத்தை நினைத்துப்பார், கடந்த மாதத்தை நினைத்துப்பார், கடந்த வருஷத்தை எத்தனை எத்தனை நன்மை கர்த்தருக்கு நன்மை. நான் உங்களுக்கு நன்றி செலுத்தி என்ன பண்ணுங்கள், சாட்சி சொல்லி யாரும் மகிமைப்படுத்த, இவ்வளோ வரவே வராது சொல்கிறது, இருந்தால் தானே வரும். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஆறுதல் பரிசு கொடுக்கறது மாதிரி என்ன பண்ணுவார், யோசி யோசி யோசித்து வந்து என்ன பண்ணுவார், என்னையோ நடந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை நினைவு. சிலர் வந்து ரொம்ப அவங்க ரொம்ப ஸ்மார்ட், ஆண்டவர்லாம் எனக்கு சொன்ன செய்தவைகள்லாம் சொன்னால் நேரம் பத்தாது அப்படின்னு போயிடுவாங்க. நான் சொல்ல ஆரம்பித்தா அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஒரு இதுவும் பண்ண முடியாது, அதனால் நான் என்ன செய்கிறேன், கப்பிச்சு பண்ணி அடங்கி உட்காந்துடுறேன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பினுடைய விளைவு என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் வி வில் ஹாவ் த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு ஆண்டவர் இருக்கிறதுக்கு அடையாளம் இருக்கணுங்க, ஃபிசிக்கலாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். என் வாழ்க்கை நன்மை செய்திருக்கிறார், அதனால தான் பழைய பழைய என்ன படிக்கிறோம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் என்ன செய்வேன், அவரை பாடுவேன், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணுவேன், அவரை தொழுது கொள்வேன். சங்கீதம் 103 வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்திரி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக அவர் செய்த நன்மையை நீ மறவாதே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே சொல்ல இருந்ததில்ல. இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமே, அவர்களெல்லாம் தூரத்தில் தான் கர்த்தரை பார்த்தாங்க, நாம் வந்து க்ளோஸாக பார்க்குறது வாய்ப்புட்டுருக்கோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகள் என்ன, டக்குனு ஒருத்தர் எழுப்பி நீ கிறிஸ்தவர்னு சொல்கிறீங்களே, இல்லை ஒரு 10 நன்மை சொல்லுங்கள் இயேசுநாதர் செஞ்சதை. சரி, ஸ்பிரிச்சுவலாக சொல்ல வேண்டாம், ஃபிசிக்கலாக தான் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணார், உங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணார், உங்கள் வியாபாரத்தில் என்ன பண்ணார், உங்களுடைய தொழில் என்ன பண்ணார், உங்களுடைய வேலையில் என்ன பண்ணார், சொல்கிறதுக்கு இருக்கணுங்க. அவர் இருந்தால் செஞ்சிருப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் வாழ்விலே தேவைப்படுகிற அத்தனையும் அவர் செய்வார் நான் சொல்ல மாட்டேன், நான் கேட்டதெல்லாம் அவர் தந்துருவார்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் சொல்லும்படியாக பல நன்மைகள் இருக்கும். அப்படி இல்லை என்றால் இன்னும் நாம் என்ன செய்யல, வி ஹவ் நாட் பீன் கனெக்டட் வித் கிரைஸ்ட். அவர் வந்து என்னுடைய வாழ்விலே எனக்கென்று இருக்கிற சில தேவைகளுக்கு மத்தியில் சைலண்டாக இருக்கிறாருன்னா அது என்னங்க வாழ்க்கை? செய்ய முடிந்த ஒருவர் நமக்கு தேவையான ஒரு சிறுநன்மை கூட செய்யலனா, அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்தால் சொல்லுவதற்கு சில நன்மைகளுடைய பின்னணி இருக்கும். ஆவிக்குரிய ரீதியாக எவ்வளோ சொல்லலாம், என்னை ரட்சித்தார், எனக்கு மன திருப்புதலை கொடுத்தார், வாழ்க்கையை மாற, என் சுபாவத்தை மாற, எண்ணத்தை மாற, நினைவை மாற்றினார், எவ்வளோ சொல்லலாம், அது ஸ்பிரிச்சுவல். ஃபிசிக்கலாகவும் சொல்லலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகளை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளும்படியாக நிறைய நடக்கும். செலவெல்லாம் அது ஒரு பெருசாக வெறிபிக்கார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தா எனக்கு ஆண்டவர் 10 ரூபாய் நன்மை செஞ்சாருங்க, ஆனால் அது 10 ரூபாய் அவர் தான் செய்தார் எனக்கு தெரியும். என்னங்க சொன்னாலும் சொன்னீங்க, கொஞ்சம் வெயிட்டாக சொல்ல வேண்டாமா, இது ஆண்டவருக்கு கிட்ட பேர் இல்லை, 10 ரூபாய் கொடுத்தாருன்னு. அந்த நிலைமையில் அது பெரிய விஷயங்க. ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் ஒரு சைக்கிளுக்கு காற்று அடிக்கிறேன் காசு இல்லைங்க, சைக்கிள் எடுத்து வெளியே வர ஒரு 20 காசு கிடக்குது. இப்போ 20 காசு நீங்கள் யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் சொல்கிறேன் அந்த காலம். ஆனால் நான் சொல்கிறேன் அந்த 20 காசு கிடைப்பதற்கு கர்த்தர் காரணம் சொல்கிறேன், எனக்கு அந்த 20 காசு கூட வழி இல்லையே. நான் அந்த சைக்கிளுக்கு காட்டடைக்கலனா நான் போக முடியாது. அப்போது இவ்வளோ பெரிய கடவுள் உனக்கு அப்படியே ஒரு பெரிய காரை வாங்கி கொடுக்கலாமே, போயும் போயும் காட்டடைக்க 20 காசு கொடுத்தாரு சொல்கிறது வெக்கமில்ல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது 20 காசாக இருந்தாலும் தெர் இஸ் கம் ஃப்ரம் காட். நான் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் சாப்பாடு இல்லாத வேலையில் என்ன ஒரு தக்க ஜப கொடுத்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாலும் கூப்பிட்ட வசதி உள்ளவங்க கூப்பிட்டா கூட பரவாயில்ல, அவங்களே வாழ்க்கையில் போராடிட்டு கிடக்கிறவங்க அவங்க என்ன கூப்பிட்டு பிரசங்க பண்ணுற கூப்பிட்டாங்க. நான் பசியோடு பசின்னா அது அதாவது கம்பல்டு ஃபாஸ்டிங், வேறு வழி இல்லை அதனால் ஃபாஸ்டிங். அந்த பின்னணியில் போய் நல்லா வல்லமையாக ஜெபம் பண்ணியாச்சு, பிரசங்கம் பண்ணியா பண்ணி முடித்த உடனே எனக்கு எதா தரணும்னு அந்த வீட்டில் இருக்கிற சகோதரர் அந்த பக்கத்தில் தேடுற அவர் 5 ரூபா கண்டுபிடிச்சிட்டு வர்றார். காணாமல் போனாக்க காசக பைபிள் ஒரு அம்மா கண்டுபிடிச்சாங்களா, இந்த அம்மா இந்த பக்கத்தில் தேடினா அவங்க 2 ரூபாய் கண்டுபிடிச்சாங்க. எனக்கோ 7 ரூபாய் எனக்கு கிடச்சி போச்சு. 7 ரூபாய்க்குள்ளே தான் அன்றைக்கி நைட்டில் எனக்கு சாப்பாடு. அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் 7 ரூபாய்க்கு ஒன்றுமே ஒரு பரோட்டா கூட ஒரு இட்லி கூட கிடைக்கும். அன்றைக்கு அந்த 7 ரூபாய் வாங்கிட்டு நான் ஒரு கடையில் போய் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கி அந்த இரவில் 10 மணிக்கு மேலே சமைச்சு சாப்பிட்டேன். ஆண்டவரே நீ இந்த 7 ரூபாய் கொடுத்துருங்க உங்களுக்கு நன்றின்னு சொன்னேன். கொடுத்தாலும் கொடுத்தார், ஒரு மூட்டை அரிசி கொடுத்துருவாங்கல்ல, அவ்வளோ பெரிய தேவர் ஒரு லாரி ஃபுல் லோடை கொண்டு இறக்கியிருக்கலாம். இல்லை அது ஒரு சின்ன விஷயம், அன்னைக்கு எனக்கு அவ்வளோதான். நீ வனாந்திரத்தில் நடந்து கொள்ளும் பொழுது உனக்கு மண்ணா மட்டும்தான், அவ்வளோதான். பிரியாணி கிரியாணி நூடுல்ஸ் கில்ஸு ஷவர்மெல்லாம் கிடைக்காது. ஆனால் அது ஆண்டவரத்தில் வந்தது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இருந்தால் நன்மை செய்கிறவர். எத்தனை காலகட்டங்களில் அவர் செய்த நன்மைகள் சின்னவைகளாக இருந்தாலும் நிச்சயமாக இது அவர்தான் செய்தார். பல சூழல்களை கடந்து போவதற்கு தேவர் செய்த உதவிகளை நினைத்து பார்க்கும் பொழுது இது அவர்தான் செய்தார். திஸ் திங் ஹேஸ் ப்ரொசீடட் ஃப்ரம் காட் அப்படி சொல்ல முடிஞ்சது. அப்போ ஆண்டவர் நம்மோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நன்மைகள் உண்டு. எப்போ பார்த்தாலும் நான் விசுவாசத்தில் வாழ்ந்துட்டே இருக்கிறேன், என்னையா ஒரு நாள் ஆண்டவர் செய்வார். எதென்னங்க என்னையா ஒரு நாள் ஆண்டவர் செய்கிறது? எல்லாரையும் ஆபிரகாமை போல் இப்போ காக்க வச்சு 100 வயசில் நன்மை செய்தால் அது எப்படிங்க சரியாக இருக்கும்? வாழ்கிற அந்த காலத்தில் என்ன செய்யணும்? அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேனா? இணைந்திருந்தால் என்னுடைய வாழ்வு தொடர்பான காரியங்கள் அவர் நன்மை செய்ய மாட்டார். நான் சொல்ல நிச்சயமாக செய்வார். ஆனால் எல்லாம் எனக்கு செஞ்சிருவார், நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருவார், நான் அப்படியே ஆசைப்பட்டு அப்படியே கேட்பேன், அவர் தான் பெரிய ஆளாச்சே அப்படிங்கிறத எல்லாம் தருவார்னு சொல்ல. ஆனால் எனக்கு சொல்லுவதற்கு சாட்சி உண்டு. அல்லேலூயா. ஐ ஹவ் கிளியர் எவிடன்சஸ் டு சே தட் காட் ஹஸ் டன் குட் பெனிஃபிட்ஸ் டு மீ, எனக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அப்போது முதலாவதாக நன்மை பெற்ற ஒரு அடையாளம் இருக்கும். என் ஆத்மாவை பார்த்து நான் சொல்லுவேன், ஆத்மாவை இவரை மறந்துடாத. இந்த நன்மை உங்கள் சித்தப்பா செய்யலை, உங்கள் பெரியப்பா செய்யலை, உங்கள் அண்ணன் செய்யலை, உங்கள் தம்பி செய்யலை, உங்களுடைய தாத்தா செய்யலை, உங்கள் பாட்டி செய்யலை, இது யார் செய்தாங்க? கர்த்தர் செய்தார். இரண்டாவதாக வாழ்க்கையில் வந்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் கேட்டதெல்லாம் கிடைச்சிடாது. இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தரோடு நாம் இருந்தாலும் எல்லாமே நமக்கு சாதகமாக இராது. சில சூழல்களுக்காக சில தேவ நோக்க நிறைவேறுவதற்காக நாம் சில எதிர்மறை சூழல் வழியாகவும் போக நேரிடும். இல்லாமைகள் வழியாக, ஏழாமைகள் வழியாக, தாழ்ச்சியின் வழியாக செல்ல நேரிடும். ஆனால் அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? இவர் எல்லாம் இருந்தாலும் இவைகளை சந்திக்க எனக்கு ஆற்றல் உண்டு. ஐ ஹாவ் த பவர் டு ஃபேஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் த அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ். நான் கேட்டது நிறைய காரணம் ஆண்டவர் தரவே இல்லை, ஆனால் தராமல் போனதனுடைய விளைவாக ஏற்பட்ட சூழல்களை ஹீ இஸ் டூயிங் சம்திங், தட் இஸ் வாட் இஸ் கால்ட் த கிரேஸ். நான் கேட்டதில் அவர் தரலை. என் வாழ்க்கையில் எவ்வளோ நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்கேன், கனவு கண்டிருக்கேன், அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தரலை. எல்லாம் நிறைய தந்திருக்கிறாரு. நீங்கள் கேட்கலாம், தந்திருக்கிறான்னு சொல்கிறீங்க, தரலைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், தரவும் செய்கிறாரு, தராமலும் இருக்கிறாரு. எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. இதன் மத்தியில் காட்ஸ் ப்ரெசன்ஸ் நம்மோட இருக்குது. தராமல் இருந்தாலும் ஏதாவது ஒன்று தருவாருங்க. அப்போ சரி போல எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் ஏங்க நெருக்கப்பட விட்டார், எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒட்டிக்கு போகிறதில்லை. வி வில் நாட் பி கிரஷ்ட் ஈவன் தோ வி ஆர் ப்ரெஸ்ட் ஆன் ஆல் சைட்ஸ். அப்போ நெருக்கப்படுகிற சூழல் வருகிறது, ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவைகளை எதிர்கொள்ளுகிறோம். தாங்குகிற சக்தி இருக்கிறது. எனவே தான் 2 கொரிந்தியர் 4:7 ஏழாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த மகத்துவ வல்லமைன்னு பார்க்குறோம். வாழ்க்கையில் சில காரியங்கள் நாம் கேட்ட விதமாக கிடைப்பதில்லை, சில சூழல்கள் நாம் எதிர்பார்த்த விதமாக அமைவதில்லை. சில நேரங்களில் வாழ்க்கை என்பது அவ்வளோ அமைதியாக போய்கொண்டிருப்பதும் இல்லை. லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், லாட் ஆஃப் ட்ரகிள்ஸ். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் சந்திக்க ஆற்றல் உண்டு, எல்லாவற்றையும் சந்திக்க ஆற்றல் உண்டு. அந்த வல்லமை எனக்கு உண்டு, என்னிடத்துல குறைவிட்டு விட்டது. அப்போ சரி பகுலி போலான போதுமென்ற மனதுடனே கூட, இனி எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நல்ல ருசியாக சாப்பிட்றாங்க, எனக்கு அதெல்லாம் கிடைக்கல, சாதாரணமான தயிர் சாதம் கிடச்சிருக்குது, ஆனால் அவன் பிரியாணி சாப்பிட்றதோட நான் சந்தோஷமாக இதை சாப்பிட்றேன். போதுமென்ற மனதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தயிர் சாதம் கூட சோ டேஸ்டி, அது என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நாங்கள் ஒன்றுமில்லாதவள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாம் உடையவளாக இருக்கிறோம், நாங்கள் தருத்தல் என்று எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவர்களாக்குறவளாக இருக்கிறோம். சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே. நிறைய நேரங்களில் கேட்டவெல்லாம் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் கொடுக்கப்படாத சூழல்களிலும் அவைகள் ஏற்படுகிற வருத்தங்களையும், அவைகள் ஏற்படுத்துகிற சோர்வுகளையும், அவைகள் ஏற்படுகிற சஞ்சலங்களையும், அவைகள் ஏற்படுத்துகிற குறைவுகளையும் ஏற்றுக்கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் அவற்றோடும் நாம் வந்து மன ரம்யத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். மூன்றாவது அடையாளம் என்னவென்றால், அப்போஸ்தலன் பவுல் வந்து பிலிப்பிய நான்காம் அத்தியாயத்தினுடைய 12 வசனத்தில் சொல்லும் பொழுது, வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவடையவும் குறைவடையும் எனக்கு பக்குவம் இருக்குது, ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் மத்தியில் இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ கேன் சே ஐ எம் வித் மை லார்ட். நான் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், நான் தாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு தான் இருக்கிறேன். வாழ்ந்திருக்கிற வேளையிலும் ஐ ஃபீல் தட் மை லார்ட் இஸ் வித் மீ, ஆனால் இப்போ நான் வாழ்ந்திருக்கல, தாழ்ந்து போயிட்டேன். ஐ எம் இன் வாண்ட்ஸ், ஐ எம் லேக்கிங் மெனி திங்ஸ், ஈவன் தன் ஐ சே மை லார்ட் இஸ் வித் மீ. வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்கிறேன், தாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்கிறேன். வாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்வுதான் எனக்கு வாழ்வாக இருக்கிறது, தாழ்ந்து போனாலும் அவரோடு வாழ்கிற வாழ்வு எனக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. இதுதான் முக்கியமான அடையாளங்கள். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே இல்லை, டெசர்ட் டெசர்ட் டெசர்ட் இல்லை, உண்டு. கானகத்திலே நீ சென்று கொண்டிருந்தாலும் கூட அங்கே உனக்கு தண்ணீர் உண்டு, கற்பாறையில் தண்ணீர் வரும், வானத்திலிருந்து மண்ணா வரும், அது நீ எதிர்பார்க்கிற விதமான உணவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்துக்கு அந்த சூழலுக்கு உன்னை நேசித்ததினால்தான் உண்மையில் அக்கறை உள்ளவராக இருந்த அப்படின்னா அது உனக்கு கிடைக்கிறது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நினைச்சா எல்லாம் கொடுக்க முடியுமே, ஏன் கொடுத்தார் மன்னாவை? அதுதான் தேவனுடைய ஞானம், புரிகிறதா? அப்போ நன்மைகளை செய்கிற ஆண்டவரை என்னுடைய வாழ்வில் பார்க்கிறேன். இரண்டாவதாக, வாழ்விலே நான் எதிர்பார்த்த விதமாக எனக்கு சூழல் அமையாவிட்டாலும் அந்த சூழலை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தையும் அவைகளுக்கும் மத்தியிலும் மனரம்யமாக வாழ்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே தான் பிலிப்பி 4:11 வசனம் வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், எந்த நிலைமையிலும் இன் எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படின்னா மனசை நல்லா வச்சு கற்றுக்கொண்டேன், அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துட மாட்டேன், எல்லாவற்றையும் இழந்தது போல் எங்கேயோ போய் என்ன செய்ய மாட்டேன், பண்டார பரதேசி மாதிரி மாறிட மாட்டேன். மூன்றாவதாக, வாழ்ந்திருக்கும் பொழுதும் என்னோடு கர்த்தர் இருக்கிறார், தாழ்ந்திருக்கும் பொழுதும். யோபு எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழலில் கூட ஒரு வார்த்தை சொன்னார், என் மீட்பர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாள் நான் அவரை என்ன செய்வேன், பார்ப்பேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போது இந்த கிறிஸ்தவ அனுபவம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயோ போய் ஆசீர்வாதம் வாங்கிறது, யார் கொடுக்குற வாக்குத்தத்தை நம்பி இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்க நம்புறது, யார் மூலமாகவோ தகடைய நன்மையை தேடுகிறது, இந்த விதமான அனுபவங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்க. ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஹவு கேன் வி ஹாவ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட், ஆண்டோடைய நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யோவா நாம் இன்றைக்கு வாசித்த வேத பகுதி 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆசீர்வாதம் எப்படிங்க வருது? நான் இயேசுவோடு இருக்க வேண்டும், இயேசு என்னோடு இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகள் என்னோடு இருக்க வேண்டும். அவரை குறித்த விளம்பரங்கள் அல்ல, அவருடைய வல்லமைகளை குறித்த இன்ஃபர்மேஷன்ஸ் அல்ல, அவருடைய டீச்சிங்ஸ், அவருடைய வார்த்தைகள், த வேர்ட்ஸ். ஏன்னா மனிதன் 34 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யூல் பி பிளஸ்டட் எப்பொழுது, வென் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது. இப்போ ஒரு கேள்வி, அவர் நம்மளும் நாம் அவர்கள் இருந்தால் கேட்டதெல்லாம் கிடைச்சிருமா? கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னீங்க நிறைய கிடைக்குது, நிறைய கிடைக்காமலும். இதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பிரசங்கிகளெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாங்க, கிடைக்குங்கிறாங்க கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இதான் இங்கே ஸ்பிரிச்சுவல் லைஃப், இதான் பைபிள் சொல்லுது இல்லையா? இப்போது நான் அவரோடு இணைந்திருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குது, இப்போ நான் கேட்டதெல்லாம் கிடைக்குதா? வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது இதுதான் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் இதை பற்றி சிந்தனை பண்ணேன், இந்த மாதிரி இருக்கிற வேளை நம்ம கேட்குறதெல்லாம் கிடச்சிருமா? நாம் வந்து வாடகை வீட்டில் இருந்தால் ஒரு சொந்த வீடு, சாதாரணமான வீட்டில் இருந்தால் வீட்டில் இருந்தால் ஒரு கேஸ்டில் மாதிரி ஒரு வீடு, ஒரு சாதாரண வாகனம் ஓட்டிட்டு இருந்தால் ரொம்ப பிராண்டட் கார், ஒரு வாகனம், நல்ல வசதி, இப்படிலாம் கேட்டால் கொடுத்துருவாரா அப்படின்னு. இதில் ஒரு உண்மை என்னவென்றால், நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தர் உங்களிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்குற பேட்டர்னே மாறிடும். எப்போ பார்த்தாலும் காசை தாரும், பணத்தை தாரும், ஆசையை தாரும், அந்தஸ்தை தாரும், ஐஸ்வர்யம் தாரும் கேட்க மாட்டீங்க. அவருடைய சித்தம் உங்களுக்கு விளங்கிடும். கேட்டு பெற வேண்டிய இவைகள் புரிஞ்சுக்கிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே, உங்களுடைய உறவை தாரும், உங்களுடைய ஐக்கியத்தை தாரும், அனுதினமும் என் வாழ்வை வாழ வைக்கிற உடைய வார்த்தைகளை தாரும், எந்த சூழலில் இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர்கள் நிச்சயத்தை தாரும், உம் சித்தம் செய்கிற ஒரு மனதை தாரும், உமக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை தாரும், உமை பிரதிபலிக்கிற ஒரு எண்ணத்தை தாரும். இதுதான் வர எப்போ நம்ம பிரேயர்லாம் எப்படி அதை தாரும் இதை தாரும் அப்படி செய்யும் இப்படி செய்யும் என்று கேட்டு கேட்டு கிடைக்கிறதும் இல்லை, சோறு வருகிறது இல்லையா. ஆண்டவரோடு நெருங்கி வந்துட்டீங்கன்னு சொன்னால் நாம் மேன்மையானதை கேட்க ஆரம்பிச்சிருவோம். புரிகிறதா? நான் ஒரு காலத்தில் லிஸ்ட்டு போட்டேவே ஜெபம் பண்ணேங்க. மணிக்கணக்கில் 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் ப்ரேயர் பண்ணுவேன். பெரிய லிஸ்ட் இருக்கும். அதை வேறு ஒரு முறை சொன்னால் ஒருவேளை அவர் சரியாக கேட்காம விட்டால் என்ன பண்ணுறேன்னு திரும்ப திரும்ப சொல்லுவேன். கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்தால் ஒருவேளை அவர் கேட்காம இருந்தால் நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, அந்த சத்தத்தின் மத்தியில் நம்ம சத்தம் அமுங்கி போய் கேட்காம என்ன பண்ணுறது? கொஞ்சம் உரத்த சத்தமாக கேட்குறது. அந்த காலத்தில் வந்து சாதாரண சத்தத்தில் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்காது, வான முறை போகணும் இல்லாது. அப்போ ரொம்ப உரத்த சத்தம் தொண்டை கிளிய, நீ நிறைய பேர் அப்படியே தொண்டை கிளியேனா. இன்றைக்கி மரவில் கூட ஒரு வீடியோ பார்த்த ஒரு அம்மா, அவங்களுக்கு நல்ல தொண்டைங்க, பிளஸ்ஸட் த்ரோட், வேறு யாருக்கும்னா நோயே வந்துடும்.
1: ஆண்டவர் உங்கள் மதியிலே ஆசை ஓடுகிறா, பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ.
0: சமயத்தில் ஒரு போதகர் வந்து நம்ம தமிழ்நாட்டு அபிஷேகம் ஜெபிச்சு ஜெயிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? எப்போவுமே ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து அப்படின்னு கிரிக்கெட்டெல்லாம் விளையாடுறவில்லை, நம்ம இந்தியா ஜெயிக்குதான்னு பார்ப்போம்ல, இந்தியா விளையாடுறவில்லை. சமீபத்தில் கேரளாவில் இருந்து ஒரு பாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். கொஞ்சம் ஊடால் அதையும் சொல்கிறேன். அவர் வந்து அவரை ரொம்ப பந்தாவாக இந்த தமிழ்நாட்டு பாஸ்டர் என்ன செய்கிறார், இவரும் அபிஷேகத்தில் ரொம்ப ஃபேமஸ், அவரும் அபிஷேகம் ரொம்ப ஃபேமஸ், இவரும் அற்புதத்துக்கு ஃபேமஸ், அவரும் அற்புதத்துக்கு ஃபேமஸ், இவரும் பிசாசு விரட்டுவார், அவரும் பிசாசு விரட்டுவார், இவரும் பேர் சொல்லி கூப்பிடுவார், அவரும் பேர் சொல்லி கூப்பிடுவார், அவரும் அபிஷேகத்தை இறக்குவார், இவரும் அபிஷேகத்தை இறக்குவார். அப்போ ஒரு அபிஷேகம் இறக்குற பாஸ்டர் தமிழ்நாட்டு தமிழ் அபிஷேக பாஸ்டர் என்ன பண்ணார், கேரள அபிஷேக பாஸ்டர் வரைஞ்சார். நல்ல பந்தாவாக வரவேற்பெல்லாம் நடந்தது. நானும் நினச்சேன் பரவாயில்ல, பிரம்மாண்டமான ஒரு ஆள் கேரளத்து வந்திருக்கார், இவரை விட அவர் சூப்பராக இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் ஓடி, நிர்மலா யார் அந்த நிர்மலா, செல்லப்பா, ராயப்பா, அரளப்பா, பையப்பான்னு சொல்லிட்டு 5-6 பேருக்கு பேரெல்லாம் கூப்பிட்டு தூள் கிளப்பிட்டே இருந்தார். ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு பாஸ்டர் அளவு வரலை, அந்த அபிஷேகம் அளவில் இல்லை. நான் கொஞ்சம் கவனித்தேன், ரொம்ப நேரம் அவரும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தார். இந்த கேரளா பாஸ்டருக்கு நம்ம அபிஷேகத்துடைய வல்லமை என்ன செய்யணும்? அப்புறம் அவர் திடீர்னு அங்கே போனார், அவருடைய தலைமையில் கை வச்சு இது பண்ணார். அது எளிதாக அசைகிற கேஸ் மாதிரி இல்லை. ஒரு ஆவிக்குரியவன் சொன்னால் கையை வச்சோடனே விழணும், பக்கத்தில் போடணும் விழணும், அதுதான் பவர். அது அப்படி நின்றுக்கிட்டு இருக்குது. இவரும் தலையில் அழுத்தி அழுத்தி அழுத்தி, சாதாரணமானவனுக்குன்னா தலைவதனை உடனே வந்திருக்கும். அவரை பாரு அப்படி அழுத்தில, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 ரவுண்ட் அடிக்கிறார் வேறு வழி இல்லாமல். இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ தான் நம்ம தமிழ் அபிஷேகத்தை வெளிப்படுத்தணும், தமிழ்நாட்டுக்காரனுடைய அபிஷேகம். அவர் வந்தார், இவர் கையை பிடிச்சிக்கிட்டார், அவ்வளோதான், டச், வா வா வா, வந்து விழு வந்து விழு அப்படின்னு. அத்தனை க்ரௌடும் என்ன பண்ணிட்டு எல்லாம் எலும்பு ஆரஞ்சு ஆட ஆரம்பிச்சு, உருள் ஆரம்பிச்சு, பொருள் ஆரம்பிச்சு, எல்லாம் ஊர்பட்ட விசாசு பிடிச்செல்லாம் வந்து விழ ஆரம்பிச்சு. கேரளா பா அபிஷேகம் பார்த்து நிற்குது. இவர் கையை வர பிடிச்சி வச்சிருக்கிறார். அவர் என்ன இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கூப்பிட்டு வந்தால் அவர் ஏதாவது பண்ணிட்டு போகிறான்னு நம்ம அமைதியாக இருக்கணும்ல. அதுக்கு அடுத்த வாரம் நம்ம தான் ஒவ்வொரு வாரம் மகிமையை காட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அவருக்கு இவருடைய மகிமை காட்டுறா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் பாவம் மனுஷன் எனக்கு பரிதாபமாக இருந்துங்க, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இவருக்கு கையை அவர் பிடிச்சி வச்சுட்டு அவர் எல்லாமே வேலை செய்கிறார். அவர் அப்படியே கையை வச்சோடனே இவர்கிட்ட இருந்த மகிமையோட அதிக மகிமை அவட்ட தான். எல்லாரும் எழும்பி வந்துட்டாங்க, எல்லோரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோரும் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அந்த மனுஷன் கேரளா தோத்து போச்சு. தமிழக அபிஷேகம் என்ன செய்து விட்டது? ஜெபித்து ஜெயித்து விட்டது. அப்போ இன்றைக்கு நாம் வந்து பார்க்க நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறது? இப்படித்தான் இருக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்? அங்கே தானே கோட்டை விட்டுருவீங்க. கதையை கேட்டுட்டு கதை எதுக்கு சொன்னமோ, ஆ இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் எதுக்கு சொல்ல வந்தேன். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பினுடைய விளைவாகத்தான் என்ன நடக்கிறது? ஆசீர்வாதம் பைபிள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு மக்கள் யார் வழியாக பெற விரும்புகிறாங்க? போதகர் வழியாக. அப்போது நம்ம வந்து அதனுடைய விளைவாக தொடர்ந்து ஆண்டவரோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவருக்கு சித்தமானது இன்னதென்று என்ன செய்கிறோம்? அறிகிறோம். அதே தான் அந்த வசனம் சொல்லி யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவான கேட்கறது எது? இப்போ எப்போ பார்த்தாலும் மக்கள் அபிஷேகம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, வல்லமை கேட்டுக்கொண்டிருக்காங்க. கேட்கறது என்ன? தேவ சித்தம் இல்லையா? ஆண்டவர் என்னிடத்துல என்ன அது என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்கிறார் அது புரிஞ்சிக்கும். ஒன்று யோவான் 5:14-15 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 14 வசனத்தை வாசிக்கலாம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம எப்பவுமே இயேசுநாதர்னா காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம் என்ன வந்து ஈசாக்க மாதிரி ஆசீர்வாதம் ஆபிரகாம் ஆசீர்வாதம் அப்படி கேட்டுட்டு இருந்தா அது நமக்கு ஆண்டவருடைய சித்தத்தை என்ன செய்யாது? வெளிப்படுத்த. அப்போ உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவங்க வாழ்க்கையுடைய எல்லா சூழல்களிலும் ஆண்டவரை உம்முடைய உறவில வாழணும், உம்முடைய ஐக்கியத்தில் வாழணும், உமக்கேற்ற பரிசுத்தத்தில் வாழணும், உண்மையோடு வாழணும், உம்மை பிரியப்படுத்தி வாழணும், நீர் என்னோடு இருக்கிற நிச்சயத்தோடு வாழணும், இதை கேட்போம், அது நமக்கு கிடைச்சிரும். அல்லேலூயா. உம்முடைய உறவுடன் வாழ வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது நான் யோசு பதில் சொல்கிறேன். ஆண்டவர் என்ன செய்வார்? சைலண்டாக இருக்க மாட்டார். நான் வீட்டை கேட்டால், காசை கேட்டால், பணத்தை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்கலாம், ஆனால் அவருடைய உறவை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்க முடியும். ஏனென்றால் இவை எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஏனென்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொள்ள இத்தனை பேரும் அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஆண்டவரும் நாமும் இணைந்திருக்கும் பொழுது அந்த இணைப்பை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்? இணைப்பை எப்படி அறிந்து கொள்கிறோம்? ஆண்டவர் நம்மிடத்தில் இணைந்திருந்தால் மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னேன், இணைந்திருந்தால் அவர் நன்மை செய்கிறவரை பார்த்துருப்போம். இரண்டாவது, வாழ்க்கையுடைய எந்த சூழலையும் சந்திக்கிற ஆற்றல் உள்ளவர்களாக இருப்போம் பார்த்தோம். மூன்றாவது, வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை உடையவர்களாக இருப்போம். இப்போ ஆண்டவரோடு நம்ம இணைந்திருக்கிறது உண்மைன்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து அபிஷேகங்கிறோம், வல்லமைங்கிறோம், அந்நிய பாஷைங்கிறோம், நிறைய விஷயங்களை செய்து நாம் என்ன சொல்லுவோம், வி ஆர் சோ ஸ்பிரிச்சுவல். போதகர்கள் வந்து நம்மை வந்து அபிஷேகத்தில் வழி நடத்துகிறாங்க, அந்நிய பாஷையில் பேச வழி நடத்துகிறாங்க, சத்தமிட்டு பல்வேறு காலசில இந்த மாதிரி செய்கிற பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? வி ஃபீல் தட் வி ஆர் சோ ஸ்பிரிட் ஃபில்டு. ஒரு பெரிய அபிஷேகம் நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்? அபிஷேகம் வந்தனா என்னங்க அர்த்தம்? இன்றைக்கி அபிஷேகம் மக்கள் எந்த விதமாக ஒரு சிந்தையை வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் போல் இருக்குது, ஏதோ ஒரு பவர். அந்த ஸ்டஃப் வந்து என்னாலே கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த அபிஷேகம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மீன் பண்ணுறாங்க, என்ன அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன கொடுக்குறாங்க, விளங்கலை. அபிஷேகம் ஊறுபட்ட பேர் வச்சுக்கிறாங்க அபிஷேகத்துக்கு. இருந்தால் எழுந்தால் எல்லாத்துக்கும் என்ன, உனக்கு இருப்பதற்கு அபிஷேகத்தை கருத்தர் கொடுத்துருக்கிறார். இருக்காதபடி நின்று கொண்டு தான் நிற்கிற அபிஷேகம், இல்லைன்னா ஓடுகிற அபிஷேகம், இல்லை உருளுகிற அபிஷேகம், பொருளுகிற அபிஷேகம், சத்தம் போடுகிற அபிஷேகம். ஆனால் அபிஷேகம் இருந்தால் என்னங்க நடக்கும் சொல்லுங்கள்? அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. அபிஷேகம் இருந்தால் நம்மால் இப்படி உட்காந்துருக்க முடியாது. அபிஷேகம் இருந்தால் உட்காந்துருக்க முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறேன்னா, அபிஷேகம் இருந்தால் நடக்கும். 2 Corinthians 3:17 வாசிங்க. 2 Corinthians 3:17, கர்த்தரே ஆவியானவர்
2: ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
0: கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? எதில் விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, தவறான பழக்க வழக்கங்கள்ந்து விடுதலை, தவறான மைண்ட் செட்லேருந்து விடுதலை, தவறான சிந்தனைகள்ந்து விடுதலை, தவறான சுபாவங்கள்ந்து விடுதலை, தவறான ஆசைகள்ந்து விடுதலை, உலகத்திற்கேற்ற வாழ்க்கை முறையிலிருந்து விடுதலை. இதுதான் அந்த ஃப்ரீடம். சத்தியத்தை அறிவினால் சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அப்போ இயேசுவோடு இணைந்திருந்தால் மிக முக்கியமாக என்னுடைய வாழ்வில் என்ன நடந்திருக்கும்? நான் விடுவிக்கப்பட்டிருப்பேன் இல்லையா? இன்றைக்கு விடுதலையின் வாழ்க்கை இருக்கிறதா? இந்த உலகம் எளிதாக நம்மை ஆளுகிறது அல்லவா? பழக்க வழக்கங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, சுபாவங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய தவறான மனலை எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய மன நிலையை தாண்டி போக முடியலையே, வெறுப்பு, கசப்பு, கோபம், வைராக்கியம், ஆசை, அது இதுன்னு சொல்லிட்டு நம்முடைய மனம் எவ்வளவு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோடு இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே ஆடுவார்கள், பாடுவார்கள், விழுவார்கள், எழுவார்கள், கூச்சலிடுவார்கள், சத்தம் போடுவார்கள். இதுதான் கிறிஸ்தவ அடையாளங்களாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்கும்? விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. என்னால் பாவம் செய்யாமல் வாழ முடியும். தவறான சுபாவங்களுக்கு நான் அடிமை அல்ல. தவறான ஆசைகளுக்கு நான் அடிமை இல்லை, பண ஆசைக்கு நான் அடிமை இல்லை, பொருளாசைக்கு அடிமை இல்லை, இந்த உலகத்தினுடைய நாகரிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய மாய காட்சிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய தவறான உறவுகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகம் போக போகக்களே நான் போக வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா ஐ எம் எ ரிடீம்ட் பர்சன், ஐ ஹவ் பீன் செட் ஃப்ரீ ஃப்ரம் மை காட். அந்த அனுபவம் தான் உண்மையான அபிஷேகம். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மோட இருந்தா, இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாருன்னா, நீங்க முந்தின நாள் வரைக்கும் என்ன சமையல் பண்ணீங்களோ அது வேற விஷயம், சாம்பார் செஞ்சு போட்டுக்கலாம், கார குழம்பு செஞ்சு போட்டுக்கலாம், ரசத்தை செஞ்சு போட்டுக்கலாம், ஒரு நாள் மீன் குழம்பு செஞ்சு வச்சு மூணு நாள் சுட வச்சு போட்டுருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் என்னால் சமைக்க மட்டும்தான் முடியும், மிச்ச சோறை மட்டும்தான் வடிக்கிற மிச்சத்தில் நீ ஹோட்டலே வாங்கிட்டுவான்னு சொல்லலாம், இல்லை ஸ்விக்கி சொமோட்டோ பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் என்ன பண்ணுவோம்? அந்த காலத்தில் கெஸ்ட்டு வந்தால் அவரை ப்ளீஸ் பண்ணி நல்ல சாப்பாடு செஞ்சு போடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம்? ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுறோம். ஏன்னா அவர் வயிறை கெடுத்துட்டு போகட்டும். ஆமாம், நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது நீ வீடுகளுக்கு போனால் செஞ்சு போட்டால் நீ செஞ்சு போடு, ஆ நல்லா செஞ்சு போடுங்க பிரதர். உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சோம், அப்போ என்ன பண்ணீங்க? நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குது? ஹோட்டலில் தான் கிடைக்குது. ஏன்னா நாங்களும் அதை அங்கே தானே வாங்கி சாப்பிட்றோம். ஆக வந்தவன் என்ன செய்கிறான்? வயிற்றுக்கு பிரச்சனையை வாங்கிட்டு போகிறான். இவங்க எங்கேயாவது இருக்கிறத வாங்கி போட்டு என்ன பண்ணுறாங்க? நம்ம வயிறை கெடுத்து விடுறாங்க. எனிக்கோ சரி விடுவோம், பசி வேலையாக வர இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஏன்ற வரைக்கும் நம்முடைய தப்பு தவறெல்லாம் அவர் பார்க்காதபடி வாழ். அன்னைக்கு ஒரு நாள் தான் என்ன செய்யணும்? நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். நம்ம வழக்கமாக போடுற சண்டை என்ன செய்ய மாட்டோம், அன்னைக்கு போட மாட்டோம். வழக்கமாக திட்டுறதா அன்றைக்கி திட்ட மாட்டோம். வழக்கமாக யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். வழக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறதான் நிறைய சினிமா அது இதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் வந்திருக்க ஒரு சீஃப் கெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆள். அப்போ அவர் வந்தவுடனே அவரை பிரியப்படுத்தும்படியே எல்லா விஷயம் நடக்குது. அதே போல தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் நமக்கு என்ன வந்துவிடும்? We will have a desire to please him. யோவான் எட்டாம் அத்தியாயத்தினுடைய 29 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவளை செய்கிறபடியினால் அவர் ஒருபோதும் என்னை தனித்திருக்க விடுவதில்லை. We are together. He is not leaving me alone. And always I am doing what is pleasing to him. அவருக்கு என்ன பிரியமோ அதை நான் செய்கிறேன். அருமையாவளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் உங்கள் ஆசைகளை திருப்திப்படுத்துறதுக்கும் உங்களை உலக பிரகாரம் இது எதிர்பார்ப்புகளை திருப்திப்படுத்துறதுக்குமே உங்கள் மைண்டு சில வேலை செஞ்சுட்ருக்கா. இன்றைய தின வாழ்வில் ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்துகிறோம், எப்படி நான் வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செய்யணும், எப்படி விரும்பணும், அந்த பிரியப்படுத்துகிற மனநிலை வந்துவிடும். மூன்றாவதாக, கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பொழுது சமாதானமற்ற சூழல்களில் நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்கள், சந்தோஷமற்ற சூழலில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். மட்டுமல்லாதபடி எதிர்மறை சூழல்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏற்றுக்கொள்கிறீர்கள், தாங்கிக் கொள்கிறீர்கள், பொறுத்துக்கொள்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி அதற்கென்று உங்களுக்கு ஒரு விசேஷமான ஆற்றல் இருக்கிறது. இதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவருடைய விளைவு. ஆனால் இதன் மத்தியில் கடைசியாக ஒன்று நம்ம பார்க்கணும். இன்னைக்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், தேவ கர்த்தரோடு இணைய முடியாதபடிக்கு சில விஷயங்கள் இருக்கு. கர்த்தரோடு நம்ம இணைய முடியாது. கிறிஸ்தவனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர் டு பி கனெக்டட் வித் கிரைஸ்ட். முதலாவது கிறிஸ்துவோடு இணையணும். ஆனால் இணைய முடியாதபடி சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவர் ஓன் காட்லி லைஃப், டிவோஷனல் லைஃப். நம்முடைய பக்தி வாழ்க்கை கிறிஸ்துவோடு நம்ம இணைய தடை செய்கிறது. பக்தி வாழ்க்கை என்ன? கோயிலுக்கு போகிறது, ஆராதனை பண்ணுறது, பயபக்தியாக வாழ்கிறது, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, காணிக்க கொடுக்கறது, வாய்ப்பு கிடைச்சா ஏசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்ணுறது. இவ்வளவு பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? We are leading a very good spiritual life. ஆனால் we don't have any connection with Christ. இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுது? நீ தான் நல்லா ஜெபம் பண்ணுறிய, நல்லா பைபிள் படிக்கிறிய, பயபக்தியாக வர இருக்கிறிய, கோயிலுக்கு போகிறிய, அப்புறம் என்ன வேணும்? இதுவல்ல, இது உங்களை கிறிஸ்துவோடு இணைக்கலையே. Do you experience God's presence in your life? இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, வரீங்க, பொது ஒரு ஆன்மீக ஃபீலிங் இருக்கிறது. நமக்கு ஜஸ்ட் ஒரு ரிலீஜியஸ் ஃபீலிங் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் வரணும். அப்படி என்ன ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் என்ன? I know that my Lord is with me. நான் விசுவாசிக்கிற இன்னர் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா கிறிஸ்துவோடு இணைய விடாமல் நம்மை தடை செய்கிறது. இரண்டாவது, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பரவச வாழ்க்கை. நீ நிறைய சபைகள் வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு விசேஷமாக கொடுப்பது என்னவென்றால் பக்தி கூட கிடையாது, பரவசம். ஜபத்தில் பரவசம், ஆராதனையில் பரவசம், பாடல்களில் பரவசம், எப்படியாக அவங்களை இமோஷனலைஸ் பண்ணுறது, அவங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது. ஆராதனை மூலமாக, பாடல் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, பரவசமான பல்வேறு விதமான அணுகு முறைகள் மூலமாக அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஒரு இமோஷனல் லெவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க, ஒரு இமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு திஸ் இஸ் வாட் இஸ் கால் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீ என்ன ஆகிட்ட இப்போ, எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்பொழுது நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அந்த ஃபீலிங்கை கொண்டு என்ன பண்ணுற நீ, அது உனக்கு என்ன செய்யுது, அதை கொண்டு நீ எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்கிற, அதுதான் முக்கியம். அப்போது கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் ஒரு பரவசம் அல்ல. இன்றைக்கு பரவச மக்களை கிறிஸ்துவிட்டு பிரிக்கிறது. இன்றைக்கு ஏராளமான பெந்தகோச திருச்சபைகள் இந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்குது. கிறிஸ்துவை விட்டு அவர்களை பிரிக்கிறாள், அவர்களுக்கே தெரியாது நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா அவளை பரவசப்பட வைத்து அவர்கள் தங்களுடைய பாவத்தை அறிய விடாமல் போய் செய்து விடுகிறார்கள். அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவோடு இல்லை என்பதை உணரவிடாமல் செய்து விடுகிறார்கள். ஆறாவது நேரங்களிலே இசைகள் மூலமாக, நடனங்கள் மூலமாக, பாடல் மூலமாக, பரவசமான வார்த்தைகள் மூலமாக அவர்களுக்குள்ளே ஒரு போலியான ஆன்மீக உணர்வை கொடுத்து இதுதான் கிறிஸ்துவ நினைக்கும்படி ஏவி விடுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை. அவர்கள் இணைத்தது பரவசம். பரவசம் கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஆராதிக்கிற நேரம் இருக்கும், ஜபக்கிற நேரம் இருக்கும், கோயிலுக்கு போன நேரத்தில் இருக்கும், அதர் டைம்ஸில் அது இருப்பதில்லை. மூன்றாவதாக நிறைய பேரை சுயநீதி பிரித்து வைத்திருக்கிறது. தே ஆர் நாட் கனெக்டட் வித் கிரைஸ்ட், தே ஆர் நாட் வித் கிரைஸ்ட். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சரியாக வாழணும், நான் உண்மையை பேசணும், நான் ஒழுங்காக இருக்கணும், யாரை ஏமாற்றக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, அக்ரம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினேரியன் லைஃப், சில மாரல் கோட்ஸை வச்சுருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, சரியாக வாழணும், யாருக்கும் தீங்கு தீவனம் செய்யக்கூடாது. இதுவும் ஒரு பிசாசனுடைய தந்திரம், புரிஞ்சிட்டிங்களா? அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நானே என்னுடைய சொந்த ஆற்றலை கொண்டு வாழ்ந்து இது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைத்து விடுகிறேன். ஆனால் இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்தவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதாக கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய ஐக்கியத்தில் வாழ்வதாக கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோட தொடர்புடையவராக இருக்கிறார், நான் அவரோட தொடர்புடையவனாக இருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன், அந்த பிரசன்னுடைய விளைவில் அனுபவிக்க இருக்க வேண்டும். நான் கரெக்டாக வாழ்கிறேங்க, நீங்கள் சொல்லுங்கள், எங்கிட்ட ஏதாவது தப்பு தவறு இருக்குதுன்னா சொல்லுங்கள். இது ஒரு என்ன வாழ்க்கை, ஒரு டிசிப்ளினரி லைஃப். இந்த உலகத்தில் அப்படி வாழ்கிறோம், எல்லா மதத்துலையும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிறத விட மத ரிலீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா வாழ்கிறாங்க. நல்லா வாழ்கிறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு வாழ்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஐ மே பி ஏபிள் டு லீட் எ வெரி குட் லைஃப், தட்ஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். ஐ மஸ்ட் லிவ் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் வாழ வேண்டும். அப்போது சுயநீதி வாழ்க்கை என்னை பிரித்து விடுகிறது. நான் வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை, அநேகர் வாழாத வாழ்க்கை. அக்கிரமக்காரர், அநியாயக்காரர், ஏமாத்திரம் இருக்கிற உலகத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், நாணயமாக இருக்கிறேன். நான் லஞ்சம் வாங்குறது கிடையாது, நான் காசு கொடுத்து காசு காரியம் சாதிக்கிறது கிடையாது. என் பையனுக்கு இந்த சீட்டு வாங்கணும்னு அவன் எவ்வளோ ஆசைப்பட்ட கூட நான் முடியான்ட்டேன், காசு கொடுக்க மாட்டேன்னு. நல்ல வாழ்க்கை தான், ஆனால் அவ்வளவு தியாகம் பண்ணி கர்த்தர் இல்லையே, எனக்கு அந்த வியாபாரம் நஷ்டப்பட்டு போகிறனும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், நீ செய்த நல்ல காரியம் தான், ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லையே. ஏ, யூ ஆர் லீடிங் த செல்ஃப் ரைச்சஸ் லைஃப். நீயே உன்னை நீதிமானாக்கி, நீயே உன்னை பரிசுத்தவனாக்கி ஆண்டவர் பிரசன் பண்ணுற போதும். ஆண்டவரே, நான் எவ்வளோ நல்லா வாழ்கிறேன், டெய்லி காலையில் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஒழுங்காக இருக்கிறேன், நாலு பேருக்கு நன்மை செய்கிறேன், யார் காசையும் நான் திருடுறதில்லை, ஏமாத்துறது, அணையம் பண்ணுறதில்ல, கரெக்ட் டைமுக்கு போகிற வேலை கரெக்டாக செய்கிறேன், லஞ்சம் கொடுக்குறதில்ல, வாங்குறதில்ல, ஐ எம் எ பர்ஃபெக்ட் பர்சன். பார்த்தால் என்னை பார்த்தா தெரியுதா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் இல்லை, அப்படியெல்லாம் ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லலை. You have to live with Christ. You must be very sure that you are the presence of Christ. கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அடுத்தது நம்மளை பிரிக்கிற மிக முக்கியமான வேலை தான் இந்த கிறிஸ்தவ போதல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்திற்கு நாம் கிறிஸ்துவிடத்தில் போகணும், அவங்க ஜெப கோபுரத்து வர சொல்கிறாங்க, பிரிச்சுட்டாங்க. ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமென கிறிஸ்துவோடு இணைய வேண்டும். அவர்கள் சொல்கிறார், நீங்கள் எங்களுடைய ஜெப கூட்டத்துக்கு வாங்க, எங்களுக்கு நீங்கள் ஜெப விண்ணப்பத்தை அனுப்புங்க. பிரிக்கிறாங்க. காலையில் வந்து பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு ஆண்டவர் விதமாக சொல்கிறார், இன்றைக்கே உன்னுடைய கஷ்டம் கவலை எல்லாம் நீங்கி விட்டது. அதை எங்கிட்டெல்லாம் ஆண்டவர் சொல்லணும், நல்லா யோசிங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய போகிற நன்மை உண்டன்டா, அந்த தகப்பன் என்ன பண்ணும், பிள்ளைக்கு சொல்லணும். ரெண்டு பேருக்கு அப்பால் இருக்கிற ஒருவரை கூப்பிட்டு வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் அப்பா இன்றைக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை செய்ய போகிறார், பி ஹாப்பி. அப்போ அது என்ன அர்த்தம், அப்பனுக்கும் பையனுக்கும் என்ன இல்லை, பிரிச்சிட்டீங்களா? அப்போ இன்றைய கிறிஸ்தவ பெரும்பாலான 98.75% போதகர்கள், 1.5% கூட மிச்சம் இருக்குமாங்க ஒரு கேள்விதான். கிறிஸ்து மக்களை கிறிஸ்துவோடு பிரிக்கிறார்கள். பிசாசுடைய தந்திரம், ஜப கோபுரத்துக்கு வாங்க, திறப்பின் வாசலுக்கு வாங்க, ஜப மையத்துக்கு வாங்க, ஜப அரங்கத்துக்கு வாங்க, மலைக்கு வாங்க, மடுவுக்கு வாங்க, பள்ளத்துக்கு வாங்க, மேட்டுக்கு வாங்க, அப்படி அழைச்சி எல்லாம் அங்கெல்லாம் போயிட்டோம். நம்ம எங்கே வரல? இயேசுநாத இடத்துல வரல. ஐ டு நாட் நோ கிரைஸ்ட். எல்லா ஜப கோபுரமும் தெரியும், எல்லா போதவருடைய ஃபோன் நம்பரும் தெரியும், அற்புத நம்பர்கள் தெரியும். மக்கள் பாருங்கள், லைவ் பார்க்குறவெல்லாம் அனுப்பிட்டே இருப்பாங்க ஜப விண்ணப்பம். நீ இந்த ஜப விண்ணப்பத்தை யாருக்கு அனுப்பணும்? ஐயா, ஒரு ஊழியக்காரன் எத்தனாயிரம் பேருக்கு ஜபம் பண்ண முடியும்? வாங்க ஜபிக்கலாம் வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? ஒரு ப்ரேயர் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க, இவன் என்ன பண்ணுறான், அவர் என்ன பேசுகிறார் அதை கேட்கறதில்ல. கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராமே இல்லையே. சத்தியத்தை கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராம் இல்லையே. ஜபிக்கலாம் வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இவருங்கிறது இதுக்கா ஜெபிங்க, அதுக்கா ஜெபிங்க, அதுக்கா ஜெபிங்க, இதுக்கா ஜெபிங்க. இது மக்கள் அப்பாவிகள், யார் வழியாவது நமக்கு ஒரு நன்மை கிடைக்கான்னு பார்ப்பாங்க. நீ என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நீ எங்களுக்கு ஜெபம் பண்ண ஜெபக்குறிப்பு அனுப்புகிற நேரத்துக்கு யாருக்கு அனுப்பு? எங்களுக்கு வரத விட ஃபாஸ்ட்டாக எங்கே போய் சேரும்? நாங்களும் மனுஷங்க தானே. அஞ்சு பேருக்குன்னா ஜெபம் பண்ணலாம், பத்து பேருக்குன்னா ஜெபம் பண்ணலாம். நீங்கள் பத்தாயிரம் பேர் இருக்கிறீங்க, நான் எங்கே ஜெபம் பண்ணுறது? வயிறு கிழிஞ்சிடாது. ஆனால் எல்லாம் எங்களுக்கு ஜபக்களை அனுப்புகள், எங்களிடத்தில் ஜெபித்தோம், கட்டுக்கட்டாக ஜபக்கு குறிப்பாக வச்சுருக்கிறோம். அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய வல்லமையை பாருங்க, ஏன் இந்த கட்டுக்கட்டை அங்கே போகணும், அதை ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டோருக்கு அனுப்பலாமே. ஆண்டோர் நமக்கு ரொம்ப தடவியாக கண்டுபிடிக்கத்தக்க அளவில் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, இன்றைய போதகர்கள் நம்மை கிறிஸ்து விட்டு பிரிக்கிறார்கள். இன்றைக்கு பிரபலமான பெரும்பாலான போதகர்கள், பெரும்பாலான பாஸ்டர்கள், பெரும்பாலான சுவிசேஷர்கள் மக்களை கிறிஸ்துவை வரவிடாதபடிக்கு இட்டையில் நின்று கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாடு போல எங்கள் வழியாக தான் நீ அங்கே போகணும். That's not the plan of God. That's not the will of God. எனவே கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த இணைந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அந்த இணைந்த வாழ்க்கையில் எவ்வளவு மேடுபள்ளங்கள் இருந்தாலும் யூ வில் அக்செப்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். ஏன்னா உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகத்துடைய எல்லா மேடுபள்ளங்கள் மத்தியில் உங்களோட இருப்பார், உங்களை நடத்துவார், உங்களை அழிந்து போக விடவே மாட்டார். தண்ணீரில் நடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது மூழ்குவதில்லை. மூழ்குவது போல வரும், கழுத்து வர வருங்க, ஆனால் உயிர் போகாது, கொண்டு சேர்த்துரும், அதுக்குள்ளே கரை வந்துடும். கழுத்து வர வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம், அதுக்குள்ளே கரையேறிடுவோமே, கரை வந்துடும், பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் என்ன, வி மஸ்ட் பி வெரி ஷியூர் தட் வி ஆர் வித் கிரைஸ்ட், வி ஹவ் பின் கனெக்டட் வித் கிரைஸ்ட். எனவே அந்த நல்ல உறவில் இணைந்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம், கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம். வேறு எவைகளோடு நம்ம இணைக்காதபடிக்கு நேரடியாக கிறிஸ்துவோடு இணைவோம். பக்தி வாழ்க்கையோடு இணைவதல்ல, பரவச வாழ்க்கையோடு இணைவதல்ல, தேவ ஊழியர்களுடைய ஜபங்களோடு இணைவதல்ல, கிறிஸ்துவோடு இணைவது. அந்த இணைப்பிலே ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். இறுதி வரையந்தம் அவர் நம்மோடு நடத்துவார். அந்த நல்ல நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம்.
3: அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

வீட்டிற்கு மூத்த மகளாய் இருக்கிற நான் ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்துல போய் சேர்வதை விட மரித்து போவது நலம். ஒரு மந்திரவாதி என்ன என்று சொன்னால், பாட்டில்ல 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடா இருந்து அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததா அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க.

0: கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே, இயேசுவ நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு தெரியும், அறிமுகம் இல்லாத ஊழியக்காரர்களை நாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கம். அதிலும் ஆண்டவர் இவர்களை எப்படி தெரிந்தெடுத்தார், எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அநேகர் இதை அறிந்து கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாம் இதை செய்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு நல்ல செய்தியை, நல்ல ஒரு சாட்சியை நாம் என்ன செய்ய போகிறோம், கேட்கப் போகிறோம். இதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து உலகம் அறிவிட்ட நிகழ்ச்சியிலே உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சாட்சியில் அறிவிக்கப் போகிறோம். நீங்கள் குடும்பமாக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது உங்கள் பெயர், உங்கள் இடம், நேற்றைய உதாரணம் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நேரம் போகும்.
1: என்னுடைய பேர் ராணி. நாங்கள் இருக்கிற இடம் ராஜபாளையம். எங்களுடைய சொந்த ஊர் தென்காசி பக்கத்தில் உள்ள பெத்தநாடார்பட்டி.
0: உங்கள் பேர்?
2: என் பேர் ஜெய்சிங். எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம் தான்.
0: ராஜபாளையம்
2: திருமணத்திற்கு அப்புறம் எங்களுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து வேலை மட்டும் ஒர்க் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2020 அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து என் மனைவியோடு எழுந்து நானும் இந்த ஊழியத்தில் நாங்கள் பங்கு பெற்றுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: சரி, ஓகே. சரி, நீங்கள் உங்களுக்கு சொந்த இடங்க எந்த இடம்?
1: ராஜபாளையம்.
0: ராஜபாளையம். சரி, இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையில் எப்படி, என்ன ஃபேமிலி, என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் வாழ்ந்தீங்க, என்னெல்லாம் படிச்சீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன டேர்னிங் பாயிண்ட் வந்தது என்பது லைசா தொடங்க சொல்லுங்கள்.
1: என்னுடைய சிறு வயதிலிருந்து நாங்கள் ஆண்டவரை அறியாத ஒரு புற மதத்தை சேர்ந்தவர்களாய் நாங்கள் இருந்தோம். சரியாக 8 படிக்கும் பொழுது என்னுடைய வலது கண்ணில் கண்வலி என்று வந்தது. அந்த கண்வலி வந்ததுனால என்னுடைய வலது கண்ணில் 2 கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணினார்கள். நாங்கள் அந்த நேரத்தில் பல தெய்வங்களை வணங்கினோம். எனக்கு அந்த கண்ணில் திரும்ப பார்வையே வரவில்லை. எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஸ்கூலில் படித்தேன். 10th கரஸில், 12th கரஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக எம்ஏ பண்ணினேன்.
0: அப்போ அதுக்கு முந்தைய நீங்கள் என்ன, எந்த தெய்வங்களை ஆராதித்தீர்கள், எப்படி உங்களுடைய பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது?
1: எங்களுடைய வீட்டில் நிறைய சிலை வழிபாடுகள் இருந்தது. நாங்கள் வந்து அதாவது ஐயாவளி கோயிலுக்கு, சாமி தோப்புக்கு அடிக்கடி வருவதுண்டு. அதுதான் எங்களுடைய குடும்ப தெய்வமாக நாங்கள் வைத்திருந்தோம். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராக இயேசுவை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அந்த கண் பிரச்சனையின் மூலம். அதாவது எப்படின்னு கேட்டால், அதிகமாக அந்த தெய்வங்களை வணங்குவது நான் தான். திங்கட்கிழமை என்றால் ஒரு காரியம், செவ்வாய்க்கிழமை என்றால் விளக்கு பூஜை, புதன்கிழமை என்றால் ஒரு தெய்வம், வியாழக்கிழமை என்றால் ஒரு தெய்வம், எல்லா நாட்களுக்கும் ஒரு தெய்வத்தை வணங்குவது என்னுடைய வழக்கமாக இருந்தது. அதிக தெய்வ பக்தி உள்ளவளாய் நான் இருந்தேன்.
0: அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்துட்டுதா?
1: ஆமாம், அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்தது.
0: அப்போ அந்த தெய்வங்கள் மேலே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்னாச்சு?
1: அதாவது அந்த தெய்வங்களை நான் அதிகமாக வணங்கினேன். அதை விட அதிகமாக, அதாவது என்னுடைய 14 வயதுல என்னுடைய வலது கண் பாதிக்கப்பட்டது. 24 வயதுல, சரியாய் வாலிப வயதுல, எனக்கு சொல்லப்போனால் கிறிஸ்தவம் பிடிக்காது. இந்த சூழ்நிலையில நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணமே எனக்கு கிடையாது. அவர்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 24 வயதுல என்னுடைய இடது கண் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில பார்த்தீர்களானால் எல்லா மருத்துவராலும் கைவிடப்பட்டேன். இவ்வளோ இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டர்கள் உண்டோ அத்தனை பேராலும் நான் கைவிடப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் நான் நினைத்தேன், ஆண்டவர், இந்தெந்த தெய்வங்களை நான் வணங்கினேனே, எல்லா தெய்வங்களும் என்னை கைவிட்டு விட்டன, என்னுடைய கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறது என்று சொல்லி நான் கண் கலங்கி, அன்று இரவில் கடவுள் என்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லி அப்படி என்னை அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டேன்.
0: சரி, இதற்கு முன்பதாக நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படினாலும் ஒரு விரக்தி வந்திருக்குமே?
1: ஆமாம்.
0: ஆமாம், அப்படி ஏதாவது சூழ்நிலைகள் வாழ வேண்டாம், மற்ற மக்கள் உங்களை பரியாசம் பண்ணியிருப்பாங்க, அதில் ஏதாவது கஷ்டங்கள் அனுபவிச்சிங்கன்னு அதையும் சொல்லலாம்.
1: நான் படிக்கிற காலத்தில், 12th படிக்கிற காலத்தில் எனக்கு டியூஷன் வைத்தப்போ கூட நிறைய பேர் இப்படிப்பட்டவளை, ஒரு குருட்டு கண் உள்ளவளை படிக்க வைக்க வேண்டுமா என்று சொல்லி கூட நிறைய தொந்தரவுகள் கொடுத்தவர்களும் உண்டு. இந்த 24 வயதில் என் கண்கள் பாதிக்கப்பட்டு விட்டன. கொஞ்சம் கொஞ்சமாக என் கண் பார்வை போய்விடும். பிளைண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எப்படியாவது பிளைண்ட் ஸ்கூலில் சேர்வதை விட, வீட்டிற்கு மூத்த மகளாக இருக்கிற நான் ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்தில் போய் சேர்வதை விட, மறித்து போவது நலம். செத்துப்போனால் நல்லது என்று சொல்லி அன்று இரவில் 7 மணி அளவில் நான் சிந்தித்தேன். தற்கொலை செய்வது எப்படி? தற்கொலை செய்து கொண்டால் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என்னை அவமானமாய் நினைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் எனக்கு சரியாக 24 வயது, ஒரு வாலிப வயது. அந்த வயதில் நாம் தற்கொலை செய்து கொண்டால் எல்லாருமே நம்மை குறித்து என்ன செய்வார்கள்? தவறாக பேசி விடுவார்கள் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் எனக்கு கண் தெரியாது, என் பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாத அளவுக்கு என் தாய் தகப்பன் என்னை வளர்த்ததுனால நான் திட்டமிட்டு கொண்டிருந்தேன் தற்கொலை செய்வதற்காய்.
0: சரி, இப்போ அந்த டைமில் உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாம்னு அப்படி ஏதாவது ஐடியா பண்ணாங்களா?
1: ஆமாம், அது உண்மையாகவே எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்பா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் சொன்னதான மந்திரவாதங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், ஜோசியம் கேட்பது, குறி கேட்பது. ஒரு இடத்துல போய் அப்பா குறி கேட்க போன இடத்துல அங்கே அந்த மந்திரவாதியானவர் அந்த திருநீர் கொடுத்து விட்டதானே அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் வந்து திருநீர் கொடுத்து விட்ட பேப்பர் பைபிள் வசனம் உள்ள பேப்பராக இருந்தது. நான் அதை எப்படியே கொட்டி விட்டு அதை பார்த்தால் உன் கண் திறக்கப்படும். இந்த பைபிள் வசனம் மாத்திரம் என் கண்களுக்கு தெரியும், மற்ற எதுவுமே எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு இந்த மந்திரவாதத்தில் நம்பிக்கை இல்லாமல் போனது. ஒரு மந்திரவாதி என்ன என்று சொன்னால் பாட்டிலில் 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடா இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். பேப்பர் கொடுத்து வீட்டிற்குள்ளே நடு வீட்டுக்குள்ளே வைத்து எரிக்க சொன்னார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னால் அதை தாங்கி கொள்ளவே முடியவில்லை. ரொம்ப கொடிதான ஒரு காரியமாய் காணப்பட்டது. இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாதபடி இப்படியே என் வாழ்க்கையில் எல்லா மந்திரவாதிகளும் சேர்ந்து என்னை என்னால் பண்ணி விடுவார்களா என்று சொல்லி நான் பயந்து கொண்டிருந்தேன்.
0: இந்த டைம்ல உங்க அப்பா அம்மாக்கு மனநிலைமை எல்லாம் எப்படி இருந்தது?
1: எங்க அப்பா அம்மா மனநிலைமையை நீங்க கேப்பீங்கன்னா அவங்க வந்து சொன்னது என்னன்னா, வீட்டிற்கு மூத்த மகள், எனக்கு அப்புறம் 2 தம்பி ஒரு தங்கச்சி இருந்தாங்க. நம்ம 6 பேருமே சேர்ந்து மட்டன் எடுத்துட்டு வந்து குழம்பு வைத்து அதில் மருந்தை ஊற்றி அப்படியே 6 பேரும் செத்து போய்விடலாம் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். எந்த இரவிலே நான் சாக வேண்டும் என்று திட்டமிட்டேனோ அதே இரவிலே எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவர்களும் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். குடும்பமாக மறித்து விடும், ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, இந்த பூமியில் இருக்கக்கூடாது, ஒரு மகளுக்காக அவங்க எல்லாருமே நாம் சாக வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள்.
0: அப்போ அந்த டைமில் உங்களுக்கு எப்படி அடுத்த மாற்றம் உருவாச்சு?
1: இப்படி
0: அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சில போராட்டங்கள் இருக்கு, இதில் எந்த தெய்வங்கள்கிட்ட போனாலும் விடுதலை இல்லை அப்படிங்கிற ஒரு ஆயிற்று. அடுத்த ஸ்டெப் உங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு
1: அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி நான் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்தேன் அல்லவா. அந்த நேரத்தில் கடவுள் ஒன்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும், இல்லை என்றால் நான் அடுத்த நாள் காலையிலே நான் என்னை நானே மாய்த்து கொள்வேன், நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி நான் திட்டமாக இருந்த போது கடவுள் ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவருடைய காதில் விழுந்த உடனே அடுத்த நிமிடமே அடுத்த செகண்டே என்னை வந்து நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது, யார் இந்த சத்தத்தை சொல்கிறார்கள் என்று சொல்லி நான் உற்று கவனித்தேன். திரும்பவுமாய் நான் படுத்துக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் 24 வயது வரை நான் தனிமே எங்குமே போக மாட்டேன், எனக்கு மிகவும் பயம் இருளை கண்டால். அந்த சூழ்நிலையில் நான் ஒரு ஓரமாக போய் அந்த கட்டிலில் படுத்தேன். திரும்பவும் நானே உன் ஜீவனும் பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி 2வது முறையும் அந்த சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டு திரும்பவுமாய் சுருண்டு படுத்துக்கொண்டேன். 3வது முறை நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை வந்தபோது என்னையும் அறியாமல் ஒரு சத்தம் என்னை கூப்பிட்டது. எப்படி என்று சொன்னால், இந்த வார்த்தையை நீ திரும்ப திரும்ப சொல் என்று சொல்லி நான் என்னையும் அறியாமல் நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன், நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லும்போது எனக்குள்ளா இருந்த அந்த ஏவல் பிசாசு வெளியே வர ஆரம்பித்தது.
0: வெளியே வந்து என்ன நடந்தது?
1: அந்த பிசாசு வெளியே வந்தவுடன் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த கட்டிலிருந்து என்னை தூக்கி எரிந்தது. எரிந்தவுடன் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா இருந்தாங்க அடுத்த ரூமில். அவங்க ஓடி வந்து என்ன சத்தம் என்று பார்க்கும் பொழுது அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. உடனே அப்பா என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதுவரை அவங்க வைத்திருந்த அந்த நாமங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து நீ போயிரு போயிரு அப்படின்னு சொன்னப்ப இதோடு கூட தான் இத்தனை காலம் நான் வாழ்ந்தேன் என்று சொன்னது. அது மாத்திரம்ல அப்பா இப்போ எப்படி வெளியே வந்த அப்படின்னு கேட்கும்போது, சிலுவையில் ஒருவர் ரத்தம் செஞ்சனா அந்த ஒரு மனுஷனால் நான் வெளியே வந்துட்டேன், அவர் தான் என்னை வெளியே போ சொன்னார் என்று சொல்லியது. பிசாசு தேவனை அறிக்கையிட்டது.
0: இப்போ இதுவரைக்கும் அந்த சத்தம் இயேசு தான் பேசினார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: அந்த பிசாசே வந்து தன்னுடைய வார்த்தையில சிலுவையில் ஒருவர் மரித்தார் என்று சொல்லி அந்த இதை சொன்னதுனால.
0: சரி, அப்போ அடுத்து அப்பா அம்மா என்ன செய்தாங்க?
1: அப்பா. அதற்கப்புறமா அப்பா அம்மா அப்பாவோட வேலை பார்த்த ஒருவர் இடத்துல அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க கிட்ட போய் இந்த நிலைமை எல்லாம் சொன்னதுனால அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு வரேன், அவங்க வந்து ஜெபிச்சா அவங்களுக்கு முழு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னாங்க.
0: சரி, அப்போ அங்க கூட்டிட்டு வந்தாங்க.
1: கூட்டிட்டு வந்த
0: உடனே விடுதலை ஆயிட்டா?
1: உடனே எனக்கு ஒரு ஒரு ஒரு செகண்ட்ல தான் அந்த பாஸ்டர் வந்து டாடி அப்படின்னு கூப்பிட்டோடனே எனக்கு விடுதலை உண்டாயிற்று.
0: சரி, அப்புறம் உங்களுக்கு இந்த இயேசப்பா மேல் நம்பிக்கை வந்ததா? அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னாச்சு?
1: எனக்கு கொஞ்ச காலம் இயேசப்பா மேல் நம்பிக்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நினைச்சேன் எனக்கு அந்த மார்க்கத்தில் அதிக நம்பிக்கை உண்டு, அதிக பற்றுதல் உண்டு, விடுதலையை வாங்கிக்கிட்டு இவரை ஏமாற்றி விட்டு அந்த தெய்வங்களை நான் பின்பற்றி கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைத்தேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த விடுதலை கிடைத்த உடனே நாங்கள் ஏமாற்றி விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து அப்பா திரும்பவுமா அந்த பூஜையில் ஈடுபட்டார்கள். நானும் அப்படியே கொஞ்சம் மாறிக்கலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தையினால என்ன நடந்ததுன்னா, ஒரு பிசாசு வெளியே போய் இந்த பூஜை ஆரம்பித்தவுடன் அநேக பிசாசுகளை கூட்டி கொண்டு வந்தது.
0: இப்போ அந்த டைம்ல உங்களுக்கு கண் பார்வை எல்லாம் எப்படி இருந்தது?
1: அந்த டைம்ல வந்து எனக்கு ஆண்டவர் நடத்தின ஒரு பெரிய கிருபையினால கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆனால் நான் பின்வாங்கி போனது நிமித்தம் என்னுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிரம்பியது, அதிகமாய் சரீரம் மெலிந்து காணப்பட்டது.
0: திரும்பவுமாக
1: என்ன நடந்ததுன்னு சொன்னா, என்னுடைய சாப்பாடு எல்லாம் அந்த பிசாசு வெளியே போயிட்டு திரும்ப வந்ததுனால என்னுடைய சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான நாற்றம் துர்நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. என்னால் சாப்பிடவே முடியவில்லை. சாப்பிடணும்னு நினைச்சு பக்கத்து இலையில கை வச்சிட்டேன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே நாற்றம் வந்துவிடும். அதனால என்னால் சாப்பிட முடியாது. முன்பை விட அதிக பைத்தியத்தை போலானேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு முறை வந்தவுடன் நான் கீழ்ப்படியாத நிமித்தம் அதிகமான பாடுகளை நான் சுமந்தேன். பைத்தியத்தை போல ஒரு நாள் என்னுடைய சகோதரி வெளியிருந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே நான் அவ மோர் வாங்கிட்டு வந்ததை நான் பார்க்காம என்ன சொன்னேன், பாயசம் தானே, கொண்டா கொண்டான்னு கூப்பிட்டு அவளை பார்த்து சிரித்த சிரிப்பை பார்த்தவன அவளே பயந்து விட்டாள். அந்த அளவுக்கு நான் ஒரு பைத்தியத்தை போல, என்னை சுற்றிலும் எப்பொழுதும் ஏதோ ஒருவர் நடமாடுவது போல அந்த உருவம் நடமாடும் பொழுதெல்லாம் எனக்கு பயம். என்னை நானே என்ன செய்வேன் என்று சொன்னால் நரம்பு நரம்பாய் அப்படி பீத்து கைகளை அப்படி நகட்டி கொண்டே இருப்பேன். என் கிட்ட யார் இருந்தாலும் அவங்க கைகளையும் அப்படி பிடிச்சு நகட்டுற மாதிரி பண்ணுவேன்.
0: உங்களுக்கு தெரிஞ்சுட்டு
1: எப்படியாவது விடுதலையாக்கும், இந்த சூழ்நிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தேன். எனக்கு ஒப்புக் கொடுக்கறதுனா என்னன்னு தெரியாது. நான் இப்படி பேசுகிற வண்ணமாக தான் ஆண்டவரிடத்துல கேட்டேன். ஆனா நம்ம பேசுகிறதையே உற்று கவனிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நான் இப்பொழுது அதிகமாய் உணர்கிறேன். அந்த நாட்களில் நான் உணரவில்லை. என்னுடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவர் எனக்கு தரிசனம் மூலம் இப்படி ஒரு சகோதரி வருவார்கள், அவர்கள் வந்து உனக்கு ஜெபித்தவுடன் இந்த பிசாசு வெளியாகிவிடும், நீ அபிஷேகம் பண்ணப்படுவாய் என்று கர்த்தர் பேசினார். அதுக்கப்புறம் விடுதலை ஆயிற்று.
0: இப்போ நீங்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கீங்க, அந்த டைம்ல எல்லாம் உங்களை பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது? அங்க படிச்சவங்க எப்படி இருந்தாங்க?
1: அதாவது நான் ஸ்கூல்ல படிக்கும் போது நான் ஒரு புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவளாக தான் நான் இருந்தேன். 10th 12th எல்லாமே படிக்கும்போது அப்படி தான் இருந்தேன். 1982 நான் படித்து கொண்டு இருந்தேன் டெலிஃபோன் ஆப்ரேட்டிங். அப்போ படித்து கொண்டு இருக்கும்போது அங்கே வந்து அநேகர் வந்து தேவனை குறித்து சொல்வார்கள். அங்கே ஒரு சிஎஸ்ஐ இதில் படித்ததுனால அங்கே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதிகாலையில் ஜபம் பண்ணுவார்கள். 4:30 எழும்பி ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதில் எழும்பி ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபிக்க சொல்லும்போது நான் என்ன செய்வோம், அந்த புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவர்களிடம் என்ன பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், காலையும் மாலையும் இவ்வேளையும் அந்த பாடலை பாடினால் அதில் அதிகமான வரிகள் உண்டு என்று சொல்லி அதனால் அந்த பாடல் பாடு முடிக்கும் வரை கொஞ்சம் நேரம் தூங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த பாடல் தான் எங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி நானும் ஒரு சில தோழிகளுமாய் சேர்ந்து சொல்லுவோம். அதே வார்த்தை தான் அந்த பாடலில் வரும், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர்ங்கிற வார்த்தை, அதே வார்த்தையால் கர்த்தரினை தொட்டார்.
0: சரி, ஆண்டவரிடத்தில் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறது உண்டு, அவங்க சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கிறது?
1: ஆண்டவரிடத்தில் நான் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸை நான் சந்திப்பேன்னா, அதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் படிக்கிற நாட்களில் நிறைய பிள்ளைங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வீடுகளில் போய் நான் சொல்லி கொடுப்பேன், இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இந்த மார்க்கத்திலிருந்து போய் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இதெல்லாம் தவறு, இவங்களை ஸ்ட்ரிக்டாக பிடிங்க, இவங்களை உற்றாதீங்க அந்த மார்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவளாய் நான் காணப்பட்டேன். ஆனால் ஒரு நாளிலே நானே இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் அவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து சொல்வார்கள், எங்களை விட நீதான் இப்போ தீவிரமாயிட்ட, எப்படி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் என்று சொல்லி என்னை ஆச்சரியமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் ஒரு சில கேலியாகவும் என்னை பார்ப்பார்கள்.
0: சரி, இப்படி வந்த பிறகு இப்படி எல்லாம் ஃபுல்லாக டேன் ஆகிட்டீங்க, இயேசு உறுதியாக பற்றி கொண்டீர்கள். பிறகு இந்த ஊழிய பாரம் எப்படி வந்தது, ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது எப்படி வந்தது?
1: அதாவது நான் ஒரு நாளில் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் கண் பார்வை ஏறுங்குவதும் இறங்குவதுமாய் இருந்து கொண்டிருந்தது. ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்தால் எப்படி ஆண்டவரே நான் இயேசுவை பற்றி என் குடும்பத்தாருக்கு சொல்லுவேன் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன். வானத்தில் 7 நட்சத்திரங்கள் தோன்றும், நீ அதை காண்பாய், உன் கண்கள் பிரகாசிக்கும், நீ சுவிசேஷம் அறிவி என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நாளிலே எனக்கு சுவிசேஷம் என்றால் என்ன என்றே தெரியாது. இந்த சூழ்நிலையில் நான் காலையில் எழுந்தவுடன் என்னுடைய தாய் தகப்பன் என் தம்பி தங்கச்சி எல்லார்ட்டையும் நான் சொன்னேன், வானத்தில் 7 நட்சத்திரம் தோன்றுமா, அதை நான் பார்ப்பேனா, சுவிசேஷம் அறிவி என் கண்ணு பிரகாசிக்கும்னு ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னேன். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பாக ஆண்டவர் 7 நட்சத்திரங்களை தோன்ற பண்ணுவார் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் நடந்தது என்னென்னா, அன்னைக்கு நான் ஒரு இரவில் அப்படியே சாயங்கால வேளையிலாம் நான் மறந்துட்டேன் இந்த சொப்பனத்தையே. இரவு 7 மணி இருக்கும், எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலி வந்தது. நான் அந்த காற்று இயற்கையான காற்று வேண்டும் என்று பொழுது இருந்தது, அதனால் வெளிப்பக்கமாக இப்போ உட்கார்ந்த பொழுது திடீரென்று நான் அப்படியே தலைவலி தாங்காமல் அப்படி அண்ணாந்து பார்க்கும் பொழுது என் பக்கத்திலே 6 நட்சத்திரம் சுற்றி இருந்தது, நடுவில் 1 நட்சத்திரம், 7 நட்சத்திரம். அந்த நாட்களில் அந்த நட்சத்திரம் தேவனுடைய வலது கரத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. நான் சொன்னபடியே அந்த நட்சத்திரம் வந்து விட்டது என்று சொல்லி எனக்கு மிகவும் சந்தோஷம். என்னுடைய அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை நான் காட்டினேன். எங்கள் அப்பாவுக்கு மிகவும் ஆச்சரியம், என்ன தெரியுமா, என்ன வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்தது? ஏன்னா எனக்கு கண் பார்வை கிடையாது, அதனால வானத்தில் கையில் உள்ள அந்த ரேகைகள் கூட எனக்கு தெரியாது. அப்போ வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்ததுன்னு சொல்லி என் முகத்தை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதை விட ஆச்சரியம் என்னென்னா, அவள் சொன்னபடியே இந்த வானத்தில் 7 நட்சத்திரம் வந்திருக்கு சொப்பனத்தில் பார்த்தபடியே என்று சொல்லி அப்பொழுது எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்ற ஒரு இது எனக்கு தெரியவே இல்லை. என்னென்ன ஆரம்ப நாட்கள் நான் எந்த ஆலயத்துக்கும் ஒழுங்காக போகலை, ஆண்டவரே என்னை நடத்தி கொண்டு வந்தார். இதில் ஒரு இடத்துல நான் சொல்லணும்னா, யாராவது இப்போ உங்களைப் போல யாராவது வந்து நீ இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களை எதிர்த்து பேசியிருப்பேன். எனக்கு அதான் சொல்கிறேன்ல, அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு பிடிக்காது, என்னுடைய மார்க்கம் ஒரு நல்ல ஒரு மார்க்கம், இதில் தான் அதிக விடுதலை உண்டு என்று சொல்லி நான் நம்பியிருந்தேன், இதுதான் ஜீவ வழி என்று சொல்லி நம்பியிருந்தேன். அது பொய்யான வழி என்பதை இந்த ஆண்டவரை நான் தெரிந்து கொண்ட பிறகு தான் நான் அறிந்து
0: கொண்டேன். சரி, எப்படி ஓலி, என்ன ஓலியத்துக்கு புறப்பட்டீங்க, யார் உங்களை கைட் பண்ணுறது பண்ணது?
1: நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெந்தகோச சபையில் நான் இருந்தபடியால் அங்கே வந்து முதலாவது ட்ராக்ஸ் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. ட்ராக்ஸ் கொடுக்க போவேன், தனிநபராக சேர்ந்து போகிற ஊழியங்களில் கூட போக ஆரம்பித்தேன். 2 சிஸ்டர்மார் கூட தான் நான் முத போக ஆரம்பித்தேன், அவர்களோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊழியத்தில் பழக பழக ஆஸ்பத்திரி ஊழியங்கள் மற்ற எல்லா ஊழியங்களுக்கும் நான் கடந்து போக ஆரம்பித்தேன். தெரு பிரசங்கம்னா அந்த மெக்கபோனில் பேசுறது, எல்லா காரியங்களையும் கர்த்தருக்காக தைரியமாக செய்ய ஆரம்பித்தேன்.
0: எப்போ திருமணம் நடந்தது உங்களுக்கு?
1: 2003 ஆண்டு எனக்கு செப்டம்பர் மாதம் 5 தேதி திருமணம் நடந்தது.
0: சரி, இப்போ நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணீங்க, இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? அப்போ எப்படி உங்களுக்கு இதில் ஒரு விருப்பம் வந்தது, ஊழியம் செய்கிறாங்க, அதுவும் இப்படி கண் பார்வை எல்லாம் பிரச்சனையில் இருக்காங்க?
2: அது வந்து நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு அப்பயே அந்த எல்லா விஷயங்களும் என்னோட ஒய்ஃப் சொல்லிட்டு நாங்கள் இருக்கும்போது தான் வந்து, அப்போ வந்து நான் வந்து சரியான ரட்சிப்புகள் கிடையாது. என்னோட உண்மையான ரட்சிப்புங்கிறது வந்து 2014. 2010 நாங்கள் தனியாக இந்த ராஜபாளத்தில் வந்து வீடு எடுத்து நாங்கள் எங்களுக்கு தனியாக கொடுத்துன்னு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து வேலை தான் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் வந்து எனக்கு ஜெபிக்கனா எனக்கு எப்படின்னு ஜெபிக்கிறதே தெரியாது. நான் சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்தவன்தானே, பைபிளை வாசிப்பேன் அப்படிங்கிறதோடு இருக்கோம், ஜெபிக்க தெரியாது. ஏன்னா தெரிஞ்ச அளவுக்கு ஜெபிச்சிருந்தேன். அப்போ எப்படி செவிக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டதே என்னோட மனைவி வச்சுட்டேன்.
0: சரி, இல்லை அப்படி இல்லை, உங்களை எப்படி உங்களுக்கு மனப்புறம் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது? சில இப்போ உலகத்தில்
2: மேரேஜ் அப்போ வந்து மாப்பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி உங்க பிரதரும் அப்பா வந்தப்ப அவங்க பிரதர் என்ன
0: சொல்லிட்டாங்க. உங்க வீட்டுல இருக்க எதிர்ப்பு ஏதாவது வந்ததா?
2: அப்படி எல்லாம் யாருமே சொல்லிக்கிடல. எனக்கு வந்து எங்க அண்ணன் கூட வந்தாரு. அம்மா அப்பா ரொம்ப வயசாகி தயங்கி போயிருந்ததுனால அண்ணன் தான் பாக்க வந்தாங்க. அப்ப எங்க அண்ணன் ஒரு சொன்ன காரியம் வந்து எனக்கும் ஒரு சின்ன குறைவு உண்டு. சின்ன வயசுல எனக்கு காலில் அடிபட்டது கையில அடிபட்டதுனால சின்ன ஊனமாத்தான் எனக்கு வெளியே தெரியாது.
0: சரி சரி.
2: அப்படியே உனக்கும் சின்ன குறை இருக்கடா, அவளுக்கும் ஒரு சின்ன குறை பெருசு ஓட்டிக்கிட்டு தான் நான் பெரிய சொன்னதுனால நானும் சரி ஜம்மாச்சு
0: சந்தோஷமா ஏற்றுக்கொண்டீங்க. வெரி குட்.
2: ரெண்டாவது, நாங்கள் திருமணத்திற்கு அப்புறம் என்னுடைய என்னோட மனைவி செஞ்ச ஊழியங்களில் நாங்கள் கூட இருந்து பார்த்தேன். ஒரு சில அற்புதங்கள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாந்திரியம் செய்வாங்க குடும்பத்துக்கு இருவா. அந்த மாதிரி செய்கிறப்ப பார்க்கும் போதெல்லாம் வீட்டுக்கு பின்னால் நாங்கள் நின்று பல்லுவலையும் இருப்போம், வெளியே நின்று பேசிருக்கும் போது அந்த வீட்டுக்காரர் வந்து இந்த அசிங்கமான அந்த தண்ணிகளை அப்புறம் எடுத்து இவங்க வீட்டு பக்கம் ஊற்றுவார். அப்படி சூழ்நிலை பார்க்கும்போது அவங்க குடும்பத்தில் விழுந்த இவங்க ஜெபிக்க ஜெபிக்க இவங்க யாரும் சண்டையும் போட மாட்டாங்க. அப்போ வந்து எனக்கு சரியான லட்சப்பிள்ளை நான் அதை கண்ணால் பார்த்ததுனால இந்த சாட்சியம் நான் சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடி உள்ள உள்ள உள்ள உள்ள அதை என்னால் கற்றுனால எனக்குள்ள ஆண்டவருக்கு ஒரு வாஞ்சி ஏற்பட்டு இன்னும் நம்மளும் நான் அந்த மாதிரி ஜெபிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் நான் ஜெபிக்கும் போது என்னோடய தவறுகளை பூரா எனக்கு என்னோடய மனைவி உணர்ந்துவாப்பில் இது இப்படி ஜெபிக்கக்கூடாது தப்பு இந்த மாதிரி வரணும் வயத வசனங்களை கொண்டு ஜெபிக்கணும்னு கட்டுப்படுத்த என்னுடைய மனைவி.
0: சரி சரி. இப்போ நீங்கள் உலக பிரகாரம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்க, அப்புறம் இப்போது உங்கள் ஊழியம் செய்யணுங்கிற பாரம் எப்படி வந்தது?
2: இது வந்து 2020 வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். முதல் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் தான் ஒப்பனிக்கணும். ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒப்பனிங் இருக்கும்போதே அந்த தொழிலில் ஓரளவு தெரிஞ்சோன்னு சரி நம்ம அது தனியாக பண்ணான வருமானம் கம்மியாக இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து திருமணம் ஆகி முத முதல் வந்து நாங்கள் தனி கொடுத்தோன்னு வரும்போது என்னோடய சம்பளமே வெறும் 1200 ரூபா. அந்த இதில் வந்து வாடகை 1100 ரூபா போயிடும். 100 ரூபா இருக்கப்போனா எங்கள் அத்தை மாமா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை வச்சு தான் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்புறம் நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க வந்து அதிகமாக அதிகாலையிலேருந்து ஜெபிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தோம். ஜெபிக்க வந்து ஆரம்பிச்சோன்னே எங்களுக்கு வாழ்க்கை முன்னேறாங்க. இந்த ஃபைனான்ஸை நம்ம தனியாக பண்ண நம்ம வருமானம் கம்மியாக இருக்கலன்னு சொல்லி என்னோடய மனைவி வேண்டாங்கன்னு நான் அதை கேட்காமல் செஞ்சதுனால எனக்கு அந்த ஃபைனான்ஸ் நிறைய அடி உள்ளாச்சு. வருமானம் வந்தாலும் வருமானத்துக்கு மீதான செலவுகள் வரும்போது அதை தாங்க முடியாமல் இவளுடைய நகைகள் பூரா பேங்க்குள்ளே போயிடுச்சு. மீட்க முடியாத சூழ்நிலை வந்தவுடனே சரி இதை விட்டுருவோமா ஏதாவது வேலைக்கு போவோம் அப்படிங்கும்போது தான் என்னோடய சகோதரி இளைய சகோதரியுடைய ஹஸ்பண்ட் வந்து லாரி டிரான்ஸ்போர்ட் நடத்திக்கிறேன் ஏஜெண்டாக நார்த் இந்தியன் கம்பெனி. அதில் அப்போ அதான் எனக்கு ஒரு ஏதாவது வேலைக்கு ஆளுச்சு இருந்தால் சொல்லுங்கன்னொன்னே அப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நாங்கள் நான் வாங்குறேன்னொடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்தோன்னே அவர் கூட ஒரு 8 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாலே எனக்கு ஆண்டவர் நீங்கள் ஊழியத்துக்கு வாங்கப்போ ஆண்டவருக்கு நல்லா ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தபோது இம்மா எனக்கு ஊழியம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா நல்லா ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறது நான் சரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தபோது கடைசி 2020 அப்புறம் நான் முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னோடய மனைவியோடு சேர்ந்து நான் ஊழியங்களை பண்ண ஆரம்பிச்சேன்.
0: இந்த லாக்டவுன் டைம் இல்லை தான்.
2: ஆமாம், 2020 மார்ச்சுக்கு அப்புறம்.
0: இப்போ லாக்டவுனை போட்டு உங்களை ஆண்டவர் ஊழியத்தை அழைச்சிட்டாரு.
2: நல்ல ஒரு பெரிய விடையும் ஒத்திக்கு கொடுத்தாரு. அதுல இருந்தாலுமே ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க அதிகமாக அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன். வேலைக்கு போகிறப்பே
0: எழுந்துருவேன்.
2: வேலைக்கு போகிறப்ப 4 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணிட்டு தான் அப்புறம் வேலைக்கெல்லாம் கிளம்பி போவேன். ஆண்டவர் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பித்த உடனே எங்களை எல்லாத்துலையும் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சார்.
0: சரி சரி. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அவங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் குறவாக இருக்கிறதுனால நீங்களும் ஃபுல் சப்போர்ட்

0: ஒரு மே மாதம் 30ஆம் தேதி பிறந்தான். ஆகஸ்ட் 11 நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம். 5 வருஷம் என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடுற வரைக்கும் எனக்கும் என் கணவருக்கும் எந்த பேச்சுவார்த்தையோ எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டிலேருந்து அவங்க தங்கச்சி மட்டும் எங்ககிட்ட பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் வாக்குவாதமும் பிரச்சனையும் அதிகமாச்சு. அதுக்கடையில் அத்தை இறந்தப்போ கூட நாங்கள் போனோம், மாமியார் இறந்தப்போ. அப்பவும் இவங்களும் நானும் எதுவுமே பேசிக்கல. தம்பி வளர ஆரம்பித்தான், 5 வயசு ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு எல்லாருமே அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, இப்படியே விட்டிங்கன்னா உங்கள் காலத்துக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இந்த பெண் வந்து தனிமையாக இருப்பாளே, உலக பிரகாரம் அதுதானே சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி சொன்ன உடனே. அப்போ எங்களுடைய திருமணத்திற்கு எங்களுடைய குடும்ப ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு லாயர், அவங்ககிட்ட போய் நாங்கள் ஐடியா கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு நோட்டீஸ் விடுவோம், 30 நாளைக்குள்ளே அவங்க வாங்கலைன்னா இவங்க டைவர்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பாதுகாக்கும், இயேசுவின் ரத்தம் உன்னை வழி நடத்தும், அவருடைய ரத்தம் வழிந்தோடுகிற ரத்தம் வாழ்க்கையை பாதுகாக்கும், உடைந்த வாழ்க்கையை நான் திரும்ப கட்டுவேன்னு சொல்லி. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கோர்ட்டுக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் கட்டுவீங்க, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாட்கள் எனக்கு மிகவும் வெறுப்பான ஒரு நாட்கள். எனக்கு ஏன் இந்த திருமணம் நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, இப்போ கையில் ஒரு பிள்ளை, இதை வச்சு நான் எப்படி என்னுடைய வாழ்நாளை கழிப்பேன், யாரையாவது நம்பிதானே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நான் அதிகமாக எழுதுவேன். ஆண்டவர் இல்லை, நான் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொல்லி நான் சொன்னேன். ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தில் என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்படும், 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் என் வாழ்க்கை உடைக்கப்படும், நீங்கள் எப்படி கட்டுவீங்கன்னு சொன்னப்ப ஜூன் 10ஆம் தேதி என்னுடைய தங்கையோட திருமணத்துக்கு ஜூன் 25 திருமணம், அதுக்காக அவங்க பட்டு புடவையும் தாலி செயினும் வாங்க போனாங்க. அன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கை பிரிய வேண்டியது, அதனால் அது ஒரு ஞாபகார்த்தமாய் மாறிவிடுன்னு நாங்கள் ஒரு வாய்தா கேட்டப்ப ஜூலை 1ஆம் தேதி. இதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஜூன் 9ஆம் தேதி இவங்களுடைய பிறந்த நாள் என்கிறபடியால் என்னுடைய தங்கச்சி சொன்னால், நான் நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க, நான் அத்தனுக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவ சொல்ல போகும்போது இவங்க வேலை பார்த்த அந்த இடத்துல ஓனர் இவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க. அந்த நம்பரை வைத்து அவங்க ஃபோன் பண்ணி பேசும் பொழுது, அதுவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே பேசுனதும் கிடையாது, அப்படியே பேசினாலும் அது வாக்குவாதத்தில் தான் முடியும். என்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொன்னாரோ அன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார்.
1: சரி சரி.
0: இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசின உடனே அவங்க என்னமான்னு கேட்டாங்க, நானும் என்னப்பான்னு கேட்டு அப்படியே ஒரு சமாதானத்தை தேவன் தந்தார்
1: எங்களுக்கு.
0: ஆமா, அதுக்கப்புறம் ஜூன் அதாவது 2010ல இருந்து நாங்கள் சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். ஆண்டவர் படிப்படியாய் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்.
1: சரி சரி. கர்த்தர் நல்லவர்.
0: கர்த்தர் நல்லவர்.
1: சரி, இப்போ ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க.
0: ஆமாம்.
1: சரி, கர்த்தர் நிச்சயமாக அவங்களை கொண்டு இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். சரியா? இப்போ நம்ம உங்கள் சாட்சி அனைவரும் பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் இப்போ இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு 2 நிமிஷம் உங்கள் சாட்சியை மொத்தம் இப்படி இப்படின்னு சொல்லணும்னா சொல்லலாம்.
0: அங்கே பார்த்து அதாவது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன் அல்லவா, வியாதியிலிருந்து என் தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார், பிரிந்த குடும்பத்தை எங்களுக்கு இணைத்திரலாம், ஏன் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பவித்துன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நானும் ஜெபிக்கிறேன் இப்படிப்பட்ட உபத்திரவம்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தேவன், யாருடைய உபத்திரவத்திலையும் அவர் வந்து பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற தேவன் இல்லை. இதெல்லாம் ஏன்னு கேட்டால் என்னை போல உங்களையும் ஒரு நாளில் சாட்சியாக நிறுத்துவதற்கு தான். நாங்கள் எப்படி குடும்பமாய் பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பிள்ளை கணவன் மனைவி என்று சொல்லி தேவனை ஆராதிக்க கடந்து வந்தோமோ, அதே போல தேவனை உயர்த்த வந்தோமோ, அதே போல உங்களுடைய குடும்பமும் ஒன்று சேர்ந்து தேவனை உயர்த்தும் என்பதற்காகவும், எங்களுடைய கண் பார்வை குறைந்ததன் காரணம் என்ன என்று சொன்னால் தேவ நாம மைமைக்கென்று அநேகருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான். இந்த சாட்சியை கேட்கிற நீங்கள் எல்லோரும் ஒருவேளை இதுவரை என்னுடைய வாழ்க்கையில நான் சோதனையின் மத்தியிலேயே நான் கடந்து போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளிலிருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளையிடுவார்.
1: ரொம்ப நன்றி. நீங்க நீண்ட தூரத்திலிருந்து எங்க ராஜபாளையத்திலிருந்து இவ்வளவு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து இந்த உலகம் மறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில் உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்துருக்குறீங்க. அநேகர் கேட்டிருக்கிறாங்க, நிச்சயம் அவர்கள் உங்களுக்காக ஜபிப்பார்கள், உங்களிடத்தில் கான்டாக்ட் பண்ணுவாங்க, உங்கள் நம்பர்லாம் கீழே போடுவோம், நீங்களும் அவர்களுக்காக ஜபிப்பீர்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், உங்கள் ஊழியங்கள் வளரட்டும். சரியா? கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, நல்ல ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். அருமை சகோதரி பட்ட பாடுகளை நீங்கள் கேட்டீர்கள். ஆண்டவர் அறியாதபடிக்கு பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு கண் பார்வை போய் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. இறுதியாக ஆண்டு

ஏற்றுக்கொண்ட பிறகு பாருங்க, இவ்வளவு தூரத்திற்கு கண் பார்வை இல்லா குறைவா இருந்தால் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாக இருக்கிறீங்க பார்க்கிறீங்க. அவருடைய புருஷனாரும் உலக பிரகாரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் அவர்களும் மனம் திரும்பி அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து இருவரும் குடும்பமாக வைராக்கியமாக ஊழியம் செய்து வருகிறார்கள். ஆகவே நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் எல்லாம் மாயை, உலகம் காண்கிறதெல்லாம் மாயை. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எதையாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் இதில் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள். இதுதான் நமக்கு நிலைத்து நிற்கிற ஒரு காரியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளில் வந்து ஆண்டோட சாட்சி கொடுத்தீர்கள், உங்கள் நன்றி. கர்த்தர் உங்களை தொடர்ந்து பயன்படுத்துவார். அந்த உங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.

ஆண்டவரே, நான் ஆதியிலிருந்து அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆதியிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை, ஆதியில நான் உங்க மேல வைத்திருந்த அந்த பிரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். சொல்லுங்கடா, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, ஏன் சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி போகணும்னா உங்க ஆசீர்வாதத்துல கிடையாது, ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மேல வைத்திருந்த பாசம். ஆதியில அந்த சின்ன வயசுல நான் யூத் மீட்டிங் நிறைய போயிருப்பேன். அந்த யூத் மீட்டிங்லாம் போகும்போது அந்த இருந்த அந்த வைராக்கியம், அந்த இருந்த அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பின்னாடி பக்கத்துல ரெண்டு பேரும் தட்டி சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, பில்லி கிரகம் இறந்துட்டாரு, அப்பா கிட்டதான் கார்ல சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அவரு பெரிய ஊழிக்காரரு, இப்படி போய் நின்னாருனா லட்சக்கணக்கான சிகரெட் பாக்கெட் ஸ்டேஜ் வந்து உழுகுமா? எவ்வளோ லட்சக்கணக்கான சிகரெட் வீசுவாங்க, ஆண்டு வேற்று கொள்றேன், ஆண்டு வேற்று கொள்றேன்னு சொல்லி சிகரெட் பாக்கெட்டு தண்ணி பாட்டெல்லாம் ஸ்டேஜ் வந்து உழுகுமா? அவர் ஒரு நாள் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தாரா, அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்து அவர் ஒரு சபைக்கு போதகராக போட்டாங்க. சபைக்கு போதகராக போட்ட உடனே அவங்ககிட்ட பில்லி கிரகம் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாச்சும் எங்கள் சபை டெவலப் பண்ணிடுவீங்கயா, எங்கள் சபை நீங்கள் எப்படியாச்சும் முன்னு கொண்டு வந்துடுவீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லி கிரகம் அந்த தலைமை போதகராக வச்சுட்டு போயிட்டாங்க. கமிட்டி லீடர்ஸ் பெரிய சர்ச்சு. ரெண்டு மூணு வாரம் போயிடுச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனோடனே எல்லாம் புறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பில்லி கிரகம் பண்ணுறது சரியில்லை, அவர் பிரசங்கம் பண்ணுறது சரியில்லை, அவர் ரொம்ப இது பண்ணுறாரு, அவர் சபையை பின்னாடி நமக்கு சபையை வளர வைப்பார்னு பார்த்தா அவர் சபையை பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. நான் அதனால நான் வந்து அவரை வந்து நாங்கள் கமிட்டிலாம் பேசி அவரை நாங்கள் வார்னிங் கொடுக்க போகிறோம், அவர் சபையை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு, 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்காரு, ட்ரெடிஷ்னலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு, அதெல்லாம் நமக்கு ஒரு ஒத்து வரான்னு சொல்லிட்டு கமிட்டி ஒரு 200 பேர் கூடி பில்லி கிரகம் உட்கார வைத்து, இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை, நாங்கள் நினச்சோம் நீங்கள் என்னமோ எங்கள் சபையை முன்னு கொண்டு போவீங்கன்னு சொல்லி உங்களை தலைமை போதகராக வைத்தோம், நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு போவீங்க, எங்கள் சபையை நீங்கள் நல்லா கொண்டு போவீங்க, எங்கள் சபையை இன்னும் 100 வருஷம் முன்னாடி கொண்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்கள் 100 வருஷம் பின்னாடி கொண்டு போயிருக்கிறீங்க, நீ என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னாராம். உடனே எந்திரிச்சாராம், பைபிள்லாம் தூக்கிட்டு எந்திரிச்சோன்னு சொன்னாராம், சே நான் பண்ண ஜபம் பாதி தான் கேட்கப்பட்டிருக்குது அப்படின்னாராம். எல்லாம் முழிச்சான், என்ன நான் வந்து 2000 வருஷம் பின்னாடி கொண்டு போகணும்னு ஜோம் பண்ணேன், நீ 100 வருஷம் சொல்லியிருக்கிற, உனக்கு ஒரு பை, உன் சபைக்கு ஒரு பை, நான் செய்யறது நான் பதிலளிச்சு போனாராம். நீ உங்களை பார்த்துட்டு சொல்றேன், அந்த ஆதியிலிருந்து அந்த அபிஷேகம், அந்த ஆதியிலிருந்து ஆண்டவர் மேலே இருந்த அன்பு இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கணும், நீங்கள் அதை பார்க்கணும். புரியுதா? நீங்கள் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆதியிலிருந்து அந்த அன்புக்குள்ளாக நீ கடந்து போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சில ஓல்டு பாடலை வசனம், ஒரு உலகத்தில் ஒரு நீதி சொல்லுவாங்க, ஓல்டு இஸ் கோல்டு, பழசானாலும் அது வந்து கோல்டாக தான் இருக்கும், கோல்டு பழசானா கலரே போக, அதுதான் ஓல்டு இஸ் கோல்டு, என்ன தான் ஓல்டானாலும் கோல்டு கோல்டு தான்ப்பா. அதே மாதிரி தான் சில கோல்டன் பாடல்கள்லாம் இருக்கு. அந்த பாடலை பாடினாலே அந்த பழைய பிரசன்ஸ், அந்த பழைய ஆசீர்வாதம், அந்த பழைய மகிமைக்குள்ளாக நம்ம போக முடியாது. இருக்கிறது எல்லாரும் கரங்களை உயர்த்தி

0: சேற்றை படுகிற கர்த்தரை பார்த்து எங்களுக்காக வருகிற தேவனே, ஆதியிலிருந்த மகிமை, ஆதியிலிருந்த பிரசன்னம், ஆதியிலிருந்த தீயினுடைய வாழ்க்கையில பற்றி எறிய வேணுவாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அதிலே உறுதி இல்லாதவர்களாய் காணப்படுகிறபடியினால சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் ஒருத்தர் இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிற பலவிதமான வஞ்சக ஆவிகளை அவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் பின்மாற்றத்தில் போவதற்கு காரணம் ஆண்டவர் விட்டு கொஞ்ச தூரம் வந்து பிறகு ஆண்டவர் விட்டு போய்விடுவதற்கு ஊழியத்தினுடைய வாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியின் ஜீவியம் இல்லாதபடி இருப்பதற்கு காரணம் குன்றி காணப்படுகிறபடியினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் சற்று நேரம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் உண்மையான அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் சாத்தான் இன்றைக்கு அதிகமாக ஊழிய சுவாசத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பின்மாற்றத்தையும் கொண்டு வருவதற்கு அவன் உபயோகப்படுத்துகிறதான ஆயுதம் என்னவென்றால் பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சத்தியத்தை குறித்ததான இடரல்கள் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படும். அதற்கேற்ற போல் அநேகரை பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேகரை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் வந்து அவர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா, அது உண்மைதானா, அப்படி என்றால் என்ன அதற்கு ஆதாரம் இருக்கிறது, இப்படி கேட்பார்கள். அநேகருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாதபடினாலே அது குறித்து ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்கள், இன்னும் அநேகர் என்ன சொல்வார்கள், இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் ஒரு இகழ்ச்சியாக பேசுவார்கள், ஒரு கட்டுக்கதை என்று சொல்வார்கள். அதை கேட்டு அநேகர் அந்த சத்தியத்தின் மேல் இருக்கிற அந்த உறுதியை அவர்கள் இழந்து விடுவார்கள். இன்னும் அநேகர் இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்பாமல் அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு விதமான குழப்பமும் சந்தேகமும் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுதலின் சத்தியத்திலே நான் மிகவும் உறுதியாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிச்சர்ட் உம்பரான்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனை அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளிலே வைத்து அவரை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்களாம். சுவற்றோரமாய் வைத்து அவரை இயேசுவை போல நிற்க வைத்து ஆணி அடிக்கிறதும் அவரை சித்திரவதை பண்ணதும் பல விதங்களிலே சித்திரவதை பண்ணி இயேசு உயிர்த்தெழல நான் அதை நம்பலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று விட்டுறோம் என்றெல்லாம் அவரை வேதனைப்படுத்தினார்களாம். அப்போ அவர் தேம்பி தேம்பி அழுவாராம். அப்போ அவங்க சொல்லுவாங்களா, இவ்வளோ நீ வலின்னு கஷ்டப்படுறிய, அப்போது சொல்லிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாராம், நான் வலிக்காகவும் வேதனைக்காகவும் கஷ்டப்படவில்லை, நான் ஒருவேளை ஆண்டவர் மறுதளித்து விடுவேனோ என்கிற ஒரு எண்ணம் வருகிறது என்று சொல்லி அவர் என்ன செய்வாராம், மறுபடியும் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்து விடுவாராம். அந்த வலியிலும் அந்த வேதனையிலும் நிற்கக்கூட முடியாது. அதன் மத்தியில் அவர் ஜெபிப்பாராம், சத்தம் போட்டு ஜெபிப்பாராம், ஆண்டவரே என்னை அணு அணுவாக சித்திரை செய்தாலும் சரி, சித்திரவதை செய்தாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று அவர் போராடுவாராம். எவ்வளோக்கு எவ்வளோ அவரை வேதனைப்படுத்தும பண்ணி பார்த்தார்கள்.
ஆனால் கடைசியிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களிலே இப்பொழுதெல்லாம் பலவிதமான தவறான செய்திகளை பரப்புவது, பொய்யான செய்திகளை பரப்புவது, அதையெல்லாம் சிலர் படித்துவிட்டு அதை அநேகர் நம்புவது, இது சிலர் செய்கிறதான பிசாசுடைய தந்திரமான செயல்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை பல மதத்தை சார்ந்தவர்கள், பல பிரிவை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த உயிர்த்தெழுதல் தான். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நீங்கள் வேதம் வாசிக்கிறது விருதா? இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்பிக்கை இழந்து காணப்பட்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி நாட்களிலே பெரிய பெரிய ராஜாக்கள் எகிப்து தேசத்திலே அங்கே அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற பெரிய பெரிய பிரமிடுகள் இருக்கிறது. அந்த பிரமிடுகளினுடைய அளவெல்லாம் பார்க்கும் பொழுது பல விஸ்தீரமான மைல்

தேன் போன்ற பல காரியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புதைக்க மாட்டார்கள், அதற்கு பேர் தான் பிரமிடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதை பார்க்கிறதற்கு போகிற அங்கே சுற்றுலா பயணிகள் மிக மிக சொற்பமான பேர் தான். அதை பார்க்கறதுல யாருக்குமே ஒரு சந்தோஷமே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு செத்து போன பணம் தான் இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலேயே ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிறது, சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கான பேர் போகிற ஒரே ஒரு இடம் எருசலேமில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. அல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கட்டடம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக தான் இருக்கும். ஒரு பெரிய கட்டடம் தான், ஒன்றும் கிடையாது. அதை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன குகை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த குகையை போய் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அதில் வேற ஒன்றும் இருக்காது. ஹீஸ் ரிசன், ஹீஸ் நாட் ஹியர். அவர் உயிர் தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை. அந்த ஒரு வார்த்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. அல்லேலூயா. ஆம், இயேசு கல்லறையில் இல்லை என்கிற அந்த கல்லறை, அதாவது உலகத்திலே இருக்கிற எல்லா பெரிய பெரிய மெரினா பீச்சுக்கு போங்க, எல்லா கல்லறையும் மூடி தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள். இதுபோல் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறையும் போய் பாருங்க, எல்லாம் மூடி மூடி டைட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஒரு கல்லறை தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே இயேசு இல்லை. அல்லேலூயா. அவரை கல்லறை அடைத்து வைக்க முடியாது, மரணம் அவரை அடைத்து வைக்க முடியாது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த கல்வார் சிலுவையிலே அடைந்த பாடுகளை பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த கேடு அடைந்தார். அவரை பார்க்கும் பொழுது அவரை பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அப்படிதான் அவர் காணப்பட்டார். சங்கீத புஸ்தகத்தில் 22வது சங்கீதத்தை நீங்கள் முழுவதும் வீட்டில் போய் படித்து பாருங்க. ஆண்டவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை அது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இயேசுவை ஒரு மனிதனாகவே நீங்கள் பார்க்க முடியும், வெறும் எலும்பு கூடு தான் பார்க்க முடியும். அதில் ஒரு வசனம் இருக்குது, என் எலும்புகளை எண்ணலாம் என்று போடப்பட்டு, என் எலும்புகளை என்ன செய்யலாம், அப்படி பார்த்தா எண்ணலாம், அவ்வளோ எலும்புங்க இருக்கும். எலும்பு தான் தெரியும், அந்த எலும்பு கூட எப்படி இருக்குமா. அந்த சங்கீத 22 அதை அவர்கள் பித்து போட்டிருப்பார்கள், உடைந்து போயிருக்கும், முகமெல்லாம் அப்படியே நொறுங்கி போயிருக்கும், நம்மால் பார்க்கவே முடியாது. உலகத்திலேயே 1000 பேர்களில் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அழகில் சிறந்தவர். அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது அந்த முகம் வாடி போய், உடைந்து போய், நொறுங்கி போய் காணப்படுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாரினால் அடிக்கப்பட்டு அந்த தலையிலே வைத்த அந்த முள் முடி, ஒரு அந்த ஆழமான சாதாரண முள் இல்லை, அந்த முள்ளை வைத்து அவர்கள் அடிக்கும் பொழுது அது மூளையெல்லாம் பாய்ந்து சென்று கீழே போகும், அப்படிப்பட்டதான முட்கள். அதெல்லாம் வைத்து அடித்து பலவிதமான காயங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் எவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி யார்கிட்டையும் காமிக்கலை. அவர் முழுவதுமாக ஒரு சாதாரண மனுஷனை துன்புறுத்தும் பொழுது எப்படி அவன் விட்டு கொடுப்பானோ, மனுஷனைப் போல கூட இல்லை, ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஒரு ஆட்டு குட்டி. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கு.

0: ஆட்டுக்குட்டி முதல்ல இருந்தே அவருக்கு பெயர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கேடு அறிந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு சரித்திரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது விஞ்ஞானத்தின்படி ஆராய்ஞ்சு பார்த்து இது நடக்கவே நடக்க, எப்படி ஒரு மனுஷன் உயிர் போன பிறகு மறுபடியும் எப்படி உயிரோடு வந்தார் என்று விஞ்ஞானம் அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்காத காரியம், விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. ஆனால் இது தெரியுமா, இந்த தேதியில், இந்த நாளில், இந்த ஓய்வு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஹாலேலூயா, அவர் சிலுவையில் மரித்தார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதை யாரும் மறைக்க முடியாது. அது சரித்திரம், சரித்திரம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரித்திரம், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், அது எவ்வளோ மாற்றி பார்த்தாங்க, என்னென்னமோ செய்து, அந்த எபிரேய கேலண்டர், நிசான் மாதம், அந்த மாதம், நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மாதம், எல்லாத்தையும் சொல்லி எப்படியா இந்த இதை ஒழிச்சு கட்டணும்னு எவ்வளோ உலகமே பிரயாசப்பட்டால் கூட யாராலும் மாற்ற முடியல. அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தை ரெண்டாக பிளந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை யாராலும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவராகிய இயேசு நமக்காக அடைந்த அந்த பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே அவர் அந்த கேடு அடைந்து தொங்கி அந்த மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்த பின்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவரை பார்ப்பதற்கு அவர்கள் ஸ்திரீகள் அங்கே கல்லறைக்கு போகிறார்கள், சீஷர்கள் போகிறார்கள், யாருக்குமே ஒரு சரியான தெளிவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்கிற நிச்சயம் அநேகருக்கு இல்லை. அல்லேலூயா. ஆம், உயிர் தெழுந்த உடனே ஆண்டவர் அதிகமாக வருத்தப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானால், இந்த சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்ளாமல் காணப்படுகிறார்களே என்றுதான் ஆண்டவர் வருத்தப்பட்டார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல எம்மாவூருக்கு போய்கொண்டிருந்த ரெண்டு சீஷர்கள் அவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். 24வது அதிகாரத்திலே 17வது வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளுகிற காரியங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய். அல்லேலூயா. ஆம் பிரியமார்களை, சிலுவை பார்த்து உடையாத நெஞ்சங்கள், உருகாத கல்லான இருதயம் எதுவுமே இருக்க முடியாது, எல்லாம் உருகி போய்விடும். ஆம், இவர்கள் துக்கமுகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் அறியாத ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு மரித்தார். அது உண்மைதான். அல்லேலூயா. ஒரு சில மார்க்கத்தார் என்ன சொல்கிறாங்க, இயேசு மரிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதமான தந்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அங்கே அவர் மிக தெளிவாக சொல்கிறார். 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், நான் மரிக்காமல் இல்லை, மரித்தேன். அல்லேலூயா. ஆனால் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், அல்லேலூயா, அல்லேலூயா. சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மரணமா இருந்தாலும் சரி, பாதாளமா இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அதனால்தான் அவர் அதிபதி. என்ன அதிபதி? ஜீவாதிபதி. அல்லேலூயா. அவர் யாரு? ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா, ஆமென். அதனால்தான் அவர் உயிர் தெழுந்தார். அவர் ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக ஆண்டவராகிய இயேசு லாசருடைய வீட்டிற்கு போகும் பொழுது அங்கே அந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு யோவான் 11வது அதிகாரத்தில், ஆம், உன் சகோதரன் என்ன செய்வான்? உயிர் தெழுவான் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்கிற, ஆமாண்டவரே, எனக்கு தெரியும், கடைசி நாளில் உயிர் தெழுதலின் நாளில் அவன் உயிர் தெழுவான், எனக்கு அது தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னார், கடைசி நாளில் இல்லை, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் உயிர் தெழுதல், நான் தான் ஜீவன், ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் ஜீவ ஊற்றுக்கு அதிபதி, ஜீவ தண்ணீருக்கு அதிபதி, ஜீவ வழிக்கு அதிபதி, ஜீவ மார்க்கத்துக்கு அதிபதி, ஜீவ அப்பத்துக்கு அதிபதி. அல்லேலூயா. ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அவர் ஜீவாதிபதி, ஆமென். எல்லாத்தை விட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அந்த ஜீவாதிபதி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பாருங்க, மனுஷன் அவரை ஒரு ஆட்டை அடிக்கிறது போல அடித்து, அவரை துன்புறுத்தி, அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து, அவரை வேதனைப்படுத்தி எவ்வளவும் செய்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் அவருக்கு பேரே ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்குள்ளே வர முடியாது. அல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன? என்ன புஸ்தகம்? வெளிப்படுத்த விசேஷம் 21வது அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவரின் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். அல்லேலூயா. ஆதார் கார்டில் உங்க பேர் இருக்கா? பத்திரமா வச்சுங்க. அல்லேலூயா. ரேஷன் கார்டில் உங்க பேர் இருக்கா? பத்திரமா வச்சுங்க. எல்லாத்துக்கும் உங்கள் பேர் இருக்குதான்னு பார்த்துங்க. அது எல்லாம் கல்லறைக்கு போகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது. அதுக்கப்புறமா உங்கள் பேர் எதிலுக்கு தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் நிச்சயப்படுத்தி வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் என் பேர் இருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குதா? எத்தனை பேருக்கு அது நிச்சயம் இருக்குது? என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம். ஜீவாதிபதி கையில் ஜீவ புஸ்தகம் இருக்கு. அல்லேலூயா. ரெண்டு வழி, ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. நீ மரண வழியில் போறியா, ஜீவ வழியில் போறியா? ஜீவ வழியில் போனா ஜீவ புஸ்தகம் ஆண்டவர் கையில் இருக்கு. அந்த ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கணும். பரலோகத்துக்கு போகும்பொழுது உன் பேரை படிப்பாங்க. அல்லேலூயா. பேர் இல்லைன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அந்த காலத்தில் இந்த பரீட்சை, ஸ்கூல் எக்ஸாம் ஃபைனல் நடக்கும். நடக்கும்பொழுது எல்லாரும் போய் அங்கே, இப்போ இந்த காலம் மாதிரி இல்லை, போய் அங்கே நோட்டீஸ் போர்டில் பேரெல்லாம் போட்டிருப்பாங்க, அதை போய் பார்க்கணும். அதில் ஒரு பையன் சொன்னான், என் ஃப்ரெண்டு தானே, அங்கே போய் உன் பேரை பாரு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என் பேர் இருக்குதான்னு பாரு, இருக்குதா இல்லையான்னு மாத்திரம் சொல்லு அப்படின்னா. ஏன்பா நீயே வந்து பார்க்கலாமே அப்படின்னேன். இல்லை இல்லை, நீ அங்கே பார்த்து இருக்குதா இல்லையான்னு நீ சொன்னினா சத்தமாக சொல்லு, எனக்கு அது கேட்கணும்னா. அப்போ எங்கே இருப்பேன் நீன்னு கேட்டேன். அல்லேலூயா. அவன் சொன்னான், அங்கே ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அந்த ஸ்கூல் அந்த ஏரி பக்கத்தில் இருந்துச்சு. அவன் சொன்னான், நீ அங்கேருந்து சத்தமாக உன் பேர் இல்லைன்னு சொன்னினா நான் உடனே என்ன செய்திருவேன், அந்த ஏரியில் குதிச்சிருவேன். பேர் இல்லைன்னா எதில் குதிச்சுவாரா? நிறைய பேர் தற்கொலை பண்ணிடலாம், சாகுறாங்க. அல்லேலூயா. எங்கே போய் எப்படி தற்கொலை பண்ணி செத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி இருந்தால் தான் நீ பரலோகம் போக முடியும், இல்லைன்னா வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு போகணும். நல்ல கவனிங்க. அப்போது என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அந்த ஜீவ மார்க்கத்தில் நான் நடக்கணும். ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பிறகு, அவர் நொறுக்கப்பட்ட பிறகு, அவர் உடைக்கப்பட்ட பிறகு, அவரை பார்க்கக்கூடிய ஒரு ரூபம் அவருக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது தான், பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேகருக்கு தரிசனம் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த பின்பு மரியாள் பார்த்தாங்க, சீஷர்கள் பார்த்தார்கள், எல்லாரும் பார்த்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கும் பொழுது என்ன ஆச்சரியம்! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஆண்டவர் நிற்கும் பொழுது கூட என்ன ஆச்சரியம்! அவங்க நினைக்கவே இல்லை ஆண்டவராக இயேசு வந்திருக்கிறாருன்னு. இங்கே அந்த லூக்கா எழுதி இப்போ வாஸ்தவம், அதில் நம்ம என்ன வாஸ்தவம் கேட்டி, இந்த சீஷர்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு துக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களோடு உட்கார்ந்து அவர்கள் அப்பத்தை புசித்தார்கள். எல்லாம் ஆண்டவரை அவர்கள் கண்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இவர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போய் இந்த சங்கதிகளை மற்ற சீஷர்களுக்கு அறிவிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 37 வசனத்தை படிங்க. என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், ஆமென். அல்லேலூயா. தொட்டு பாருங்க, அந்த விலாவை தொட்டு பார், காயத்தை தொட்டு பார், இது ஒரு ஆவி இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சீஷர்கள் அந்த காட்சியை பார்க்குறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க. காயங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அவருடைய பிரசன்னம் அவர்களுக்கு வெளிப்படும் பொழுது எப்படி வெளிப்பட்டார்னு கேட்டீங்கன்னா, மகிமையின் சரீரத்தோடு கூட அவர் சீஷர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. வெறும் ஒரு ஆவியாக அல்ல, அந்த உருவத்தை நல்லா பார்க்கலாம், தொடலாம். அதனால தான் அவங்க சந்தேகத்தை போக்குறதுக்காக என்ன செய்ய, அவங்களோட உட்கார்ந்து மீனை சாப்பிட்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரே, யோவானுக்கு இந்த தரிசனத்தை எப்பொழுது கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோவான் ஸ்தோத்திரம் இரத்த சாட்சியாய் அவரை கொல்லுவதற்காக அவரை கொண்டு போயிருக்கிறார்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிங்க, யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 18:1 நம்ம வாசித்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும், இதை அவர் சொல்லும் பொழுது அதுக்கு மேல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, நான் அவரை கண்டபோது, அல்லேலூயா, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அல்லேலூயா. அப்போ தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏன் செத்தவனை போல விழுந்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு இந்த காட்சியை இவனுக்கு கொடுக்கும் பொழுது முகத்தை பார்க்கறான், சரீரத்தை பார்க்கறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாசிங்க, அதாவது மேலேருந்து வாசிங்க, 13 வருஷத்துல படிங்க. நல்லா கவனிங்க, நிறுத்தி வாசிங்க. 13 வருஷத்துல என்ன வாசிக்கிறீங்க? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். இன்ன குமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன். அல்லேலூயா. இவர் மனுஷகுமாரனா தேவகுமாரனா? அல்லேலூயா. சொல்லுங்க. அவர் மனுஷனாக தான் வெளிப்பட்டார், அவர் மனுஷகுமாரன் தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் யாரு? தேவகுமாரன். அல்லேலூயா. ஆமென். ஆனால் பிசாசுக்கு எரிச்சல் என்னன்னா, நீ தேவகுமாரனா? நீ தேவகுமாரனே ஆனால், நீ தேவகுமாரனே ஆனால் என்று சவால் விட்டு கொண்டே இருந்தான். இல்லை இல்லை, நான் தான் தேவகுமாரன், ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. ஆனால் அவரை அடிக்கும் பொழுது, அந்த சிலுவையில் அவரை காயப்படுத்தும் பொழுது, அவர் முகத்தில் துப்பும் பொழுது, முள்முடி வச்சு அடிக்கும் பொழுது, எல்லாம் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போடும் பொழுது பரியாசத்தோடு காணப்பட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அப்படி, ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன்தான். சிலுவையில் அறைந்த பிறகு அவரை துன்புறுத்தினார்கள். கடைசியாக ஒரு போர் சேவகன் வந்து ஒரு ஈட்டி எடுத்து அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்துட்டாரான்னு பார்க்கறதுக்காக விழாவில் என்ன செய்தானா? குத்தினான். அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். அல்லேலூயா. ஆண்டவர் வாய் திறந்து சொல்லலை, நான் தேவகுமாரன் தான் சொல்லலை. இதை நல்லா கவனிங்க. இது எதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் நான், தேவனுடைய பிள்ளைகளே? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இயேசு உடனே உடனே தண்டிக்கிறது இல்லை. அவர் அன்பானவர், பாவத்தை மன்னிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். ஆகவே இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்ன ஒன்னாலும் நம்ம தூஷிக்கலாம், என்ன ஒன்னாலும் பேசலாம், ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரம் வரும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த யோவான் காண்கிற இந்த காட்சியை கவனிங்க இப்பொழுது, படிங்க இப்பொழுது. எப்படி இருந்தது? வெண் பஞ்சை போல இருந்தது. அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சு? அக்னி ஜுவாலை போல இருந்தது. அல்லேலூயா. இதே காட்சியை ஒருவேளை கல்வார் சிலுவையில் காண்பித்து இருந்திருப்பானால் எவனா கிட்ட வந்திருப்பானா? இல்ல. உயிர்த்தெழுந்த பிறகு கூட ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்திருக்கலாம்? அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் போய் பார்த்தீங்களா யாருன்னு பார்த்தீங்களான்னு சொல்லி சவால் விட்டுருக்கலாம். அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை. அவரை குத்தினவர்களையோ அவரை பரியாசம் பண்ணினவர்களையோ யாரையும் அவர் பார்க்கல. அவர் பார்த்ததெல்லாம் அவருடைய சீஷர்கள் தான். அல்லேலூயா. அவருடைய சீஷர்களோடு தான் அவர் இருந்தார். அவருடைய சீஷர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை மாத்திரம் சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். ஏன்னா அவர் பரலோகத்துக்கு போகணும். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்னென்றால், இந்த மூன்று கேள்வி தான். ஏன் இவர் மனுஷனாக வந்தார்? ஒன்று. ஏன் இவர் மரித்தார்? ரெண்டு. சரி, ஏன் இவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார்? அல்லேலூயா. இந்த உலகத்தை நேசிக்கிறார், பிள்ளைகளை நேசிக்கிறார், நம்ம மேலே அன்பு வச்சு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்புறம் பரலோகத்துக்கு போனார். இங்கே இருந்துடலாமே, நம்ம மேலே ஆண்டவர் அன்பு வச்சுருந்தா நம்ம கூட இருந்திருக்கலாமே இங்கே உலகத்தில். இதுதான் அநேகருடைய கேள்வி. ஏன் வந்தார்? ஏன் மரித்தார்? அல்லேலூயா, ஆமென். ஏன் அவர் உயிரோடு எழுந்தார்? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறதான பதில், ஏன் அவர் இந்த உலகத்தில் வந்து இப்படிப்பட்ட மரணத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அந்த மரணம் தேவனுடைய ஜனம் நமக்கு தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். பவுலப்பத்திரன் சொல்றாரு, இந்த மரணத்தை தினமும் நான் என் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன். மரணம், இயேசுவின் மரணம், அது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் கொலோசிற்கு நிருபம் முதலாவது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? அவர் மரித்ததுனாலே என்ன நடந்தது? அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு நிருபம் 9:14 வசனத்தை பாருங்க. தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஊழியம் செய்வதற்கு அல்லேலூயா. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாரும் பயந்து நடக்கக்கூடிய ஒன்று இருக்குமானா, அது மரணம் தான். அல்லேலூயா. ஆனா அந்த மரணத்தை யாருமே ஜெயிச்சது கிடையாது. அல்லேலூயா. சில பேர் செத்த பிறகு திடீர்னு உயிர் வந்திருக்கிறதா நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உயிர் வந்துடும், அப்புறம் சில காலம் வாழ்வாங்க, மறுபடியும் செத்து போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார், இனி அவருக்கு மரணம் கிடையாது. அல்லேலூயா. இனி மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்திலே 25:8 வாசிக்கும் பொழுது அவர் மரணத்தை ஜெயமாக என்ன செய்வார்? விழுங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்தை அவர் என்ன செய்யறாரா? ஜெயமாக விழுங்குகிறார். எபிரேயருக்கு நிருபத்தில் 2 வாசிக்கும் பொழுது காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக தன்னுடைய மரணத்தினாலேயே சாத்தானை என்ன செய்தாராம்? வாசிங்க, எபிரேயருக்கு நிருபம் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. அப்படியானார். ஆமே. இன்னும் அதுக்கு மேல், இன்னும் அதுக்கு மேல் வசனத்தை படிங்க. உடையவரானார். மரணத்துக்கும் மரணத்துக்கு அதிகாரியாகிய, நல்ல கவனிங்க எல்லாரும், மரணத்துக்கு அதிபதி அதிகாரி யாரு? பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவனை அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் மரணம், ஆண்டவரே நீங்க எங்களுக்காக மரிச்சிங்களேன்னு சொல்லி நம்ம அழறதில்லை. அவருடைய மரணத்தை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அது ஒரு வெற்றி, அது ஒரு ஜெயம். அல்லேலூயா. அது ஏன் தெரியுமா? அல்ல, சாத்தானை அவர் அழித்தார், சாத்தானை அவர் தோற்கடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையிலே அவர் தோல்வி அடையலை, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எப்படி அவர் வெற்றி சிறந்தார் அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். மறுபடி படிங்க பொழுது கொலோசியருக்கு நிருபத்தில் 2 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 2 படிங்க. பதிமூணுலேருந்து படிங்க. கொலோசியர் 2:11. பெற்றீர்கள். கவனிங்க எல்லாரும், ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல். என்ன செயல்? தேவனுடைய செயல், செயல் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். மரித்தவர்களாயிருந்த உங்களையும், நல்லா கவனிங்க, அவரோட கூட உயிர்ப்பித்து, நல்லா கவனிங்க, உயிர்ப்பித்து மன்னித்து குலைத்து ஆணி அடித்து உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏன் மரித்தார்? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இவ்வளவு நாள் அடிமை பண்ணி வைத்திருந்த அந்த சாத்தானை தோற்கடித்து அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோள்களை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி அதிகாரத்தெல்லாம் தான் கையில் எடுத்துட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு பூமியில் அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு மனுஷன் செத்துட்டா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரிச்சிட்டா என்னன்னு போடுறாங்க, ரெஸ்ட் இன் பீஸ். இங்கே இவர் இளைப்பாருகிறார், எல்லாரும் என்ன செய்கிறாரு, இளைப்பாருகிறார்னு போடுவாங்க. உலகத்தார் என்ன போடுவாங்க, இங்கே இவர் தூங்கிட்டு இருக்கிறார்னு போடுவாங்க, ஏதாவது ஒன்று போடுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு தூங்கவும் இல்லை, இளைப்பாருவும் இல்லை, அவர் இன்னும் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்கிறாரு, ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு. பூமிக்குரிய ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததினால் நமக்கு உண்டான சாக்கியம் ஒன்று, பிறகு அவர் உயிரோடு எழுந்த பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிற சாக்கியம் அதை விட பெருசு. ஹல்லேலூயா. அதுதான் இப்பொழுது வாஸ்தவம். அந்த ரெண்டு, அதாவது எபிரேயர் 2வது அதிகாரத்தில் வாசிங்க இப்பொழுது மறுபடியும் அந்த 14வது வசனத்தில். குலைத்து, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. கர்த்தர் சுத்திரம். எபிரேயர் 1வது அதிகாரத்தை சாத்தானை அவர் அழித்து, அந்த வசனத்தை படிங்க. மரணத்துக்கு அதிகாரியான ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். அப்புறம் அன்றியும் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக, நல்லா கவனிங்க எல்லாரும், இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் மனுஷனுக்கு வருகிற சோதனை வேதனையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நடுராத்திரி 12 மணிக்கு, ஐயோ என்னால் வலி தாள முடியல, அம்மா ஜோம் பண்ணுங்க, ஐயா ஜோம் பண்ணுங்க. அதை கேட்டு நானும் அம்மா ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சிட்டோம். இப்படியா ஒரு சோதனை வரும், ஏன்னா அவளுக்கு ஆதரவாக யாருமே இல்லை, உதவி செய்ய கூட ஆள் இல்லை. பெரிய சோதனை. உடனே என்னுடைய மைண்டில் வந்த ஒரே ஒரு வசனை தான், அந்த வலியை நான் பார்த்ததில்லை, ஆனால் அந்த வலியை ஏற்கனவே அனுபவித்தவர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு. சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வல்லவர், வல்லவர். மரணத்தை ஜெயித்த வல்லவர், சாத்தானை ஜெயித்த வல்லவர். ஓ ஹல்லேலூயா. அவர் வல்லவர், உனக்கு உதவி செய்ய வல்லவர். என்ன சோதனையில கஷ்டப்படுற இப்போ, பயப்படாதீங்க. வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய தைரியம். என்ன வேணாலும் வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். என்ன வேணாலும் வரட்டும், நான் கலங்க மாட்டேன். ஏன் தெரியுமா, அந்த நேரத்தில் எனக்கு யாராலும் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உரபா சந்தர போலி லபாக்கார. அல்லேலூயா. இந்த உலகத்திலே அவர் ஒரு இரட்சகர், இந்த உலகத்திலே அவர் ஒரு மீட்பர், இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாடு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு நல்ல மேய்ப்பனாக தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்தார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் இரட்சகர் மீட்பர் என்றெல்லாம் சொல்வதற்கு இல்லை, அவர் யாராக மாறிட்டார், அவர் பெரிய பிரதான ஆசாரியனாக போயிட்டார். அல்லேலூயா. எதுக்கு? இதுக்காக தான். நான் கூட யோசித்தேன், ஆண்டவரே நீங்கள் உயிர் தெழுந்துட்டு எங்களோடையே இருந்து உலகத்திலே இருந்து எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கலாமே, எங்களை ஆசை வச்சுருக்கலாமே, இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ தைரியமாக இருந்திருப்போமே, நீங்கள் கூட இருந்திருந்தா சவால் விட்டுருப்போமே. அல்லேலூயா. ஆண்டவர் சார், இல்லை மகனே, நான் கூட தான் இருக்கிறேன், உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் நான் உங்க கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு அடையாளமாக கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. ஒன்று, எப்பொழுதும் நான் உங்களோடு இருக்கும்படியான ஒரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கிட்ட கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. அவர் எப்பயுமே உங்க கூடவே இருப்பார், வேறொரு தேற்றரவாளன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க நான் எங்கேயோ போயிட்டேனே, இல்லை, வேறு உலகம் காணாது, உலகம் அவங்கள பார்க்காது, ஆனால் உங்களுக்கு தெரியணும், உன் கூட அந்த தேற்றரவாளன் இருந்து கொண்டே இருக்கு. ஏன்னா நான் போகிறபடியினால், அடுத்தது, நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் செய்த கிரிகளை தானும் செய்வான். அதை பார்க்கலும், பெரிய பெரிய கிரியைகளை செய்யறதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. தைரியமா செய்யுங்க. இல்லை ஆண்டவரே, பயமுறுத்துறாங்க ஆண்டவரே, இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு சொல்றாங்களே அப்படின்னும் பொழுது, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே உங்க கையில ஒரு பெரிய லைசன்ஸ் கொடுத்துட்டேன், ஒரு பெரிய ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டேன் உங்க கையில, அதை காமிங்க. அது என்ன சர்டிபிகேட்? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10:18 அதை வாக்கு தத்துவ வசனத்தை பார்த்தீங்கன்னா, எப்போதும் என் தலைமையிலே நான் உட்கார்ற இடத்துல, என்னுடைய ஆஃபீஸில் படுக்கிற இடத்துல, என் தலைமை எல்லா இடத்துலையும் அது இருக்கும், அந்த வாக்கு தத்துவ வசனம் இருக்கும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தவில்லை, சேதப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? சர்பம் மாதிரி வராங்களா, தேள் வடிவத்தில் வராங்களா, வரட்டும், அவங்களெல்லாம் நீ மேற்கொள்வே ஒழிய அது உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இப்போ ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம். பரலோகத்திலே அவர் உனக்காக எனக்காக அவர் நுழைஞ்சிட்டார். அவர் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வழின்னு கேட்டீங்களா? எபிரேயர்கள் நிருபம் 10 நீங்க எடுத்து வாசிங்கன்னா, புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். படிங்க அந்த வசனத்தை. இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரை வழியாக புதிதும். அல்லேலூயா. என்னங்க? மாம்சத்தின் மாம்சமாகிய திரை, திரை. அல்லேலூயா. அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு பெரிய திரை இருக்குது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியை தவிர யாரும் உள்ள போக முடியாது. அல்லேலூயா. யாரும் அங்க போக முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, சரியா அந்த பஸ்கா பண்டிகையில, எப்படி அந்த பஸ்கா பண்டிகை, அடுத்தது அசைவாட்டும் பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, வரிசையாக வரும் அந்த ஒவ்வொரு பண்டிகையின் படி, பிரதான ஆசாரியை வந்து இங்கே இயேசுக்கிறது சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறார், சாக போறாரு, ஜீவனை கொடுக்க போறாரு, அதே நேரத்தில் அங்கே ஆசாரி என்ன செய்கிறான், ஒரு ஆட்டை பலியிடுறான். எந்த நேரத்தில் அந்த ஆட்டை அவன் வெட்டுறானோ அதே நேரத்தில் சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் பிரிந்தது. அல்லேலூயா. அதே நேரத்தில் தேவாலயத்தின் சிறைச்சிலை மேலிருந்து கீழே ரெண்டாக கிழிந்தது. கீழிருந்து மேல இல்ல, மேலிருந்து கீழே. கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள், பூமி எங்கும் இருள் உண்டாயிற்று, சந்திரன் ரத்தமாய் மாறிற்று. இப்ப கூட இன்னைக்கு கூட நியூஸ் வந்திருக்கு, 17ஆம் தேதி சந்திரன் ரத்தமாய் மாறுமா. அல்லேலூயா. வருஷத்தில் 3 முறை 4 முறை சந்திரன் ரத்தமாய் மாறுது. அது என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சந்திரனையே ரத்தமாய் மாற்றி விட்டது. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எதுக்காக? இனிமேல் நீ பழைய மனுஷன் அல்ல. பழைய மனுஷன் செத்து போயிட்டான். உனக்கு இப்பொழுது ஆண்டவர் என்ன கொடுத்தார்? புது ஜீவன் கொடுத்துட்டார். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் அங்க வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி என்று வாசிக்கிறோம். படிங்க யாராவது. ரோமருக்கு நிருபம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. அருமையான கர்த்தர், எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க பெரிய சாக்கியம், கஷ்டப்படுறியா, துன்பப்படுறியா, உன் பிரச்சனை என்ன, ஐயோ யாரை கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடலாமா, இவங்கள கூப்பிடலாமா, எங்க சொல்லலாம், கலங்காதே, தைரியமா இரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த மார்க்கத்தை இப்பொழுது படிங்க. எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரத்தில் சீக்கிரமா படிங்க. புதிதும் ஜீவனுமான, புதிதும் எல்லாம் சொல்லுங்க, புதிதும் ஜீவனுமான எல்லாம் சொல்லுங்க, புதிதும். அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், அல்லேலூயா. என்ன, எங்கேயாவது பைபிளில் மதம் போட்டுக்குதோ பார்த்தீங்களா? கிறிஸ்தவ மதம் போட்டிருக்கா? எங்கேயுமே போட்டிருக்காது, மதம் கிடையாது. நம்மலாம் மதம் பிடிச்சவங்க இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம். என்ன மார்க்கம்? ஜீவ மார்க்கம், புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஜீவ மார்க்கம் எதுக்காக? இப்ப படிங்க அடுத்த வசனம். ரத்தத்தினாலே என்ன உண்டாயிருக்குது? அல்லேலூயா. நீ பயப்படாத, தைரியமாயிருங்க. இனிமேல் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் உயிர் தெழுந்துட்டு பூமியில அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப பரலோகத்தில் அவருடைய ஊழியத்தை தொடர்கிறார். பரலோகத்தில் அவர் செய்கிற மிக முக்கியமான ஒரு ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உனக்காக எனக்காக, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஐயா எனக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு கேட்குறீங்கல்ல, நான் ஒருவேளை ஜோம் பண்ணாம தூங்கிடலாம். உனக்காக ஜோம் பண்றேன்னு சொல்லவங்க கூட தூங்கிடுவாங்க. ஆனா ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்க. ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
1: கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, நமக்காக. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. கரங்களை தட்டுங்க உற்சாகமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
0: எவ்வளவு பெரிய ஊழியம் பாருங்க. ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி உன்னை தூக்கி எடுத்து அவனை அவரோடு கூட உட்கார வைத்து உனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்த பிறகு இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தர் வருகையில் நாம் காணப்படும் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நாம் அனுபவிக்கிற சில கஷ்டங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க இப்பொழுது எபிரேயர்கள் நிருபம் 4:14 வசனத்திலிருந்து படிங்க. எப்படி போனார் அல்லே பாருங்க, உட்காருங்க. இந்த பெரிய பெரிய மண்டை கர்வம் பிடிச்சவனுங்க சொல்கிறாங்க இல்லையா, இயேசு உண்மையாகவே உயிர் தெழுந்தாரா, உண்மையாகவே பண்ணாங்களா, இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல. அதுக்காக தான் பைபிளில் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தெளிவாக போட்டிருக்கோம். எங்கேயோ கொண்டு போய் வைக்கல ஆண்டவர். ஏன்னா ஆண்டவராக இயேசு மரித்த உடனே அவருடைய சரீரத்தை அரிமத்தியா ஊரான யோசேப்பு போய் கேட்டு வாங்கி தனக்காக ஒரு அழகான கல்லறை, புது கல்லறை வச்சுருந்தார் அவர். இனிமேல் எனக்கு எதுக்கே அந்த கல்லறை, என் ஆண்டவருக்கு இந்த கல்லறைன்னு சொல்லி அந்த கல்லறையில் கொண்டு போய். அல்லேலூயா. அது கூட சாட்சி யார் தெரியுமா, அந்த மெல்லிய வஸ்திரங்களை சுற்றினது கந்தவர்க்கம் இடுவதற்கு கூட இருந்தது நிக்கோதேமோ. ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சாங்க. அவங்க ரெண்டு பேருடைய பேரும் சரித்திரத்தில் இருக்குது, யாரும் மறைக்க முடியாது. ஏதோ ஒளிச்சு செய்யலை எதுவுமே, எல்லாருடைய பார்வையிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் போய் ஆண்டவரை தேடி கல்லறைக்கு ஓடும்பொழுது கூட கரெக்டாக அந்த கல்லறைக்கு போகிறாங்க. வந்து பாருங்க, இதான் ஆண்டவர் வச்ச கல்லறை தான், வந்து பாருங்க. பார்த்தாங்க ஆண்டவர் இல்லை, சிலைகள் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் போய் நான் ப்ரூவ் பண்ணுறாரு, எங்கள் விழாவில் கை போட்டு பாருங்க, என்னுடைய காயங்களை தொட்டு பாருங்க என்று. இப்பொழுது அந்த எம்மாவூர் சீஷரோடு பேசின பின்பு அவர்களை ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது எல்லாரும் பார்க்குறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, குறுக்கு வழியிலையோ இங்கேயோ அங்கேயோ ஆண்டவர் போய் எங்கேயும் ஒழியில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார், பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார், பாதாளத்தை போய் பிரசங்கம் பண்ணிட்டு மறுபடியுமாய் பூமிக்கு வந்தார், எல்லாருக்கும் தான் தரிசனத்தை கொடுத்தார். பிறகு மறுபடியுமாக அவர் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகிறார். எதுக்காக, எதுக்காக? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உனக்காக எனக்காக ஆண்டவர் அந்த நித்திய மீட்பை சம்பாதித்து கொடுத்து விட்டார். ஆனால் உனக்காக எனக்காக அவர் செய்கிற ஒரு ஊழியம், பரிந்து பேச வேண்டிய ஒரு ஊழியம். அல்லேலூயா, ஆமேன். அதை தான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். 1 யோவானில் நீங்க வாசிக்கலாம், 2:1 வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே நீங்க படிக்கலாம். நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க,
1: எபிரேயர்கள் நிருபம் 4:15 படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசா நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற அல்லேலூயா.
0: ஏயா எப்ப பாரு இயேசு இயேசு இயேசுன்னு ரோடெல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, ஏன் இப்படி? ஏன் வேற எதுவும் இல்லையா?
1: இயேசு மாத்திரம் தான் ஆண்டவர் உங்களுக்கு அப்படின்னு சில பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க.
0: நான் எல்லார்ட்டையும் என் கூட வாக்குவாதம் பண்ணவங்க எல்லார்ட்டையும் நான் பேசிட்டேன், இல்லைப்பா வேற யாராவது இருந்தால் சொல்லுங்க, ஏன் இவர் இல்லையா அவர் இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு எல்லாம் சொல்லுவாங்க, வருஷம் சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன வாஸ்தவம், பாவம் இல்லாத ஒரு ஆள் இல்லையா? பாவம் இல்லாத ஒரு ஆள் காமியா பார்க்கலாம்? பாவிகளுக்காக வந்தார், பாவத்தை சுமந்தார், ஆனால் அவரோ பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அல்லேலூயா. பாவம் இல்லாதவர் இப்படிப்பட்ட ஆசாரி தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. உன்னை பார்த்து காப்பி அடிச்சு நானும் பாவம் செய்யற மாதிரி நீ எப்படி பாவம் செய்யாத மாதிரி நான் செய்யணுமா? என் இயேசு பாவம் இல்லாதவர். ஆமென். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 4:16 படிங்க. 16, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. இனிமேல் நம்முடைய வேலை இதுதாங்க. ஏனென்றால் நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆசாரியர் என்றால், அவர் செய்கிற ஒரு ஊழியம் ஒரு மத்தியஸ்தர் என்று சொல்லுகிற ஒரு ஊழியம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு ஏன் அவசர அவசரமாக போனார்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அவர் பிரதான ஆசாரியராக இருப்பதற்காக, ரெண்டு அவர் மத்தியஸ்தராக இருப்பதற்காக. எபிரேயர்கள் நிருபம் 8:2 பாருங்க. பிரதான ஆசாரியரே நமக்கு உண்டு. இப்போ இல்லை, இப்போ வந்து அடுத்த வசனம் இதை படிங்க. இவரோ, அல்லேலூயா, இவரோ 6 பசம், விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ, முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. இவர் எப்படிங்க ஆசாரியர் ஆனாரு? எபிரேயர் 7:17 சீக்கிரம் படிங்க. எபிரேயர் 7:17. ஆமென். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசா. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்னாரே, அந்த ஜீவன் அழியாத ஜீவன், அந்த ஜீவன் நித்திய ஜீவன், அந்த ஜீவன் இயேசுனுடைய ஜீவன். அல்லேலூயா. இதோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என் உடம்புல பலம் இல்லை, என் உடம்புல சக்தி இல்லை, என் உடம்புல ஒன்றும் இல்லை. நான் ஒன்று மேன்மை பாராட்ட வேண்டுமானால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எனக்குள்ளே ஒன்று இருக்கிறது, அவருடைய ஜீவன். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் மோதிரம் இந்த பேஸ்லெட்டு இது அதெல்லாம் போடுறதில்ல. அதை ஜனங்க வந்து அந்த நகையை தான் பார்ப்பாங்களே ஒழிய,
1: இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். என்கிட்ட என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத, உனக்குள்ள ஒரு ஜீ

தேவன் தந்த இயேசு இன்னைக்கு பரலோகத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஊழியம் எபிரேயர் 7:24. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். வேண்டுதல் செய்யும்படிக்கு, அல்லேலூயா, வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை, அல்லேலூயா. என்னங்க நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு மாசம் பொறுத்து போய் பார்த்தா அந்த அட்ரஸ் கொடுத்த இடத்துல அட்ரஸே இருக்காது. நாங்கள் சீட்டு கட்டினோம்யா, அங்கே போய் பார்த்தா ஆளே இல்லை. இப்படி ஃபோன் பண்ணாங்க, அங்கே போனால் யாரும் இல்லை. இப்படி மனுஷர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், மாறிடுறாங்க, பொய் சொல்றாங்க. இவரோ மாறி போகாதவர், பர்மனன்ட். உனக்காக எப்பொழுதும், எப்பொழுதும் குறிப்பிட்ட டைம் கிடையாது, எனி டைம் உயிரோடு இருக்கிறவராகையால் எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் எங்களை எப்படி ரட்சிக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, முற்றுமுடிய. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எப்படி ரட்சிப்பாரு? முற்றுமுடிய, முற்றுமுடிய. அல்லேலூயா. ஏனென்றால் 26 படிங்க, பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர், இவ்விதமான பிரதாசார ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக பிரதான ஆசாரியராக மாத்திரமல்ல, அவர் மத்தியஸ்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்த 12:24 வாசிக்கும் பொழுது அவர் என்ன பண்றார் பாருங்க. ஆபேல் கொலை செய்யப்பட்ட பிறகு அவனுடைய ரத்தம் என் சகோதரனை கொண்டுட்டான், கொண்டுட்டான், கொண்டுட்டான்னு அது பழிவாங்கு, பழிவாங்குன்னு கேட்குது அந்த ரத்தம். ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன சொல்றான் பாருங்க. புது உடன்படிக்கையின் மத்தியராகிய இயேசுவனிடத்திற்கும், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய, அல்லேலூயா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்காக எனக்காக முன்னாலே போயிருக்கிறார் பரலோகத்துக்கு. எதற்காக வென்றால் இந்த மத்தியஸ்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக. அவர் ஒரு ஜீவாதிபதியாக உனக்காக எனக்காக அந்த மாம்சத்தின் வழியாக, திரையின் வழியாக அவருடைய இரத்தத்தை உனக்காக எனக்காக அவர் அனுப்பியிருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை சுத்தம் செய்கிற ரத்தம். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் ஜீவ வசனம், அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிதானே, இப்படிப்பட்டதானே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உண்டானது மாத்திரமல்ல, நமக்காக வேண்டுதல் செய்வது மாத்திரமல்ல, அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் இப்பொழுது உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் நன்மை செய்கிறார். இப்ப இங்க வாசம் என்ன வாசம்? ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இயேசு இங்க இருக்கணுமா, பரலோகத்தில் இருக்கணுமா? பரலோகத்தில் இருந்தாதான் உனக்கும் எனக்கும் நிறைய நன்மை வரப்போகிறது. அதுக்காக தான் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரலோகத்துக்கு போறது மாத்திரமல்லாமல் அவரோடு கூட நம்மையும் உயிர்ப்பித்திருக்கிறபடியினாலே, அல்லேலூயா, அவர் அந்த ஆவி நமக்குள்ளே இப்பொழுது வாசம் பண்ணுகிறபடியினாலே, அது எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் ஆவியாய் நமக்குள்ள இருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 8:11 தேரா படிங்க. ம் ம்
ஆவி

0: இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய எல்லாம் சொல்லுங்க, மூணு முறை சொல்லுங்க. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. இது ஒரு மந்திரம் அல்ல, மந்திரத்தை விட பெருசு. உங்க வாழ்க்கையில் இதை மூணு முறை எந்த இடத்துலையாவது நீங்க சொல்லி பாருங்க. அங்கே அற்புதம் நடக்கலை, அங்கே உங்களுக்கு நன்மை நடக்கலன்னா உடனே வாங்க என்கிட்ட வந்து கேளுங்க. பாஸ்டர் சொன்னீங்களே ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லாதீங்க, சொல்லு நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க. ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. உனக்குள்ளே அவருடைய ஜீவன் இருக்கிறது, உனக்குள்ளே உயிர் தழுதலின் ஆவி இருக்கிறது. அது கல்லறையை பிளந்தது, பாதாளத்தை ஜெயித்தது, சாத்தானை நசுக்கியது. அந்த ஆவி உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட நாம் மரித்தோம், அவரோடு கூட எழுந்தோம், அவரோடு கூட நாம் இப்பொழுது வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், உயிர்ப்பிக்கிற ஆவியாயிருக்கிறார், அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் ஒரு செத்து போன ஆண்டவரை அல்ல, உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கிற தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். அப்படின்னா எவ்வளோ ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம பார்த்து உன் மகனை கொண்டு போய் எனக்கு பலி செலுத்துன்னு சொன்ன உடனே, ஐயோ ஆண்டவரே வேண்டாங்க ஆண்டவரே இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு அழுது அழலை. சொன்ன உடனே போனார், கட்டையை அடுக்கினார், புள்ள கேட்குறான், அப்பா எங்கே ஆட்டுக்குட்டி? அதெல்லாம் கத்தர் பார்த்துக்குவார்ப்பா, நீ படுன்னு போட்டு அவரை போட்டு கட்டுறாரு, கையில் கத்தி எடுக்கிறாரு. ஒரு நிமிஷம்தான் வெட்டிட்டு இருப்பாரு, போடாத நிறுத்து. எனக்கு ஒரு கேள்வி, எங்க இருந்து இந்த ஆபிரகாமுக்கு இவ்வளவு தைரியம் வந்து சொந்த பிள்ளையை கூட பலியிடுற அளவுக்கு எப்படி எங்க இருந்து தைரியம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அவருக்கு ஏன் அந்த தைரியம் வந்துச்சுன்னா, எபிரேயருக்கு ரோமருக்கு நிருபம் 4:17 ஏறப்படிங்க, அநேக ஜாதிகளுக்குள்ளே உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினர் என்று எழுதியிருக்கபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவளை போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. அது என்ன நம்பிக்கைன்னா, என்ன நம்பிக்கை? மரித்தோரை உயிர்ப்பித்து. எபிரேயர் 11:17 17 மேலும் விசுவாசத்தினாலே சோதிக்கப்பட்ட போது ஈசாக்க எப்படி அதுதான் எல்லாம் சொல்லுங்க. மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவர். சொல்லுங்க, மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவர், வல்லவர், வல்லவர், வல்லவர். அந்த நிச்சயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க எதை குறித்து பயப்பட மாட்டீங்க. போட்டோம் பரவாயில்ல, என் கூட வல்லவர் இருக்கிறாரு. நான் பாவனையாக அந்த அந்த ஈசாக்கை எப்படி பெற்றுக்கொண்டானா? பாவனையாக பெற்றுக்கொண்டானா? தைரியமா நீங்க சொல்லலாம், இந்த நம்பிக்கைக்கு பெயர் தான் ஜீவனுள்ள நம்பிக்கை. ரோமருக்கு நிருபம் 1:4 பாருங்க, ரோம் சாரி 1 பேதுரு 1:4 ஒன்று பேதுரு இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியா, எல்லாம் சொல்லுங்க, அழியாததும் சொல்லுங்க, மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகுபடி. அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? எப்படிப்பட்ட ஜீவனுள்ள நம்பிக்கை? அழியாதது, மாசற்றது, வாடாதது, சுதந்திரத்துக்கு ஏதுவானது. இது எப்படி கிடைச்சது? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு போக முடியும், நேரம் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து, பிரியமானவர்களே, ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் நமக்கு கிடைத்தது ஆண்டவருடைய கிருபை. நாம் ஒரு காலத்தில் செத்து கிடந்தோம், பாவத்திலே செத்து கிடந்தோம். நம்மை ஆண்டவர் இப்பொழுது உயிர்ப்பித்தார். அவருடைய ஜீவன் இப்பொழுது நமக்குள்ளே வந்துவிட்டது. நாம் இனி செத்தவர்கள் அல்ல, நாம் ஜீவனுள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்காக புதிதான ஜீவனுள்ளவர்களாய். அல்லேலூயா. ஜீவனுள்ளவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் ஜீவனுள்ளவர்கள். நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. நம்முடைய மார்க்கம் ஜீவ மார்க்கம். நம்முடைய அதிபதி ஜீவாதிபதி. அல்லேலூயா. எல்லா கத்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரிங்க, எல்லாம் ஸ்தோத்திரிங்க. மகிமை உண்டாட்ட எல்லாம் கத்துற, எல்லாரும் கத்துற. மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. சோத்ராம், சோத்ராம், சோத்ராம், சோத்ராம், சோத்ராம, சோத்ராம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
2: தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் பிளஸிங் மினிஸ்ட்ரி ஹவுஸ் ஆஃப் காட் சபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். அன்பின் தேவா, என்னை இந்த இசைத்தட்டில் பல ஆண்டுகளாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடல்களை தேவ ஜனங்கள் முன்பாக கொண்டு வருவதில் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரை ஆராதித்து மகிழ இந்த பாடல்கள் பேருதவியாக இருக்கும். இப்பாடல்களை கேளுங்கள், நீங்களும் பாடுங்கள். இந்த இசைத்தட்டுக்காக பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். சகோதரன் குணா அவர்களுக்கு ஆண்டவரே பல்வேறு சூழ்நிலைகளிலே நீர் கொடுத்த இந்த பாடல்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பாடல்களை அன்பின் தேவா என்ற இந்த இசைத்தட்டிலே ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வருவதற்கு கர்த்தர் செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை வெளிச்சத்திலே சொல்லுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. சகோதரனுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த இசைத்தட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தாவே இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம், இது அநேக ஆயிரங்களுக்கு ஒவ்வொரு பாடல்களை கேட்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படுவதாக, ஆராதனை வேளைகளிலே பாடப்படுகிற பாடல்களாய் காணப்படட்டும், இன்ப துன்ப நேரங்களிலே உம்மை துதிப்பதற்கு ஏற்ற உபகரணமாய் காணப்படட்டும். கர்த்தர் இதன் மூலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சி முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் நிருபத்தின் முக உரையை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே கிருபைதான் வாழ்க்கைக்கு வழி, கிருபைதான் வாழ்வதற்கும் வழி என்று கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, பவுல் எப்படி அப்போஸ்தலரானார், புதிய ஏற்பாட்டிலே சபை என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டது, ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: டிரான்ஸ்வெல் ரேடியோ ஊழியங்களின் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க விருப்பத்தோடு அமர்ந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கடந்த நிகழ்ச்சி முதல் நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்றுக்கொள்ள துவங்கினோம். இன்று கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை சிந்திப்போம். வாசிக்கிறேன், கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும். இங்கே அவர் சொல்வது என்னவென்றால், தானும் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்கிறார். வேத புத்தகத்திலே அப்போஸ்தலன் என்ற வார்த்தை இரண்டு வகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பன்னிருவரிலே ஒருவராய் அவர்கள் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 21 முதல் 26 வரை இதை நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் 3.5 ஆண்டு கால ஊழிய சமயத்திலே அவரோடு இருந்திருக்க வேண்டும். அடுத்ததாக உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டவராயிருக்க வேண்டும். மூன்றாவதாக கிறிஸ்துவினாலே தெரிந்தெடுக்கப்பட்டவராயிருக்க வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 22 வசனத்திலே மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 16 முதல் 17 வசனங்களிலேயும் நாம் தெளிவாக பார்க்கலாம். இரண்டாவதாக அப்போஸ்தலன் என்று சொல்லும்பொழுது அனுப்பப்பட்டவன். அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 22 வசனத்திலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதைப் போல பல ஊழியர்களுக்கு இந்த அப்போஸ்தல பட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய கணிப்புப்படி அப்போஸ்தலனாய பவுல்தான் யூதாசின் இடத்தை எடுத்துக்கொண்டவர். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு யூதாசின் இடத்தை நிரப்புவதற்காக அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்டு எடுத்ததுதான் மத்தியா. ஆனால் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 15 முதல் 26 வசனங்களிலே அன்றி அதற்கு பிறகு இந்த மத்தியாவை நாம் பார்க்க முடியவில்லை. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் மத்தியாவை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்திருப்பார் என்றால் அந்த தனது முத்திரையை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். பவுல் ஒரு அப்போஸ்தலனாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆனால் மத்தியா காணப்படாமலேயே போய்விட்டார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படும் முன்னதாகவே இந்த மத்தியா தெரிந்தெடுக்கப்பட்டார். எனவேதான் மத்தியா யூதாசின் இடத்தை எடுத்துக்கொள்ள தெரிந்தெடுக்கப்பட்டதிலே பரிசுத்த ஆவியானவரின் எந்த செயல்பாடும் இல்லை என்று கூறுகிறேன். இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் தெரிந்தெடுக்காத பல செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. ஆனால் யூதாசின் இடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவரே பவுல் அப்போஸ்தலனை தெரிந்து கொண்டார் என்று நாம் திட்டமாய் சொல்லலாம். இந்த முதல் வசனத்திலேயும் பவுல் சொல்லும்பொழுது மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாகவும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் நான் அப்போஸ்தலனாயிருக்கிறேன் என்கிறார். ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை அவர் படித்து முடித்தபடியினாலே ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர் அல்ல. மனுஷர் மூலமாகவும் அல்ல என்று சொல்வதிலிருந்து எந்த மனுஷனும் அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்ததினாலேயோ அல்லது ஒரு சடங்காச்சாரத்தை நடப்பித்தபடியினாலேயோ அவர் இந்த பணியிலே இல்லை. மற்ற அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி பவுலினுடைய தலையிலே கையை வைத்து நீயும் ஒரு அப்போஸ்தலன் என்று சொன்ன பிறகு அவர் ஊழியத்தை துவங்கவில்லை. ஆனாலும் பவுல் தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்கிறாரே எப்படி? இயேசு கிறிஸ்துவினாலும், இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் பவுல் அப்போஸ்தலரானார். இயேசு கிறிஸ்துவே பவுலின் மேலே தனது கரத்தை வைத்து பவுலை அழைத்து அப்போஸ்தல பணிக்கென்று பிரித்தெடுத்தார் என்பதை மிக தெளிவாக அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 15-16 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என்ன எடுத்துக்கொண்டால், நான் மனுஷராலும் மனுஷர் மூலமாயும் பணிக்கென்று ஏற்படுத்தப்பட்டேன். ஊழியர்க்கென்னும் பட்டாபிஷேகத்திற்கு முன்னதாக கல்லூரியிலே ஒரு குறிப்பிட்ட பாடத்திலே பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதை நான் நிறைவேற்றினேன். இது மனுஷன் மூலமாக வந்த காரியம். இது சட்டப்பூர்வமாக நடைபெற்ற ஒரு காரியம். அதற்கு பின்னர் ஒரு திருச்சபையின் ஆளுகை குழு என்னை சோதனை செய்தார்கள். அந்த தேர்வுக்கு பின் ஊழியக்காரனாக அபிஷேகிக்கும்படியாக தீர்மானம் செய்தார்கள். ஊழியர்கள் என் தலையிலே கையை வைத்து ஜெபித்து, இப்பொழுது முதல் நீ ஒரு முழு நேர ஊழியன் என்று கூறினார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? நான் அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் அல்ல. மனிதர்கள் எவருமே என்னுடைய ஊழிய பொறுப்பிலே பங்கு பெறவில்லை. நேரடியாக இயேசு கிறிஸ்துவினாலும், கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிய பிதாவாகிய தேவனாலும் நான் அப்போஸ்தலனாயிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். கலாத்தியர் 1:2, என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. இங்கே தனிப்பட்ட விதத்திலே பவுல் யாரை குறித்தும் சொல்லவில்லை. பொதுவாக என்னோடு கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது என்கிறார். நன்றாக கவனியுங்கள், கலாத்தியா நாட்டிலே உள்ள ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு எழுதவில்லை. அங்கே பல திருச்சபைகள் இருந்தன. அந்த எல்லா சபைகளுக்கும் மொத்தமாக ஒரே கடிதத்தை எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டிலே சபை என்ற வார்த்தை இரண்டு வகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சபை என்றால் உலகத்திலுள்ள எல்லா விசுவாசிகளையும் ஒன்று கூட்டி சொல்லும் ஒரு வார்த்தையாகவும் அது இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கும் எல்லாரும் அடங்கிய ஒன்றுதான் சபை. இரண்டாவதாக சபை என்று சொல்லும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தேவனை ஆராதிக்க ஒன்று கூடும் ஒரு ஐக்கியத்தையும் அது குறிக்கிறது. கலாத்தியா நாட்டின் பல பகுதிகளிலே இந்த சபைகள் இருந்தன. அந்தியோகியாவைச் சேர்ந்த பிசிதினியாவிலே ஒரு சபை இருந்தது. தெர்பையிலே ஒரு சபை இருந்தது. லீஸ்தீராவிலே சபை இருந்தது. இன்னும் அவர் கடந்து சென்ற பல இடங்களிலே இவ்வாறு சபை இருந்தது. அந்த எல்லா சபைகளுக்கும் சேர்த்துதான் பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த எல்லா தனிநபர்களும் சபையின் அங்கமாயிருந்தாலும் காணப்படக்கூடிய சபையிலே அவர்கள் அங்கமாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற விசுவாசிகளுக்கு முன்னதாக கர்த்தருக்கு பயந்து சாட்சி வாழ்க்கை வாழ்வதை குறித்த ஒரு பொறுப்புள்ளவர்களாய் இருப்பார்கள். மேலும் அவர்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை சபையில் உள்ள மற்றவர்களுக்கும் அவர்கள் பகிர்ந்து கொடுக்க முடியும். இன்றைக்கு குடும்ப சூழல் காரணமாக சில விசுவாசிகள் வெளிப்படையான திருச்சபையின் அங்கமாக இல்லாமல் இருக்கிறார்கள்.

இது அந்நாட்களிலே வாழ்ந்த கிறிஸ்தவரல்லாத மக்கள், அதாவது கிரேக்க மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது பயன்படுத்திய வாழ்த்தும் வார்த்தையுமாகும். சமாதானம் அல்லது ஷலோம் எனும் வார்த்தை யூத சமயத்தவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது வாழ்த்த பயன்படுத்திய வார்த்தை. பிதாவாகிய தேவன் கொடுக்கும் சமாதானத்தை அனுபவிக்கும் முன்னதாக தேவனுடைய கிருபையை ஒருவர் அனுபவித்திருக்க வேண்டும். கலாத்தியர் 4:4, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இதுவும் மற்றும் ஒரு உன்னதமான வாக்கியம் என்று சொல்லுவேன். இந்த உன்னதமான சத்தியத்தை விவரிக்க வார்த்தைகள் போதாது. என்றாலும் அதிலுள்ள குறிப்பிட்ட வார்த்தைகளை சற்றே கவனிப்போம். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுத்தார். அவருடைய இந்த தியாக பலிக்கு மேலாக நாம் எதையுமே கூட்ட முடியாது. அவர் தன்னையே கொடுத்து விட்டார். அவர் கொடுத்த இந்த பலியின் மதிப்பை கூட்டும்படியாக வேறு எதையாவது உங்களால் கொடுக்க முடியுமா? முடியாது. இது எத்தனை அற்புதமானதும் மகிமை நிறைந்ததுமாய் இருக்கிறதல்லவா? இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது அதற்கு மேல் அதை குறித்து விவரிக்க நம்மிடத்திலே வார்த்தைகள் இல்லை. அவர் தம்மைத்தாமே கொடுத்து விட்டார். நீங்கள் உங்களையே கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யார் என்பதை பூரணமாக கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். உங்களுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். உங்களுடைய தாளந்துகளை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று சொல்லும்பொழுது அதற்கு மேலே கொடுப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. எதற்காக தம்மை தாமே கொடுத்தார்? நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே கொடுத்தார் என்பதை மிக உறுதியோடும் ஆணித்தரமாகவும் பவுல் கூறுகிறார். பவுலப்போஸ்தலன் சொல்லும்பொழுது நம்முடைய பிதாவாகிய என்று குறிப்பிடுகிறார். அவர் என்னுடைய இரட்சகர். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? அவர் ஒரு மெய்ப்பெண் என்று சொல்வதற்கும் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய இரட்சகராய் இருக்கிறார். உங்களுக்கும் அவர் மெய்ப்பராகவும் உங்களுக்கும் அவர் இரட்சகராகவும் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? தொடர்ந்து அங்கே பவுல் என்ன சொல்கிறார்? எதற்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தாராம்? நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தம்மை தாமே கொடுத்தார் என்று கூறுகிறார். நன்றாக கவனிங்கள். இப்பொழுது இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்தினின்றும் தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியென்றால் நற்செய்தி இந்த உலகத்திற்கும் எத்தனை விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாயிருக்கிறது. இதன் மூலமாக நற்செய்தி தனது வல்லமையையும் தனது உண்மையான தன்மையையும் விவரிக்கிறது. சுவிசேஷம் உங்களை விடுவிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனங்களை தொடர்ந்து கேட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே எப்படி கர்த்தர் மூலமாக இந்த காலத்திலேயே விடுதலையை பெற்றிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். கிறிஸ்துவை நோக்கி திரும்பிய ஒவ்வொருவருக்கும் தேவன் விடுதலை கொடுக்கிறார். போதை மருந்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். மாம்ச இச்சையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். களவு செய்தல் மற்றும் சரீரத்தை கெடுக்கும் பலவிதமான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு ஒருவரே. இது நற்செய்தி எவ்வளவு உண்மையானது என்பதை நிரூபிக்கிறது. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். நானும் நீங்களும் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு பதிலாக நம்முடைய இடத்திலே அவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார். நமக்காக மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். எதற்காக? நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்றும் விடுதலையாக்கும்படியே அவ்வாறு அவர் செய்தார். இந்த வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தின் மதிப்பையும் மகிமையையும் வார்த்தைகளினாலே கூற முடியாது. நன்றாக கவனியுங்கள். அவர் நமக்கு கொடுக்கும் விடுதலையானது பிதாவாகிய தேவனுடைய சித்தப்படியே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் நம்மை விடுதலை செய்ய முடியும். ஆனால் அது எந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலும் அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படிதான் அந்த விடுதலை நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய சித்தம் என்ன? அவர் நம்மை இரட்சித்த பிறகு நாம் பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் இல்லையா? அவரால் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை பூரணமாக விடுவிக்க முடியும். அவர் நம்மை விடுதலை செய்ய விரும்புகிறார். அவர் நம்மை விடுதலை செய்வார். தேவனுடைய சித்தத்தின்படிதான் இந்த விடுதலையை அவர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக மட்டும் வாழ்வது தேவனுடைய சித்தமல்ல.

பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது துள்ளி கொதித்து தேவனை துதிக்க வேண்டும் போல இருக்கிறது இல்லையா? கலாத்தியர் 5:5 பாருங்கள். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுத்ததை குறித்தும், நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக இருக்கிற தேவனுடைய சித்தத்தை குறித்தும் சிந்தித்த பொழுது, கடிதம் எழுதி கொண்டிருக்கிறதை மறந்தவராக சற்று நிறுத்தி அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனை துதித்துக் கொண்டிருப்பதை விட இன்னும் அதிகமாக தேவனை நாம் துதிக்க வேண்டும். மனிதனுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக கரங்களை தட்டி மனிதனை பாராட்டுகிறோம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகளினாலேயே அவரை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கு காலையில் எழுந்தவுடன் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தினீர்களா? புதிய ஒரு நாளுக்காக அவருக்கு நன்றி சொன்னீர்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறதே அல்லது வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதற்காகவும் அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்களா? அவர் உங்களை புதிய ஒரு நாளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்பதற்காக அவரை ஸ்தோத்தரித்தீர்களா? ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது, நான் சுகத்தோடும் பலத்தோடும் இருந்த காலத்திலெல்லாம் ஒவ்வொரு நாளும் கருத்தோடு அவரை துதித்ததை விட, இப்பொழுது என்னுடைய சரீரத்திலே புற்றுநோய் வியாதி வந்த பிறகு மிக கருத்தோடு ஒவ்வொரு புதிய நாளுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த வியாதிதான் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தது என்கிறார். இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு நாள் புதிதாக விடியும் பொழுதும், வெயில் அடித்தாலும் சரி மழை பெய்தாலும் சரி, ஆண்டவரே புதிய ஒரு நாளுக்குள்ளே என்னை மீண்டுமாக கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? தேவன் அவ்வளவு அற்புதமானவர். நாம் அவரை அதிகம் அதிகமாய் துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்ததற்காக ஒவ்வொரு நாளும் நாம் அவரை துதிப்போமா? இந்த உலகத்திலேயும் நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழ தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரே, அதற்காக அவரை துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பிற்காக அவரை துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் கொடுத்திருக்கிற விடுதலைக்காகவும் அவரை நாம் துதிக்க வேண்டும்.

0: மிக உன்னதமான சத்தியங்கள் இதிலே அடங்கியிருந்தாலும் அதிகம் உணர்ச்சி வசப்படாமல் சற்று அமைதலாக தனிப்பட்ட விதத்திலே யாரையும் வாழ்த்தாமல் பொதுவான வாழ்த்துறையோடு தனது கடிதத்தை துவங்குகிறார். இப்பொழுது தொடர்ந்து நேரடியாக எதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறாரோ அந்த கருத்துக்கு வருகிறார். அவர் இந்த கடிதத்தை எழுத முக்கியமான காரணம் என்ன? சுவிசேஷத்தை பலர் அங்கே குழப்பிக் கொண்டிருந்தார்கள். நற்செய்திக்காக பவுல் தனது ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். கவனியங்கள், கலாத்தியர் 1:6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். நற்செய்தியிலே இரண்டு பகுதிகள் உண்டு. அதை இரண்டு விதமாக புரிந்து கொள்ள முடியும். நற்செய்தியை குறித்த உண்மைகள் மற்றும் அந்த உண்மைகளுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்கள். நற்செய்தியை குறித்த உண்மைகள் என்ன? ஏசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தது. கொரிந்து சபைக்கு இதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது என்ன எழுதுகிறார் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:3-4. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து. இது நற்செய்தி குறித்த சரித்திர உண்மைகள். இது மாற்றப்பட முடியாதது. இந்த சத்தியங்களை நீங்கள் பிரசங்கியாமல் நற்செய்தியை பிரசங்கித்தேன் என்று சொல்ல முடியாது. இரண்டாவதாக, இந்த உண்மைகளுக்கு கொடுக்கும் விளக்கம். இரட்சிப்பை விசுவாசத்தினாலே ஒருவர் பெற்றுக்கொள்வது, அதற்கு மேலாக வேறு எதுவும் இல்லை. பவுலப்போஸ்தலன் கலாத்தியா நாட்டு விசுவாசிகளுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புகிற காரியம் இந்த நற்செய்தி குறித்த விளக்கம்தான். யூத மார்க்கத்தை பிரசங்கிக்கிறவர்கள் பவுலப்போஸ்தலனுக்கு பின்னாலேயே கலாத்தியா நாட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் நற்செய்தியின் சரித்திர உண்மைகளை குறித்து சவால் கொடுக்கவில்லை. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஒருமுறை 500 மக்களும் பார்த்திருக்கிறார்கள். அத்தனை அதிகமான உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவர்கள் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த உண்மைகளுக்கு கொடுக்கப்படும் விளக்கங்களைத்தான் இந்த யூத சமயத்தவர்கள் புரட்டினார்கள். அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பவுலப்போஸ்தலன் இங்கே உங்கள் பகுதிக்கு வந்தாரா என்று கேட்டிருப்பார்கள். ஆம், வந்தார். சுவிசேஷத்தை எங்களுக்கு பிரசங்கித்தார். நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் எல்லாரும் மனம் திரும்பிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இரட்சகராக அறிந்திருக்கிறோம். அவருடைய சரீரமாகிய சபையின் அங்கங்களாய் இருக்கிறோம் என்று உற்சாகமாக சொல்லியிருப்பார்கள். அதற்கு அந்த யூத மார்க்கத்தார், இது மிக அற்புதமானதுதான். பவுலப்போஸ்தலன் சொன்ன எல்லா காரியங்களும் மிகவும் உண்மைதான். ஆனால் அவர் சொல்லாத சில காரியங்களைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். மோசேயின் பிரமாணங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினாரா? இந்த கேள்விக்கு அவர்கள் இல்லை என்றுதான் கூறியிருப்பார்கள். ஓ, அப்படியா? அதையும் அவர் உங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்க வேண்டும். அதே நேரத்திலே மோசேயின் பிரமாணங்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று கூறினார்கள். வேத புரட்டிலேயே முதல் முதலாவதாக வந்த வேத புரட்டு இதுதான். இன்றைக்கும் இதே வேத புரட்டு பல சமுதாயங்களிலே இருந்து வருகிறது. அதாவது, கிருபையினாலே மட்டும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை விசுவாசிப்பதோடு கூட நியாயப்பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிப்பு என்பதுதான் இந்த வேத புரட்டு. இன்றைக்கு கிறிஸ்துவின் பெயரை சொல்கிற பல கூட்டத்தினர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததை விசுவாசிப்பதோடு கூட இன்னும் சில காரியங்களையும் செய்தால்தான் ரட்சிப்பு என்று சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல, பிரியமானவர்களே. நம்முடைய ரட்சிப்பிற்கு கிறிஸ்துவின் மரணத்திற்கு மேலாக வேறு எதையுமே கூட்ட முடியாது. அப்போ சில நடவடிக்கையில் புத்தகம் 16:31 பிலிப்பி பட்டணத்து சிறை அதிகாரிகளுக்கு பவுல் சொல்லும் பொழுது, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று மட்டும்தான் கூறினார். அதே போல செனகிரிப் சங்கத்தின் முன்னாலே பேதுரு பேசும் பொழுதும் இவ்வாறுதான் கூறினார். அப்போ சிலர் 4:12, அவராலேயே என்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கிருபையினாலே கிடைக்கும் ரட்சிப்பை குறித்துத்தான் பிரசங்கிக்கும்படியாக கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். தங்கள் ரட்சிப்பிற்காக தாங்களாகவே எதையும் எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாது. ஆனால் கலாத்திய நாட்டிலே உள்ள மக்கள் இந்த சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறவர்களுடைய வார்த்தைகளை நம்ப துவங்கிவிட்டார்கள். கலாத்தியர் 7:7, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருந்தார்களே அல்லாமல் வேறல்ல. சுவிசேஷத்தை புரட்டுதல் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே மிக கடுமையான ஒரு வார்த்தை. கலாத்தியர் 7:8, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இந்த வாக்கியமும் மிக கடுமையான வாக்கியம்தான். தவறான சுவிசேஷத்தை எந்த ஒரு தூதன் பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன் என்கிறார். இப்பொழுது ஒரு தேவதூதன் என் முன்னாலே தோண்டி, ரட்சிப்பை குறித்து இதுவரைக்கும் நீ விசுவாசித்திருந்த காரியங்கள் எல்லாம் சரிதான், ஆனால் நீ ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் இந்த காரியங்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்வான் என்றால் அப்பாலை போ சாத்தானே என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்றும் எந்த செய்தியாளராவது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு உங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு சில காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் என்றால் அவர்களை நீங்கள் நம்பாதிருங்கள். ஏனென்றால் பிசாசானவனும் ஒளியின் தூதனைப் போல வந்து ஊழியக்காரரை போல வந்து உங்களை ஏமாற்ற முடியும். 2 கொரிந்தியர் 11:14-15 இதை குறித்து தான் பவுலப்போஸ்தலனும் எச்சரிக்கிறார். இன்று கேட்ட சத்தியத்திலே குறிப்பாக நாம் மனதிலே வைக்க வேண்டிய ஒரு சந்தோஷமான செய்தி, இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே நமக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறபடினாலே நம்மை இந்த உலகத்திலே அடிமைப்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களிலிருந்தும் தேவன் நம்மை விடுதலை செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். அந்த விடுதலையை விரும்புகிறவர்களுக்கு அவர் இன்றைக்கும் அதை கொடுக்கிறவராயிருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை தவிர ரட்சிப்பிற்காக இன்னும் சில காரியங்களையும் செய்தால்தான் ரட்சிப்பு என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அது வேத புரட்டு என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமா. நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்தியா நாட்டில் ஏற்பட்ட வேத புரட்டை, சுவிசேஷத்தை புரட்டுவதற்காக சொல்லப்பட்ட சத்தியங்களைப் போல இன்றும் குழப்பங்களை உண்டாக்குகிற செய்தியாளர்களை உம்முடைய கரத்திலேயே கொடுக்கிறோம். விசுவாசிகள், குறிப்பாக இளம் விசுவாசிகள் வழிவிலகி போய்விடாதபடி நீரே இலவசமாய் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை விசுவாசத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் பெற்று அனுபவிக்க கிருபை செய்யும். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வேத புத்தகத்தில் அப்போஸ்தலன் என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் வேத புத்தகத்தில் அப்போஸ்தலன் என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 2 வகையாக, ஆப்ஷன் பி 5 வகையாக, ஆப்ஷன் சி 7 வகையாக.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நாம் மனிதனுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக கரங்களை தட்டி மனிதனை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துகிறோமா? இன்று காலையில் எழுந்தவுடன் தேவனை மகிமைப்படுத்தினீர்களா? புதிய ஒரு நாளுக்காக அவருக்கு நன்றி சொன்னீர்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த பாவ மன்னிப்பிற்காக அவரை துதித்தீர்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:14-15.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: With joyful lips I'll praise you. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை துதிப்பேன். இதுவே

குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தவரே, ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்புகின்ற தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எந்த விதமான சுகவீனத்திலே பலவீனத்திலே இருந்தால் அவர்களுக்கு சுகத்தை தருவீராக, அவர்களை சுகப்படுத்துவீராக.

அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அற்புதங்களை செய்கின்றவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே,

செங்கடலை பிளந்தவரே, உம்முடைய ஜனங்களை நடத்தி சென்றவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு நன்றி ஆண்டவரே.

தூதர்கள் உண்ணும் உணவாலே எங்களை போஷித்தவரே, உம்மை போல யார் இருக்கிறார்கள் எங்களை நேசித்திட? உம்மை போல யார் இருக்கிறார்கள்?

பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட உமது ஆவியின் அருள் காண வருகின்ற காலங்கள் உமதாகும்.

ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு தந்தீர், உம்முடைய நாமம் தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக.

ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கினை ஏதும் இல்லை. There is none like your love on our life, O God. Hallelujah.

ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்திலே பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய சுகத்தை ஆசீர்வதிப்பாராக.

0: ஆண்டவர் கிருபையாக அவருடைய சமூகத்தில் கூடி வருகிற பொழுதெல்லாம் ஆச்சரியமான விதத்தில் நம்மோடு இடைபடுகிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்,
1: ஆமென்.
0: புதிய வருட ஆராதனையில் ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியம், உங்களுக்கு நான் ஒரு புதிய வருஷத்தை நான் தரல, ஒரு புதிய சீசன்.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: புதிய
1: சீசன்,
0: சீசனை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பத்தை குறித்து ஆண்டவர் நம்ம இடத்துல பேசினார். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதோடு தொடர்ந்து அதையே கடந்த ரெண்டு நாட்களை ஆண்டவர் திரும்பவும் வலியுறுத்தி அது தொடர் செய்தியாக வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசின காரியத்தினுடைய தொடர்ச்சியை உங்களோட பகிர்ந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: விசுவாசிக்கிறீங்களா நீங்க எல்லாரும்?
1: ஆமென்.
0: புது சீசன்ல இருக்கிறோம்னு விசுவாசிக்கிறீங்களா நீங்க?
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எல்லாரும் எழுந்து நின்று Jesus.

பிரசங்கி 3:1 பிரசங்கி 3:1 பிரசங்கி 3:11 வாசிக்கலாம். 2 வசனங்களை. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய சீசனுக்காக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் களை கட்ட தொடங்கி இருக்கிற இந்த புதிய சீசனுக்காக நாங்கள் மனதார உம்மை துதிக்கிறோம். இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டு உம்முடனான பயணத்தில் நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோங்கிறத நாங்கள் நன்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவான வெளிப்பாடுகளை இந்த நாள் எங்களுக்கு அருளி செய்து, தொடர் வெளிப்பாடுகளை எங்களுக்கு அருளி செய்து, எங்களை செம்மையான பாதையில், உமக்கு பிரியமான பாதையில் நடத்துகிற தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் அனைவரையும் உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் இடைபடுங்க, எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனே, உங்களுடைய சத்துவத்தில் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம அந்த கொள்ளலாம்.

0: ஆண்டவரிடத்துல நம்ம யாரும் வரல, அவர் தான் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்தார்.
1: ஆமென்.
0: நாம் அவரை தெரிந்து கொள்ளல, அவர் தான் நம்மை
1: தெரிந்து கொண்டார்.
0: தெரிந்து கொண்டார். சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம், இப்பொழுதோ மெய்ப்பரும் கண்காணியமானவரிடத்திற்கு திரும்பினோம், இல்ல திருப்பப்பட்டிருக்கிறோம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதான பேதர் சொல்றாரு.
1: எஸ்.
0: வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரட்சிப்பின் பாதைக்கு கொஞ்சம் ஹவுலிங்கா இருக்கு. ரட்சிப்பின் பாதைக்கு நம்ம யாரும் தானா என்ன செய்ய முடியாது,
1: வர முடியாது,
0: வர முடியாது. கர்த்தரே நம்மளை சந்திச்சு நம்மளை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த அந்த பாதைக்கு நேராக நம்மளால நடக்கவே முடியும். ஸோ விசுவாசத்தை ஆண்டவர் தான் துவக்குகிறவர். பயணம் நானா ஆரம்பிச்ச பயணம் இல்லை. இந்த ரட்சிப்பு என்பது என் ஆண்டவர் எனக்கு தந்த ஆரம்பம்.
1: எஸ்.
0: எனக்கு அது ஆரம்பிச்சது 30 வயசுல.
1: எஸ்.
0: யூதாக்கு எத்தனை வயசுல ஆரம்பிச்சிச்சு?
1: 11 வயசுல. 11 வயசுல. நான் திருப்பப்பட்டது 18 வயசுல.
0: 18 வயசுல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசுல.
1: எஸ்.
0: இங்க இருக்கிற அநேகருக்கு 2001ல்.
1: எஸ்.
0: நான் எப்போ ஊருக்கு வந்தனோ அப்போதான் உங்களுக்கு அந்த ஆரம்பத்தை நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்தீங்க.
1: எஸ்.
0: ஆண்டவருடைய நடத்துதல நல்ல நல்ல நல்ல விளங்குங்க. இது வந்து குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி பாயிருதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜோசியம், ஜாதகம், நாள், நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் என்ன செய்ய போகுதுன்னா
1: வரக்க போகுது
0: அப்படி இப்படின்னு சொல்லி பொய்யும் புரட்டும் அள்ளி விட்டு.
1: எஸ்.
0: உள்ளங்கையில எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி ஜோசியக்காரனை ஜாதகத்தை நாடி போய்
1: கிளிய நாடி போய்
0: வஞ்சிக்கப்படுகிறவர்கள் அநேகர். ஆனா இந்த காலகட்டத்தில் தேவன் நமக்கு தந்த ஆரம்பத்தை நாம புரிஞ்சுக்கிட்டு அவரோட நாம பயணிக்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் நமக்கு தருகிற தெளிவு, நான் இந்த பயணத்தில் எங்க இருக்கிறேன், எனக்கு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் தெள்ள தெளிவா நான் வந்து புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதுக்கு இந்த டீச்சிங் உங்களுக்கு உதவியா இருக்கும்.
1: எஸ்.
0: எனக்கு ஒரு நல்ல காரியம் என்ன செய்யாதா,
1: நடக்காதா,
0: நீ எத்தனை நாளைக்கு தானே என்ன செய்யறது, காத்திருக்கிறது அப்படிங்கிற அங்கலாய்ப்போட தவிப்போட புலம்பலோட ஒருவேளை கலக்கத்தோட நீங்க இந்த புதிய வருஷத்துல நீங்க நீங்க பிரவேசிச்சிருப்பீங்கன்னா தேவனுடைய காலங்களை நேரங்களை நாம புரிந்து கொள்றப்போ மனது பதட்டம் அடைறதே இல்லை.
1: எஸ்.
0: பதறதே இல்லை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எதையும் யோசிக்காம ஆண்டவரை 100%க்கு 100% விசுவாசிச்சு அந்த இருதயம் கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்க ஆரம்பிச்சிடும்.
1: எஸ்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்ப தேவன் ஒரு ஆரம்பத்தை எனக்கு 30 வயசுல அந்த ஆரம்பத்தை தந்தார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தராம 30வது வயசுல எனக்கு எதை மட்டும்தான் தந்தாரு,
1: ஆரம்பத்தை மட்டுமே.
0: ஆக்சுவலா நான் சர்ச்சுக்கு போனதை எதுக்குதான் போனேன்னா ஆண்டவரே கடன் பிரச்சனை கண்ணாப்பண்ணான் இருக்கு, எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க, எப்படியாவது என்னைய
1: அப்பாத்தி விட்டுருங்க,
0: கரை சேர்றதுக்கு உதவி செய்யுங்க, இல்லைன்னா மூழ்கி போயிருவேன் போல இருக்கு, செத்து போயிருவேன் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு தவியா தவிச்சப்ப ஆண்டவர் கடன் பிரச்சனைக்கு வழி சொல்லாம இங்க வாப்பா உன்னை நான் ஊழியக்காரன் என்ன செஞ்சிருக்கிறேன்,
1: அழைச்சிருக்கிறேன்
0: அப்படின்னு சொல்லி தேவன் எதை கொடுத்தார்னா
1: ஆரம்பத்தை,
0: என்னாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு துவக்கத்தை தந்தார்.
1: எஸ்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இதான் ஆண்டவர் புது வருஷத்துல சொன்னார், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் தருவேன்னா அதுக்குள்ள ஆரம்பம் இல்லை, ஆனா உனக்கு நான் ஒரு ஆரம்பத்தை தந்திருக்கும் பட்சத்துல அந்த ஆரம்பத்துக்குள்ள ஆசீர்வாதங்களுக்கு பஞ்சமே இல்லை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: வெறுமனே ஆரம்பம் இல்லாம ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தா நாம இந்நேரம் எங்கேயாவது சுத்தி நினைச்சிருப்போம்,
1: தெரிஞ்சிருப்போம்.
0: ஆனா தேவன் நம்மளை அழைத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, அழைத்து ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார்.
1: அழைத்து ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார்.
0: நமக்கு அழைப்பையும் ஆசீர்வாதத்தையும் புரிஞ்சுக்கிற முடியுது, ஆனா அழைப்பையும் ஆரம்பத்தையும் புரிஞ்சுக்கிறோம்னா தான் விக்குது நமக்கு.
1: புட்டு சாப்பிடுற மாதிரி விக்குது.
0: வெறுமன ஆசீர்வாதம் சீட்லெஸ் ஃப்ரூட் மாதிரி, அது தின்னு போட்டோம்னா ஒண்ணு மிஞ்சாது. உள்ள ஒண்ணு என்னன்னா
1: மிஞ்சாது,
0: மிஞ்சாது. ஆனா உள்ள தேவன் ஏன் ஒரு விதையை வச்சிருக்கிறார்னா, அந்த விதைக்குள்ள இருக்கிற எத்தனை பழம் இருக்குன்னு கர்த்தர் தான் அறிவாராம்.
1: ஆமென்.
0: ஆண்டவர் நமக்கு அருள் செய்கிற ஆரம்பம் ஒரு சீடு மாதிரி, அந்த சீடுக்குள்ள எவ்வளவு பிளஸிங்ஸ் இருக்குன்றத நீங்களும் நானும் அறியவே முடியாது.
1: ஆமென்.
0: அதனால ஆண்டவரே, நான் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டு வரல, நீங்க எனக்கு என்னத்தை தந்திருக்கிறீங்க, ஆரம்பத்தை தந்திருக்கிறீங்க. இந்த ஆரம்பத்துக்குள்ள ஏராளமான ஆசீர்வாதங்களை நீங்க வச்சிருக்கிறதற்காக உமக்கு
1: ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: நான் பாஸ்டர், அழைப்புன்றீங்க, ஆரம்பம்ன்றீங்க, ஆசீர்வாதம்ன்றீங்க, ஒன்னையுமே கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாரு. ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதெல்லாம் கரெக்ட் தான். அழைச்சிருக்கிறாரு, அதெல்லாம் என்னன்னா
1: கரெக்ட் தான்.
0: நீங்க சொல்ற மாதிரி எந்த ஆசீர்வாதத்தை கண்ணுல என்னன்னா
1: காட்டலையே,
0: கண்ணாமூச்சியில காட்டுறாரு. எனக்கு கண்ணுல காட்டாம
1: அண்ணாமூச்சி,
0: அண்ணாமூச்சியில காட்டுறாரு. இதான் ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க, ஆரம்பத்தை கொடுத்துட்டார்னா அந்த ஆரம்பத்துக்குள்ள ஆண்டவர் என் தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு மட்டுமான ஆசீர்வாதம் இல்லை, உங்க பரம்பரை, உங்க செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன், அதற்கான எல்லா பிளஸ்ஸிங்ஸையும் உங்களுக்கு தந்த ஆரம்பத்தில் கத்தர் வச்சிருக்கிறார்.
1: எஸ்,
0: அதான் கடந்த வருஷங்களை நம்ம தியானிச்சோம். உங்க தகப்பனார் காலத்துல கத்தர் பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சாரு.
1: ஆமென்.
0: உங்க மகனை பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சாரு.
1: எஸ்,
0: உங்களோட தான் எல்லாம் முடியுது, உங்கள இருந்தா எல்லாம் ஆரம்பிக்கும்.
1: ஆமென்.
0: கடந்த பரம்பரை எல்லாம் உங்களோட முடியுது, அதுக்கு பிறகு எல்லாமே உங்கள்ல இருந்தா என்ன செய்யுதுனா
1: ஆரம்பிக்குது.
0: ஜங்ஷன் சொன்னார் ஆண்டவர்.
1: எஸ், ஜங்ஷன்.
0: இந்த ஆரம்பத்துக்குள்ள என் பரம்பரைகளுக்கான பிளஸிங்ஸ் உள்ள இருக்கு.
1: எஸ்,
0: வெகு தூரமா இருக்கிற காலத்து செய்தியோட தான் உங்களை கையிலேயே பிடிச்சாரு.
1: ஆமென்.
0: சும்மா எல்லாம் முடியல.
1: எஸ்,
0: உங்க வீட்டையும் என் வீட்டையும் குறிச்ச வெகு தூரமா இருக்கிற காலத்து
1: செய்தி,
0: செய்தியோட தான் ஆண்டவர் நம்மள கையில என்ன செஞ்சாரு,
1: பிடிச்சாரு. எஸ்,
0: ஆரம்பத்தை கத்தர் தந்திருக்கிறது நிஜம், அதுல சந்தேகமே இல்லைல்ல.
1: இல்லவேன்னா
0: அந்த ஆரம்பத்துக்குள்ள ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதும் நிஜம்,
1: நிஜம், நிஜம்.
0: ஆசீர்வாதம் எப்ப ரிலீஸ் ஆகும்னா, நம்ம நினைக்கிற நேரத்துல,
1: அவர்
0: கர்த்தர் முன்குறிச்சிருக்கிற டயத்துல, அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் எல்லாமே பட்டு பட்டுன்னு சட்டு புட்டுன்னு
1: எஸ்
0: அப்படி முண்டிக்கிட்டு வரும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ஆமென்,
1: ஆமென், ஆமென்.
0: தேவன் நமக்கு ஒரு ஆரம்பத்தை தந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார், அழைப்பை தந்து ஆரம்பத்தையும் தந்திருக்கிறார்.
1: எஸ்,
0: என் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் நானும் சரி என் பரம்பரையும் சரி கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம்
1: எனக்கு இல்ல,
0: எனக்கு இல்ல,
1: எனக்கு இல்ல.
0: தேவன் தந்த அழைப்பையும் அவர் உங்களுக்கு தந்த ஆரம்பத்தை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இந்த பரிசுத்த திமிர் இருக்கும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: ஐயோ நான் என்ன செய்வேன், நான் ஏது செய்வேன், என் புள்ளூட்டியெல்லாம் என்ன செய்யணும் என்ன செய்யலையே
1: தெரியலையே.
0: இந்த அழைப்பையும் தேவன் தந்த ஆரம்பத்தையும் நல்லா விசுவாசிக்கிறவனுக்கு இந்த பயம் என்ன செய்யாது,
1: வரவே வர.
0: அவனுக்கு தெரியும் தேவன் ஆரம்பத்தை தந்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு.
1: ஆமென்.
0: இந்த ஆரம்பத்துக்குள்ள தேவன் என் பரம்பரைக்கு தேவைப்படுகிற ஆசீர்வாதங்களை உள்ள வச்சுதான் இந்த ரேஸ ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார்.

0: பாத்திரம்
1: கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரான்ற சந்தேகம் என்னைக்காவது வந்திருக்கா?
0: வந்ததே இல்லை.
1: எனக்கு நம்ம டவுட்டா இருக்கு, என்னை அழைச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி வரல. கர்த்தர் தான் என்ன எனக்கு ஒரு ஆரம்பத்தை தந்திருக்கிறாருங்கிற டவுட் வந்துச்சா இருக்காது? வரல. இந்த ரெண்டு டவுட் வரலன்னா எனக்கு ஆசீர்வாதத்தை தருவாருங்கிற டவுட் என்ன செய்யக்கூடாது?
0: வரவே கூடாது.
1: ஹல்லேலூயா. சங்கீதம் 139:16 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும்
0: அவைகள் ஏற்படும் நாட்களும்
1: உமது புஸ்தகத்தில்
0: எழுதியிருந்தது.
1: ஆங்கிலத்தில் அருமையா இருக்கு, ஆல் தி ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப் வேர் ரிட்டன் இன் யோர் புக் புக் எவ்ரி டே ஆஃப் மை லைஃப் வாஸ் ரெக்கார்டட் இன் யோர் புக். அல்லேலூயா.
0: நான்
1: பிறக்கிறதுக்கு முன்னாடியே all the stages, all the seasons of my life were written in your book. உம்முடைய புத்தகத்துல என் வாழ்க்கையில எந்த சீசன்ல என்ன நடக்கணும், எந்த வயசுல என்ன நடக்கணும், எந்த காலத்துல எது நடக்கணும், இது எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சுட்டு தான் என்னை ரிலீஸே பண்ணியிருக்கிறார்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ரிலீஸ் ஆன பின்னாடி எழுதல, எழுதின பிறகுதான் ரிலீஸ் ஆனார்.
0: ஆமென்.
1: அவன் பிறந்த பிறகுதான் ஜாதகம் எழுதுவான், ஆனா ஆண்டவர் எழுதின பிறகு பிறந்தவன் தான் நீங்களும் நானும்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: உண்மைதானே?
0: உண்மையே.
1: நான்லாம் பிறந்த 40 குழந்தையில ஜாதகம் எழுதியிருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதினதான் வாழ்க்கையில நிஜமானது.
0: ஆமேன். ஹல்லேலூயா.
1: பிறந்த பின்னாடி எழுதினதை நம்பாதீங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடி வேதத்துல எழுதி வச்சதான் உங்க வாழ்க்கையில
0: நஜம் நஜம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: இந்த வயசுல ரட்சிப்பு, எந்த வயசுல வாழ்க்கையில் இந்த மேன்மைகள், எந்த காலத்துல என்னென்ன நடக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் ஆண்டவர் அவருடைய கால அட்டவணையில எழுதி வச்சிட்டார். இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன் இன் ஹிஸ் புக். அதனால எந்த பிளஸிங்ஸ குறிச்சு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னன்னா இல்ல. ஆனா நான் செய்ய வேண்டியது என்னன்னா, தேவன் ஒரு அழைப்பையும் ஒரு ஆரம்பத்தையும் தந்திருக்கிறார் பாருங்க, அந்த பயணத்துல அவரோட நடக்கணும்.
0: எஸ்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அவரோட சேர்ந்து என்ன செய்யணும்?
0: நடக்கணும்.
1: நடக்கணும். இதுதான் அழைப்பின் பாதை.
0: பாதை.
1: தேவன் தந்த ஆரம்பத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவரோட நடக்கும் பொழுது எந்த காலத்துல என்ன ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில பூக்கணுமோ அந்த காலத்துல அந்த ஆசீர்வாதம் கட்டாயம் என்ன செய்யும்னா
0: பூக்கும். பூக்கும்.
1: இதுதான் கிறிஸ்டியானிட்டி.
0: எஸ்.
1: இந்த டீச்சிங்குள்ள வர்றவங்களுக்கு பதட்டம் இல்லை, பயம் இல்லை, கலக்கம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் எதுலையும் குறைவுபடுறது என்னன்னா
0: இல்ல
1: இல்ல
0: இல்ல.
1: அல்லேலூயா. முட்செடியில 80 வயசுல மோசேக்கு தரிசனம் பண்ணார் ஆண்டவர். பற்றி அறிகிற
0: முட்செடி
1: 80 வயசுல தேவன் ஒரு அழைப்பையும் ஒரு ஆரம்பத்தையும் யார் கொடுக்கிறாரு?
0: மோசேக்கு.
1: மோசே கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கல. அவன் பார்க்காத ஆசீர்வாதம் இல்ல,
0: எகிப்தில் இல்லாத ஆசீர்வாதம்.
1: 40 வயசுல அவன் பார்க்காத ஆசீர்வாதம் என்னன்னா
0: இல்ல.
1: எகிப்தினுடைய உச்சத்தில் இருந்த மனுஷன், எகிப்தினுடைய உச்சிதங்களால போஷிக்கப்பட்ட மனுஷன், வல்லரசனுடைய இளவரசன்,
0: அடுத்த தளபதி,
1: அவன் அனுபவிக்காத ஆசீர்வாதம் இல்ல. அதனால அவன் பார்க்காத ஆசீர்வாதம் இல்ல.
0: ஹல்லேலூயா.
1: அதனால ஆண்டவர் அங்க வந்து மோசே அறியாததும் மோசே கெட்டாததுமான ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும்படி அவருடைய 80 வயதுல முச்சடியில பற்றி எரிகிற அக்னியில தரிசனமான.
0: ஆமென்.
1: அந்த ஆரம்பத்துக்குள்ளதான் எவ்வளவு ஆசீர்வாதங்க. 80 வயசுல மோசேக்கு தந்த ஒரு ஆரம்பத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருந்த ஆசீர்வாதம், குறுக்கு வந்த செங்கடல் ரெண்டா பிரியுது.
0: எஸ்.
1: பகல்ல வழிகாட்டுறதுக்கு மேகஸ்தம்பம், இரவுல வழிகாட்ட
0: அக்கினிஸ்தம்பம்,
1: டெய்லி மண்ணா காடைகள் தேவைன்னா குவியுது, அசந்த மாற மதுரமாகுது, ஒருத்தன் காலில் போட்ட செருப்பு கூட தேயல, ஒருத்தருடைய வஸ்திரம் கூட என்ன செய்யல,
0: பழசா போல
1: பழசாகல.
0: அல்லேலூயா.
1: அவ்வளவு பேருடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஆசீர்வாதங்களை தேவன் 80வது வயசுல மோசேக்கு தந்த ஆரம்பத்துக்குள்ள வச்சிரு.
0: ஆமென்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அதனால தேவன் பிகினிங்கை தந்திருக்கிறாருன்னா பிகினிங்குள்ளதான் பிளஸ்ஸிங்கும் இருக்கு.
0: பிளஸ்ஸிங்கும் இருக்கு.
1: பிகினிங் உண்டுன்னா பிளஸ்ஸிங்கை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே என்னன்னா
0: இல்லை. இல்லை,
1: அழைச்சவரோட சேர்ந்து நடக்க வேண்டியது மட்டும்தான் நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம்.
0: ஆமென்.
1: நடந்துகிட்டே இருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க.
0: ஆமென்.
1: அவர் நடத்தாரு,
0: நடந்துகிட்டே இருங்க.
1: அவரோட சேர்ந்து நானும் நடந்துகிட்டே இருக்கிறேன். சில வருஷம் கழிச்சு பார்த்தா என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு.
0: ஆமென். என்னென்னவோ நடந்துருச்சு.
1: கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க, வந்த மாதிரியே இருக்கிறோம்
0: இல்லையே.
1: என்ன கிங்கு சொன்னான், என்ன அந்த சர்ச்சுக்கு போறேன் போறேன் பணக்காரன் ஆயிடறான்னு
0: சொல்லிட்டு. அந்த சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் வீடு இல்லாம இருந்தாங்க, கார் இல்லாம இருந்தாங்க. இந்த சர்ச்சுக்கு போனவங்க எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டாங்களா? கிங்கு உங்க சபைக்கு வந்துடுறப்பா. நாங்களும்
1: ஒரே இருக்கிறீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட என்ன செய்யப்படும்?
0: கொடுக்கப்படும்.
1: கொடுக்கப்படும். தேவன் கொடுத்த ஆரம்பம்.
0: ஆமென்.
1: ஆரம்பிச்சு வச்சாரு, அவரோட சேர்ந்து நடக்கிறேன். நடக்கிறப்ப நிறைய நிறைய நன்மைகள் நடக்குது, நிறைய அற்புதங்கள் நடக்குது, நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறேன்.
0: எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
1: எனக்கு அழைப்பை தந்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கல. 30வது வயசுல ஆண்டவர் அழைச்சாருன்னு நம்பாட்டில் எங்க போயிட்டேன், பைபிளை ஒத்திக்கிட்டு
0: பைபிள் ஸ்கூல்
1: போயிட்டேன். மனைவி கூட்டிட்டு நல்ல ஞாபகம் இருக்கு, கரையாஞ்சாவடியில் கண்டோன்மெண்ட்டுங்கிற ஒரு இடத்துல குடியிருந்தப்ப ரோட்டில் நடந்து வர்றப்ப செயின்ட் பால் செமினரிக்கு பின்னாடி பேக் சைடு வாலில் காலையில் 6:30 பைபிள் ஸ்கூலுக்கு ஒரு பைய பைபிளை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு பையோடு நடந்து வர்றேன் பஸ் பிடிக்க 6:30. ரோட்டில் தான் இந்த இன்னைக்கு உங்களுக்கு நான் போதிக்கிற இந்த போதக அபிஷேகத்தை கத்துற அங்கே தான் ஆரம்பிச்சு வச்சார்.
0: அல்லேலூயா. அல்லேலூயா.
1: கையில ஒண்ணும் இல்ல, ஆனா ஆண்டவர் கை மேல இருந்துச்சு.
0: ஆமென்.
1: அந்த கை அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என்ன செய்தனா நடத்துகிறேன்.
0: நடத்தது
1: எனக்கு தெரிஞ்சு
0: 99
1: அங்கிட்டு 2 இந்த பக்கம் 4 கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடந்து நான் சொல்றேன். கையில ஒண்ணும் இல்லை, ஆனா எங்களால சொல்ல முடியும் ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருந்தது.
0: எஸ். அல்லேலூயா.
1: தங்கச்சி மடத்துக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்புறாருப்பா அப்படின்னு 30வது வயசுல போய் நான் சொன்னப்போ கையில 1000 ரூபா கொடுத்து என்னை ஏஞ்சல் அனுப்பி வச்சாங்க. 2 மாதமோ 3 மாதமோ தான் அந்த 1000 ரூபா சப்போர்ட் ஆண்டவர் வாங்க வச்சார். இங்க வந்த உடனே 15 நாள் ஆண்டவர் என்னை போசிக்க ஆரம்பிச்சிட்டார். முத முதல்ல எடிசன் 1000 ரூபா கொடுத்து காணிக்க கொடுத்தனா இங்கே ஒரு ஆரம்பத்தை கற்று தந்த.
0: எஸ்.
1: எனக்கு நல்லா தெரியும் இந்த தீவில் நாங்கள் செய்கிற ஊழியம் தேவன் எங்களுக்கு தந்த ஆரம்பம்.
0: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
1: தெளிவா தெளிவா எந்த சந்தேகமும் வந்ததே இல்லை.
0: அல்லேலூயா.
1: எவ்வளோ காசில் ஆரம்பித்த ஊழியம் அது?
0: 1000 ரூபாயில்
1: ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு அதுக்கு அதிகமாக நான் அப்பாட்ட வந்து ஆண்டவர் என்னை வாங்க என்னன்னா
0: விடலை.
1: எல்லாம் எங்கிருந்து வருதுன்னா செய்தி ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கங்க. அழைத்தார், ஒரு ஆரம்பத்தை தந்தார், அந்த ஆரம்பத்துக்குள்ளதான் அநேக ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறார். விதைக்குள்ள எக்கச்சக்கமான பழங்கள் இருக்கிறது போல தேவன் நமக்கு தருகிற ஆரம்பத்துக்குள்ளதான் நம்ம அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. நம்பர் 3. நம்பர் 4. இந்த ஆசீர்வாதங்கள் எப்ப ரிலீஸ் ஆகும்னா தேவன் ஒரு காலத்தை நேரத்தை செட் பண்ணிருக்கிறார். அந்த கால நேரம் நம்மளுடைய லைஃப்ல அப்பப்ப வந்துகிட்டே இருக்கும். அந்தந்த டைத்துல அந்தந்த பிளஸ்ஸிங் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும்.
0: எஸ். அல்லேலூயா.
1: இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இதை தயவு செஞ்சு நினைச்சுக்கங்க,
0: புரிஞ்சுக்கோங்க.
1: பிரசங்கி 3:1 என்ன வாசிச்சோம்? அவர் ஒவ்வொன்றிற்கும்
0: ஒவ்வொரு காலம் உண்டு.
1: ஒவ்வொரு காலம் உண்டு.
0: வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும்
1: வானத்தின் கீழ் இருக்கிற
0: ஒவ்வொரு
1: காரியத்துக்கும் a time for every activity under heaven. Hallelujah.
2: Hallelujah.
1: And a time for every matter or purpose under heaven. Hallelujah.
2: Hallelujah.
1: Season la dhaan kaariyam nadakkudhu. Season la தேவன் வச்சிருக்கிற நேரத்துல தான் அவருடைய நோக்கங்கள் என்ன செய்யுதுன்னா நிறைவேறுது. அதனால அதுக்கு பேரே கால நேரம்னு சொல்றோம்.

0: குறித்த நேரமும் வந்தது.
1: அப்ப ரெண்டு டைம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைம் இருக்கு. இந்த டீச்சிங் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்னு கைரோஸ், கைரோஸ்ங்கிற டைம் வேற, குரோனோஸ்ங்கிற டைம் என்னன்னா
0: வேற
1: வேற. இந்த ரெண்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா எக்கச்சக்கமான குழப்பங்களுக்கு என்ன கிடைச்சிரும்,
0: தீர்வு
1: தீர்வு கிடைச்சிரும். இந்த பூமியில நாம செயல்படுறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நேரம்
0: தான். நீங்களும் நானும் கட்டிக்கிட்டு இருக்கிற வாட்ச் டைம்,
1: வாட்ச். காலையில சூரியன் உதயமாகுது, அஸ்தமனம் ஆகுது, ராக்காலம் வருது, விடிய காலம் வருது. ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், இது எல்லாமே நாம இந்த பூமியில செயல்படுவதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கால நேரம், இதெல்லாம் என்னது?
0: க்ரோனோஸ்.
1: நாம செயல்படுவதற்கான நேரத்தை நமக்கு தந்த ஆண்டவர், ஒருத்தருக்கு 70 வருஷம், ஒருத்தருக்கு 60 வருஷம், ஒருத்தருக்கு 80 வருஷம், ஒருத்தருக்கு 85 வருஷம் சொல்லி, நாம செயல்படுவதற்கான ஆயுசு நாட்களை நமக்கு தந்த அதே தேவன் தான். நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்படுவதற்கான நேரத்தையும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குறிச்சு வச்சிருக்கிறார்.
0: ஆமென்.
1: ஒன்னு நான் செயல்படுவதற்கான நேரம் க்ரோனோஸ், இன்னொன்னு என் வாழ்க்கையில என் ஆண்டவர் செயல்படுகிற நேரங்கள் இருக்கு பாருங்க, அது பேர் என்னது?
0: கைரோஸ்.
1: கைரோஸ்,
0: கைரோஸ்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: கைரோஸ் இஸ் எ கிரீக் வேர்ட், அது ஒரு கிரேக்க பதம். அது என்ன சொல்றதுன்னா காட்ஸ் டைம், தேவனுடைய நேரம். தேவன் இருக்கிறாருன்னா தேவனுடைய நேரமும் இருக்கு.
0: எஸ்,
1: அவர் அந்த நேரத்துல தான் வருவார். ஒரு நொடி முன்னாடி வரமாட்டாரு, ஒரு நொடி
0: பிந்தியும் வரமாட்டார்.
1: லேட்டா வர்றதே இல்ல ஆண்டவர்.
0: எஸ்,
1: சரியான டைத்துக்கு வருவார்.
0: ஆன் டைம்,
1: உங்க வாட்ச்ல இருக்கிற டைத்துல இல்ல, அவர் குறிச்சிருக்கிற டைத்துல.
0: ஆமென்.
1: கரெக்ட்டா உள்ள வருவார். எந்த நிலைமையில இருந்தாலும் வந்து கொத்த தூக்கி தோல்ல போட்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர்.
0: எஸ்,
1: நான் ரட்சிக்கப்பட்டது கூட என் வாழ்க்கையில கடந்து வந்த தேவனுடைய நேரம் வந்ததுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்.
0: எஸ்.
1: நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கா?
0: இருக்கு.
1: சோ ஜூடாக்கான கைரோஸ் டைம் என்ன?
0: 11.
1: எனக்கான கைரோஸ் டைம் என்ன? 30. உங்களுக்கான கைரோஸ் டைம் என்ன?
0: ஒவ்வொருவருடைய வயசு.
1: அந்த நேரம் வந்துருச்சு. எத்தனை பேர் முட்டி முட்டி அழுதுருப்பாங்க, கண்ணீர் அடிச்சிருப்பாங்க, எத்தனை உபவாசம் போட்டிருப்பாங்க, அடங்காத போய் இந்த சேட்டை பண்றானே, இவனை எல்லாம் கட்டிக்கிட்டு நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு புலம்பி விரக்தி அடைஞ்ச நேரத்துல திடீர்னு ரட்சிப்பு வந்துச்சு.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: எனக்கான என் வாழ்க்கையில தேவன் செயல்படுவதற்கான
0: அவருடைய கைரோஸ்,
1: அவருடைய நேரம். சோ கைரோஸ்னா காட்ஸ் டைம், தேவனுடைய நேரம். இன்னும் சொல்ல போனா காட்ஸ் அப்பாயிண்டட் டைம்.
0: எஸ்,
1: தேவன் குறிச்சிருக்கிற காலம். ஜாதகத்துல எழுதின காலம் இல்ல, 25 வயசுல இப்படி இருப்பான், 18 வயசுல இப்படி தரதலையா போவான், அப்புறம் 25 வயசுல இப்படி ஒரு பிசினஸ் மேக்னட் என்ன செய்வான்,
0: ஆவாம்,
1: இதெல்லாம் ஜோசியக்காரன் எழுதினது. ஆனா என் வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய நேரத்தை குறிச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு.
0: எஸ்,
1: God's appointed time to act. என்னுடைய வாழ்க்கையில செயல்படும்படி, தேவன் செயல்படும்படி குறிச்சிருக்கிற ஒரு நேரம் தான் என்னது? கைரோஸ்,
0: கைரோஸ்.
1: மற்றபடி இன்னைக்கு காலையில இருந்து இவ்வளவு நேரம் இருக்கும் பாருங்க, இதெல்லாம் என்னது?
0: க்ரோனோஸ்,
1: க்ரோனோஸ், க்ரோனாலஜிக்கல், க்ரோனாலஜி,
0: க்ரானிக்கல்.
1: இதெல்லாம் வந்து நம்முடைய பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் வந்து நம்ம பரம்பரை சரித்திரம். ரோமர் 9:9 அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன்,
0: அப்பொழுது சாராள் ஒரு
1: குமாரனை பெறுவாள் என்பதே. குறித்த காலத்துல
0: வருவேன்,
1: வருவேன். I will return about this time next year and Sarah will have a
0: son.
1: I will return. ஒருவேளை வரலாம் இல்ல, வந்தா வருவேன் இல்ல, நான் வருவேன்,
0: வருவேன். Surely I will return.
1: ஆண்டவர் வருவாரா இல்ல? செட் பண்ண டைத்துல வருவார்,
0: வருவார்,
1: வருவார்,
0: வருவார்.

0: என் குடும்பத்துக்குன்னு தேவன் செயல்படுகிற ஒரு நேரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எழுதி வச்சாரு. என் புள்ள வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிற ஒரு தருணத்தை அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எழுதி வச்சாரு.
1: ஆமென்.
0: என்ன அழைச்சி எனக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையில கிரியை செய்கிற தருணங்களை, காலங்களை, வேலைகளை என் ஆண்டவர் அவருடைய ஆதீனத்துல எழுதி வச்சாரு. அந்த நேரத்துல சரியா வருவார்.
1: ஆமென்.
0: மானிட்டர் சரியா இல்ல, என்ன ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப நாம நினைச்ச நேரத்துல காரியங்கள் நிகழ்றது இல்ல. நாம நினைக்கிறபடியெல்லாம் எதுவும் என்ன செய்யாது, நினைச்ச நேரத்துல
1: நடக்காது.
0: தேவன் முன்குறிச்சிருக்கிற காலத்துலதான் காரியங்கள் தீவிரமா நடந்து முடிஞ்சிடும்.
1: எஸ்,
0: இதான் கைரோஸ் பண்ற வேலை.
1: எஸ்,
0: கைரோஸ் வர்ற வரைக்கும் நம்முடைய குரோனோஸை கடத்துறதுக்கு படுற பாடு இருக்க
1: பெரும் பாடு.

0: நமக்கு தந்த நேரத்துல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல நாம ஜெபிச்சிட்டு இருக்கிறப்ப தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற நேரம் வரும்.
1: வரும்.
0: உங்க குரோனோஸ்ல நீங்க தேவனோடு இருந்தா உங்களுக்காக தேவன் கிரியை செய்கிற
1: கெய்ரோஸ்
0: கண்டிப்பா உங்க லைஃப்ல என்னன்னா வந்தே
1: தீரும்.
0: அப்பொழுது காரியங்கள் எப்படி நடந்து முடியும்? சீக்கிரத்துல
1: சட்டுப்புட்டுன்னு
0: ஒரு வாரத்துல நடந்து என்னன்னா
1: முடிஞ்சிருச்சு.
0: என்னடா ஒரு மாசத்துல நடந்து
1: முடிஞ்சிருச்சு
0: அப்படின்னா நீங்க இருக்கிறது குரோனோஸ்ல இல்ல, நீங்க இருக்கிறது கெய்ரோஸ்.
1: அல்லேலூயா.
0: இதை விட்டுட்டு நாள் நட்சத்திரம் பார்க்கறது, கோடாங்கிய பார்க்கறது, குறிகாரனை பார்க்கறது, செவ்வாய் கிடைச்சாலும் வெறுவாயா போயிடும், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது,
1: சனிக்கிழமை சனியும் பிடிச்சது, என்னத்தான் தெரியல.
0: வயிற்றுல குழந்தை வந்து நல்ல நேரம் பார்த்து அறுத்து எடுங்க டாக்டர், எங்க அறுத்து எடுக்க, அவர் தான் குழந்தைய என்ன செஞ்சிருக்கிறார்,
1: கொடுத்துருக்கிறார்.
0: இவங்க நல்ல நேரம் பார்த்து தங்கின்னு 12-3 அறுத்து என்ன செய்யுங்க,
1: எடுங்க
0: எடுங்க.
1: இந்தியாவில் 12-3 டாக்டர், சிங்கப்பூர்ல 2-33 டாக்டர்.
0: நல்ல நல்ல காரியம் நடந்தாலே உடனே காலண்டர் தூக்கு, மஞ்சள் பைய தூக்கு. மங்களகரமானம்னா மஞ்சளையும் மங்களகரமானத்தை என்ன செய்ய கூடாதுன்னா
1: பிரிக்கவே கூடாது.
0: பிரிக்க கூடாது. சுப முகூர்த்தம், அந்த முகூர்த்தம், இந்த முகூர்த்தம், எல்லா முகூர்த்தம். அதான் ஆண்டவர் அறியாத அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா நாளும் நல்ல நாள் தான்.
1: நல்ல நாள்.
0: உங்க கல்யாணம் என்னைக்கு?
1: செவ்வாய்க்கிழமை வச்சு.
0: பொண்ணு கிடைச்சாலும் தேவகோட்டையில புதன் கிடைக்காதுன்னு ஆண்டவர் புதன்கிழமை
1: வச்சாரு. செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்தேன்.
0: செவ்வாய்க்கிழமை கல்யாணம்.
1: ஒரு ஐயா வந்து எந்த கிறிஸ்டியனா வந்து செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைப்பாங்களான்னு யோசிச்சிருந்தா, எவ்வளோ டிஸ்டன்ஸா இருந்தாலும் நான் போவேன்னு. சென்னையிலேருந்து பால் பீட்டர் அண்ணன், பீட்டர் பால் அண்ணன் செவ்வாய்க்கிழமைன்னு பார்த்தாரு, ஓடி வந்துட்டார் சென்னையிலேருந்து. தம்பி ஒன்னே ஒன்றுக்காக வந்தேன், செவ்வாய்க்கிழமைக்காக தான் தம்பி உன் கல்யாணத்துக்கு வந்தேன்னார், வேற ஒன்றுமே இல்லை.
0: நான் இனிமேல் ஏதாவது நல்ல காரியத்தை பார்க்குறப்ப காலண்டர் பக்கமே திரும்பக்கூடாது.
1: கூடாது. எங்க அம்மா சொன்னாங்க, காணா ஒரு கல்யாணமே செவ்வாய்க்கிழமை தான்ப்பா, வாரத்தின் 3வது நாள்ன்றாங்க.
0: நல்ல காரியத்தை செய்யறதுக்கு நல்ல நாளை பார்க்காதீங்க. தேவனுடைய காலம் வந்ததுனாலதான் அந்த நல்ல காரியமே நடக்குது.
1: ஆமென்.
0: தேவனுடைய நேரம் வந்ததுனாலதான்
1: நல்ல காரியமே நடக்குது.
0: அந்த நல்ல காரியமே நடக்குது. நீங்க அந்த நல்ல காரியத்துக்கு நல்ல நேரத்தை குறிக்கிறீங்க.
1: எஸ்.
0: அது இல்ல, தேவன் என் வாழ்க்கையில கிரி செய்யும்படியான நேரங்களை காலங்களை முன்னாடியே குறிச்சு வச்சிருக்கிறாரு.
1: எஸ்.
0: தேவன் எனக்கு தந்த ஆரம்பத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவரோட சேர்ந்து நான் பயணிக்கும் பொழுது அந்த ஆரம்பத்துக்குள்ள தேவன் முன் குறிச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் அந்தந்த நேரம் வர்றப்ப பட்டு பட்டுன்னு வெடிக்கும்.
1: ஆமென்.
0: இதுதான் ரகசியம், புரிஞ்சுக்கங்க.
1: எஸ்.
0: இதுதான் ரகசியம். சிம்பிள், வெரி சிம்பிள். ஆனா இதுவரைக்கும் காத்திருந்து ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மனுஷனுக்கு என்ன இல்ல, பொறுமை இல்ல,
1: பொறுமை இல்ல.
0: ஐயோ வயசாயிருச்சுன்னு வயசே என்ன செய்யாதீங்க,
1: பார்க்கவே
0: பார்க்காதீங்க. வயசை பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக்கா வராத தலைவலி என்ன செஞ்சிடும்னா
1: வந்துடும்,
0: வராத தலைச்சுத்தம் என்ன செஞ்சிடும்னா
1: வரும், குறுக்கு வலி வரும், ஒத்த தலைவலி வரும்.
0: நீங்க வயசை கணக்கு பண்ணீங்கன்னா 50க்கு மேல நடையே மாறிடும்.
1: எஸ். ஒரு சாட்சி நடப்பீங்க.
0: உங்க வயசை பார்க்காதீங்க. இந்த வயசுலதான் தேவன் இந்த கிரியை செய்யணும்னு முன் குறிச்சிருக்கிறார். அதனால ஆண்டவரே குரோனோஸை பார்த்தா வயசு பயமுறுத்தும், கெய்ரோஸை பார்த்தா ஆண்டவர் இந்த காலத்துல இந்த காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, இதை நான் அப்படி என்ன செய்யறேன்
1: விசுவாசிக்கிறேன்.
0: எனக்குலாம் 56 வயசு ஆட்களை பார்த்தாலே பயமா இருக்கும், படக்குன்னு அப்படி என்ன செய்யணும், தோத்துற ஆண்டவரேன்னு சொல்லிடுவேன். ஏன்னா 56 வயசுல நமக்கு புள்ள வரக்கும் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் இந்த பக்கம் திரும்பி என்ன செய்ய மாட்டேன், நான்
1: பார்க்க மாட்டேன்ப்பா,
0: பார்க்க மாட்டேன்,
1: பார்க்க மாட்டேன்.
0: 56னா குரோனோஸ். ஆனா கெய்ரோஸ் வந்து ஆபிரகாமுக்கு 99ல தான்.
1: எஸ்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது நம்ம அறிவுக்கு விளங்கல.
1: எஸ்.
0: ஆனா இதுதான் நிஜம், நிஜம். இந்த பேட்டர்ன்ல ஓடுறவன் லைஃப் சரித்திரம்.
1: ஆமென்.
0: இந்த பேட்டர்ன்ல ஓடுறவன் சூப்பர் நேச்சுரலி நேச்சுரல்,
1: சூப்பர் நேச்சுரலி நேச்சுரல்.
0: ஆண்டவர் தம்முடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கான காலத்துக்குள்ள உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: This is God's kairos.
1: Kairos.
0: The church அந்த காலகட்டத்தில் இருக்கு.
1: ஆமென்.
0: புரியுதோ புரியலையோ? Just listen பண்ணுங்க.
1: Yes.
0: தேவன் குறிச்சிருந்த காலத்துல பிறந்தவன் தான் யோவான் ஸ்நானன். தேவன் குறிச்சிருந்த காலத்துல கட்டி முடிக்கப்பட்ட அலங்கம் 52 நாள்ல முடிஞ்சு. 70 ஆண்டுகளா தலைகள் என்ன முடியல, அதுக்கு முன்னாடி இடிச்சு போட்டது முடியல. 100 வருஷத்துக்கு மேல உள்ள கதை, ஆனா எத்தனை நாள்ல முடியுது? 52 நாள்ல ஏன் முடிஞ்சு? கைரோஸ்,
1: கைரோஸ்,
0: God's time.
1: Hallelujah. Hallelujah.
0: தேவன் குறிச்சிருந்த காலத்துல பிறந்தவன் தான் சாமுவேல், ஐசக். தேவன் குறிச்சிருக்கிற காலத்துலதான் சின்னவன் 1000 ஆகிறான். தேவன் குறிச்சிருக்கிற காலத்துலதான் சிறியவன் பலத்த ஜாதி ஆகிறான்.
1: ஆமென்.
0: கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன். கைரோஸ்,
1: கைரோஸ்,
0: not chronos.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம நேரத்துல தலைகள் நின்னாலும் தேவன் கிரியை செய்யவே மாட்டார். ஆனா நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வதற்கான அவருடைய நேரம் என் வாழ்க்கையில கட்டாயம் வந்தே தீரும்.
1: தீரும்.
0: நீங்க தேவன் தந்த ஆரம்பத்தை பிடிச்சுக்கிட்டு அவரோட பயணிக்கிற நபரா இருப்பீங்கன்னா இந்த ஆரம்பத்தை நீங்க என்ன செய்வீங்க? இந்த காலத்தை நேரத்தை நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க,
1: சந்திப்பீர்கள்.
0: அதே 21:1, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு
1: செய்தருளினார்.
0: இதெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வயசாது
1: இல்லையே.
0: 86 வயசு கிழவி, 99 வயசு தாத்தா.
1: தாத்தா
0: இந்த டயத்துல எதுவும் நடக்கிறதுக்கு என்ன இல்ல,
1: வாய்ப்பே இல்ல.
0: ஆனா குரோனோஸ் படி பார்த்தா வாய்ப்பு இல்ல, கைரோஸ் படி பார்த்தா
1: தாத்தா தந்தையானார், ஆயா தாயானார். அல்லேலூயா.
0: உங்க வாழ்க்கையில சாத்தியமே இல்லாத காரியம் கைரோஸ்ல நடந்து
1: முடிஞ்சிரும்.
0: நீங்க நம்ம சர்ச்சை இப்ப பாத்துக்கங்க, இப்ப டிசம்பரை பாருங்க, கோவிட் சீசனை பாருங்க. உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறது எதுவுமே, நீங்க பாக்குற எதுவுமே எங்களுக்கு சாத்தியம் இல்ல. ஆனா இந்த சீசன்ல ஏன் எல்லாமே சட்டுப்புட்டு நடக்குதுன்னா, திஸ் இஸ் காட்ஸ் கைரோஸ்.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: ஆதியாகமம் 41 யோசேப்புக்கு காரியம் வாசிச்சா, பானபாத்திரக்காரன் வந்தான், சுயம்பாகி வந்தான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், என்ன மறக்காம நினைச்சுக்கங்கன்னு சொல்லி அனுப்பியும் அந்த பையன் செஞ்சிட்டான்,
1: மறந்துட்டான்.
0: 2 வருஷம் அப்படியே தானே இருந்துச்சு,
1: அப்படியேதான் இருந்துச்சு.
0: ஆனா 42 அதிகாரத்துல தேவன் யோசேப்புனுடைய சார்பில் செயல்படும்படியான ஒரு தருணம் வந்துச்சா வரலையா?
1: வந்துச்சு.
0: ஜோசப்புக்கு 30 வயசுலதான் கைரோஸ்.
1: ஆமென்.
0: 24 மணி நேரத்துல யோசேப்போட வாழ்க்கை டோட்டலா மாறிடுச்சு.
1: ஆமென்.
0: Within 24 hours.
1: Hallelujah. Hallelujah.
0: 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் பாடா படுத்துனாங்க. ஆனாலும் அவன் என்னுடைய நேரத்தை தேவனோட செலவிட்டான்.
1: Hallelujah.
0: Hallelujah. தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியா பயன்படுத்தி தேவனோட இருந்தான். இப்போ அவன் வாழ்க்கையில தேவன் செயல்படுகிறதுக்கான நேரத்துக்குள்ள கர்த்தர் என்ன செஞ்சார்? யோசேப்ப
1: கொண்டு வந்தார்.
0: கொண்டு வந்தார்.
1: கொண்டு வந்தார்.
0: என்னுடைய வாழ்க்கையில தேவன் அசைவாடி சில காரியங்களை சடுதியா செஞ்சு முடிக்கிற ஒரு நிகழ்வு ஆண்டவர் எனக்கு தந்த ஓட்டத்துல அப்பப்ப வந்து போகும். அந்த சமயத்துல தான் எல்லாமே எப்படி நடந்து முடியும், கடகட மட மட நடந்து முடிஞ்சிடும்.
1: ஆமென்.
0: சிலருக்கு இந்த கைரோஸ் வந்து சில மாதங்கள் நீடிக்கும், சிலருக்கு சில வருஷங்கள் என்ன செய்யும்னா
1: நீடிக்கும்.
0: ஆனா வேதத்தின் அடிப்படையில் இது நிஜம்.
1: ஆமென்.
0: இது என்னன்னா
1: நிஜம்.
0: அதனாலதான் புதிய சீசனை தேவன் தர்றப்ப அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: புதிய ஆசீர்வாதங்கள் தானாவே துளிர்க்குது.
1: ஆமென்.
0: நியூ சீசன் வர்றப்ப நியூ பிளஸிங் சேர்ந்து தான் வரோம்.
1: ஆமென்.
0: புதிய சீசனோ புதிய ஆசீர்வாதங்களையும் பிரிக்கவே முடியாது.
1: எஸ்
0: நீங்க நியூ சீசன்ல ஆண்டவர் உங்களை கைரோஸ்ல கொண்டு வர்றாருனா உங்க அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க இந்த சீசன்ல தான் சுதந்திரிக்கிறீங்க. அதனாலதான் 2025 உங்க குடும்ப பின்னணிக்கு சம்பந்தமே இல்லாத மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஏனா this is your kairos.
1: Kairos. Amen.
0: பாருங்க முட்டை அடகாத்த மாதிரி அடவத்தறவங்க குஞ்சு பட்டு பட்டு நின்னு வரப்போதுனாலயே
1: எஸ்
0: ஒளி குஞ்சு வர்ற மாதிரி வரப்போதே.
1: ஆமென். ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: காலமும் நேரமும் கனிந்து வர்றப்ப இதுவரை கைகூட வராம இருந்த காரியங்கள் எல்லாமே சடசடன் நடந்து முடியும்.
1: சடசடன் நடந்து
0: மேபி நீங்க 20 வருஷம் காத்திருந்திருக்கலாம் இந்த காரியத்துக்காக, அல்லது 15 வருஷம் காத்திருந்திருக்கலாம், அல்லது ஆபிரகாம போல ஒரு 25 வருஷம் காத்திருந்திருக்கலாம், அல்லது நெகேமியா காலத்துல 100 கணக்கான ஆண்டுகள், 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம்னு காத்திருக்கலாம். ஆனா இத்தனை வருஷ காத்திருப்பின் முடிவுல ஆண்டவர் இந்த பெரிய காரியத்தை சில நாட்கள்ல செஞ்சு முடிப்பார்.
1: ஆமென்.
0: பல ஆண்டு நீங்க காத்திருந்து நடக்காதிருந்த சில காரியங்கள் இந்த வருஷத்துல சில நாட்களை நடந்து முடிய போகுது.
1: ஆமென்.
0: சில நாட்களை நடந்து முடியும்.
1: ஆமென்.
0: ஏன்னா உங்க வாழ்க்கையில தேவன் செயல்படுகிற நேரம் இது.
1: ஆமென்.
0: இந்த நேரத்துக்காக தான் நீங்க பிறந்தீங்க.
1: எஸ்

0: உங்க கைக்கு எட்டாத ஆசீர்வாதம் அப்படியே உங்க கையில அப்படியே ஈஸியா அதை நீங்க தொடுவீங்க.
1: உள்ளங்கை நெல்லிக்கனியை போல
0: இது நடக்கும்.
1: நடக்கும்.
0: இது என்ன செய்யும்?
1: நடக்கும்.
0: பெண்கள கதவுகள் உடையும்.
1: எஸ்.
0: இரும்பு தாழ்பால்கள் முறியும். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நீங்க சுதந்திரிக்க இந்த சீசன்ல தான் தேவன் கிரியை செய்வார். நீங்க உடைக்க முடியாதபடி உங்களுக்கு தடையா இருந்த இரும்பு கதவுகளை வெண்கல தாழ்பால்களை என் ஆண்டவர் முறித்து போடுகிற ஆண்டு.

0: பூரா எங்க பார்த்தாலும் எனக்கு போன் கால் எல்லாமே தட்டு வாங்கிட்டோம் தட்டு வாங்கிட்டோம் தட்டு வாங்கிட்டோம்.
1: எஸ்
0: தட்டு வாங்கிட்டோம் சட்டு புட்டு நடக்க போகுது
1: நடக்க போகுது.
0: லட்டு தான் என்னென்ன வாங்கணும். இன்னைக்கு மத்தியானம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல வந்துச்சு, பாஸ்டர் ஜான்சன் வந்தவர் போட்டிருக்காரு, அண்ணே இந்த வருஷம் நாங்க கொஞ்சம் அட்வான்ஸா திங்க் பண்றோம், சூப்பர் நேச்சுரலா காரியங்கள் என்ன செய்ய போகுதுன்னா நடக்க போகுது. அற்புதம் நடந்த பின்னாடி தானே ஆளாளுக்கு விருந்து வைக்கணும்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஆண்டு சொல்றார் முதல்ல விருந்து வைக்கின்றாரு. உனக்கு அற்புதம் நடக்க போகுதுங்கிற நீ விசுவாசிக்கிறேன்னா
1: விருந்து,
0: உனக்கு தில் இருந்தா நீ விருந்து வேடா அப்படின்னாரு. அதோட சர்ச்சில் நான் டிக்ளேர் பண்ணினேன், 20 வாரம் புக் ஆயிடுச்சுனேன். அதனால ஜோகனுக்காக நாங்க ஒரு விருந்து வைக்க விரும்புறோம், நீங்க ரெடியான்னு கேட்டாரு. நீங்க பேச முடியும்னா ஆண்டவருடைய கைரோஸ் டயத்தை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கும்னா தைரியம் வராதவனுக்கும் தைரியம் வரும்
1: வரும். ஆமே
0: கைரோஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடுகளவு சந்தேகம் கூட வராது எந்த வயசா இருந்தாலும்.
1: எஸ்
0: அல்லேலூயா. விடிய போகுதுங்கிறத எது முன்னறிவிக்குது?
1: விடி வெள்ளி
0: அல்ல சரியா அந்த பக்கம் என்ன செய்யும்னா பளிச்சுன்னு தெரியும். காலையில 4 மணி 4:30 பார்த்தோம்னா அப்படி நல்ல அந்த அந்த அவ்வளவு உயரத்துல கிளீனா தெரியும்.
1: எஸ்
0: அந்த வெள்ளியை பார்த்த உடனே விடியல குறிச்ச சந்தேகம் வருமா உங்களுக்கு?
1: வரவே வராது.
0: அப்போ விடிவெள்ளி பூத்துருச்சுன்னா விடியல் என்ன செஞ்சிருச்சு?
1: ஆரம்பமாயிருச்சு.
0: The Suryan is on the way.
1: Yes.
0: The Suryan
1: is on the way.
0: Is on the way. ங்கிறதுக்கான அடையாளம்
1: அந்த விடிவெள்ளி.
0: விடிவெள்ளிய பார்த்துட்டு விடியுமாங்கிற சந்தேகம் அவனுக்காக வருமா?
1: வரவே வராது.
0: அப்ப விடிய போகுதுங்கிறத எனக்கு தெள்ள தெளிவா அறிவிக்கிறதுக்கு தான் கத்தர் வானத்துல எதை வச்சிருக்கிறாரு?
1: விடிவெள்ளி.
0: விடிவெள்ளிய வச்சிருக்கிறார்.
1: Hallelujah. Hallelujah.
0: விடியல பார்த்தனா
1: பார்க்கல,
0: இன்னும் பார்க்கல, இன்னும் இருட்டாக இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்றேன், விடிய போகுது
1: விடிய போகுது
0: விடிய போகுது. டேய் எல்லாம் இருட்டா இருக்கியா என்னடா, உனக்கு புத்தி ஈத்தி கெட்டு போச்சா, புத்தி பேதலிச்சு போச்சா, என்னடா இருட்டா இருக்கிறப்ப விடிய போகுதுன்னு சொல்ற? அட அறிவுகிட்டவனே அங்கே பாடுறா என்ன பூத்துருக்குன்னு.
1: விடிவெள்ளியே
0: ஒரு திட்டு திட்டி சொல்றோமா?
1: வெள்ளி பூத்துருச்சுரா?
0: வெள்ளி தெரியல, வெள்ளி வெள்ளி பூத்துருக்கு தெரியல, இன்னும் விடியல சந்தேகப்பட்டு நீ. இது மட்டும் தெளிவா இருக்குல்ல. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில தேவன் களத்துக்கு வந்துட்டாருங்கிறத எந்த சந்தேகத்துக்கு இடமில்லாம நாம நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கான அடையாளங்களை தேவன் தருவார்.
1: ஆமென்.
0: அதான் நவம்பர் டிசம்பர்ல சொன்னார், ஆரம்ப அறிகுறிய நீ டிசம்பர்ல பாப்பன்னார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: விடிவெள்ளி டிசம்பர்லயே பூத்துருச்சு,
1: அருணோதயம்
0: ஆரம்பிச்சிருச்சு. விடிஞ்சிருச்சுங்க, செங்கமங்கலா இருக்குங்க, அதானே சொல்லுவோம்
1: செங்கமங்கல.
0: காலையில் எப்படி இருக்கு? செங்கமங்கலா இருக்கு. ஒரு வெளிச்சம் ஏற்கனவே பரவ தொடங்கி விட்டது.
1: எஸ். அல்லேலூயா.
0: இந்த ஆரம்பத்துக்குள்ள ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதத்தை தாராளமா வச்சிருக்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அது என்ன அடையாளம் பாஸ்டர், எனக்கு ஒண்ணும் புரியலையே, கொஞ்சம் விளக்கமா என்ன செய்யுங்கன்னா
1: சொல்லுங்களேன்.
0: லூக்கா 5வது அதிகாரத்துல பெருமையான பேதுருவோட படகை பார்த்து ஆண்டவர் அந்த படகுல ஏறி நின்று பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு பேதுருவை பார்த்து 5:4 என்ன சொன்னாரு? நீ மீன்களை பிடிக்கும்படி
1: ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார்.
0: ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பேதுருட்ட பேச போறார். நல்லா கவனிக்கிறீங்களா?
1: எஸ்.
0: தூக்கம்லாம் வரலையே? ஒரு சீரியஸான காரியத்தை பேதுரு என்ன செய்ய போறாரு,
2: பேச போறாரு.
0: அந்த காரியத்தை பேதுரு அப்படி என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். டைரக்டா அந்த காரியத்தை பேசினா இந்த பையன் விசுவாசிக்க மாட்டான்னு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பையனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டிட்டு பேசினோம்னா ஆமேன்னு சொல்லுவான்னு தெரியும்.
2: எஸ்,
0: அதனால மேட்டர் வந்து மீனை பிடிக்கிறது இல்ல, பிரயாசப்பட்டு என்ன
2: செய்யல,
0: ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை
2: போடுகிறேன்.
0: போட்டப்ப படவுகள் அமிழத்தக்கதாக,
2: வலைகள் கிழியத்தக்கதாக, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்கதாக.
0: ரெண்டு படவுகள் நிறைய என்ன செய்தார்கள், நிரப்பினார்கள். அப்ப எல்லாத்தையும் பிடிச்சு லோட் ஆக்குற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றார். முதல்ல மீனை தட்டுங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லி தெப்பமா நிக்குது போட்டு. ரெண்டும் ரெண்டு போட்டு எப்படி நிக்குது
2: தெப்பமா,
0: இதுக்கு மேல ஒரு கூடை அள்ளி ரெட்டமடியில இருந்து ஒரு கூடையை தூக்கி போட்டாலும் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிப்போம்னா போட்டு
2: சிங்க்.
0: அதனால மடியை ஏத்துறது கூட என்னன்னா
2: ஒரு
0: பெரிய வார்த்தை சொல்றீங்க, மனுஷனை பிடிக்கிறதா புரியலையே, எனக்கு ஒண்ணு என்ன செய்யலையே, கொஞ்சம் போட்ட பாரு அப்படின்னு போட்டுல பார்த்தா. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னபடியே போட்டு நிறைய என்ன இருக்குன்னா, இது அறிவுக்கும் புத்திக்கு என்னன்னா
2: எட்டல.
0: நேற்று ராத்திரி தான் இந்த இடத்துல போட்டு வரட்டுல என்ன செஞ்சேன்னா
2: எடுத்தேன்,
0: ஒரு ஒரு ஒரு சுவாப்பாரம் கூட என்ன செய்யறேன்னா போட்டுல
2: ஏறலப்பா
0: வலையில ஒண்ணு. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு காலையில போட சொன்னா தெப்பந்தப்பமா மீன் என்ன செய்யுதுனா
2: அறுதுப்பா,
0: இது சாத்தியமே என்னன்னா
2: இல்லப்பா,
0: எப்படி மீன் பிடிச்சேன்னு எனக்கு என்ன
2: செய்யல இல்லப்பா.
0: அப்பனா நான் மீன் பிடிச்சது நிஜம்னா நீங்க சொல்ற மாதிரி நான் மனுஷனை பிடிக்கிறது நிஜம் ஆண்டவர்,
2: நிஜம்ப்பா நிஜம். அல்லேலூயா.
0: பெரிய காரியத்தை விசுவாசிக்கிறதுக்கான திராணி நமக்கு இல்லைன்னு தெரியும். அதனால ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சு நம்ம கண்ணு முன்னாடி காட்டி நம்புறியா நடந்திருக்கா, இது உன்னால புரிய முடியுதா, புரிய முடியல, இது உனக்கு சாத்தியமே இல்லை, சாத்தியமே அதை கருத்து செஞ்சு காட்டிருக்கானா. அப்பனா உன் வாழ்க்கையை குறிச்ச காரியத்தையும் நான் நிறைவேற்றி முடிப்பேங்கிறத நம்புறதுக்கு நான் உனக்கு தருகிற அடையாளம் தான் இந்த ஆசீர்வாதம்.
2: எஸ்,
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். நவம்பர்லயே சிலர் பார்த்திருப்பீங்க, அல்லது ஜான்வரில நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் ஏற்கனவே வாக்கு பண்ணி இருக்கிற பெரிய காரியம் நிறைவேற போகிறது என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய அடையாளங்களை சில ஆசீர்வாதமா கத்தர் தரப்போறார்.
2: ஆமென்.
0: அது ஆசீர்வாதமா மட்டும் இல்ல, அது அடையாளமா வருது. பேதுரு மீனை பிடிச்சது ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அவன் மனுஷனை பிடிப்பான் என்பதற்கு தேவன் கொடுத்த அடையாளம்.
2: அடையாளம்
0: ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை வருகிற நாட்கள்ல உங்களுக்கு அடையாளமாய் தருகிறார். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து பிரமிச்சு நீங்க சொல்லுவீங்க, இது நடந்திருக்குன்னா அதுவும் நடக்கும் ஆண்டவரே,
2: நடக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிற பெரிய காரியத்தை, வாக்கு பண்ணி இருக்கிற பெரிய காரியத்தை நம்ம விசுவாசிக்க தயங்குவோம்னா தடுமாறுவோம்னா போட நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்ட்டு போக மாட்டாரு. என்னை கையை பிடிச்சி அவர் என்னை கொண்டு செய்ய தீர்மானிச்சிருக்கிற காரியத்தை நான் நூற்றுக்கு 100% விசுவாசிக்க தேவையான சில அடையாளங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதமா கொடுப்பார்.
2: ஆமென்.
0: பேதுரு கொடுத்ததை போல. தேவன் ஏற்கனவே உங்களுக்கு அடையாளத்தை கொடுத்துட்டாரு.
2: எஸ்,
0: விசுவாசிங்க,
2: விசுவாசிங்க,
0: பெரிய காரியம் நடக்க போகுது.
2: ஆமென்.
0: அல்லேலூயா,
2: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: போன முறை தந்தையர்கள் வந்து வீட்டில் ஒரு 4 நாளைக்கு மேல தங்கியிருந்தாங்க. அப்போ மத்தியானம் சாப்பிட்டுட்டு இந்த வேப்பமரம் நிழல்ல நானும் அப்பா ஜூடா பீட்டர் எல்லாம் ஏஞ்சல்லாம் உட்காந்துருந்தோம். அப்போ உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருந்தப்ப அவங்க வீட்டை பார்த்துட்டு சொன்னாங்க, டே இந்த வீடு எப்படி வந்துச்சு, அப்படி தான் உனக்கு லேண்டு வரும் அப்படின்னு.
2: ஆமென்.
0: வீடு எப்படி வந்துச்சு,
2: அப்படிதான் உனக்கு லேண்டும்,
0: அப்படிதான் தரிசனத்துக்கான
2: லேண்டும்
0: நிலமும் வரும். என்ன நீயா கட்டின? நீயே கத்தா தானே கட்டி கொடுத்தாரு. செஞ்சார்ல கோவிட்ல, எப்படி சாத்தியம்? வாய்ப்பே இல்லை.
2: இல்லப்பா,
0: வாய்ப்பே இல்லாத காரியம் தேவனுடைய நேரம் வந்தப்ப நடந்துச்சுல,
2: நடந்து
0: அதே மாதிரிதான் இதுவும் உனக்கு சாத்தியம் இல்லை, இதையும் ஆண்டவர் சந்திப்பார்.
2: ஆமென்.
0: அப்ப எங்களுக்கு வீட்டை பாக்குறப்ப எங்களுக்கு என்ன விசுவாசம் வந்துச்சு?
2: இத செய்தவ
0: நிலத்துக்கு எடுத்த காரியத்துல எங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார்,
2: செய்வார்.
0: அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா அது என்னவா கொடுக்கப்பட்டிருக்கு? இன்னொரு காரியம் உனக்கு நடக்க போகிறது என்பதை நான் விசுவாசிப்பதற்கான அடையாளமா சில பிளஸிங் ஆண்டவர் தர்றார்.
2: ஆமென்.
0: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
0: ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போற காரியத்தை நீங்க விசுவாசிக்க தயங்குவீங்கன்னா, பயப்படுவீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க பலத்துல அது வரல, உங்க திறமையில அது வரல, உங்க தகுதியில வரல. சொல்ல போனா அந்த ஆசீர்வாதம், நீங்க சுதந்திரிச்ச ஆசீர்வாதத்துக்கும் உங்க சம்பாத்தியத்துக்கும் உங்க திறமைக்கும் உங்க படிப்புக்கும் சம்பந்தமே இல்ல சாமி.
2: ஆமே,
0: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சனால வந்தது,
2: வந்தது. ஹல்லேலூயா.
0: இதான் வந்து வனாந்தரத்துல கொஞ்சம் ஆடுகளை தாவீது மேய்த்து கொண்டிருந்த பொழுது, ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிருச்சு. நான் அதை தொடர்ந்து போய் அடிச்சு அதனுடைய வாய்க்கு என்ன செஞ்சேன்? தப்பு வச்சேன். அந்த சிங்கத்தின் வாய்க்கும்
2: அந்த கரடியின் வாய்க்கும்
0: என்னை தப்பு வைத்த ஆண்டவர்,
2: இந்த வெறுத்த சேதனம் இல்லாதவன் பெலிஸ்தனுடைய கைக்கு என்னை நீங்களாக்கி விடுவிப்பார், ரட்சிப்பார்.
0: கோலியாத்தை நான் அடிப்பேங்கிற நிச்சயம் தாவீதுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா, ஏற்கனவே வனாந்தரத்துல தேவன் தாவீதுக்கு செஞ்ச ரெண்டு அற்புதம், ரெண்டு அடையாளம்.
2: ஆமென்.
0: ரெண்டு சாட்சிகளால தேவன் தாவீதுக்கு காரியத்தை உறுதிப்படுத்திருக்கிறப்ப கோலியாத்தை பாக்குறப்ப பயம் வருமா?
2: வராது.
0: ஏற்கனவே ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருப்பாருன்னா அவர் செய்ய போற பெரிய காரியத்தை குறிச்சு பயம் உங்களுக்கு வராது, விசுவாசம் தான் வரும்.
2: ஆமென்.
0: ஹல்லேலூயா. இப்ப நிலம் வந்த மாதிரியே ஜனமும் வருமா?
2: கட்டாயம் வருவார்கள்.
0: நிலத்தை மட்டும் தந்து ஜனத்தை புடிச்சு வச்சுக்கிறாரா?
2: வச்சுக்கிற மாட்டார்.
0: இவ்வளவு பெரிய லேண்ட் வந்து கருவாடு காயப்படுறதுக்கா வாங்கி வச்சிருக்கோம்?
2: இல்லையே.
0: இல்ல காரா அடிக்கலாமா? இல்ல திருக்கை காயப்படலாமா? நல்ல களம் சாமி. அங்க டன்னு டன்னா மீனை புடிச்சு கருவாட்டை உலத்துறதுக்கு அருமையான இடம்னு சொல்ல முடியுமா?
2: முடியாது.
0: ஜனத்தால நிறைஞ்சு வழியும்.
2: ஆமென். புதிய புதிய மீன்களை கர்த்தர் தருவார்.
0: ஜனத்தோடு கூட நிலம்.
2: ஆமென்.
0: நான் தருவேன்னு சொன்னபடியே தேவன் தந்திருக்கிறாரு.
2: ஆமென்.
0: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
0: இந்த இந்த இந்த காசு நமக்கு சாத்தியமா?
2: இல்லை.
0: எப்படி சாத்தியமாச்சு?
2: கெய்ரோஸ்,
0: கெய்ரோஸ்,
2: கெய்ரோஸ்,
0: கெய்ரோஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, தடைய பார்த்தாலும் ஒண்ணு இல்ல சாமி, உள்ளுக்குள்ள
2: பாக்கெட்ல ஒண்ணு இல்ல சார்.
0: நானும் சேர்த்து பார்க்கலாம், காசு சேர்க்கிற ஆண்டவரே, நிலம் வாங்குறதுக்கு நான் ஒரு வருஷமா சேர்த்தேன். வெளியூர்லாம் போய் ஊழியத்துக்கெல்லாம் போற காசெல்லாம் கொண்டு வந்து பேங்க்ல போட்டு போட்டு போட்டு போட்டு அந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம் 20 லட்சம் சேர்த்தமாயா. சேர்க்கிறப்ப எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு, போடா ஓ ஜெயமிப்புலாம் நான் வந்து என்ன செய்ய போறேன்னாக்கா,
2: லேண்ட் வாங்கி தரப்போறேன்.
0: இருந்தாலும் சும்மா இருக்க முடியாது ஆண்டவரே, நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி போற ஊர்ல எல்லாம் கொடுக்குற காசை வாங்கி கொண்டாந்து எங்க போடுறதுன்னா, ட்ரஸ்ட்ல போட்டு கிட்டத்தட்ட ஒரு 19-20 லட்சம் சேர்த்து வச்சோம். அதுவும் நவம்பர் மாதம் அந்த கேம்ப்பு, இந்த பாஸ்டர்ஸ், இது இதுக்கு அதுக்கு இந்த செலவு, அந்த பரிசு பொருள் வாங்க, இத்தனை வாட்ச் வாங்கன்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் தென்ன பண்ணியாச்சு. காலி பண்ணி அதுவும் கரைஞ்சி 15 லட்சம் 14 லட்சத்துக்கு வந்துருச்சு. இந்த லட்சணத்தில் என்ன வாங்க?
2: நிலத்தை,
0: நிலத்தை வாங்க. எங்கிருந்து காசு வரும்? ஆனா வந்துச்சா வரலையா?
2: வந்துச்சு.
0: எப்படி வந்துச்சு?
2: கெய்ரோஸ்னால வந்துச்சு. எஸ்
0: அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை
2: கட்டினார்கள்.
0: அந்த வார்த்தையை விசுவாசிச்சப்ப வீடுகள் வந்துச்சா?
2: வீடுகள் வந்தது.
3: ஜனத்தோடு கூட நிலத்தை தருவேங்கிற தீர்க்க தரிசனத்தை விசுவாசிச்சப்ப நிலம் வந்துச்சா?
2: வந்துச்சு.
3: இது வந்தா ஜன வருமா?
2: வருவார்கள்.
3: இது வந்தா ஜோகன் வருவானா?
2: வருவான்.
3: ஜோகன் வந்தா எழுப்புதல் வருமா?
2: வரும்.
3: சிஸ்டமேட்டிக்கா?
2: சிஸ்டமேட்டிக்.
3: இது மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, காட்ஸ் டைமிங்.
2: ஆமென்.
3: அல்லேலூயா,
2: அல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு.
3: அதனாலதான் இளவட்டமா இருக்கிறப்ப எதையும் செய்யாம எப்போ செய்யாம
2: திட்டத்தினால இப்ப செய்யற
3: எப்பா
2: என்ன
3: செய்ய நீங்க புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
2: ஆமென்.
3: ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரல, ஒரு ஆரம்பத்தை மட்டும்தான் கொடுத்தாரு 75 வயசுல. ஆரம்பத்தை பிடிச்சுக்கிட்டு ஆபிரகாம் தேவனோட தொடர்ந்து பயணித்த பொழுது 99 வயசுல வாக்கு பண்ண காரியம் உண்டுச்சு.
2: எஸ், அல்லேலூயா.
3: தேவன் குறிச்சிருக்கிற காலமோ நேரமோ கைரோஸ் எங்க இருக்குன்னா, தேவன் நமக்கு தந்த அழைப்புக்குள்ளயும் ஆரம்பத்துக்குள்ளயும் இருக்கு. தயவு செஞ்சு உங்க கைரோஸ விட்டுறாதீங்க, அது இன்னொரு டாபிக். நீங்க இந்த டீச்சிங் வந்து நீங்க டிவோஷன்ல தயவு செஞ்சு நீங்க கேளுங்க.
2: எஸ், விட்டுறாதீங்க.
3: கைரோஸ விட்டவனுடைய நிலைமையெல்லாம் படாத பாடு படணும். கைரோஸ் வர்றப்ப அதோட இணைஞ்சுக்கணும்.
2: எஸ்,
3: இணைஞ்சுக்கணும். விட்டீங்கன்னா திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் என்னன்னா
2: தெரியாது,
3: தெரியவே தெரியாது. இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற ஒரு சவுண்ட் டாக்ட்ரின்.
2: எஸ், அல்லேலூயா.
3: அந்த ஆரம்பத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம தேவனோட பயணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு குறிச்சிருக்கிற காலமும் நேரமும் கணிஞ்சு வர்றப்பதான், பல வருஷமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து உங்களால சவதரிக்க முடியாத ஒரு காரியத்தை சில நாள்ல சுதந்திரிப்பீங்க.
2: ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
3: பூரா எம்டி.
2: எஸ்,
3: நானும் எம்டி, இதுதான் எம்டி.
2: பீட்டர் என்ன எம்டி?
3: பீட்டர் எம்டி. எங்களுக்கு வந்த மனைவி மாதிரி எம்டி இல்ல, மாமனார் வசதியான வீட்டுல இருக்கிறாரு. அடிச்சு பெருக்கி மொத்தத்துல வாங்கலன்னு சொல்ல முடியுமா?
2: இல்ல,
3: அதுவும் இல்ல. ரெண்டு ரெண்டா கப்ப, ரெண்டு கலண்டா கப்ப.
2: அப்பா சொல்லுவாங்க, ரூபா வந்துட்டாடா, உனக்கு ரூபா கொடுப்பாடான்னு.
3: ஆமா,
2: தேர்ந்து ரூபா
3: ரூபாட்ட ரூபா இல்ல, ரூபா தான் இருந்தார்.
2: ஆமென்.
3: ரூபா தான் இருந்தார்.
2: அல்லேலூயா.
3: வெறும் பயலுக்கு ஒன்னா சேர்ந்து இவ்வளவு காரியத்தை செய்யறாரு, நீங்க யோசிச்சு பாருங்க, இது எப்படி சாத்தியம்?
2: அவர் கைரோஸ்,
3: கைரோஸ். 20 வருஷமா சாத்தியம் இல்லாத இருந்த காரியங்கள், 19 வருஷம் கூற வீடு எப்படி திடீர்னு கார வீடா மாறுச்சு? கைரோஸ்,
2: கைரோஸ்.
3: 22 வருஷமா சொந்தமா தரிசனத்துக்கு லேண்ட் இல்ல, எப்படி திடீர்னு லேண்ட் வந்துச்சு?
2: கைரோஸ்.
3: காட்ஸ் டைமிங்.
2: ஆமென்.
3: காட்ஸ் டைமிங் வரப்ப காட் கனெக்ஷன்ஸ் ம் கொடுப்பார், அது இன்னொரு டாபிக். காயை கட்டை உருட்டி போட்ட உடனே திடீர்னு ஒரு ஏணி வந்து அடிமட்டத்தில் இருக்க தூக்கி உச்சாணி கொம்பு வைக்கிது பாருங்க. அந்த மாதிரி திடீர்னு ஒரு கனெக்ஷன் வந்து கடங்கில் இருக்கிறவங்கள பல மடங்களை தூக்கி வச்சு.
2: ஆமென்.
3: கைரோஸ் பண்ற வேலை,
2: கைரோஸ்.
3: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
3: இதெல்லாம் லைஃப்ல பார்க்கணும்னா தேவன் கொடுத்த ஆரம்பத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டே என்ன செய்யணும்னா, கூடயே
2: பயணிக்கணும்,
3: ஓடணும், பயணிக்கணும்,
2: இந்த ரதத்தோட சேர்ந்துக்கணும்.
3: அல்லேலூயா,
2: அல்லேலூயா, அல்லேலூயா.
3: இந்த கைரோஸ் வர்றப்ப நிறைய மன கசப்புகள்லாம் ஆறிரும். எலியும் பூனையுமா, கீரியும் பாம்பு மறந்தவங்க எல்லாம் நகமோ
2: சதைமா,
3: சதைமா மாறுவாங்க.
2: மாமியார்
3: மருமக சண்டை, நாத்தனார் குழந்தையா, என்ன குழந்தையா சண்டையா, சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, பங்காளி சண்டை,
2: அத்தாச்சி சண்டை,
3: அத்தாச்சி சண்டை, எல்லாம் காணாம போயிடும்.
2: எஸ்,
3: எலியும் பூனையும் இருந்தது இல்ல, நகமோ
2: சதைமா,
3: சதைமா மாறுவாங்க. ஏன்னா என்ன வந்திருக்குன்னா, கைரோஸ்.
2: சிங்கம் ஆடும் ஒண்ணம் புல்லு மேய்தா,
3: புல்லு மேய்
2: எப்படிப்பா?
3: 1000 வருஷம் அரசாட்சியில நடக்கிற அதிசயம் எல்லாம் இந்த காலத்துல நடக்கும்.
2: கைரோஸ்
3: ஆடும் ஒன்னா சேர்ந்து புல்லு மேய்து, குழந்தை பாம்பு புத்துக்குள்ள கைய உடுதியா, பாம்பை புடிச்சு விளையாடுதியா, என்ன நடக்குது?
2: கைரோஸ், கைரோஸ். சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு.
3: அதனால இந்த தீராத பிரச்சனை எக்கச்சக்கமான பஞ்சாயத்து இதுல எல்லாம் தலையை கொடுக்காதீங்க. ஆண்டவரே உங்க கைரோசுக்காக நான் என்ன செய்யறேன்
2: காத்திருக்கிறேன்.
3: ஏதாவது நீங்க அந்த நாட்கள்ல நீங்க செஞ்சு மகிமை விளங்க பண்ண போறதுக்காக.
2: சோத்ரப்பா,
3: தாவீதை எல்லாரும் சேர்ந்து தள்ளி வச்சாங்களே, துரத்தி விட்டாங்களே, துரத்தப்பட்ட தாவீதை தேடி எல்லாரும் வந்தாங்களா?
2: வந்தாங்க.
3: 2 சாமுவேல் 5 அதிகாரத்துல இஸ்ரவேல இருக்கிற சகல மூப்பர்களும் தாவீதின்
0: இடத்துக்கு வந்து, தாவீது எல்லாத்தையும் போல எல்லாரும் தாவீதின் இடத்துக்கு வந்து, ஏன்னா அது தாவீதுக்கான கைரோஸ்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
3: உங்களை தள்ளி வச்சவங்கள்ட்ட போய், யா ரொம்ப கஷ்டப்படுறேன், யா எல்லாரும் சேர்ந்து என்னை தள்ளி வச்சதுனால ரொம்ப நான் உபத்திரவப்படுறேன், என்னை திரும்பவும் என்ன செய்யுங்கய்யா, சேர்த்துக்கங்கய்யா அப்படின்னு சொல்லி நீங்க கெஞ்சுற நிலைமை உங்களுக்கு வராது.
2: வராது.
3: உங்களுக்கு ஒரு கைரோஸ் உண்டு.
2: ஆமென்.
3: உங்களை தள்ளி வச்சவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க, உங்களை துரத்தி விட்டவங்க கூட்டமா கும்பலா உங்க வீட்டுக்கு வந்து, ஐயா எங்களை ஏத்துக்கய்யா, எங்களை சேர்த்துக்க,
2: எங்களை சேர்த்துக்கய்யா,
3: நீங்க யார்ட்டையும் போய் என்ன சேர்த்துக்கங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது.
2: ஆமே.
3: உங்களை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். உங்களை பகைச்சவங்க வந்து எங்களை கை விட்டுறாத, எங்களை சேர்த்துக்க,
2: சேர்த்துக்க.
3: யோசேப்பிட்ட வந்து நின்ன மாதிரி, பெலிஸ்தியருடைய அதிபதி ஈசா கிட்ட வந்து நின்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கைரோஸ் வருது. இந்த அதிசயம் உங்களுக்கு நடக்குது. ஆமென் சொல்லுங்களேன்.
2: ஆமென்.
3: தேவன் உங்களுக்கான கைரோஸ் தர்றப்ப, புதிய சீசனை தர்றப்ப, ஆறாத மன காயங்கள் எல்லாமே என்ன செய்யும், தானாவே
2: ஆறிடும்,
3: ஆறிடும். தவறான புரிதல்கள் எல்லாம் களை எடுக்கப்பட்டு சரியான காரியங்கள் அப்படியே முளைச்சு வரும்.
2: ஆமென். முளைச்சு வரும்.
3: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
3: ஆமென்.
2: ஆமென். ஆமென்.
3: சூப்பர்.

0: ஒன்பது மாசம் உள்ள இருக்கிற குழந்தை வந்து நல்லா வளர்ந்து முடிஞ்சிருச்சுன்னா, ஐயோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, கூட ஒரு மாசம் உள்ள இருந்துக்கிறேன் என்ன
1: சொல்லும்,
0: வெளியே எடுக்காதீங்கடா கதகதான் இருக்கு, ஏண்டா பயமுறுத்துறீங்க உலகத்தை காட்டி, விடுங்கடா ஒரு ரெண்டு மாசம் நிம்மதியா இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு எந்த குழந்தையாவது ஒரு 12 மாசம் 13 மாசம் உள்ள இருக்குதா?
1: இல்லை,
0: விடுங்கடா என்ன வெளியே முதல்ல சொல்லுதான் இல்லையா?
1: சொல்லுது,
0: மிதிச்சு உதச்சு வெளியே என்னன்னா
1: வந்துருது.
0: அது மாதிரி உங்களுக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற ஆசீர்வாதம் நேரம் வர்றப்ப மெச்சூர்டாய் அதுவாவே
1: வரும், வெளியே வரும்,
0: அதுக்கு மேல தாங்காது, வெளியே வந்துடும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: வாக்கு பண்ணி இருக்கிற காரியம் உங்க லைஃப்ல முண்டலைனா முளைக்கலைனா பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. டைம் இன்னும் வரல, கைரோஸ் வரல.
1: எஸ்,
0: அதுவரை காத்திருக்க தேவையான பொறுமையை விசுவாசத்தையும் தந்து நம்முடைய குரோனோஸ்ல நம்ம ஆண்டவர்
1: பாதுகாத்துக்கிறார்.
0: நீங்க வெறுப்போட இல்ல, தேவன் உங்க மனசுல பத்த வச்ச நெருப்போட காத்திருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: அதனால உங்களுக்கு சோர்வு என்ன செய்யறது இல்ல, வர்றது
1: இல்லை.
0: இல்ல
1: இல்லை,
0: அல்லேலூயா. எங்க லைஃப்ல எல்லாம் என்னோட ஊழிய பாதையில 27 ஆண்டுகள்ல எதுவுமே உடனடியா நடக்கல, ஆனா நேரம் வந்தப்ப எல்லாமே சட்டுப்புட்டு நடந்துச்சு, தீவிரமா நடந்துச்சு.
1: அல்லேலூயா.
0: எதுவும் உடனடியா என்ன செய்யல,
1: நடக்கல
0: நடக்கல, ஆனா நேரம் வர்றப்ப எல்லாமே எப்படி நடக்கும், தீவிரமாய்
1: தீவிரமாய்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: தேவனோடு நடந்த இந்த பயணத்துல நாங்கள் கண்ட பலத்த கிரியைகள் அநேகம்,
1: எஸ்
0: அநேகம். அதனால தேவன் வாக்கு பண்ண காரியம் இந்த சீசன்ல தான்
1: என்ன
0: செய்தது, வீடு கட்டாதவங்க எல்லாம் கட்ட போறீங்க.
1: ஆமென்.
0: நிலம் வாங்காதவங்க எல்லாம்
1: வாங்க போறீங்க.
0: குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம்
1: குழந்தை வருது.
0: இந்த அடங்காதவங்க எல்லாம் கத்திரிக்க என்ன செய்ய போறான்,
1: ஊழியம் செய்ய போறான்.
0: குடிகார கணவர் பைபிளும் கைமா அலைய போறார்.
1: ஆமென்.
0: கண்டகார மனைவி அத்தான் நீங்க இல்லைன்னா
1: இல்லத்தான்
0: அப்படின்னு சொல்லி
1: வாங்கத்தான் ஊழியத்துக்கு போவோம், ஆத்தும ஆதாயம் பண்ணுவோம். தேவானி,
0: இந்த அதிசயங்கள் இந்த சீசன்ல என்ன செய்யுதுனா
1: நடக்குது,
0: முளைச்சு வருது,
1: முளைச்சு வருது.
0: ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு பாக்குறப்ப.
1: ஆமென்.
0: உங்களுக்கு பாக்குறப்ப என்ன, என் தங்கம், என் கண்ணையே நம்ப முடியலையே, தங்கம் உன்னை பாக்குறப்ப நீயா தங்கம் அப்படி மாறி போயிட்ட.
1: எஸ், சண்டைக்காரியா இருந்த நீ சகாய ராணியா மாறிட்டேமா.
0: சண்டைக்காரி எப்படி மாறிட்ட,
1: சகாய ராணி,
0: சகாய ராணியா நீ என்ன செஞ்ச,
1: ஸ்தோத்திரிக்கிற கர்த்தர்.
0: நீங்க மகிழ்ச்சி கடல்ல திக்குமுக்காடுற மாதிரி கர்த்தர் களத்துக்கு வந்திருக்கிறார்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நேலத்து காரியம் முடிஞ்சப்ப நான் ராத்திரி முழுசும் தூங்காம கிடந்த மாதிரி நீங்களும் ராத்திரி முழுசும் தூங்காம கிடக்குற நேரம் உங்களுக்கு உண்டு,
1: உண்டு.
0: விடிய விடிய கொட்ட கொட்ட முடிச்சிட்டு கிடப்பீங்க, தூக்கம் வரல சாமி எனக்கு,
1: வரல.
0: ஏன்டா தூங்கல, நீங்க செஞ்சு செய்யல அப்படி சாமி.
1: எஸ், அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: போராடுனேன், கட்டலாமா, நம்ம கடன்ல இருந்து வந்தவன், ஆளும் தெரியாம காலை ஊட்டி ஏதாவது சிக்கல்ல சிக்கிட்டோம்னா செத்தம்டா, திரும்ப அந்த அவமானம் நமக்கு
1: என்னன்னா,
0: சில நாள் தூங்கல பயத்துல, இது எடுக்கலாமா இந்த முடிவு, இது செய்யலாமா. அது என் மேல இருந்தா மூப்பர் அக்கறையில சொன்னாரு, பிரதர் ஒரு வீட்டை கட்டலாம், மாட்டிக்கிற வேண்டாம், நம்ம உங்க மேல உள்ள நல்ல நல்ல அபிப்பிராயத்துல நான் என்ன செய்யறேன்
1: சொல்றேன்.
0: எனக்கு அப்ப ஃபெய்த் வந்துருச்சு, நம்ம நம்ம கைரோஸ்ல இருக்கணும் நினைச்சிட்டேன் நானு, இல்லனே மூணு தான் மொத்தமா என்ன செய்வோம் நம்ம
1: அட்டுவோம்.
0: அப்பதான் அவர் சொன்னாரு, எங்க கணக்கு வேற, உங்க கணக்கு வேற,
1: நாங்க
0: என்ன ஒரு கணக்கு, நீங்க என்ன ஒரு கணக்கு போடுறாரு ஆண்டவர் அப்படின்னாரு. எப்படி சாத்தியமாச்சு லாக்டவுன்ல
1: கைரோஸ், கைரோஸ்
0: அது நமக்கு என்ன இல்ல, நமக்கு சாத்தியமே என்னன்னா இல்ல. அதே மாதிரி லேண்டும் நமக்கு
1: என்ன இல்ல,
0: சாத்தியமே இல்ல.
1: அல்லேலூயா.
0: இதே மாதிரிதான் தேவன் வாக்கு பண்ணின எழுப்புதலும் வருது.
1: எஸ்,
0: தேவன் வாக்கு பண்ணின ஜனக்கூட்டமும் வருது.
1: ஆமென்.
0: தேவன் வாக்கு பண்ணின ஜோகனும் வர்றான்.
1: ஆமென்.
0: அதனாலதான் எனக்கு டவுட்டே இல்லை.
1: எஸ்,
0: டவுட்டே இல்லை.
1: ஹல்லேலூயா.

0: ஆண்டவர் குறிச்சிருக்கிற டைம் வர்றப்ப விறுவிறுன்னு நடக்கும். உங்க சாட்சியை கேட்கிறவருக்கு போல கிறுகிறுன்னு
1: வரும்.
0: நீங்க இதெல்லாம் செய்றீங்க,
1: வரும். ஹிந்தி வாலாவுக்கு தெலுங்கு வாலாவுக்கு
0: சொல்றதே நம்ம அப்படி திரும்ப அறிக்கை பண்றப்ப அப்படி நடக்குது. உடனடியா நடக்காது. ஆனா நீங்க அறிக்கை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா காட்ஸ் டைம் வர்றப்ப கைரோஸ் வர்றப்ப சடுதியா நடந்து பயமே இல்லை எனக்கு. திரும்ப திரும்ப சொல்றேன், பயமே இல்லை எனக்கு. ஏன்னா என் கைரோஸ்ல நான் இருக்கிறேன்.
1: ஆமென்.
0: மாம்பட்டியில போய் நான் செப்டம்பர்லயா
1: செப்டம்பர்ல
0: நான் போய் பிரீச் பண்ண போறேன். ஓசூர் போறப்ப பாஸ்டர் சுரேஷ் உங்க சர்ச்ல
1: அப்பதான் நல்ல விசேஷம் புக் முடிச்சுட்டு போறோம் அந்த மீட்டிங்க்கு.
0: அப்ப செய்தியில ஃப்ளோல அப்பதான் பிகின் ஆகுது எல்லாமே. அப்ப நான் சொல்றேன், ஒரு ஒரு மாமரத்தில் இருக்கிற ஒரு குலையில ஒரு மாங்காய் பழுக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு காரியம் லேசா மஞ்சள் அடிக்குமா?
1: மஞ்சள் அடிக்கும்.
0: இந்த மாதிரி மஞ்சள் அடிக்குமா?
1: அடிக்கும்.
0: ஸோ மஞ்சள் அடிச்சிருச்சுன்னா இது இது இது பழுக்குமா? பழுக்கிற மாதிரி என்னன்னா
1: கூறுபாடு தெரியலையே
0: அப்படின்னு சந்தேகமாவா பார்ப்பீங்க?
1: இல்லையே.
0: குலையில இருக்கிற ஒரு மாம்பழத்துல ஒரு ஓரத்துல மஞ்சள் அடிச்சிருக்குன்னா, கொலையில இருக்கிற ஒத்த மாம்பழத்துல லேசா மஞ்சள் அடிச்சிருக்குன்னா மொத்த மாம்பழமும் பழுக்க போகுது.
1: பழுக்க போகிறது
0: இந்த மாதிரி.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப நான் அக்டோபர்ல என்ன பிரீச் பண்றேன்? செப்டம்பர்ல பிரீச் பண்றேன். ஐயா எங்க சீசன்ல மாம்பழம் மஞ்சள் அடிச்சிருக்குன்னு.
1: ஆமென்.
0: மாங்கா
1: மஞ்சள் அடிச்சு
0: மஞ்சள் அடிச்சிருச்சுனா சீக்கிரம் பழுக்க போகுதியான்னு சொன்னேன். நம்ம பழமே பழுக்க போகுதுன்னு எனக்கு அப்ப தெரியல.
1: அதுவும் ஆண்டவர் மாம்பட்டியிலேயே வச்சு மாம்பழத்தை பத்தி பேசிட்டார். அல்லேலூயா.
0: ஒத்த பழம் பழுத்த தொடங்கினது உண்மை. என்ன மொத்த பழமும் பழுக்கிறது உண்மை.
1: உண்மை.
0: அதான் ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டுல இருக்கிற அனைத்தின் மேலும் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கு.
1: ஆமென். அனைத்தின் மீதும்.
0: இது ஒரு ஆரம்ப அறிகுறி.
1: கல்லையும் போட்டு நாங்க கனியை வைக்கல. வாயெல்லாம் மரமரன்னு இருக்குங்க சாப்பிடும் போது.
0: பாக்கியம் ராஜ யோக்கியமா வரும்.
1: ஆமென்.
0: பாக்கியம்
1: ராஜ யோக்கியமாய் வரும்.
0: பாக்கியம் ராஜ
1: யோக்கியமா
0: வரும். ஐயா நீங்க செய்யுங்க நீங்க செய்யுங்கன்னு நாலு பணக்காரன்ட்ட போய் உட்கார்ந்து கறந்ததுனால வந்த ஆசீர்வாதம் இல்ல. நாலு பணக்காரனுடைய இருதயம் எங்களுக்காக சுரந்ததுனால வந்த ஆசீர்வாதம்.
1: ஆமென்.
0: மரத்துல கணிஞ்சது.
1: எஸ்.
0: பாக்கியம் ராஜ யோக்கியமாய்
1: யோக்கியமாய்.
0: ஹல்லேலூயா. ஏனா கைரோஸை நம்புறவன் யாரையும் தாங்க வேண்டிய அவசியம் இல்ல. யாத்தையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல. யாத்தையும் போய் இதை செய்யுங்க அதை செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இவ்வளவு தந்தா நல்லா இருக்கும் அவ்வளவு தந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி பெட்டிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நான் என்னோட கைரோஸ்ல
1: இருக்கிறேன்.
0: எனக்கு என்னுடைய காரியத்தை தாங்க தேவையான கருவிகளை என் ஆண்டவர் என்னுடைய எல்லைக்குள்ள கொண்டு வருவா.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நீ என்ன செஞ்ச? கத்தருக்காக பொறுமையோட
1: காத்திருந்தேன்.
0: அவர் தந்த ஆரம்பத்தை புடிச்சுக்கிட்டு கெட்டியா என்ன செஞ்சேன்னா
1: காத்திருந்தேன்.
0: கத்தர் இருக்கு சொன்ன இடத்துல என்ன செஞ்சேன்?
1: இருந்தேன்.
0: மத்ததெல்லாம் கத்தர் என்ன செஞ்சார்னா
1: செஞ்சாரு.
0: மோகன் போய் எத்தனை வருஷம் இருக்கும்?
1: அண்ணே கரெக்டா 10 வருஷம் ஆச்சு. அண்ணே மோகன் அண்ணன் போய் 10 வருஷம் ஆச்சு கரெக்டா. 2016 இப்ப 26 10 வருஷம் அண்ணன் போய்
0: 9 வருஷம் ஆச்சு. 25 தானே?
1: ஆ சாரி 20. ஆமா 9 வருஷம் சாரி.
0: 9 இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்பா என்னை ஏஞ்சலையும் உட்கார வச்சு இந்த வேப்ப மரத்துல தான் டேய் தோட்டத்துக்கு நீ ஏஞ்சலும் வந்துருங்க. நான் சொன்னேன் பெரியவங்க மறுத்து என்ன செய்ய முடியாது,
1: பேசவே முடியாது.
0: இல்லைப்பா இல்லை அப்படின்னு அப்போ ஒரு செல்லமா ஒரு வார்னிங் விட்டாங்க. நான் மோகனை வேணா அனுப்புறேன் அப்படின்னு. சரி மோகன் அனுப்பு, உனக்கு 1 வருஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள தங்கச்சி மோட சபையை எப்படி நீ ஆக வைப்பியோ எனக்கு தெரியாது. இவங்களை ஆக வச்சுட்டு நீ எங்க வந்துருனா
1: தோட்டத்துக்கு,
0: தோட்டத்துக்கு வந்துருன்னு தான் சொன்னாங்க. நான் மறுத்து பேச முடியாது, என்ன தவப்புனார். அதனால சரிப்பா நான் வேணா மோகன் அனுப்பி எங்க மக்களை எப்படியாவது ஆக வச்சுட்டு நான் என்ன செய்யறேன்னா. ஆனா உள்ள அந்த ஐடியாவே எனக்கு இல்லை, ஏன்னா அப்பாவை புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அது மாதிரி அனுப்பி வச்சுட்டேன். போன ஒரு 6 மாசம் கழிச்சு அதே தகப்பனார் சொல்றாங்க, நீ சொன்னதாண்டா சரி, நீ சொன்னதான் சரி. நீ என்ன மாதிரி சுத்துறவன், நீ என்ன மாதிரி பல இடங்களுக்கு போறவன், உன்னை ஒரு கூட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது, அடைக்கவே
1: முடியாது
0: முடியாது. மோகன் தான் சரி, சூப்பரா பண்றான்டா, சரியா புரிஞ்சிருக்கிறான்டா. இந்த ஜெபத்தோட்டம் சர்ச்சுக்கு எப்படி புரிஞ்சிருக்கான்,
1: சரியா
0: புரிஞ்சிருக்கான்,
1: சரியான பாஸ்டர்.
0: எனக்கு டெம்டேஷனே வரலையே அங்க போகணும்னு சொல்லிட்டு, ஆசையே வரலையே,
1: ஆமென்,
0: அவசரமே படலையே. ஏன்னா எனக்கு தெரியும் இது அடிமடியில என்ன செஞ்சிடும்னா மொத்த ஆட்டமும் க்ளோஸ் ஆயிரும். இந்த ஆட்டத்துக்கு நான் என்ன செய்யலன்னா அதுக்கான காலமும் நேரமும் கணிஞ்சு வர்ற காலத்துல கத்தர் செஞ்சா செய்யட்டும். ஆனா இப்ப அந்த இதுக்கே நான் என்ன செய்யல
1: வரல. ஹல்லேலூயா.
0: We believe in Kairos.
1: Yes.
0: அதனாலதான் எவ்வளவு பெரிய காரியம் நம்ம லைஃப்ல வந்தாலும் உங்களுக்கு அது மேல என்ன வராது,
1: ஆசையே வராது.
0: இதனாலேயே தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட அனுபவங்கள் நிறைய எனக்கு என்னன்னா
1: உண்டு. அல்லேலூயா
0: அல்லேலூயா. இதுலதான் ஆண்டவர் நவம்பர்ல ஒரு மலையை கொட்டுறாரு. என்ன பாட்டு மூலமா கொட்டுறாரு?

0: அப்படியே டெல்டால பத்தி எரிஞ்ச விசுவாசம். அந்த விசுவாசத்தோட தான் இங்க இருந்து போன. என்ன நவம்பர் 1 தேதி,
1: நவம்பர் 1
0: தேதி பத்த வச்சது. அப்பா எவ்வளவு பெரிய காரியங்களை வச்சு நம்மளோட கத்திருந்திருக்கிறாரு,
1: பேசியிருக்கிறாரு. அல்லேலூயா.
0: என் விசுவாசம் மட்டுமா பத்தி எரியுது? லைவ்ல நம்மளை பாக்குற ஆயிரக்கணக்கான பேருடைய ஃபைத்து.
1: எஸ், எல்லாரும் சொல்றாங்க தம்பி கறிவிருந்துக்கு எங்களையும் கூப்பிடுங்க. தம்பி
0: அறிவிருந்துக்கு வர்றத விடுங்க, அவங்கவுங்க கறிவிருந்து போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. என் வீட்டுல ஒரு விருந்து இருக்குன்றாங்க.
1: எஸ்,
0: லட்டு வாங்கி வச்சிருக்கேன், லட்டு வாங்கி வச்சிருக்கிறேன்,
1: சாவி வாங்கி வச்சிருக்கேன், செங்கல் வாங்கி வச்சிருக்கேன், பைபிள் வாங்கி வச்சிருக்கேன்.
0: என் வாட்ஸ்அப்ல நான் காட்டுறேன் பாருங்களேன், வாட்ஸ்அப்ல போட்டோஸ் எல்லாம் நீங்க பாருங்க.
1: அல்லேலூயா.
0: இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இருக்க 2 நார்த்ல இருந்து இங்கிலீஷ்ல பிச்சு உதறது வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு. போட்டு ஒரு தட்டை காட்டுது 2 பாஸ்டர் லட்டு. விருந்துக்கு நாங்க வருவோம் பாஸ்டர், லீவ் போட்டு. சின்ன வாண்டுங்க, சின்ன வாண்டுங்களுக்கு கூட இந்த ஃபெய்த் போயிருக்கு.
1: ஆமென்.
0: அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, 2 என் ஒய்ஃபுக்கு கேன்சர், 6 குழந்தை. ரொம்ப பயந்து போயிருந்தேன். அவளை குறிச்சு ஒரு தீக்க தரிசன வார்த்தை உண்டு, என்னால சிரிக்க முடியல, அவ்வளவு கலக்கம், அவ்வளவு பயம். நவம்பர்ல தான் உங்க செய்தியை கேட்க ஆரம்பிச்சேன். பத்திக்கிட்டு எரியுது, ஏன் தோசைக்கல் சூடாயிருச்சு.
1: கண்ணாப்பினான்னு
0: ஃபெய்த் பாஸ்டர், அவர் எனக்கே தீர்க்க தரிசனம். என் கையில 6 குழந்தை வச்சுட்டு பேசுறேன், ஆனா சில மாசம் வருது பாஸ்டர் நீங்க ஜோகன கையில வச்சு என்கிட்ட பேசுவீங்க. அவர் ஒய்ஃபுக்கு கேன்சர். அவர் சொன்னாரு என் ஒய்ஃப் சுகமா இருப்பா, என் ஒய்ஃபுக்கு ஒன்னும் ஆகாது. ஏன்னா எனக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா ஃபெய்த் வந்து. இதெல்லாம் சாதாரண நினைக்கிறீங்களா நீங்க?

0: வருகிற எழுப்புதல் குளோபல்.
1: ஆமென்.
0: அதனால மகிழ்ச்சியோட சந்தோஷமா முடிக்க முடியல, இது பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கு. அதனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த கைரோஸ் குரோனோஸ் மட்டும் புரிஞ்சுக்கங்க. நீங்க கேட்ட என்ன சொல்லணும், எங்க இருக்கீங்க?
1: கைரோஸ்.
0: இந்த வருஷம் வீடு கட்டுவனியா?
1: ஆமென்.
0: எப்படியா சொல்ற, காசு இருக்கா?
1: இல்ல, கைரோஸ்.
0: கைரோஸ்ல இருக்கு.
1: கைரோஸ்ல இருக்கு.
0: எல்லாம் சொல்லுங்க, கைரோஸ் சொல்லுங்க.
1: கைரோஸ்.
0: இந்த வருஷம் கல்யாணம் முடியுமா? முடியுமா? எப்படியா சொல்ற, கைரோஸ்ல இருக்கு.
1: கைரோஸ்.
0: நகையெல்லாம் செஞ்சிட்டாங்களா? தீர் வருஷம் எல்லாம் வாங்கி, ஆனா ஒண்ணு வாங்கல. ஒண்ணு வாங்காம எப்படி கல்யாணம்? கைரோஸ்.
1: கைரோஸ். அல்லேலூயா.
0: பைபிள் இப்படிதான் இருக்கு.
1: ஆமென்.
0: இப்படிதான் சிங்கங்காட்டுல நடந்துகிட்டு இருக்கு.
1: ஆமென்.
0: இப்படிதான் எல்லாரோட லைஃப்ல நடக்க போகுது.
1: எஸ்.
0: ஆண்டவர் ஏற்கனவே கிரியைகளை ஆரம்பிச்சிட்டாரு.
1: ஆரம்பிச்சிட்டாரு.
0: சொல்லுங்க, ஆண்டவரே, we believe.
1: ஆண்டவரே, we believe.
0: நீங்க எங்க வாழ்க்கையில மூவ் ஆகுற இந்த ஆண்டுக்காக உமக்கு கொடான கோடி
1: ஸ்தோத்திரம்.
0: ஸ்தோத்திரம்.
1: ஸ்தோத்திரம்.
0: ஆனா நம்முடைய குரோனோஸ்ல பொறுமையா இருக்கணும்.
1: ஆமென்.
0: அதான் அடுத்த டாபிக்.
1: எஸ்.
0: எல்லாரும்

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர்

ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கர்மேல் மலையில் ஜனங்களை ஒன்று திரட்டி தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு தேசத்திற்காக விண்ணப்பம் ஏறெடுக்கிறார் தீர்க்கதரிசி எலியா. மன்றாட்டு வீரர்களே, எழும்புங்கள், மன்றாடுங்கள், தேசத்தை மாற்றுங்கள்.

தகப்பனே, அந்த எலியா ஜெபித்த போது உம்மிடமிருந்து அக்னி புறப்பட்டதே. எங்கள் தேசத்திலே உம்முடைய வல்லமை அக்னியாக இறங்க வேண்டும். அப்பா, வேண்டாத அருவறுப்பான அத்தனை செயல்களும் அற்று போக வேண்டும் ஐயா.

இளைய குமாரனை போல எத்தனையோ பேர் உண்மை விட்டு தூர வாழ்கிறார்களே அப்பா, அவர்கள் எல்லாம் உன் மண்டை ஓடி வந்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ வேண்டுமே.

ஒரு தனி மனிதன் எலியாவின் ஜபத்தான் தேசத்திலேயே மாற்றம் வந்தது. வறட்சி நீங்கி மழை பெய்தது. அப்பா, எங்கள் நாடு எங்கும் ஜப மேகம் மூடுவதாக, அபிஷேக மழை தேசத்தை நிரப்புவதாக.

சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சங்கீதம் 91 நாம் படித்து வருகிறோம். இதுவரை நம்மை சுற்றி என்ன இருக்கிறது, நமக்கு மேலாக என்ன இருக்கிறது என்பது போன்றவைகளை படித்தோம். அவருடைய நிழலில் நாம் தங்குகிறோம், அவருடைய மறைவிடத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் நமக்கு கோட்டையாக அடைக்கலமாக இருக்கிறார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு பிசாசு எப்படி நம்முடைய பாதங்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து நாம் கவனிக்கப் போகிறோம். பிசாசு எப்படி நம்முடைய பாதங்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை கவனிக்கப் போகிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்வது ஏதோ சிங்கத்தையும் சர்ப்பத்தையும் குறித்து சொல்லவில்லை. இவைகள் பிசாசுக்கு அடையாளமான சின்னங்களாக இருக்கிறது. பிசாசை குறித்து தான் இப்படிப்பட்ட ஒரு வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்திலே. பிசாசை தான் சிங்கம் என்றும் பாலசிங்கம் என்றும் விரியன் பாம்பு என்றும் வலு சர்ப்பம் என்றும் வேதவசனம் விவரிக்கிறது, பலவிதமாய் விவரிக்கிறது. அநேக நேரத்திலே ஒரு நம்முடைய மனதிலே ஒரு காட்சியை உண்டாக்கும்படியாக எதை குறித்து வேதம் போதிக்க விரும்புகிறதோ அதை குறித்த ஒரு விவரமான காட்சியை உண்டாக்குவதற்காக தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த வார்த்தைகளை நாம் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்ன, அவைகள் பிசாசின் எப்படிப்பட்ட தன்மைகளை விவரிக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக, தேவன் தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லியிருக்கிறது. தேவனுக்கு சிறகு கிடையாது, அவர் கோழியா, அவருக்கு சிறகு கிடையாது. ஆனால் சிறகுகளால் தன்னை மூடுவார் என்று ஏன் அப்படி சொல்லியிருக்கிறது? எப்படி ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ, தன்னுடைய சிறகுகளால் மூடி பாதுகாக்கிறதோ, அதுபோல நம்மை காப்பார் என்று சொல்வதற்காக தான், அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்முடைய மனதிலே ஏற்படுத்துவதற்காக தான் சிறகுகளால் தன்னை மூடுவார், நம்மை மூடுவார் என்று சொல்லியிருக்கிறது. அவருக்கு சிறகு கிடையாது. நம்முடைய மனதிலே நாம் புரிந்து கொள்ளும்படியாக, அவர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக, ஒரு தாயைப் போல நம்மை பாதுகாக்க வல்லவர் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். ஆகையால் வேதத்திலே இப்படிப்பட்ட வர்ணனையின் வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. வலு சர்ப்பம், டிராகன் என்று சொன்னால் பெரிய ஒரு பொல்லாத மிருகத்தை போல அது காட்சி அளிக்கிறது. பார்க்கிறதுக்கே கொடூரமாக இருக்கிறது, பெரிய மிருகம் போல காட்சி அளிக்கிறது. பிசாஸ் அப்படிப்பட்டவன், தீமை நிறைந்தவன், பொல்லாப்பு நிறைந்தவன், ஒரு பொல்லாத ஒரு மிருகத்தை போல அவன் இருக்கிறான் என்பதை அந்த வார்த்தை விளக்குகிறது. அதே நேரத்தில் விரியன் பாம்பு என்று சொல்கிறது. விரியன் பாம்பு என்று சொன்னால் இந்த பொல்லாத பெரிய மிருகத்தை போல இது இருக்காது. இது இருக்கிறது சில நேரத்தில் அவ்வளவாக தெரியவும் தெரியாது நமக்கு. திடீரென்று எங்கேயோ கதவுக்குள்ளே அங்கங்கே போர்ந்து, எங்கேயோ பூமி கடியில் போந்து, பைப்புக்குள்ளே போந்து நேராக வீட்டுக்குள்ளே வந்து திடீர்னு நிற்கும். சாத்தான் அப்படியும் கூட, அவன் சாத்தான் பொல்லாதவனா பெருசாக வந்து இவ்வளோ பெரிய மிருகம் போல காட்சி அளிக்கிறது மட்டும் இல்லாமல், திருட்டுத்தனமாக நம்ம வீட்டுள்ளே போந்து எது கடியிலையாவது போந்து உள்ளே வந்து திடீர்னு பார்த்தா ரூமை திறந்து அவன் உட்காந்துட்டு இருப்பான் இல்லையா. இந்த பிசாசு எப்படிப்பட்டவன் என்பதை பலவிதமாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இவைகள். அப்படிப்பட்ட பிசாசை, பொல்லாதவனும் கொடூரமானவனும் பயங்கர மிருகத்தை போலவும் உள்ள அந்த பிசாசையும், தந்திரம் நிறைந்தவனும், நாம் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் புகுந்து நம்மை வஞ்சித்து நமக்கு எதிராக கிரியை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட விரியன் பாம்பை போல, ஒரு சின்ன பாம்பு எப்படி நம்ம ரூமுக்குள்ள நுழைஞ்சிருந்தோ தெரியாமலே, அதுபோல நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து கிரியை செய்கிற அந்த பிசாசையும் நாம் மிதித்து போடுவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விவரம் என்னவென்றால், இது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இலக்கண ரீதியில் பார்த்தால் இது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலே பல சங்கீதங்கள், பல சங்கீதத்தின் பல பகுதிகள் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட காரியங்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன் சங்கீதத்திலே நல்ல அழகான பாடல்கள், கர்த்தரை பற்றிய துதி ஸ்தோத்திரங்கள் மட்டுமில்லை, தீர்க்க தரிசனமாகவே உரைக்கப்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும், சிலுவை மரணத்தை குறித்தும், உயிர்த்தெழுதலை குறித்தும், பல காரியங்களை குறித்தும் சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தீர்க்க தரிசனங்கள் சங்கீதங்களிலே உரைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்ப்போம். இந்த சங்கீதத்தின் இந்த பகுதியும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டவை.
இந்த சங்கீதம் எழுதப்பட்ட போது, சங்கீதம் 91 எழுதப்பட்ட போது, வலு சர்ப்பத்தையும் விரியன் பாம்பையும் சிங்கத்தையும் சிங்கத்தையும் மிதிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக விசுவாசிகள் இல்லை. அன்றைக்கு அவர்கள் மிதிக்கிறவர்களாக இல்லை. அன்றைக்கு அவர்கள் அப்படிப்பட்ட பிசாசின் மீது அவ்வளவு பெரிய அதிகாரம் பெற்றவர்களாக அவர்கள் இல்லை. அப்படி செய்வோம், ஒரு காலம் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, அதன் பிறகு நாம் அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்களாக மாறுவோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நாம் மிதித்து போடுவோம் என்கிறதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறது. அது உரைக்கப்பட்ட நாளிலே பிசாசு தான் இன்னும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அது உரைக்கப்பட்ட நாளிலே இது நிறைவேறாத ஒன்றாக இருந்தது. சங்கீதக்காரன் ஆவியானவரால் ஏவப்பட்டு விசுவாசிக்கு வருங்காலங்களிலே கிடைக்க போகிற அதிகாரத்தை முன்னறிவிக்கிறார். பிசாசை விசுவாசிகள் மேற்கொள்வார்கள், பிசாசின் சக்திகளை மிதித்து போடுவார்கள் என்று முன்னறிவிப்பாக சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இன்னும் கேட்க போனால் இந்த முன்னறிவிப்பு சங்கீதம் 91 முதல் முதலாக சொல்லப்படவில்லை. அதாவது பிசாசை நாம் ஜெயிப்போம், பிசாசை மிதிப்போம் என்கிற இந்த விசுவாசியினுடைய அதிகாரத்தை குறித்த ஒரு காரியம் சங்கீதம் 91 சொல்லப்பட ஆரம்பிக்கவில்லை. ஏற்கனவே ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட ஆரம்பித்து விட்டது பிசாசனுடைய தோல்வி. அவன் மீது மனுஷருக்கு கொடுக்கப்பட போகிற அதிகாரம், இவைகளை தேவன் ஆதியாகம 3 அதிகாரத்திலேயே முன்னறிவித்து விட்டார். அதன் பிறகு பல வசனங்கள் வேதத்திலே பிசாசனுடைய வீழ்ச்சியையும் அவன் மீது விசுவாசிகள் எப்படி அதிகாரம் கொள்வார்கள் என்பதையும் முன்னறிவிப்பாக தீர்க்க தரிசனமாக வேதவசனம் தொடர்ந்து உரைத்துக் கொண்டே வருகிறது. நான் திருப்புவோம், ஆதியாகம 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்டவர் அந்த பாம்பினிடத்திலே பிசாசினிடத்திலேயும் பிசாசினிடத்திலே பேசுகிறார். பிசாசு வந்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து போட்ட பிறகு சாபம் கொடுக்கப்படுகிறது. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிசாசுக்கும் சாபம் கொடுக்கப்படுகிறது. மனுஷனுக்கு ஒரு சாபம், மனுஷிக்கு இன்னொரு சாபம், பிசாசுக்கு இன்னொரு சாபம். அந்த பிசாசுக்கு தேவன் கொடுத்த அந்த சாபத்தை தான் இங்க வாசிக்கிறோம். அந்த சாபம் வெறும் சாபம் மட்டும் இல்ல, தீர்க்க தரிசனமும் அதில் அடங்கி இருக்கிறது. ஒரு முன்னறிவிப்பு அங்கு கொடுக்கப்படுகிறது பிசாசை குறித்து, அவன் எப்படி மேற்கொள்ளப்படுவான் என்பதை குறித்த ஒரு முன்னறிவிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். திடீர்னு பாருங்க, அவர் உன் தலையை நசுக்குவார் இருக்குது. ஸ்திரீயின் வித்தை பற்றி சொல்லுகிறது. ஸ்திரீயின் மூலமாக வரப்போகிற ஒரு மனுஷனை குறித்து தேவன் அப்பவே சொல்லிவிட்டார். என்றைக்கு சாத்தான் நான் ஏவாளை வஞ்சித்தானோ அன்றைக்கே தேவன் சாத்தானிடத்தில் சொல்லிவிட்டார், உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீயின் மூலமாக வரப்போகிற ஒரு மனுஷனுக்கும் பகையை உண்டாக்குவேன். இந்த பகை ஒரு பெரும் போராட்டத்தில் வந்து முடிய போகிறது. அவர் உன் தலையை நசுக்குவார். யார்? இந்த ஸ்திரீயின் மூலமாக வரக்கூடியவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். பிசாசும் அவரை பாதிக்க அவரை நசுக்க முற்படுவான். ஆனால் வெறும் குதிங்காலை மட்டும்தான் நசுக்க முடியும். ஆனால் அவரோ இவனுடைய தலையை நசுக்கி போடுவார் என்று தேவன் பிசாசினுடைய பிசாசை மேற்கொள்வதை குறித்த காரியங்களை அப்பொழுதே சொல்லிவிட்டார். ஒரு பகை அன்றையிலிருந்தே உருவாகிவிட்டது. பிசாசு அன்றையிலிருந்தே, இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இப்படி வரப்போகுதுன்னு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்ன உடனே, உடனே எவ்வளவு பிசாசுக்கு பயம் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். நீங்க அன்றையிலிருந்து பிசாசுக்கு ஒரே போராட்டம் உள்ள, யாரோ ஒருவர் வரப்போகிறார், இந்த ஸ்திரீயை சும்மா விட்டா அவ்வளவுதான், இந்த ஸ்திரீ யாரையோ ஒரு மனுஷனை பெற்றெடுக்க போகிறாள், அந்த மனுஷன் எழும்பி வந்து ஒரு நாள் என்னுடைய தலையை நசுக்கப் போகிறான் என்கிற ஒரு பெரிய பயம் அன்றையிலிருந்து பிசாசை பிடித்தது. அந்த பயத்தினாலதான் அநேக நேரத்தில் பிசாசு அநேக தேவ மக்களை குழந்தைகள் இல்லாமல் ஆக்கினது. அதன் பிறகு குழந்தைகள் பிறந்தபோது அவர்களை அழிக்கும்படியாக எகிப்திலேயும், பிறகு இயேசு பிறந்த போதும் குழந்தைகள் எல்லாம் அழிக்கும்படியாக செய்ததெல்லாம் பிசாசினால் ஏவப்பட்ட காரியங்கள். ஏன் பிசாசு ஏரோது மூலமாகவும் இயேசு பிறந்தபோது,
ஏரோதன் மூலமாகவும், அதற்கு முன்பு இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்தபோது பார்வோன் மூலமாகவும் பல கட்டளைகளை கொண்டு வந்து சிறு பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை பொதுவாக எல்லாரையும் அழித்து போட வேண்டும், பிறக்கும் போதே அவர்களை அழித்து விட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை ஏன் கொண்டு வந்தான்? அது அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பயம், ஏதோ ஒரு ஆண் பிள்ளை எழும்ப போகிறது, நம்முடைய தலையை நசுக்க போகிறது என்கிற பெரிய பயம் அன்றையிலிருந்து அவனுக்கு இருந்து வருகிறது. இன்னும் கேட்டால், தேவன் பாம்பினிடத்தில் சொல்லி முடித்தவுடன், அதாவது உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று சொல்லி முடித்தவுடன், சில நாட்களில் ஏவாள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். முதல் குழந்தை, முதன் குழந்தையை பெற்றெடுக்கிறதை 4:1 வாசிக்கிறோம். அவளுக்குள்ளேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, சாத்தானுக்குள்ள ஒரு பெரிய பயம், ஐயோ அவர் வந்து என் தலையை நசுக்குவார்னு சொல்லிட்டாரே இந்த ஸ்திரீயின் வித்து, அப்ப இந்த ஸ்திரீயின் மூலமா யாரோ ஒருவர் எழும்பு போகிறாருங்கிற பயம், ஸ்திரீக்கு ஒரு ஆறுதல், ஸ்திரீக்கு ஒரு தைரியம், என் மூலமாய் பிறக்க போகிற ஒருவர் வந்து இந்த என்னை வஞ்சித்து என்னை பாவியாக்கி இந்த தோட்டத்தை விட்டு தள்ளின, தேவனை விட்டு பிரித்து போட்ட இந்த பிசாசை மேற்கொள்ளும்படியாக, இந்த பிசாசை ஒன்றுமில்லாமல் பண்ணும்படியாக என் மூலமாய் ஒருவர் பிறக்க போகிறார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஸ்திரீக்கும் உண்டாயிற்று. ஒரு பக்கம் பிசாசுக்கு பயம், என்ன இந்த ஸ்திரீ மூலமா பிறக்கிறாள் நம்ம தலையை நசுக்க போறாரு, இன்னொரு பக்கம் ஸ்திரீக்கு ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, என் மூலமாய் வரப்போகிற ஒரு சந்ததியில வரப்போகிற ஒரு மகன் இந்த பிசாசின் தலையை நசுக்கக்கூடியவராயிருப்பார் என்கிற பெரிய எதிர்பார்ப்பு. அந்த பெரிய எதிர்பார்ப்பின் விளைவாக ஏவாளுக்கு குழந்தை பிறந்த போது ஏவாள் சொல்லுகிறாள், முதல் குழந்தை பிறந்த உடனே, எப்படா குழந்தை பிறக்குன்னு காத்துக்கிட்டே இருக்கிறான், ஆண் குழந்தை பிறந்தவுடன் அவள் வாயிலிருந்து இது வருகிறது. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, 1 கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னா ஏதோ நான் உள்ள ஒரு பிள்ளையை பெற்றேன்னு சொல்லவ, என்ன சொல்ற, கர்த்தர் சொன்னாரே இந்த பிசாசனுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்னாரே, அப்பேற்பட்ட ஒரு பிள்ளையை, கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையை, இந்த பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய பிள்ளையை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் என்று பெரிய எதிர்பார்ப்போடு சொல்லுகிறார். ஆனால் அவளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை, அந்த பிள்ளை பிசாசின் தலையை நசுக்கிறதுக்கு பதிலாக மற்றவங்க தலையை நசுக்கிற பிள்ளை ஆயிடுச்சு, தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்று போட்ட ஒரு பிள்ளையாய் மாறினது, கொலைகார பிள்ளையாய், பிசாசின் சோபத்தினால் நிறைந்த பிள்ளையாய், தீமைகளும் பொல்லாப்பும் உள்ளே இருந்த பிள்ளையாய், பிசாசினால் ஆட்கொட்டு கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளையாய் இருந்தது. ஏவாள் எதிர்பார்த்தால், என் மூலமாய் பிறக்கிற பிள்ளை இந்த தலையை நசுக்கப் போகிறது, பிசாசை ஒன்றுமில்லாமல் ஆக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு வீணாகிவிட்டது. அன்று முதல் கிறிஸ்து மரியாளன் மூலமாய் பிறக்கிற நாள் வரையிலே உலகத்திலே பெரிய எதிர்பார்ப்பு, தீர்க்கதரிசிகள் மத்தியிலே பெரிய எதிர்பார்ப்பு, தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அநேகர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், ஒரு பிள்ளை பிறக்க போகிறது, ஏசாயாவிலையும் அதைத்தான் தீர்க்கதரிசியாய் ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தார் மேசியாவை குறித்து, எப்படி ஒரு ஸ்திரீ ஒரு பாலகனை பெற்றெடுப்பாள் என்று சொல்லி அந்த பிள்ளை பிறக்கும் பிறக்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக மரியாளின் மூலமாக அந்த பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை ஒரு அற்புத பிள்ளையாய் பிறந்தது. ஒரு மனுஷனுடைய உதவியினால் அந்த பிள்ளை பிறக்கவில்லை, மனுஷனால் பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும் பாவியாயிருக்கிறது, பாவ சுவாபம் நிறைந்ததாயிருக்கிறது, பிறக்கும் போதே பாவ சுவாபம் நிறைந்ததாயிருக்கிறது. அதை சங்கீதக்காரன் சொல்கிறார், தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று. பாவ சுவாபம் நிறைந்தவர்களாக மனுஷனால் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இருக்கிறார்கள். ஏனால் மனுஷனிடத்திலிருந்து தான் அந்த பாவ சுவாபம், ஒரு மனுஷனிடத்திலிருந்து அவனுடைய பிள்ளைகளுக்கு செல்லுகிறது. ஒரு மனுஷனால் பாவம் பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தேவன் இயேசுவை இந்த பூலோகத்துக்குள்ளே கொண்டு வரும்போது மனுஷனுடைய உதவி இல்லாமல், வெறும் மனுஷியை உபயோகப்படுத்தி ஒரு பாவமில்லாத தூய்மையான இரத்தத்தை உடைய பாவ சுவாபமற்ற ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். ஆகையால் தான் நம் கன்னி மரியாளின் வயிற்றிலே இயேசு பிறந்தார் என்பதை நிச்சயமாக விசுவாசிக்கிறோம், அதை உறுதிப்படுத்துகிறோம். அதற்கு எதிராக வரும் காரியங்களை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. கன்னியின் மரியாளின் வயிற்றிலே தான் அவர் பிறந்திருக்க வேண்டும், அவர் மனுஷ உதவியினால் பிறந்திருக்க முடியாது. கன்னியின் வயிற்றிலே பிறக்கவில்லை, மனுஷனுடைய உதவியால் இயேசு பிறந்தார் என்று சொல்லுகிறது, அது எல்லா காரியத்தையும் அழித்து போடக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறக்கவில்லை என்றால், ஒரு மனுஷனுடைய உதவியினால் தான் பிறந்தார் என்று சொன்னால், நமக்கு ரட்சிப்பே இன்றைக்கு கிடையாது, அவருடைய ரத்தம் நம்மை மீட்க முடியாது, அவரே பாவியாயிருப்பார், அவரை ரட்சிக்கிறதுக்கே இன்னொரு ரட்சகர்
தேவையாயிருக்கும். இருக்கிறீங்களா இங்க? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவருக்கு ரட்சகர் தேவையில்லை, அவர்தான் ரட்சகர். அவர் நம்ம எல்லாரோடையும் வித்தியாசமானவர். ஏனென்றால் அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம், அவருடைய ரத்தம் பாவ சுபாவத்தை அறியாத ரத்தம். அவர் எல்லா மனிதரை காட்டிலும் வித்தியாசமானவர். மனிதனாய் இருந்தாலும் எல்லா மனிதனை காட்டிலும் வித்தியாசமானவர். நமக்காக பலியாய் இடப்படத்தக்க தகுதி பெற்றவர் அவர். அவருக்கே ஒரு பலி அவசியம் என்று அவசியம் இல்லை, நமக்கு அவர் பலியாகிறார். அப்படி ஆதியாகமம் 3:14-15 அந்த காரியம் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அந்நாளிலிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடத்திலே இருந்து வருகிறது. சங்கீதம் 91 எழுதப்பட்ட போது இந்த காரியம் நிறைவேறவில்லை. சங்கீதக்காரன் ஆவியால் ஏவப்பட்டு ஒரு தீர்க்க தரிசனமாக தான் எழுதுகிறார். மறுபடியும் வாசிப்போம் ஆதியாகமம் 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய், எல்லா மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அன்னைக்கே ஆண்டவர் அவனை மண்ணை தின்ன வச்சிட்டார். அன்றைக்கே சாத்தான் இன்றைக்கு ஜனங்களை மேற்கொண்டான் என்று நினைக்கிறானோ அன்றைக்கே அவனை தேவன் சபித்து போட்டார். ஆனால் ஒருவர் வந்து அவனுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்னது வெகு நாட்களுக்கு பிறகு நிறைவேறிற்று. சங்கீதம் எழுதப்பட்ட காலத்தில் நிறைவேறவில்லை, அதன் பிறகு உள்ள நாட்களிலே அது நிறைவேறிற்று. அது நிறைவேறின இடம் கல்வாரி சிலுவை. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உன் தலையை நசுக்குவார் என்பது என்றைக்கு நடந்தது, எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, அது நடந்த இடம் என்ன, அது நடந்த நேரம் என்ன? அது கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு அறையப்பட்ட போது அவன் தலையை நசுக்கினார். எப்படி அவன் தலையை நசுக்கினார்? இந்த பகை, பிசாசுக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் உள்ள பகை நாளடைவிலே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய பகையாக அதை உருவெடுத்து, பெரிய போராட்டமாக உருவெடுத்து, இயேசு பிறந்தபோது கூட அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று பிசாசு திட்டமிட்டான். ஆனால் முடியவில்லை. இயேசு வளர்ந்து வந்தபோதோ பிசாசுக்கு ஒரு பெரிய தொல்லை. எங்க போனாலும் ஒரு பிசாசுகளை விரட்டுகிறார், யாதியஸ்தலை சொஸ்தமாக்குகிறார், பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி இயேசு பிசாசுக்கு எதிராக கிரியை செய்து கொண்டு பிசாசிடத்திலே சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார். பிசாசால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இயேசு வந்து விட்டார், இவருடைய தலையை இந்த பிசாசினுடைய தலையை நசுக்க போகிறவர் வந்து விட்டார் என்பது அவனுக்கு விளங்கிவிட்டது. அவன் நினைச்சா இவர் நம்முடைய தலையை நசுக்கிறதுக்கு முன்னால இவரை எப்படியாவது நசுக்க விட வேண்டும் என்று நினைத்துதான். அவ்வளவு அவர் நன்மை செய்த போதும், அவ்வளவு ஜனங்கள் திரளாய் அவரை பின்பற்றின போதும், அவருக்கு விரோதமாக அரசாங்கத்தையும் யூத மக்களையும் கிளப்பி விட்டு பிசாசு எப்படியாவது இவரை நசுக்கி போட வேண்டும் என்று முயற்சி எடுத்தான். இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இந்த ரீதியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு ஒரு பெரிய போராட்டம், என்ன என்றால் வந்து விட்டாரே, என் தலையை நசுக்குவார் என்று சொன்னால் இவராக தான் இருக்க வேண்டும், எங்க போனாலும் இவருக்கு அதிகாரம் இருக்கிறதே. எல்லா மனுஷரையும் பிசாசு அடக்கி ஆண்டான். எல்லா மனுஷர் மீதும் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. எல்லாரும் அவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இயேசு மட்டும் வித்தியாசமானவர். எப்படி இருந்திருக்கும் பிசாசுக்கு? எந்த மனுஷனையும் பிசாசு என்ன வேணா பண்ணலாம். ஆனா இப்ப புதுசா ஒரு மனுஷன் உலகத்துல வந்திருக்கிறார், இந்த மனுஷனை மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியவில்லை. அவன் பண்ண வேண்டும் என்று வருகிறான். வேதம் சொல்லுகிறது பிசாசு தேவனிடத்தில் இயேசுவிடத்தில் வந்தானாம், ஆனால் அவரிடத்தில் ஒன்றும் காணவில்லை. அவரிடத்தில் பாவம் இல்லை. பாவம் இருந்தால் தான் அவனுக்கு அதிகாரம் அவர் மேலே. சி, குற்றவாளிகளாக இருக்கிறவர்கள் மீது தான் பிசாசு அதிகாரம் செலுத்த முடியும். பாவிகள் மீது தான் அதிகாரம் செலுத்த முடியும். குற்றம் உள்ளவர்கள் மீது தான் அவன் அதிகாரம் செலுத்த முடியும். குற்றம் இல்லாதவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. உலகமே குற்றம் உள்ளவர்களாக இருந்தது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. முழு உலகமும் பாவிகளாய் இருந்த வேளையில எல்லாரையும் ஆட்கொள்ள முடிந்தது, எல்லார் மேலும் அதிகாரம் செலுத்த முடிந்தது. ஆனால் இந்த ஒரு மனுஷர் வித்தியாசமானவராய் இருக்கிறார். இயேசு வண்டியில வருகிறான், இயேசு வண்டியில ஒன்றும் காண முடியவில்லை. ஏதாவது ஒரு குறை இருக்குமா, ஒரு குற்றம் இருக்குமா, இவரிடத்துல ஏதாவது ஒரு பாவம் இருக்குமா, அதன் மூலமாக இவரை ஆட்கொள்ளலாம், இவர் மீது அதிகாரம் செலுத்தலாம் என்று முயற்சி எடுக்கிறான். ஆனால் அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை.
அவன் இவர் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு பதிலாக இவர் அவன் மீது அதிகாரம் செலுத்துகிறார். இயேசு சென்ற விடமெல்லாம் பிசாசுகள் கதறி அசுத்தாவிகள் ஜனங்களை விட்டு வெளியே ஓடின. ஏன்? இயேசுவுக்கு அப்பேற்பட்ட அதிகாரம், பாவமற்றவர் நீதிமான் அப்பேற்பட்ட அதிகாரத்தை அவர் பெற்றிருந்தார். ஆகையால் ஒரு பெரிய புரளியை கிளப்பி, இயேசுவுக்கு எதிராக ஒரு பெரிய புரளியை கிளப்பி எப்படியாவது இவரை நசுக்க வேண்டும், எப்படியாவது இவரை ஒழித்து விட வேண்டும், இவர் இப்படியே இருந்தால் நம்முடைய கிரியைகள் எல்லாம் அழித்து போடுவார், நம்மை நாசமாக்குவார் என்று எண்ணி இவருக்கு எதிராக ஒரு பெரிய புரளியை கிளப்பி மதத்தில் உள்ள ஒரு யூத மக்கள் உள்ளேயே புகுந்து அவன் கிரியை செய்ய ஆரம்பித்தான். யூத மக்களே அவரை குறித்து குற்றஞ்சாட்ட ஆரம்பித்தார்கள். தம்முடைய அவருடைய சொந்த ஜனங்களே அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற அளவுக்கு பிசாசு அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்தான். ஆனால் அவனுக்கு என்ன வழங்கலைன்னா, இந்த சண்டைக்கு அவனை இழுத்ததே ஆண்டவர் தான். ஹலோ, ஆண்டவர் அவன் வலிய சண்டைக்கு இழுக்கிறார். வா, அவன் ஒதுங்கி போனாலும் அவரே கூப்பிடுறார், சண்டை விட மாட்டேன்றார். இவன்கிட்ட எப்படியாவது மோதி இவனை சிலுவை வரைக்கும் கொண்டு போய் சண்டைக்கு இவனை இழுத்து அங்கே இயேசு தோல்வி அடைவது போல ஒரு காட்சியை உண்டாக்கி இயேசுவில சிலுவை அறைய வைத்து அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை அங்கே சிந்தி மனுக்குலத்துக்கு மீட்பை உண்டாக்கி அதன் மூலமாக பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி பெரிய ஜெயத்தை உலகத்துக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சண்டைக்கு இழுக்கிறார் ஆண்டவர் பிசாச. அவன் விட்டாலும் ஆண்டவர் விடுற மாதிரி இல்லை. சிலுவை ஆண்டவருடைய திட்டம், பிசாசு நினைச்சா அவனுடைய திட்டம் என்று பிசாசு யோசித்தான். இந்த சிலுவையில் இவர் அரைஞ்சு விட்டா நம்முடைய மாஸ்டர் பிளான், நான் போட்ட பெரிய திட்டம் நிறைவேறிவிட்டது. எப்படியா ஜனங்களே இவருக்கு எதிராக கிளப்பி இவ்விரோதத்தை உண்டு பண்ணி இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று பெரிய ஒரு பகை இவருக்கு எதிராக கிளப்பி இவரை சிலுவையில் அறைந்தால் அவன் நினைச்சா நம்ம வேலை முடிஞ்சது, நம்முடைய பெரிய திட்டம் நிறைவேறிட்டது, இவரை கொன்னே போட்டலாம். ஆனா அவனுக்கு தெரியல, ஒரு காரியம் தெரியவில்லை. வேதம் சொல்லுகிறது, இதை அறிந்திருந்தால் அவரை கொலை பண்ணி இருக்க மாட்டார்கள் என்று. இந்த திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை அவர்கள் அறிந்திருந்தால் அவரை கொலை பண்ணிருக்க மாட்டார். கொலை பண்றதன் மூலமா ஜெயம்தான் வருது. இயேசுவை சிலுவையின் போட்டதன் மூலமா மனுக்குலத்துக்கே ஜெயம் வந்து விட்டது. பிசாசுக்கு மட்டும் இதை தெரிஞ்சிருந்தா பிசாசு இயேசுவை சிலுவையில போட்டிருக்க மாட்டவே மாட்டான். அதை முயற்சி எடுத்திருக்க அவனுக்கு தெரியல. அவன் நினைச்சான் இவரை கொண்டு போய் சிலுவையில வச்சு இவரை நசுக்கிறலான்னு. கடைசியில் அங்க ஆனதெல்லாம் வெறும் குதிங்கால தான் நசுக்க முடிஞ்சது. வெளியே வரும்போது அவன் தலையே அவர் நசுக்கி போட்டார். அது தேவனுடைய திட்டம். பகை அதிகமாகி அதிகமாகி அதிகமாகி கடைசியில் சிலுவையிலே போய் முடிந்தது. பிசாசு நினைச்சா, அடே அப்பா எவ்வளவு பெரிய திட்டம், என்னுடைய இவ்வளவு பொல்லாத திட்டம் நிறைவேறுதே என்று சந்தோஷமாக அவன் நினைத்து கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது, இயேசு அங்கே மரித்தவர் நரகத்துக்குள் பாதாளத்துக்குள் சென்று அவனையும் அவனுடைய சகாக்களையும் சந்தித்து அவர்கள் மேல் வெற்றி சிறந்து அவர்களை வெளியரங்க கோலமாக்கி ஜெயித்து மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது தேவனுடைய திட்டம். பிசாசுக்கு இந்த திட்டம் தெரியும், ஆனா அது சிலுவையின் மூலமா நிறைவேற போறது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு தெரியும் நம்முடைய தலையை நசுக்கும் நாள் வருகிறது என்று. அவனுக்கு தெரியும் நமக்கு விரோதமாக ஏதோ சதி நடக்கிறது என்று. ஆனால் எப்படி நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆளை கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டான், இவர் தான் இருக்கும் என்று அவனுக்கு தெரிந்து போய்விட்டது. இயேசுதான் என்று கண்டுபிடித்து விட்டான். ஏன்னா பிசாசன் அசுத்தாவிகளே கதறுகின்றன, தேவனுடைய குமாரனே என்று அவைகள் கதறுகிற அளவுக்கு பிசாசுக்கு ஆள் அடையாளம் தெரிஞ்சு வைத்துக்கிட்டான். ஆனால் அந்த திட்டத்தின் விவரங்கள் அவனுக்கு புரியவில்லை. ஆகையால் ஏமாந்து போய்விட்டான். சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கும் நாள் வந்தது. சிலுவை தேவனுடைய திட்டம், பிசாசனுடைய திட்டம் அல்ல. தேவன் பிசாசை இழுத்தார். சிலுவைக்கு இயேசுவை கொண்டு வரும்படியாக அவனை வலியை இழுத்தார். தேவன் அந்த சூழ்நிலையை உருவாக்கினார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் உச்சகட்டத்தை அடையும்படியாக அவர் செய்தார். அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருந்தார். பிசாசு நினைத்தான் தன்னுடைய திட்டம் நிறைவேறுகிறது என்று. அவருடைய திட்டம் நிறைவேறின போது கல்வாரி சிலுவையில் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் மனுக்குலத்தின் பாவத்துக்காக மீட்புக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆண்டவர் மனுக்குலத்தையே பார்த்து அவர்களை குற்றவாளிகள் இல்லை என்று தீர்க்கக்கூடிய ஒரு நிலை உருவானது. அதன் மூலமாக மனுக்குலத்துக்கே விடுதலை உண்டானது. மனுஷன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு தன்னுடைய அதிகாரத்தை இழந்தபடியினால் மனுஷன்தான் மறுபடியும் பிசாசினிடத்திலிருந்து இழந்து போன அதிகாரத்தை திரும்ப பெற வேண்டியதாக இருந்தது. ஒரு சாதாரண ஒரு நியதி, அது நியாயம். யார் இழந்தார்களோ அவர்கள்தான் அதை போய் எடுக்க வேண்டும். யார் அதை பிசாசினிடத்தில் கொடுத்து போட்டார்களோ, ஏமாந்து போனார்களோ, அவர்களே போய் திரும்ப அதை பெற வேண்டும்
யார் ஏமாந்தது, யார் வஞ்சிக்கப்பட்டது? மனுக்குலம் வஞ்சிக்கப்பட்டது ஆதாம் ஏவாள் மூலமாக. யார் அதை திரும்ப போய் பெற வேண்டும்? மனுஷனே தான் போய் திரும்ப பெற வேண்டும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், உலகம் படைக்கப்பட்ட போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவன் இழந்து போனான். அவனே தான் போய் திரும்ப அதை பெற வேண்டும். அதுக்கு தான் இயேசு மனிதனாக வந்தார் உலகத்திலே. அவரே போய் அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவுடன் பிசாசால ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு மனுக்குலத்தின் பிரதிநிதியாக இயேசு பிசாசின் அகிர் அதிகாரத்தை பறித்து போட்டார். ஹலெலூயா. மனுக்குலத்தின் அதிகாரியாக இயேசு, பிரதிநிதியாக இயேசு பிசாசை ஜெயித்தார். அதன் மூலமா என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் ஜெயிக்கலாம்னு அர்த்தம். அமெரிக்காவிலே ஒரு சிறைச்சாலை இருந்தது, புகழ்பெற்ற சிறைச்சாலை. நான் இதை முந்தி சொல்லியிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. புகழ்பெற்ற சிறைச்சாலை, அந்த பேர் அல்கட்ராஸ் என்கிற சிறைச்சாலை. ரொம்ப புகழ்பெற்றது. ஏன் புகழ்பெற்றது என்று சொன்னால், அந்த அல்கட்ராஸ் என்ற சிறைச்சாலை கடலுக்கு நடுவில் இருந்தது. கலிபோர்னியா மாகாணத்தில் கடலுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. சுற்றிலும் கடல் பல மைல்களுக்கு. அங்கே யார் வைத்தார்கள் என்றால், இந்த அடிக்கடி தப்பித்து ஓடுகிற குற்றவாளிகள் இருக்கிறாங்க பாருங்க. 10 தடவை ஜெயிலுக்கு போயிருப்பான், 10 தடவை தப்பிச்சு ஓடிருப்பான். தப்புறதுல பெரிய ஆளுகளாக இருப்பானுங்க, பெரிய குற்றவாளிகளாக இருப்பான். ஆனால் தப்பி ஓடுறதுல பெரிய ஆளாக இருப்பான். இப்படி தப்பி ஓடுகிற குற்றவாளிகள் எல்லாரையும் கொண்டு போய் அந்த கடலுக்கு நடுவில் இருக்க சிறைச்சாலையில் வைத்து அங்கே தப்பவே முடியாது. அதுக்கு ஏன் புகழ் அல்கட்ராஸ்க்கு என்று சொன்னால், அங்கிருந்து எவனும் தப்பினதே கிடையாது. அதனுடைய புகழ் அதுதான். அது ஒன்றும் எல்லா சிறைச்சாலை போல, அது இன்னொரு சிறைச்சாலை. ஆனால் அதுக்கு ஏன் ஒரு தனிப்பட்ட புகழ் என்றால், அதிலிருந்து எவனும் தப்பினதே கிடையாது. கடைசியாக அதில் ஒரு குற்றவாளியை போட்டான். இவன் பலமுறை தப்பினவன். அவன் அங்கே போய் இருந்து கொண்டு கூட இருக்கவன்லாம் பலமுறை தப்பினவன் தான். அதனால் ஒரு பெரிய திட்டத்தை உள்ளிருந்து தீட்டினார்கள். பல மாதங்களாக அந்த திட்டத்தை தீட்டி தீட்டி அதில் வேலை செய்து செய்து கடைசியாக இந்த பெரும் குற்றவாளி யாரும் செய்ய முடியாத ஒன்றை செய்து முடித்தான். அது என்ன? ஒரு நாள் தப்பிச்சு ஓடிட்டான் கூட 4-5 பேரை கூட்டிட்டு. எல்லா இடத்துலையும் தேடினாங்க. தண்ணியில் தப்பிச்சு ஓட முயற்சி எடுத்திருக்கிறார்கள் முன்னே. அதுக்கு முன்னே பலர் முயற்சி எடுத்து கடைசியில் வெளியே போய் பார்த்தா தண்ணியில் கிடக்கும் அவருடைய சரீரம். செத்து போய் தண்ணியில் கிடப்பார்கள் தப்பிக்க முடியாமல். ஜெயில் உள்ளேருந்து வெளியே வரலாம், ஆனால் வீட்டுக்கு போக முடியாது. தண்ணியில் மாட்டிக்கிட்டு செத்து கிடப்பார்கள். தண்ணியெல்லாம் தேடி பார்க்குறாங்க, என்ன இந்த ஆளை காணுமே, கூட போனோம் இல்லை காணுமே. பார்த்தா எல்லாம் தப்பிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சாமர்த்தியமாக எல்லாரும் போயிருக்காங்க. அந்த ஒருவன் முன்னால் சென்றிருக்கிறான், மற்றவர்கள்லாம் பின்னால் அவன் வழியை பின்பற்றி சென்று விட்டார்கள். என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த சிறைச்சாலையை மூடி விட்டார்கள். இன்றைக்கு அந்த சிறைச்சாலை மூடி மியூசியம் மாதிரி கிடக்குதுங்க, சும்மா கிடக்குது. ஏன் மூடி விட்டார்கள்? அந்த சிறைச்சாலைக்கு இனி மதிப்பு கிடையாது. ஏன் அதுக்கு மதிப்பு இருந்தது? இதுவரை யாரும் அதில் தப்புனதே கிடையாது. அதனால தானே அதுக்கு புகழ். அதனால தானே அங்கே கொண்டு அடைச்சாங்க. இப்போ தான் ஒருத்தன் தப்பிச்சு விட்டானே, அவன் பின்னால் இன்னும் சிலர் தப்பிச்சு போய்விட்டார்கள். இதன் பிறகு எல்லா சிறைச்சாலையை போல இதுவும் இன்னொரு சிறைச்சாலை ஆகிவிட்டது. அதை மூடிய போட்டார்கள். ஒருவன் தப்பித்தான் என்று சொன்னால் மற்றவர்கள் தப்பிக்க வழி இருக்கிறது என்ற அர்த்தம். ஆகையால் அது அர்த்தமற்றதாகிவிட்டது அந்த சிறைச்சாலை. இப்படிதான் இயேசுவும், இதுவரை ஒரு மனுஷனும் பிசாசை ஜெயித்ததில்லை, இதுவரை ஒரு மனுஷனுக்கும் பிசாசின் மீது அதிகாரம் இருந்ததில்லை, இதுவரை ஒரு மனுஷனும் பிசாசின் சோதனைகளை மேற்கொண்டதில்லை. ஆனால் இயேசு வந்தபோது முதல் முதலாக நம்முடைய பிரதிநிதியாக, நமக்கு முன் செல்லுகிறவராக பிசாசை ஜெயித்தார், பிசாசை மேற்கொண்டார், அவனுடைய சோதனைகளை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். இனி அது என்னத்தை உலகுக்கு அறிவிக்கிறது? மனிதனாய் பிறந்த எவனும் இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதன் மூலம் இந்த பாவம் என்கிற சிறையிலிருந்து விடுபடலாம், அவனும் வெளியே வரலாம், பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து அவன் விடுதலையை பெறலாம் என்கிற அறிவிப்பை தான் நாம் நற்செய்தி என்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு வழி காமிச்சிட்டார், இயேசு பிசாசை ஜெயித்தார். அது நமக்கெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது? நாம் எல்லாரும் இயேசுவை இயேசுவை போல பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசுக்கு நம் மீது அதிகாரம் இல்லை என்பதை தான் காட்டுகிறது. இன்னும் கேட்டால் வேதத்தில் திட்டவட்டமாக போதித்திருக்கிறது. திருப்புங்க எபேசியர். அவர்கள் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்றால், 16-ம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 16-ம் வசனம். கொஞ்சம் நீளமான ஒரு பகுதி, நன்றாய் கவனியுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நாம் எப்படி, அதாவது இயேசு சிலுவையில் செய்தது எப்படி நமக்காக செய்தார், அதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படுகிறது, நமக்கு எப்படி அதிகாரம் வருகிறது, நாம் எந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக உரைக்கும் வசனங்கள். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, 16-ம் வசனம் 16, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள்ள வேண்டும் என்றும் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார். விசுவாசிகளுக்காக எதற்காக ஜெபிக்கிறார்? தேவனை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் ஜனங்களுக்கு தர வேண்டும். ஜனங்களுடைய மனம் திறக்கப்பட வேண்டும். ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் தேவனுடைய அறிவில வளர வேண்டும். ஆழமாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்திருக்கிறார் தேவன்? சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அதற்காக ஜெபிக்கிறார். விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே அவருடைய மனதை திறந்தருளும். இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளட்டும். இவைகள் நான் பிரசங்கிக்கிறது சத்தியமான காரியங்கள். இவைகளை சாதாரண அறிவினால் அறிந்து கொள்ள முடியாது. இது ஒரு ஆவிக்குரிய அறிவினால் அறியப்பட வேண்டியவைகள். தேவனுடைய ஞானத்தினால் தெளிவினால் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவைகள். தேவனுடைய ஆவியானவர் தாமே அவைகளை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். நாம் போதிக்க தான் முடியும், ஆனால் தேவன் தான் கண்களை திறக்க முடியும். அந்த சத்தியங்களை நமக்கு விளக்கி தர முடியும். இன்றைக்கு நாம் அதை எதிர்பார்ப்போம். தேவன் நம்முடைய கண்களை திறந்து நமக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தர வேண்டும் என்று நாமும் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். தொடர்ந்து ஜெபிக்கிறார். தந்திருள்ள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்றார்? நமக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாகவும் இயேசுவை தேவன் மரித்தவர்களிலிருந்து எழுப்பினதன் மூலமாகவும் நம்மிடத்திலே காண்பிக்கும் அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்படி, நம்மிடத்திலே அவர் காண்பித்திருக்கும் நமக்காக அவர் செய்திருக்கும் காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இதை வாசிக்கும் போது என்ன விளங்குது? ஏதோ இயேசு இந்த பூலோகத்தில் வந்தார், தேவன் மனுஷனாய் வந்தார், அவரை பொல்லாதவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் தேவனோ, இவர் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, இவரை அங்கீகரிப்பதற்காக, இவர் சொன்னவைகள் உண்மை என்று வெளிப்படுத்துவதற்காக இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். எழுப்பினது மட்டுமல்லாமல் இவரை எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேரிடப்பட போகிற நாமங்களுக்கு மேலாக இவரை உயர்த்தினார். உன்னதங்களிலே அவருடைய வலது பாரசத்திலே இயேசுவை உட்கார வைத்திருக்கிறார், மகிமைப்படுத்திருக்கிறார். அவ்வளவுதான் என்று நினைக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இயேசுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு அவசியமே கிடையாது? இதெல்லாம் அவருக்கு நடக்கணும்னு அங்கிருந்து உலகத்தில் வந்தார். அவர் ஏற்கனவே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருந்தார். எத்தனை பேருக்கு தெரியாது? இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவர் பிதாவுடைய வலது பாரசத்திலே உன்னதத்திலே ராஜாதி ராஜனாக கர்த்தாதி கர்த்தனாக தேவனாக அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தவர். சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். இறங்கி வந்தது எதற்கு? எப்படியாவது எனக்கு உன்னதத்தில் ஒரு இடம் கிடைக்கணும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் மேலாக எல்லா நாமங்களுக்கும் மேலாக எனக்கு ஒரு நாமம் கிடைக்கணும், நான் உயர்த்தப்பட வேணும் அப்படின்னா வந்தார்? கிடையாது. அவருக்கு அது அவசியமே இல்லை. எதற்கு வந்தார்? நமக்காக வந்தார். ஆகையால் வெறும் அவர் உயர்த்தப்பட்டார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டார், உன்னதங்களிலே வலது பாரசத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் போதாது. ஏன்னா அது அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் எப்படியும் பிசாசை விட பெரியவர். அவர் இவர் பிசாசிற்கு பிசாசை ஜெயித்த ஜெயம் அவருக்காக என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் எப்பவுமே பிசாசை ஜெயித்தவர் தான். அவர் எப்பவுமே பிசாசை ஜெயித்தவர் தான். அவர் சிலுவைக்கு போக வேண்டியதில்லை, அவர் ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, அவர் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவருக்கு எப்பவுமே பிசாசை விட அதிக பலன் உண்டு. அவர் பிசாசை ஜெயித்தவர், அவர் பிசாசை மேற்கொள்ளுகிறவர், பிசாசை விட பெரியவர். அதை அவருக்காக அவர் செய்யவில்லை. நாம் நினைக்கிறோம் அவரை இயேசு, தேவன் இயேசுவை மகிமைப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார், பாவம் அவரை கொலை பண்ணாங்க, இவரை உயிர்த்தெழ வைத்தார், அவர் மேல உட்கார வைத்தார் என்று நினைக்கிறோம். கிடையாது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியமே நம்மை குறித்து தான். எதுக்கு ஜெபம் பண்றார் அப்போஸ்தலாய் பவுல்? நம் நிமித்தமாக அல்லது நம்மிடத்திலே தேவன் காண்பிக்கும் வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இயேசு மரித்தோர்லிருந்து எழுப்பது நிமித்தமாக
சிலுவை பாடுகள் நிமித்தமாக, உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நம்மிடத்திலே தேவன் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இங்க முழு the whole point is not about Jesus, the whole point is about us. இயேசுவை குறித்த காரியம் இல்லை இது. இது நாம் அறிந்து கொள்ளும்படியாக. இயேசுக்கு இதெல்லாம் புரியுது, இயேசுக்கு இதெல்லாம் அவசியமே கிடையாது. தேவன் நம்மிடத்திலே காண்பிக்கும் வல்லமையை நாம் புரிந்து கொள்ளும்படியாக தான் பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். அதைத்தான் இங்கே விளக்குகிறார். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் 2 அதிகாரம். அக்கிரமங்களிலும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, இப்ப இயேசுவை பற்றியே பேசிட்டு இருந்து திடீர்னு இப்ப நம்ம பற்றி ஆரம்பிச்சிட்டார். 2 அதிகாரம் என்று சொல்றதுனால வேற ஏதோ விஷயம் பேசுறாங்கன்னு சொல்ல வேணாம், நினைக்க வேண்டாம். அதேதான் தொடர்கிறது. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களால் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எல்லாரும் சொல்லுங்க, நம்மை உயிர்ப்பித்தார். இயேசுவை உயிரோடு எழுப்பினது மட்டுமல்ல, நம்மை உயிர்ப்பித்தார். அதை தான் பார்க்க விரும்புகிறார், நம்மை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாவிகளாயிருந்த முந்தி அதான் சொல்றார். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அவருடைய உயிர்த்தெழுதலில் நம்முடைய உயிர்த்தெழுதலும் அடங்கியிருக்கிறது. நம்மை அவருடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், அதுதான் ரட்சிப்பு. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹலோ,

தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. இப்போ இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். எங்க உயர்த்தப்பட்டிருக்கிறார்? உன்னதங்களுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் பிதாவின் வலது பாரசத்திலே உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டு சகல துரைத்தனங்கள், அதிகாரம், பிசாசின் வல்லமைகள் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தி உட்கார வைத்திருக்கிறார் ஆண்டவர். உன்னதத்திலே உட்கார வைத்தது மட்டுமில்லாமல் எல்லாத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இரண்டாம் அதிகாரம் சொல்லுது 7வது வசனம், நாமும் அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய பாதப்படி இல்லையா? ஹலோ, நாம் எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? நாமும் அவரோடைய கூட வலது பாரசத்திலே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாதத்து கீழாக சகல துரைத்தனங்களும் அதிகாரமும் கர்த்தத்துவமும் வல்லமையும் இருக்குமானால், அவருடைய பாதத்து கீழாக சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்குமானால், நம்முடைய பாதத்து கீழாகவும் சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆவிக்குரிய நிலையில நீங்க எங்க இருக்கிறீங்க? அதைத்தான் நீங்க சொல்லுகிறார், நாம் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய நிலையிலே அவரோடு கூட இருக்கிறோம். நமக்கு கீழாக எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லா கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம், என்னை உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தின் என்னை உட்கார வைத்திருக்கிறார். சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலாக என்னை உயர்த்தி அவருடைய வலது பாரசத்திலே உட்கார வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் எல்லாவற்றையும் எனக்கும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நம்ப முடியுதா? இதை ஒரு விசுவாசி நம்பினா விசுவாசிய மாறிடுவான். இதை ஒரு விசுவாசி நம்பினா சாட்சியெல்லாம் மாறிடும், ஜபம் மாறிடும், எல்லாம் மாறிடும். நிறைய பேர் ஜபம் பண்றாங்க பாத்தீங்களா, ஆண்டவரே இந்த பிசாசை பாரு ஆண்டவரே, அதெல்லாம் மாறிடும். பிசாசு எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டா விசுவாசிக்கு, பிசாசு எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறான் விசுவாசிக்கு தெரிந்தா நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். அதைத்தான் ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று அப்போஸ்தலாய் பவுல் ஜெபிக்கிறார். நம்மிடத்திலே தேவன் காண்பித்த வல்லமையை, தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்புறதன் மூலமாக நம்மிடத்தில் அவர் காண்பித்த வல்லமையை நாம் காண வேண்டும். நமக்காக அது செய்யப்பட்டது, அவருக்காக அல்ல. அவருக்கு அது அவசியமே இல்லை. அந்த ஜெயம், பிசாசை மேற்கொள்ளுதல், உயர்த்தப்படுதல் எல்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆனால் நம்மை வந்து தாழ கிடந்தவர்களை வந்து தூக்கி உயிர்ப்பித்து மேலே உட்கார வைக்க வேண்டிய அவசியமாயிருந்தது. அதைத்தான் சிலுவையின் மூலமாக அவர் செய்தார். நமக்காக அதை செய்தார், அவருக்காக அல்ல. அதை நாம் பார்க்க வேண்டும். நமக்காக அதை அவர் செய்தார். எபிரேயர் 2வது அதிகாரத்துக்கு திருப்போம். அது இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே. எபிரேயர் 2வது அதிகாரம் 5வது வசனம் முதல் 8வது வசனம் வரை, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷரை நீர் நினைக்கிறதற்கும், அதாவது இன்னொரு இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை இங்கே சொல்லுகிறார் எபிரேயர் நிருபத்தை எழுதினவர். இன்னொரு இடத்துல என்று சொன்னால் குறிப்பாக சங்கீதம் 8 எழுதப்பட்டிருக்கிறதை இங்கே சொல்லுகிறார். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷருடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷனை குறித்து பேசுகிறார். இதை மனுஷனை ஏன் நினைக்கிறீர் ஆண்டவரே? அவன் எம்மாத்திரம். அவனை விசாரிக்கிறீரே, அவன் எம்மாத்திரம். இவனை பற்றி ஏன் கவலைப்படுறீர்? மனுஷன் அவ்வளவு விசேஷம், மனுஷனை ஏன் அவ்வளவு பெருசா நினைக்கிறீர் நீர்? அவனுக்காக ஏன் இவ்வளவு செய்கிறீர்? அவனை ஏன் அவ்வளவு பெரிதாக எண்ணுகிறீர்? அவனை தேவதூதிரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிச்சூட்டி. இது மனுஷனை பற்றி. தேவதூதனை விட கொஞ்சம் சிறியவர்களா நாம் ஆக்கப்பட்டோம். ஆனால் கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை முடிச்சூட்டி இருக்கிறார். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுஷனுக்கு என்ன சொன்னார்? அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் ஆண்டுகொள்ள சொன்னார். இதெல்லாம் உன்னுடையது, நீ வைத்துக்கொள், நீ ஆண்டுகொள்னு சொல்லிவிட்டார். அதை தான் நீங்க சொல்லியிருக்கிறது. மனுஷன் யார், அவனை குறித்து தேவன் எப்படி நினைக்கிறார் என்பதை தான் இந்த வசனங்கள் விவரிக்கிறது. சங்கீதம் 8 அந்த வசனம் வருது. சங்கீதக்காரன் சொல்கிறான், மனுஷன் எம்மாத்திரம், அவனை விசாரிக்கிறீர், அவனை நினைத்து பார்க்கிறீர், அவன் அற்பமானவனாச்சே, ஆனால் அவனை இவ்வளவு பெரிசா நீர் நினைக்கிறீரே என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அதை இங்கே இவர் சொல்லி காண்பிக்கிறார். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை, அதாவது மனுஷன்

அதிகாரியா வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்திலே அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆனா இன்னும் ஒரு காரியம் அவனுக்கு கீழ்ப்படவில்லை, அவனுக்கு கீழாக வைக்கப்படவில்லை. அது என்ன தெரியுமா? சரீர பிரகாரமான மரணம். இருக்கிறீங்களா? பிசாசு கீழே வச்சிட்டாரு, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திட்டாரு, மனுஷனுக்கு எல்லா அதிகாரத்தையும் தந்துட்டாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரீர பிரகாரமான மரணம் மட்டும் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை, அது பின்னாலே மேற்கொள்ளப்படும். அதற்கென்று ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அழியாமை, அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ளும், சாவுக்கு ஏதுவான சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும், சாவாமையை தரித்துக் கொள்ளும். அந்த நாள் வரும்போது மரணத்தையும் நாம் மேற்கொள்வோம். மரணமும் நம்முடைய பாதத்து கீழே இருக்கும். சரீர பிரகாரமான மரணமும் நம்மை தீண்ட முடியாது. சரீர பிரகாரமாக நாம் சாக மாட்டோம். அந்நாள் வரைக்கும் வெறும் சரீர பிரகாரமான மரணத்தை தவிர மற்றது எல்லாத்தையும் நம்ம பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு அற்புதமான காரியம்! சரீர பிரகாரமான மரணத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் மனுஷனுடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் மனுஷனை பற்றி பேசி கொண்டு வந்த வார்த்தைகள். 6, 7, 8 எல்லாம் எப்படி மனுஷனை உருவாக்கினார், கிரியின் மேல் அதிகாரியா வைத்தார், அவனுடைய பாதத்துக்கு இல்லை எல்லாத்தையும் வைத்தார். ஆனாலும் அவனுக்கு இன்னும் சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டில்லை. ஏன்னா சரீர பிரகாரம் மரணம் இன்னும் அவனை ஆட்கொள்ளுகிறது. அது வருங்காலங்களிலே அதையும் அவனுடைய பாதத்தை கீழ்ப்படுத்துவார். சரீர பிரகாரமான மரணத்தை அவன் மேற்கொள்வான் இல்லையா? அதையெல்லாம் சொல்லிட்டு திடீர்னு 9 வசனத்துல இயேசுவை பற்றி பேசுறாரு. மனிதனை பற்றியே பேசிட்டு வந்து திடீர்னு இயேசுவை பற்றி பேசுகிறார். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதர்களும் சற்றும் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். நாம் எல்லாம் இன்னும் மரணத்தை மேற்கொள்ளுகிற அந்த நிலைக்கு வரவில்லை. இன்னும் அது நம்முடைய பாதத்தை கீழ்ப்படுத்தப்படவில்லை. ஆனால் இயேசுவோ, அதைதான் இங்க சொல்ற, ஆனால் இயேசுவோ எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். எல்லாருக்காக ருசி பார்த்திருக்காரா? எல்லாரும் சொல்லுவோம், எல்லாருக்காகவும் ருசி பார்த்தார். எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவர் உயிரோடு எழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார். ஜெயித்து விட்டதுனால மூட போறாங்க. ஹலோ, ஆகையால் தான் அப்போஸ்தலனாய் பங்கே பாதாளமே மரணமே இருக்கிற மேலாத்து வாழ்விட ஆரம்பிச்சிட்டார். அவர் மரணத்தை ஜெயிக்கல, ஆனால் இயேசு ஜெயித்ததனால என்னையும் இந்த மரணம் பிடித்து வைத்திருக்க முடியாது. இந்த கல்லறைக்கு அதிகாரம் கிடையாது, பாதாளத்துக்கு என் ஆவிகளை பிடித்து வைத்திருக்க அதிகாரம் கிடையாது. உன் மரணமே, உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்கிறார். எங்கே உன்னுடைய ஜெயம்? ஒரு ஆள் வெளியே போயிட்டார், நாங்க எல்லாரும் வெளியே போக போகிறோம். ஒரு ஆள் மரணத்தை தப்பி வெளியே வந்தார், ஒரு ஆள் உயிரோடு எழுந்தார், நாங்கள் எல்லாரும் உயிரோடு எழும்பப்பட போகிறோம். நித்தியமாக தேவனோடு கூட வாழப்போகிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? ஆகையால் தான் கிறிஸ்தவன் மரணத்தையே வேற விதமா பார்க்கறான். ஆகையால் தான் கிறிஸ்தவ சாவு ரோட்ல போனாலே எல்லாம் ஆண் பார்க்கறாங்க. ஏன்? பாட்டு பாடிட்டு போறோம். நாம் அங்கே இருப்போம் சொல்லி பாட்டு பாடிட்டு போறோம். பெரிய நம்பிக்கையை பாடுகிறோம். நம்முடைய உள்ளத்திலே மாறாத சந்தோஷம் ஒன்று இருக்கிறது. ஒருவர் இருந்து நம்ம விட்டு பிரிந்து போனால் அதற்குரிய கவலை இருக்கிறது. ஆனால் மற்றவர்களை போல நாம் துக்கிக்கிறது கிடையாது. நம்முடைய துக்கமே வேற மாதிரி இருக்கு. நாம் பெரிய நம்பிக்கையோட போகிறோம். அந்த நம்பிக்கையை பிரசங்கிக்கிறோம். மரணத்தை சவால் விடுகிறோம். மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு வெளியே வந்துட்டார், நாங்களும் வெளியே வர போகிறோம். அவர் நமக்கு முன் சென்று விட்டார். ஹல்லேலூயா! முன் சென்றவர், மரணத்தை ஜெயித்தவர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். 2 அதிகாரம் எபிரேயர் 1:3 முதல் 8 வசனங்கள் அந்த இயேசுவை குறித்து இன்னும் விவரமாய் சொல்லியிருக்கிறது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். உட்கார்ந்தாரா இல்லையா? எல்லா ஜெலும் இயேசு உன்னதத்திலே வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார்.
இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். இயேசு பெற்ற மேன்மையை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இனி நான் உன்னை ஜெனிப்பித்தேன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும், அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? இன்னும் கேட்டா என்ன சொல்றாரு, தூதரை விட இப்ப இயேசு பெரியவரா மாறிட்டார். தூதரை விட இயேசு பெரியவரா மாறிட்டார். ஏன்? தூதரை பார்த்து இன்றைக்கு நான் உன்னை ஜெனிப்பித்தேன், நீர் என்னுடைய குமாரன் என்று யாருக்காவது தேவன் சொல்லியிருக்காரா? சொன்னதே கிடையாது. மேலும் தமது முதற்பேறானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி தூதர்கள் எப்படி காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் ஊழியக்காரனை செய்கிறாராம், குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. தேவதூதனை பார்த்து என்ன சொல்றார், நீ காற்றாக என்றார். ஊழியக்காரில் பார்த்து அக்னி ஜுவாலையாய் அவர்களை மாற்றுகிறார் தேவதூதர்களை. ஆனால் குமாரனை பார்த்து என்ன சொல்கிறார், உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது என்றார். அப்ப இயேசு எங்க இருக்கிறார், உன்னதமான இடத்திலே, வலது பாரசத்திலே, பிதாவுடைய வலது பாரசத்திலே இருக்கிறார், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் செங்கோல் என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய சிங்காசனம் அரசாட்சி, அவருடைய ஜெயம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து ஜெயித்தார், அவர் ராஜாதி ராஜாவாயிருக்கிறார், அவருடைய ஆட்சி என்றென்றைக்கும் உள்ளது, அதை என்றைக்கும் பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. இதை தான் இயேசுவே தீர்க்க தரிசனமா சொன்னார் லூக்கா 10 அதிகாரத்தில். அவர் மரிப்பதற்கு முன்பதாக, இதெல்லாம் நடப்பதற்கு முன்பதாக, சிலுவை வருவதற்கு முன்பதாகவே இயேசு என்ன நடக்கப் போகிறது என்பதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், இங்கேயும் பாருங்க வர்ணனையான வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்துகிறார், நேரடியாக பிசாசுன்னு சொல்லல. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன் சேதப்படுத்த மாட்டாது? ஏன் நமக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம்? ஏன் பிசாசை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது? ஏனென்றால் அவர் எங்கே இருக்கிறாரோ அதே இடத்துல நாமும் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பாதத்து கீழாக இவைகள் எல்லாம் எப்படி கீழ்பட்டிருக்கிறதோ அதுபோலவே நம்முடைய பாதத்து கீழாக எல்லாம் கீழ்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91 போவோம். மறுபடியும் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். வருங்காலத்தில் வரப்போகிற காரியத்தை அன்றைக்கு சொன்னார்கள், இன்றைக்கு அது நடந்து விட்டது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? இன்றைக்கு அது நடந்து விட்டது. மிதித்து போடுவாய் என்று சொல்லுகிறது எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது என்கிற விதத்தில் சொல்லப்பட்டதும் அல்லாமல், மிதித்து போடு என்கிற கட்டளை போலவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது வருங்காலத்தை குறிக்கிறது மட்டுமல்ல, இது ஒரு கட்டளையாகவும் இருக்கிறது. மிதித்து போடு வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும், சிங்கத்தையும் விரியன் பாம்பையும், விசுவாசியாக நீ மிதித்து போடு, அவனை பாதத்தை கீழ்ப்படுத்து, மிதித்து போடு என்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் பிசாசை குறித்து என்கிறதை அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பால சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு, கவனிச்சிங்களா? ஆங்கிலத்திலே அழகாக யங் லயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இளம் சிங்கம். ஏன் இளம் சிங்கம் சொன்னது எனக்கு ரொம்ப நாளாக சரியா அது விளங்கலையே. இளம் சிங்கம்னா சிங்கம்னா என்ன, இளம் சிங்கம்னா என்ன? சிங்கத்தையும் மீத்து போடுவா, இளம் சிங்கத்தையும் மீத்து போடுவான்னா அது இன்னொரு ஃபர்தர் டிஸ்கிரிப்ஷன், இன்னும் கொஞ்சம் வர்ணனை அதிகமாக. இளம் சிங்கம்னா என்ன, பிசாஸ் இளம் சிங்கம் மாதிரி இருக்கான். இளம் சிங்கம் தான் சொல்கிறாங்க, நிறைய கத்துமா, ரோரிங், ரொம்ப கர்ச்சித்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் வயசான சிங்கம் அவ்வளோ கர்ச்சிக்காது. இந்த இளம் சிங்கம் தான் எப்போ பார்த்தாலும் கர்ச்சித்து கொண்டே இருக்கும். பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இளம் சிங்கம் போல் எப்போ பார்த்தாலும் கர்ச்சித்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் கர்ச்சிக்கிற, ஏன் இளம் சிங்கம் அதிகமாக கர்ச்சிக்கிறது? மனுஷர் மத்தியில் கூட சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் லொடலுடன் வாயை திறந்து பேசிகிட்டு இருக்கிறது தான் சைன் ஆஃப் இம்மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சியற்ற நிலையில் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளமாகிறது. முதிர்ச்சி பெறாத நிலையில், சரியான வளர்ச்சி இல்லாத நிலையில் இருக்கிறாள் தான் எப்போ பார்த்தாலும் வாயை திறந்து லோட லோட லோட லோடன் எதையாவது அளந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாய், பெரிய வாயை திறந்து பிக் மவுத்,
இதை திறந்து லொட லொட லொடன் ஆடிட்டு இருக்கிறது என்னத்தை காண்பிக்குது? சரியான வளர்ச்சி இல்லைன்னு காண்பிக்குது. ஆவிக்குரிய விதத்தில் பிசாசு தான் ரொம்ப குறைவு வளர்ச்சி உள்ளவன். ஆகையால் தான் அவனும் எப்போ பார்த்தாலும் கெரிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஓ ஓ ஓ ஓன்னு எப்போ எல்லா நேரத்தையும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறான், கெர்ச்சித்து கொண்டே இருக்கிறான் பிசாசு. ஒன்று பேதுரு 5 திருப்போம். ஒன்று பேதுரு 5:8-9. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விழுங்க முடிஞ்சா விழுங்கிடுவான், விழுங்க முடியாது, ஆகையால் தான் தேடிட்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். லேசில் முழுங்க முடியாது, அப்படி ஒன்றும் யாரும் கொடுத்துடல அவனுக்கு தட்டில் வச்சு. ஆகையால் தான் வகை தேடி சுற்றி திரிந்திருக்கிறான், திரிந்து கொண்டிருக்கிறான். அவன் அப்பேற்பட்ட சிங்கமாக இருந்தா உடனடியாக விழுங்கக்கூடியவனாக இருந்தால் சுற்றி திரிய வேண்டிய அவசியமே கிடையாது, நேராக வந்து எடுத்து சாப்பிடலாம். ஏன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? யாராவது மாட்டுவாங்களான்னு பார்த்துட்டுருக்கான். மாற்றால் தான் அவன் விழுங்க முடியும், எல்லா ஆளையும் விழுங்க முடியாது. மாற்ற விசுவாசியை தான் அவன் விழுங்க முடியும். அவனுடைய பொய்களை விசுவாசிக்கிற பொய்களை நம்புகிற விசுவாசிகள், அவனுடைய ஏமாற்றுதலுக்கு இணங்குகிற விசுவாசிகள், தங்களுடைய அதிகாரத்தை அறியாத விசுவாசிகள், அவனை தேவன் நம்முடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்பதை அறியாதவர்கள், அவன் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது, பிசாசின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அறியாதவர்கள், அவர்களை தான் அவன் விழுங்குவான். இன்றைக்கு எந்த விசுவாசிக்காவது பிசாசின் மீது அதிகாரம் இருக்கிறது என்று தெரியாமல் அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்த முடியாமல் இருக்கிறாங்களோ, அவர்களை பிசாசு விழுங்கத்தான் செய்கிறான், அவர்களை பிசாசு சோதிக்கிறான், அவர்களை பிசாசு விழச் செய்கிறான், அவர்களை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதிகாரம் பெற்றவர்கள், தங்களுடைய அதிகாரத்தை அறிந்து கொண்டவர்கள், பிசாசின் அதிகாரம் ஒன்றும் இல்லை என்று தெரிந்தவர்கள் அவனை கீழ்ப்படுத்துவார்கள், அவனை மேற்கொள்வார்கள். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். எப்படி ஓடி போவான்? இயேசு சொன்னால் பின்னால போ சாத்தான் என்ன, ஆனால் அன்றைக்கி இன்னும் கீழே போடல, அதனால தான் அப்படி சொன்னார், பின்னால் போன். இன்றைக்கி என்ன பண்ணிட்டார்? பாதத்துக்கு கீழாக்கி விட்டார். இன்றைக்கு அவன் கீழே கிடக்கிறவன், அன்றைக்கே கீழாக்கிட்டார், மண்ணை தின்னு கீழே கிடன்ட்டார். அன்னையிலிருந்து இன்றைய வரைக்கும் அப்படி தான் இருக்கிறான். கல்வாரி சிலுவையில் மனு வர்க்கத்துக்காக அவனுடைய தலையை நசுக்கி அவனுடைய அதிகாரத்தை தேவன் பிடுங்கி போட்டார் இயேசுவின் மூலமாக. அன்றையிலிருந்து இன்றை வரை பிசாசு கீழே தான் போயிட்டு இருக்கிறான். முதல்ல இருந்தே கீழே தான் போக ஆரம்பிச்சான், இன்னைக்கு வரைக்கும் கீழே தான் போயிட்டு இருக்கிறான். விசுவாசிகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் இதில் நிற்க வேண்டும், இந்த சத்தியத்தில் நிற்க வேண்டும். இந்த சத்தியத்தை தங்களுக்கு என்று உரிமை பாராட்ட வேண்டும். பிசாசை குறித்து பயப்படுகிறவர்களாக, பிசாசின் கிரியைகளை பெரிதாக நினைச்சு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. சில விசுவாசிகளை பார்த்தா பிசாச தேவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹலோ, பிசாச கர்த்தர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் எது வேணா செய்யலாம், அவனுக்கு செல்ல அதிகாரம் இருக்குது, அவன் எப்படி வேணா பண்ணலாம், அவன் என்ன பண்ணுவானோ, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அவன் ரொம்ப பெரியவன். யோசித்து பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ விசுவாசிகள் நான் அப்படி பார்த்துருக்குறேன். பிசாசை கர்த்தரை போல நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பிசாசு எல்லாவற்றையும் செய்ய முடியாது, அவன் வந்து சர்வ வல்லமை உள்ளவர். இவனுக்கு சர்வ வல்லமை கிடையாது, பிசாசுக்கு சர்வ ஞானம் கிடையாது, எல்லாத்தையும் அறிந்தவன் கிடையாது. பிசாசுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து அதெல்லாம் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. பிசாசுக்கு எப்படி தெரியும்? நம்ம வாயை திறந்து சொல்றதன் மூலமாக தான் தெரியும். வாயை மூடிட்டு இருந்தால் பிசாசுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்முடைய அவநம்பிக்கையும் நம்முடைய அவிசுவாசத்தையும் பயத்தையும் நம்ம பேசும்போது தான் பிசாசுக்கு அப்புறம் பிடிச்சிக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சிருது, ஓஹோ இவ்வளோ பயம் உள்ள இருக்கிறான். பிசாசை கர்த்தர்னு நினைக்காதீங்க. பிசாசு எல்லாம் நினைச்ச நேரத்தில் எதையும் செய்துற முடியாது. எல்லாம் செய்ய முடியும்னா ஏன் யோபுவை பற்றி கர்த்தர் இடத்துல போய் நிற்கிறான்? ஆண்டவரே, வேலி போட்டு அடைச்சிருக்கிறீரு, எங்களெல்லாம் வெளியே வச்சுட்டு அவனை உள்ளே வச்சு ஆசீர்வச்சிக்கிட்டே இருக்கிறீரு, நான் ஒன்றுமே செய்ய முடியலன்னு எதுக்கு தேவனிடத்தில் போய் அவன் அனுமதி கேட்டுக்கொண்டு நிற்கிறான்? பிசாசு எல்லாவற்றையும் எப்பவும் செய்துவிட முடியாது, அவன் செய்கிறதற்கு சில எல்லைகள் உண்டு. ஆகையால் பிசாசை குறித்து பயந்து கொண்டு தயங்கி கொண்டு அவனை பெரிதாக நினைத்து கொண்டிருப்பது பதிலாக பிசாசு எங்கே இருக்கிறான் என்று புரிந்து கொண்டு சங்கீதம் 91:13 சொல்லியிருக்கிறபடி சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் விரியன் பாம்பையும் மிதித்து போடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
பாதத்து கீழ்ப்படுத்துகிறவர்களாக அதிகாரம் செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிசாசின் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும். எந்த பிசாசுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இடமே கிடையாது. நல்ல விசுவாசி ஆயிட்டு நல்ல கத்திர பின்பற்றிக்கிட்டு கோயிலுக்கு வந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு ஐயோ எனக்கு பில்லி சீனியை வைக்க போகிறாங்க, எனக்கு அதை பண்ண போகிறாங்க, இந்த பேச்சே கூடாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கீங்களா எல்லாரும்? ஒன்றும் முடியாது. இதுக்கு நாலு பேர்கிட்ட போகிற தகடு எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, இது இதில் அவசியமோ தப்பானே கிடையாது. உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை குறித்து சொல்ல. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம தான் சொல்லியிருக்கேன்னு. சங்கீதக்காரன் சொன்ன நாட்களில் அவர்களுக்கு மிதித்து போடக்கூடிய அதிகாரம் கிடையாது, யாரும் மிதித்து போட முடியாது. பிசாசு தான் தலைமையில் உட்காந்துட்டு இருந்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது. இன்றைக்கோ இயேசுவின் மூலமாக பிசாசு பாதத்து கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எல்லாரும் கைகளை உயர்த்துங்கள், எல்லாரும் இன்றைக்கு சொல்லுவோம். பிசாசின் சேனைகள் பார்த்து கொண்டிருக்குது. பிசாசுக்கு நம்ம வாயில சொல்றதா நான் சொன்னேன் இல்லையா?

நம் வாழ்க்கையில நம் சந்தோஷத்தை கொண்டாட அநேகர் உண்டு. ஆனால் கஷ்டப்படும் போது எல்லாரும் மறைந்து விடுகிறார்கள். நம் வலியை பகிர்ந்து கொள்ள யாரும் முன் வருவதில்லை, ஒருவரை தவிர.

வாழ்க்கை நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் நாம் மறுபடியும் தவறுகிறோம். பலவிதமான சூழலில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம், புலம்புகிறோம், அழுகிறோம். அறிவுரை சொல்ல அநேகர் வந்தாலும் குரல் கொடுக்க யாரும் வரவில்லை. துணை நிற்பேன் என்று அநேகர் சொன்னாலும் நாம் நடக்கும் பாதையில் யாரும் கூட வருவதில்லை, அவர் ஒருவரை தவிர.

நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் மனம் மாறுவதில்லை. உலகம் சொல்லுவதை நாம் நம்ப மாட்டோம். நம்மை அழைத்தவர் சொல்லுவதை நம்புவோம். மருத்துவர் சொல்லுவதை நாம் நம்ப மாட்டோம். நம்மை படைத்தவர் சொல்லுவதை நம்புவோம். கடும் புயல் அடித்தாலும் சரி, நடுக்கடலில் நாம் தனியாக நின்றாலும் சரி, கரம் பிடித்தவர் நிச்சயமாகவே

0: நான் இன்றைக்கி உயிரோடு இங்கே உட்காந்து இந்த சாட்சியை சொல்கிறேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ஐ வாஸ் டயக்னோஸ்ட் வித் பிளட் கேன்சர். டாக்டர் சொன்னாங்க மை கேன்சர் இஸ் ரீச்சிங் த லாஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி கிரிட்டிக்கல். டாக்டர்ஸ் வந்து கைவிட்டுட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து இனிமேல்ட்டு இவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாமே ப்ரேயர்ஸால் மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. ஸோ த ஹோல் சர்ச் ஸ்டார்டட் ப்ரேயிங் ஃபார் மீ. இட் வாஸ் அ கிரேட் மிராக்கிள். ஆல் மை கவுண்ட்ஸ் கேம் பேக் டு நார்மல். டாக்டர்ஸ் வேர் ரியலி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹியர் ஐ ஆம் டுடே. ஐ ஹவ் கமிட்டட் மை லைஃப் ஃபார் கிரைஸ்ட் ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அண்ட் யா ஐ ஆம் ஜஸ்ட் கோன் ரன் ஃபார் கிரைஸ்ட் டில் மை லாஸ்ட்.
1: மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அம்மையார் அவர்கள் ஓர் இந்து குடும்பத்தில் பிறந்து பிரத்யட்சினமாய் தேவ தரிசனம் பெற்று தமது வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அயராது உழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தார்கள். உலகின் பல பகுதிகளிலும் அவர்களது பாடல்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் தேவ ஆவியினால் ஏற்றி பாடிய பாடல்களை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். வெளியிடுபவர் மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அவர்கள் மகள் மிஸ்ஸிஸ் பிரியால் கிறிஸ்டோஃபர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.

இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு ரெண்டு ரெண்டு என பல வகையா இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன். அதாவது பழைய மனிதன், புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயேல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 ராஜாக்கள் 16:34 வாசித்தறிகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளற்கையில் அகப்பட்டு அடிப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிந்திடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது.

பிரசித்ததான வாழ்க்கையில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேகர் இப்போது இயேசு கிறிஸ்து வேண்டாம். சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம், இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார்.

இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அன்னார்ந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான்.

தகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் எத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தேவன் இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்றார். சகோதர சகோதரிகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சகேயு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் பாடுகிறான்.

தகேயு புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னே பழைய மனிதன், இப்போது புதிய மனிதன். கர்த்தருக்குள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஜீவியம் செய்தால் மோட்சம் அடையலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது.

இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான இரட்சிப்பின் பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த பேரின்ப சந்தோஷத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க இயேசு விரும்புகிறார். ஆமீன்.

சொந்த மகன் அப்சலோமால் துரத்தப்பட்டு தூங்க முடியாமல் அலைந்த தாவீதை கர்த்தர் தாங்கினார், தூங்க வைத்தார், சங்கீதங்கள் பாட வைத்தார். திருப்பாடல் 3, திருப்பாடல்.

அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நோய்களோடு போராடுகிற ஒவ்வொருவர் மேலும் உன்னுடைய கரம் அமர்வதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலக நான் கட்டளையிடுகிறேன். மன அழுத்தம், கடன் பிரச்சனை, தூக்கமின்மை விலக நான் மன்றாடுகிறேன். இன் ஜீசஸ்.

நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் யோசேப்பினுடைய தலையின் மேல வைத்த ஏழாவது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41 அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 41 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்குனேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி செண்டலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாய் கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் இருந்து நம்ம ஒரு 6 நாட்களாக யோசேப்பினுடைய தலையின் மேல ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு 7வது நாளிலே இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறது, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஹைலைட்டான வசனங்கள் வந்து இப்ப நம்ம வாசித்த வசனம்தான். அந்த எகிப்து தேசத்திலே அவன் ஒரு அடிமையாக வந்தான். எகிப்து தேசத்திற்குள்ளே அவன் உள்ளே வரும்போது அவனுடைய எல்லாமே அவனை விட்டு எடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தகப்பன் அவனுக்கு கொடுத்த வஸ்திரம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. தன்னுடைய தகப்பனார் அவனுடைய வீட்டிலே அவனுக்கு கொடுத்த அதிகாரம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. அன்பு அவனை விட்டு எடுக்கப்பட்டது. இதற்கு முன்பாக யோசேப்பு எதெல்லாம் வச்சிருந்தானோ எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியில அவனை மட்டும் நிர்வாணியாய் ஒன்றும் இல்லாத ஒருவனாய் எகிப்து தேசத்திற்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுடைய சோதனை காலத்தை ஆண்டவர் முடிய பண்ணினார். அவனுடைய சோதனை காலம் முடிஞ்சதற்கு பிறகு இப்ப ஆண்டவர் அவனை ஒன்றொன்றாய் அலங்கரிக்க ஆரம்பிக்கிறார். அவனுக்கு கொடுத்த அலங்காரத்தை குறித்து தான் வாசித்தோம். இன்றைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த 7வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனை அலங்கரித்தார். அவனுடைய தகப்பனார் கொடுத்ததை பிடுங்கினார்கள். அவனுடைய வீட்டிலே இருந்த அதிகாரத்தை எல்லாமே எடுத்து போட்டார்கள். ஆனா ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து திரும்பவும் ஆண்டவர் அவனை என்ன பண்ணார்னா, கர்த்தர் அவனை அலங்கரித்தார். இன்றைக்கு இந்த ஜபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட பாதைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி ஒருவேளை எடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணம் உங்களுடைய கரங்களிலிருந்து ஒருவேளை பிடுங்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு இன்றைக்கு யோசேப்பை போல, நிர்வாணியை போல, ஒன்றுமில்லாதவர்களை போல, ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன் பாஸ்டர், ஒரு காலத்துல நான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு என் கையில எல்லாமே பிடுங்கப்பட்டு போயிருச்சு. என்னுடைய கார் பிடுங்கப்பட்டு போயிருச்சு, என்னுடைய பைக் என்னை விட்டு பிடுங்கப்பட்டு போயிருச்சு, என்னுடைய வீடு என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு, எதுவுமே இல்லாம இப்பொழுது ஒன்றுமே இல்லாத இருக்கிறவர்களை பார்த்துதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த 7வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாத்தையும் பிடுங்கினாங்க, ஆண்டவர் திரும்ப எல்லாவற்றினாலும் அவனை அலங்கரித்தார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை திரும்பவும் ஆண்டவர் அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள்
எதையெல்லாம் இழந்தீர்களோ அதனால் ஆண்டவர் அலங்கரிப்பார். எந்த காரியமெல்லாம் உங்களுக்கு மனிதர்கள் தராமல் இருந்தார்களோ அதனால ஆண்டவர் மிகவும் மீண்டும் உங்களை அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் தியானித்த போது கர்த்தர் யோசேப்புக்கு 10 விதமான அலங்காரத்தை அவனுக்கு கொடுத்தார். நாம் வேகமாய் சொல்லிவிட்டு இந்த 10 விதமான அலங்காரத்தையும் சொல்லிட்டு அதற்கு பிறகு நான் உனக்கு உங்களுக்கு இந்த அலங்காரம் பெற்றுக் கொள்வதற்கு அவன் கடந்து வந்த 3 பாதைகளை குறித்து உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறேன். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் 41 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவனை முழு தேசத்திற்கும் அதிகாரியாக்கினான். நம்பர் 1, யோசேப்புக்கு கொடுத்த முதல் அலங்காரம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை முதல்ல எதுல அலங்கரிச்சார் தெரியுமா? அவனை ஆண்டவர் அதிகாரியாய் அலங்கரித்தார். அந்த பட்டணத்திலே அநேகம் பேர் அவனிடத்திலே அதிகாரம் செலுத்தினார்கள். போத்திபாருடைய மனைவி அவன் பேரிலே அதிகாரம் செலுத்தினார்கள். போத்திபார் அவன் மேலே அதிகாரம் செலுத்தினார். நிறைய பேர் அவனை அதிகாரம் செலுத்தினார்கள். ஆனா ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? அவனை அதிகாரியாக்கி கர்த்தரவனை அலங்காரம் பண்றாரு. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை அலங்காரம் பண்ணுவாரு. எப்படி தெரியுமா? எந்த காரியத்தை நீங்கள் உங்களை அவர்கள் செய்தார்களோ அந்த பதவியில உங்களை வைத்து அலங்கரிக்க வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் 42 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, முத்திரை மோதிரத்தை கலட்டி. அப்போ ரெண்டாவது அவனுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, முத்திரை மோதிரம் அவனுக்கு கிடைக்கப்பட்டது. இது நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமானது அல்ல. அப்பொழுது ராஜாக்களுக்கு மட்டும்தான் இந்த முத்திரை மோதிரம் இருக்கும். சோ இந்த முத்திரை மோதிரம் இருக்கிற ஒரு நபர் ஒரு சீட்ல அவர் எதை எழுதுகிறாரோ எழுதி இந்த முத்திரையை வச்சுட்டார் அப்படின்னா யார் நினைச்சாலும் மாற்றவே முடியாது. நான் நம்புறேன் யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவன் பேரிலே ஒரு முத்திரை குத்தினார்கள். என்ன முத்திரை குத்துறாங்க தெரியுமா? உன் சொப்பனம் நிறைவேறுமா பாத்துக்கலாம்ப்பா, உன் சொப்பனை நிறைவேறதான் போகுதா அப்படின்னு நீ எங்க போனாலும் நல்லா வரமாட்ட, நீ எங்க போனாலும் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு அவன் பேரிலே ஒரு முத்திரை குத்தினார்கள். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு யோசேப்பை எப்படி அலங்கரிச்சாரு தெரியுமா? கர்த்தர் முத்திரை மோதிரத்தை அவன் கையில கொடுத்து, எப்பா நீ எந்த காரியத்துல முத்திரை போடுறியோ அந்த முத்திரையை மாற்றுவதற்கு ஒருவரும் இல்லை என்கிற அளவிற்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சோ இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் நம்புற இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க சொல்லுகிறதெல்லாம் எனக்காக தான் இருக்கிறது, அவங்க அப்படிதான் பண்ணினாங்க, என் பேர்ல ஒரு முத்திரை குத்துனாங்க, நீ இனி திரும்பி வரமாட்டேன்னு முத்திரை குத்துனாங்க, அவ்வளவுதான் உன் தரிசனம் நிறைவேறாதுன்னு முத்திரை குத்துனாங்க. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை உனக்கு அப்படிப்பட்டதா இருந்தாலும் வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் யோசேப்புனுடைய ஆசீர்வாதத்தை உங்க தலைமையில வைப்பாரு. அப்போ உங்க கையில ஆண்டவர் முத்திரை கொடுப்பாரு. அந்த முத்திரையை நீங்க குத்துவீங்க. அதை உடைப்பதற்கு ஒருவராலும் முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக அவனுக்கு கொடுத்த மூன்றாவது ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் 42 வசனத்திலே வாசிப்பீர்களானால், மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி. என்ன வஸ்திரத்தை உடுத்துறாங்களாமா? மெல்லிய வஸ்திரம். இதற்கு முன்பாக வஸ்திரம்னு சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும், யோசேப்பு போட்டது. யோசேப்பு சின்ன வயசுல போட்டது மாதிரி வஸ்திரத்தை யாருமே போடல, அவனுடைய சகோதரர்கள் யாருமே போடல. அவனுடைய தகப்பனார் அவனை விசேஷமாய் நேசிக்கிறதுனால வேதம் சொல்லுது பலவர்ண அங்கிய கொண்டு போய் போட்டாராம். பலவர்ண அங்கிய போட்டு தம் பிள்ளைய அழகு பார்த்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவனுடைய பலவர்ண அங்கியை அவனை விட்டு கழட்டி அதை ஒரு ஆட்டனுடைய இரத்தத்துல தோய்த்து தன்னுடைய தகப்பனாரிடத்துல கொண்டு காமிச்சாங்க. இந்த வஸ்திரம் உங்களுடைய, இந்த வஸ்திரத்தை பாருங்க, இது உங்க பிள்ளையினுடைய வஸ்திரமா? அப்ப நான் நம்புறேன் ஏற்கனவே அவர்களுக்கு எது மேல கண் அப்படின்னா வஸ்திரத்தின் மேலதான் கண்ணு. உனக்கு மட்டும் நல்ல வஸ்திரமா? உனக்கு மட்டும் பலவர்ண அங்கியா?
அதற்காக அந்த பலவர்ண அங்கியை பொறாமை கொண்டு உரிந்தார்கள். ஆனா ஆண்டவர் திரும்பவும் யோசேப்பை எப்படி அலங்கரிச்சாரு தெரியுமா? அவங்க அப்பா போட்டது பலவர்ண அங்கி. நீங்க அதை வாசித்து பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் காசு கம்மியானதுதான், ஆனா மெல்லிய வஸ்திரம் என்கிறது விலை உயர்ந்த வஸ்திரம், ராஜாக்கள் போடுகிற வஸ்திரம். இந்த ராஜாக்கள் போடுகிற, அதான் அவங்க அப்பா நினைச்சிருந்தா கூட அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்க முடியாது. அவங்க அப்பா நினைச்சாருன்னா பலவர்ண அங்கேதான் அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவர் யோசேப்பை எப்படி அலங்கரிச்சாரு தெரியுமா? கர்த்தர் மெல்லிய வஸ்திரத்தினால், காஸ்ட்லியான வஸ்திரத்தினால ஆண்டவர் அவனை அங்கீகரித்தார். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை சீக்கிரமா அலங்கரிப்பாரு. எப்படி தெரியுமா? உங்கள் மேல் பொறாமைப்பட்டு ஒருவேளை உங்களுடைய தகப்பனார் கொடுத்திருந்த சின்ன சின்ன ஆசீர்வாதத்தெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா மனுஷன் கொடுத்திருந்தாங்கன்னா எனக்கு நல்லா இருக்குமே நீங்க நினைச்சிருக்கலாம். மனுஷன் கொடுத்தா பலவர்ண அங்கியே தான் கொடுப்பான். ஆனா இயேசு ராஜா உங்களுக்கு கொடுக்கும் போது நான் நம்புறேன் ஆண்டவர் மெல்லிய வஸ்திரத்தை, விலை உயர்ந்த வஸ்திரத்தை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.

தெரியல, இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரோ என்னவோ தெரியல, ஆனா அவங்க அப்பா வாங்கி கொடுக்காத அவன் இதுவரையிலும் போற்றாத அடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கும் போது நீங்க இழந்தது மட்டும் இல்ல, உங்க கைவிட்டு போனது மட்டும் இல்ல, ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பாரையானால் நம்ம நினைக்காதது, நமக்கு இதுவரைக்கும் கிடைக்காததை கொண்டு ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹாலேலூயா. நம்பர் 5, ஐந்தாவதாக வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் 43 வசனத்தை வாசிக்கும் போது, தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, அவனுடைய பார்வோனுடைய இரண்டாவது ரதத்தின் மேல, யோசேப்புக்கு கிடைச்ச 5வது அலங்காரம் என்ன அப்படின்னா, பார்வோன் அவனை ரதத்தின் மேல ஏறி உட்கார வைக்கிறாரு. கவனிங்க, அவங்க அப்பா வீட்டில் இருக்கும் போது அவன் எங்க போனான் தெரியுமா, தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுக்கும் போது நடந்தே போனான், ஓடி போனான், அவனுக்கு வாகனம் கொடுக்கப்படலை. நான் நம்புறேன் அவன் வாகனத்தை ஓட்டுகிற அளவுக்கு, வாகனத்தை கொடுக்கிற அளவுக்கு அவங்க அப்பா அன்னைக்கு பெரிய ஆளா இல்லாம இருந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனா ஆண்டவர் அவனை அலங்கரிக்கும் போது அவனுக்கு சாதாரணமான வாகனம் அல்ல, ராஜா ஏறி போகிற வாகனத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்தார், ஆண்டவர் அவனுக்கு தந்தார். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை திரும்பவும் அலங்கரிப்பார். நீங்க ஒரு காலத்துல நடந்து போனீங்க, ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு போனீங்க, ஆண்டவர் ஆனா திரும்ப உங்களை அலங்கரிக்கும் போது நீங்க நினைச்சு பார்க்காத, உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி உங்களுக்கு எட்டாததை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹாலேலூயா. நம்பர் 6, 6வதாக இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுக்கிற 6வது அலங்காரத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது, 43வது வசனம், தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்றலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாய் கூறுவித்து, தென்றலிட்டு பணியுங்கள் என்று அவருக்கு முன்பாய் கூறிட்டு. கவனிங்க, இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், இவன் என்ன சொப்பனம் பார்த்தான் தெரியுமா, இவன் தன்னுடைய சகோதரர்களிடத்துல இருக்கும் போது அந்த ஒரே ஒரு சொப்பனத்தை பார்த்ததுக்கு தான் அவங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க. இவன் பார்த்த சொப்பனம் என்ன சொப்பனம், தன்னை எல்லாரும் வணங்குறது போல சொப்பனம் பார்த்தான். அவங்க அப்பாவே பிடிச்சி சத்தம் போட்டாரு, டேய் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் வணங்குவேனப்பா, உங்க அம்மா அவனை வணங்குவாங்களா, நாங்கெல்லாம் அவனை வணங்கணுமா, அதான் எல்லாருடைய அரிக்கட்டும் சாய்வா இருந்துச்சு, என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிந்துருந்துச்சு. அந்த சொப்பனத்தின் நிமித்தம் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். ஆனா 15 முன்னாடி பார்த்த அந்த தரிசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு அலங்காரமா கொடுத்தாரு பாத்தீங்களா. அன்னைக்கு பார்வோனே சொல்றாரு, எல்லாரும் தென்றலிட்டு பணிய சொல்லுப்பா, எல்லாரும் கீழே விழுந்து வணங்க சொல்லுப்பா, என் பையன் வரான். பார்வோன் மூலமாய் ஆண்டவர் கட்டளையை பிறப்பிக்க பண்ணினார், கட்டளை பிறப்பிக்க பண்ணினார். நான் நம்புறேன் உங்க தரிசனத்துல எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணிருக்கலாம், உங்க தரிசனத்துல எத்தனையோ பேர் நக்கல் பண்ணி இருக்கலாம். 15 முன்பாக உங்களுடைய தரிசனத்தை பாக்குறவங்க, ஆமா ஆமா இவன் பெரிய கலெக்டராக போறான், இவன் பெரிய டாக்டராக போறான், இவன் பெரிய இன்ஜினியராக போறான், இவன் என்ன செய்ய போறான் அப்படின்னு உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ யார் சொல்லி இருந்தாலும், 15 தாண்டி கத்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தினால கத்தர் அவனை அலங்கரிக்கிற தேவன், உண்மை உள்ளவர். இந்த 7வது நாள் ஜெபத்துல இருக்கிற ஆண்டவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருடைய பாதத்துல நின்னு சொல்றேன், இன்றைக்கு காலையில முழுக்க தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டுட்டு உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு, உங்களுடைய தரிசனங்கள் நிறைவேறுகிற காலம் வரும், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனங்கள் நிறைவேறுகிற காலம் வரும். யோசேப்புக்கு கர்த்தர் கட்டளையிடுவாரே ஆனால் உங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சோ நம்பர் 7, 7வது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க வாசிக்கும் போது, 43 பின்னணியிலே வாசியுங்கள், தெண்டலிட்டு பணியுங்கள் என்று சொல்லி அவனுக்கு முன்பாய் கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான்.

ஹலோ, ஒரு பட்டணத்திற்கு அல்ல, ஒரு பகுதிக்கு அல்ல, எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆண்டவர் அவனை ஏழாவதாக எப்படி அலங்கரிக்கிறார் அப்படின்னா, வேதம் சொல்லுது அவன் நினைச்சிட்டு போனது, நான் இந்த சிறைச்சாலையிலிருந்து எடுக்கப்பட்டா போதும்ப்பா. அந்த பானை பாத்திர கர தலைவனிடத்துல சொல்றேன், எனக்கு வேற ஒண்ணுமே வேணாம், நான் களவாய் கொண்டு வரப்பட்டவன், நான் இந்த சிறைச்சாலைக்குள்ள வர்றதற்கு ஒரு தவறு கூட பண்ணலப்பா, ஒரு தப்பு கூட பண்ணல, அதனால எப்படியாவது இந்த சிறைச்சாலையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அலங்காரம் ஒண்ணுக்கு இல்ல, முழு தேசத்திற்கும். இந்த ஜபத்துல இருக்கிற அநேகரையும் அநேகருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர், நீங்க நினைக்கிறீங்க என் சொந்தக்காரனுக்கு முன்னாடி மட்டும் கத்தரை என்ன ஆசீர்வதிச்சா போதும், என் எதிரிக்கு முன்னாடி மட்டும் என்ன கத்தரை ஆசீர்வதிச்சா போதும், என் ஆப்போசிட் வீட்டுக்காரனுக்கு முன்னாடி மட்டும் கத்தரை என்ன ஆசீர்வதிச்சா போதும், என் பிள்ளைய ஆசீர்வதிச்சா போதும், அந்த குடும்பத்திற்கு முன்னாடி மட்டும் ஏசப்பா என்ன ஆசீர்வதிச்சா போதும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல மகனே, இல்ல மகளே, நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன் தெரியுமா? அங்க மட்டும் அல்ல, நீ நினைக்காத, உனக்கு எட்டாத, ஓ ஹாலேலூயா, நீ கிரகித்து பார்க்காத, ஓ நீ நினைத்திருக்காத அந்த எல்லா இடங்களிலேயும், நீ நினைக்கிற ஒரு இடம் ரெண்டு இடம் அல்ல, பல இடங்களிலே உன்னை அலங்கரித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தருக்கு கரங்களை தட்டி, யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அலங்காரத்திற்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹாலேலூயா. சோ ஆண்டவர் அவனுக்கு ஏழாவது கொடுத்த ஒரு மிகப்பெரிய அலங்காரம், எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆண்டவர் அவனை, ஒன்றல்ல ரெண்டல்ல முழுமைக்கும் உங்களை ஆண்டவர், அதான் கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி அடைய பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். உங்களை ஒரு இடத்துல இல்ல பிரதர் சிஸ்டர், உங்களை ஒரு இடத்துல இல்ல மக, உங்களை ஒரு இடத்துல இல்ல, நீங்க போகிற எல்லா இடங்களையும் கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே தந்து உங்களை அங்கே தலை நிமிர பண்ணி உங்களை அங்கே வெற்றி பெற செய்து உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுவோம், ஆமென். சோ நம்பர் 8, எட்டாவதாக ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த எட்டாவது ஆசீர்வாதத்தை நீங்க வாசிக்கும் போது, நீங்க 44வது வசனத்தை பின்னணியை வாசிக்கும் போது, ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். அவனுக்கு கிடைக்கிற எட்டாவது அலங்காரம் என்னன்னா, எப்பா உன் உத்தரவு இல்லாம யாருமே எதையும் செய்ய முடியாதுப்பா, யாருமே செய்ய முடியாது. நீங்க அப்படியே பிளாஷ்பேக் வாங்க, ஒரு காலத்துல யார்கிட்டுமே கேட்காம யோசேப்ப பந்தாடுனாங்க, யோசேப்ப கேக்குறதுக்கு யாருமே இல்ல, யாருமே இல்ல, அவனை அடிச்சா கேக்குறதுக்கு யாரும் இல்ல, அவனை வித்து போட்டா கேக்குறதுக்கு யாரும் இல்ல, அவனை குழியில தூக்கி போட்டா கேக்குறதுக்கு யாரும் இல்ல, அவனை சிறைச்சாலையில போட்டா கேக்குறதுக்கு யாரும் இல்ல, அவன் தப்பு பண்ணல, பண்ணாத தப்புக்காக அவனை தூக்கி அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, ஆனா அவனுக்குன்னு கேக்குறதுக்கு யாருமே இல்ல, யாருமே இல்ல. நினைச்சவங்க எல்லாம் அடிக்கிறாங்க, போறவங்க எல்லாம் திட்டுறாங்க, கூட பிறந்த சகோதரெல்லாம் அப்படி பண்றாங்க. ஆனா ஆண்டவர் அவனை எப்படி அலங்கரிச்சார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் அவனை முழுமைக்கு அதிகாரி ஆக்குறது மட்டும் இல்ல, எப்பா உன்னை யாருடைய பெர்மிஷனும் இல்லாம உன்னை தூக்கி போட்டாங்க, ஆனா நான் இன்னைக்கு உன்னை எப்படி அலங்கரிப்பேன் தெரியுமா? உன் பெர்மிஷன் இல்லாம ஒருவனும் கைய கால கூட அசைக்க முடியாது, கைய கால கூட அசைக்க முடியாது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசேப்பனுடைய தலையின் மேல கர்த்தர் கொடுத்த அலங்காரம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற உங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு அவங்க சொல்லலாம். உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா? உன்னை கேட்கறதுக்கு எந்த மனுஷன் இருக்கிறான்? உன்னை தூக்கி போட்டு மிதிச்சா கூட யாரும் கேட்க மாட்டாங்க, உன்னை செயல போட்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க, உன்னை துரத்துனா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களை மிரட்டி கொண்டு இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களுடைய மனசை உடச்சிட்டு இருக்கலாம். நீங்க நினைக்க மாட்டீங்க, யார் எனக்காக,
எனக்குன்னு யாருமே இல்லையே, என்னை தட்டி கேட்கறது கூட யாரும் இல்லையே, என் பிள்ளைய தட்டி கோக்குறது கூட யாரும் இல்லையே, என் பிள்ளை சித்திரவதப்படுது, என் பையன் சித்திரவதப்படுறான், கேட்கறதுக்கு யாருமே இல்லை, மனம் போன போக்கில் என் பிள்ளைய உபத்திரவப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு நாள் சீக்கிரமா வரும். ஒரு நாள் ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பாரு. உங்க பர்மிஷன் இல்லாம எதையுமே எடுத்துட்டு போகவே முடியாது. உங்க பர்மிஷன் இல்லாம ஒருவரும் அதை செய்யவே முடியாது. இன்னைக்கு நீ இருந்ததுக்கு அப்புறம், நீங்க இருந்ததுக்கு அப்புறம் கூட உங்களை மதிக்கல, உங்களை ஒரு பொருட்டாவே எடுக்கல. அவங்க பாட்டுக்கு உள்ள போறாங்க வர்றாங்க, நீங்க யாரும். கனம் இருந்தும் கனமற்றவர்களாய், மரியாதை இருந்தும் மரியாதையற்றவர்களாய், தகுதி இருந்தும் தகுதியற்றவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். யோசேப்புனுடைய அடுத்த அலங்காரம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை அவனுடைய உத்தரவு இல்லாம ஒருத்தரும் கையையும் காலையும் அசைக்க கூடாதுன்ற அதிகாரத்தை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. 9 ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த 9 அலங்காரம், நீங்க வந்து 45 வசனத்தை வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்பிராவின் குமாரத்தியாகிய அஸ்தாத்தை அவளுக்கு மனைவியாக கொடுத்தான். ஹலோ, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அவன் வெட்கப்பட்ட தேசம், அவன் துரத்தப்பட்ட தேசத்துல அவனுக்கு ஒரு முடிசூட்டுதல் விழா நடைபெறுகிறது. அவன் அப்படி நினைச்சு பார்க்கல, எனக்கு இந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே வரந்தா போதும்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நல்ல திருமணத்தை பார்வோன் மூலமாய் பார்த்தான். அவனுக்கு முடிசூட்டுதல் நடந்துச்சு, அவனை ஆண்டவர் முடிசூட்டினான். மேலதாள சத்தத்தை அவன் கேட்பான்னு நினைக்கல, சந்தோஷ சத்தத்தை அவன் கேட்பான்னு நினைக்கல. ஆனா அவனுடைய அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்றத கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க யாரோ ஒருத்தர், எனக்கு நீ வாழ்க்கையே இல்லை பாஸ்டர், எனக்கு நீ எதிர்காலமே இல்லை பாஸ்டர், எனக்கு எங்க எதிர்காலம், எனக்கு என்ன திருமணம் ஆக போகுது, எனக்கு எங்க குழந்தை பிறக்க போகுது, எனக்கு எந்த எதிர்காலமுமே இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, யோசேப்புக்கு எதிர்காலம்ன்ற ஒரு அலங்காரத்தை, மேலதாளம்னு சொல்ற ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் கொடுப்பது உண்மையானால் உங்களையும் அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 10 ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த 10 அலங்காரத்தை நீங்க வந்து அதே 45 வசனத்தை வாசிக்கலாம். போத்திப்ராவின் குமாரத்தி ஆகிய அஸ்தாத்தை அவளுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். எனக்கு ரொம்ப இந்த வார்த்தை பிடிச்சிருச்சு. யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான், டூர் கிளம்பிட்டார். எகிப்து தேசம் முழுமையும் பார்க்கறதுக்கு டூர் போயிட்டார். அப்படின்னா ஃப்ரீ பேடு. இனி அவரை கேட்கறதற்கு யாருமே இல்லை. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 15 ஒரு கூண்டுக்குள்ள அடைஞ்ச குருவி, அடைச்சு போட்டப்பட்ட ஒரு குருவி. விலங்கு, வேதம் சொல்லுகிறது அவனுடைய கைகளிலே விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். நீங்க நினைச்சு பாருங்க, ஜெயில விலங்கு போட்டு உள்ள உட்காண்டாங்க. எங்கேயுமே அவன் ஃப்ரீயா போக முடியாது, அவன் அடிமை, அவன் அடிமை. நீ எங்கேயும் போக முடியாதுப்பா, அந்த வீட்டில் வேலைக்காரனா தான் இருக்கணும், நீ சிறைச்சாலையில் தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, 10 அலங்காரத்தை கொடுத்தாரு, அவனை கத்தர் ஃப்ரீ பண்ணாரு. இப்போ சுதந்திரமாய் நீ எங்க வேணாலும் போகலாம்ப்பா, எங்க வேணாலும் வரலாம். இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கடன் பிரச்சனையினால, இன்னும் பலவிதமான சூழ்நிலையினால, பாஸ்டர் இந்த வார்த்தை வேற யாருக்கும் இல்லை, எனக்கு எனக்கு தான் பாஸ்டர், நான் தான் ஒரு அடைஞ்சு கிடக்கிற ஒரு குருவியை போல. என்னை யாருமே அடைக்கல, ஆனா நானே போய் ரூமுக்குள்ள அடைஞ்சிட்டேன். எனக்கு வெளியே வர்றதற்கு விருப்பம் இல்லை, என் முகத்தை யார் முன்னாடியும் காண்பிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளவு அவமானப்பட்டுட்டேன். நான் யாருக்கு போய் என் முகத்தை காண்பிப்பேன்?
நான் கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற ஒரு குருவி, நான் கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு விலங்கு பாஸ்டர். நான் வெளியே வர வேண்டாம், இனி நான் வெளியே வரமாட்டேன். ஆனா அப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், யோசேப்பனுடைய தலை மேல ஆண்டவர் வச்ச ஆசீர்வாதத்திலே 10வது அவனுக்கு கொடுத்த அலங்காரம், அவன் ஆண்டவர் ஃப்ரீயா ஃப்ரீயா, இனி உன்னை பயப்படுத்துவார் இல்லப்பா, இனி உன்னை கட்டி போடுவார் இல்லப்பா, இனி உன்னை க்வெஸ்சன் பண்ற ஆள் இல்லப்பா, இனி உன் தலையை கொட்டுறதற்கு யாருமே இல்லப்பா, இனி வெங்கலம் போட்டு அப்படியே சங்கிலி போட்டு உன்னை கட்டி போடுறதுக்கு யாருமே இல்லப்பா, இனி உன்னை பூட்டு போறதுக்கு யாருமே இல்லப்பா. இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஜபத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை நீ அப்படிப்பட்ட பூட்டி போடப்பட்டிருக்கிற நிலைமையில நீ இருப்பாயானால் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உன்னை ஃப்ரீ பட மாட்டுவார், வெகு சீக்கிரத்தில் உன்னுடைய கைகளிலே கட்டப்பட்டிருக்கிற விலங்குகள் அத்து விழும், உன்னுடைய கால்களிலே கட்டப்பட்டிருக்கிற விலங்குகள் அத்து விழும். இன்னைக்கு உன்னை கட்டி போட்டிருக்கிற கடன், உன்னை கட்டி போட்டிருக்கிற பண நெருக்கடிகள், கட்டி போட்டிருக்கிற வியாதி, ஓ கட்டி போட்டிருக்கிற மன குழப்பங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பேட கொடுத்து உங்களை அலங்கரிப்பே என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஹலேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்றீங்க? நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இந்த சத்தியம் இப்பதான் எனக்கு தெரியும், ஆனா இதுக்கு முன்னாடியே என்னுடைய வாழ்க்கையில நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஜபம், ஆண்டவரே நீர் என்ன அலங்கரிங்க, ஆண்டவரே நீர் என்ன அலங்கரிங்க, ஆண்டவரே எங்க அப்பா என்ன அலங்கரிக்கலப்பா, எங்க அம்மா என்ன அலங்கரிச்சு என்ன அழகு பார்க்க முடியாதுப்பா, எனக்கு அலங்காரம் எதுவுமே இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் அப்படி ஜெபிச்சிருக்கிறேன், படிப்புன்ற அலங்காரம் எனக்கு இல்லப்பா, அழகுன்ற அலங்காரம் எனக்கு இல்லப்பா, பண அலங்காரம் எனக்கு இல்லப்பா, வரங்கள் அலங்காரம் எனக்கு இல்ல, கிருப அலங்காரம் எனக்கு இல்ல, எனக்கு எந்த அலங்காரமுமே இல்லப்பா, நான் ஒரு நிர்வாணமாக்கப்பட்டவன், என்னிடத்துல எடுத்து எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு காலத்துல ஒரு அலங்காரம் கூட எனக்கு இல்ல, ஒரு அலங்காரம். படிப்பை கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும், அழக கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும், பேக்ரவுண்ட கேட்டா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதாவது உனக்கு இருக்காப்பா? உன்னை வேலைக்கு எடுக்கிறதுக்கு என்னப்பா? உன்னை வேலைக்கு வச்சுக்கணும்னா ஏதாவது உனக்கு குவாலிட்டி இருக்காப்பா? எதுவுமே இல்லை. எங்க பாஸ்டர் கூட வேலை ஸ்தலத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் போது சொன்னாரு, அவனுக்கு ஒன்னும் தெரியாது, அவனுக்கு ஏதாவது கத்து கொடுக்கணும்னா கத்து கொடுங்க, எதுவும் கத்து கொடு, அவன்கிட்ட குவாலிட்டி எதுவும் இல்லை, சும்மா வச்சுக்குங்க, எப்படியாவது ஏன் நான் முன்னேறணும்டான். அந்த டீ, ஏதோ டீ வாங்குறதுக்கு பேப்பரை எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ப்ரெஸ்ஸில் ஜாயின் பண்ணி விடும்போது அப்படிதான் சொன்னார் பாஸ்டர், ஏதோ சும்மா அவனை ஒத்தாசைக்கு வச்சுக்கோங்க, மற்றபடி அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் அவன்கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம், சும்மா ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கு இந்த பலிபீடத்துல இருந்து நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணியிருக்கிறேன், என்னை நீங்கள் அலங்கரிங்கப்பா, என்னை அலங்கரிங்க. ஆனால் இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையோடு சொல்வேன், நிறைய அலங்காரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன அலங்கரிச்ச தெய்வம், என்ன அலங்கரிச்ச தெய்வம, ஆத்துமாக்களை கொடுத்து கர்த்தர் அலங்கரிச்சிட்டாரு, வார்த்தைகளை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, கொஞ்சம் பாடுற தாளந்தை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, இன்னும் பொருட்களை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, சாப்பாடை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, துணிமணிகளை கொடுத்து அலங்கரிச்சாரு. இப்படியே சொல்ல போனா எத்தனையோ அலங்காரத்தை என் தலை மேல கத்தர் வச்சிட்டாரு. இப்ப இந்த ஜபத்துல இருக்கிற எத்தனை பேர் உங்க கையை உயர்த்தி கேக்குறீங்க, ஆண்டவரே நீர் என்னை அலங்கரியும், சத்தமா கேளுங்க பார்க்கலாம், எங்க அப்பா எனக்கு ஒரு அலங்காரத்தையும் வச்சுட்டு போகலப்பா, எங்க அம்மா எனக்கு ஒரு அலங்காரத்தையும் வச்சுட்டு போகலப்பா, ஜெபிங்க சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு எந்த அலங்காரத்தையும் வச்சுட்டு போல, என்ன உங்களை தவிர வேற யாருப்பா அலங்கரிக்க முடியும், யாருப்பா அலங்கரிக்க முடியும், சொல்லுங்க கையை உயர்த்தி, ஒவ்வொருத்தரும் கேளுங்க, வீட்டுல இருந்துட்டே கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை அலங்கரியும், ஹல்லேலூயா. அது சோகமான நினைவா இருக்கலாம், பிறர் செய்த தீமைதான், ஆனா அவங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர், அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர்.

ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோசேப்புனுடைய தலையின் மேல் வைத்த ஏழாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவனை அலங்கரிச்சிட்டாரு. ஆண்டவர் அவனை அலங்கரிச்சிட்டாரு. இன்னைக்கு எதுவுமே இல்லாம ஒரு வீடு, ஒரு வாகனம், எனக்குன்னு ஒரு அலங்காரம் கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்புனுடைய அலங்காரம் உங்க தலை மேல. திரும்பவும் நாளைக்கு காலையில 6 மணிக்கு நீங்க இந்த ஜபத்துல நீங்க என்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 1000 டைம் ஆகுது உங்க கை வலிக்கிற வரைக்கும் கையை உயர்த்தி, அப்பா என்ன வேற யாரும் அலங்கரிக்க முடியாதுப்பா, உங்களுக்கு யாராவது ஒரு பைக் உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்களுக்கு அலங்கரிப்பாங்களா, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் திருமணம் பண்ணி வச்சு உங்களை அலங்கரிப்பாங்களா, உங்களுக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்து யாராவது ஒருத்தர் உங்களை அலங்கரிப்பாங்களா? யாரும் அலங்கரிக்க மாட்டாங்க, யாரும் அலங்கரிக்க மாட்டாங்க. உங்கள்ட்ட இருக்கிறத புடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க, உங்கள்ட்ட இருக்கிற அலங்காரத்தை எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இன்னும் எப்படி அவனை குறைவு பண்ணலாம், இன்னும் எப்படி அவனுடைய கையில் இருக்கிறதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை மகன், இல்லை மகா, நான் உன்னை அலங்கரிப்பேன், நீங்க ஜெபிச்சிட்டே இருங்க. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை தாழ்மையோடு சொல்லுறேன், இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நான் ஜெபிக்கிற ஜபத்துல, என் தனி ஜபத்துல ஒரு முக்கியமான ஜபம், ஆண்டவரை பார்த்து ரெண்டு கையை உயர்த்தி என்னை அலங்கரிச்சு அழகு பார்க்கிறவர் நீங்க மட்டும்தான்ப்பா. ஒரு பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைய அவ்வளோ அழகு அலங்கரிச்சு, அதான் பூவை வச்சு, இன்னும் அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு, ட்ரெஸ்ஸை போட்டு முன்னாடி நிற்க வச்சு நிறைய பேர் அழகு பார்ப்பாங்க, அலங்கரிச்சு அழகு பார்ப்பாங்க. நான் அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்பேன், என்ன அலங்கரிக்கிறது, அலங்கரிச்சு பார்க்கறதுக்கு யாருப்பா இருக்கா, இவன்ட்டு இருக்கிறது போயிடுச்சுன்னா பரவாயில்லன்னு பார்க்கறது நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன அலங்கரிங்கப்பான்னு நிறைய கெஞ்சி, எனக்கு நிறைய அலங்காரத்தை ஆண்டவர் தந்தது உண்மையானால் இன்று உங்களுக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறீங்களா, நம்புறீங்களா? என் அலங்கரியும் அப்பா, என் பிள்ளை அலங்கரியும் அப்பா, என் பிள்ளை ஒன்றும் இல்லாமல் இருக்காங்கப்பா அலங்கரிங்கப்பா, நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறப்பா என்ன அலங்கரிங்கப்பா, என்ன அலங்கரிங்க. ஒரு காரியத்தையாவது நம்ம தியானிப்போம், இந்த ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிறதுக்கென்று ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில 14 வருடங்களை தாண்டி ஆண்டவர் அவனை அலங்கரிச்சாரு. ஆனா இந்த 14-15 வருஷத்துலயும் இந்த யோசேப்பு ஒன்ன மட்டும் அவன் செஞ்சிட்டே இருந்தான். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் வந்து ஆதியாகமம் 40:14 வாசிக்கும் போது, 40:14, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும், நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். கவனிங்க, பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு இவன் வந்து சொப்பனத்திற்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டான். அதே போல பானபாத்திரக்காரனுடைய தலைவன் வந்து இப்ப ராஜாவுக்கு முன்னாடி போறான். போகும்போது அந்த பானபாத்திரக்கார தலைவனிடத்துல யோசேப்பு சொல்றாரு, எப்பா நீ என்ன, ஒருவேளை இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால நீ என்ன தப்பா நினைச்சிருக்கலாம், ஆனா நீ தப்பா நினைக்கிற ஆள் கிடையாது, நான் ஒரு எபிரேயன், இந்த இடத்துல களவாய் கொண்டு வரப்பட்டவன், இந்த காவல் கிடங்குல நான் வர்றதுக்கு நான் ஒன்றும் செய்யலை, நான் எந்த தப்பும் பண்ணலை, ஒரு தப்பும் பண்ணலை. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த வாக்கு தத்தங்களை அவன்
மறக்கவே இல்லை, மறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. இனி நான் என்ன பண்ண போறேன்? இனி வெளியே வரவா போறேன்? இனி என்ன நீதிமான் சொல்லி காமிச்சு என்ன பிரயோஜனம்? 15 வருஷம் கடையில் கடந்துட்டோம், 15 வருஷம் படாத பாடுபட்டுட்டோம், அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைச்சிருச்சு, சிறைச்சாலையில் நல்ல சொகுசான வாழ்க்கை, சாப்பாடு கிடைக்குது, அங்கே இருக்கிற கைதிகளை விசாரிக்கிறதுக்கு இவன் கையில தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, சோ போஸ்டிங் கிடைச்சிருச்சு, போதும் போதும், இதுக்கு மேல எதுவும் வேண்டாம், இப்படியே காலத்தை ஓட்டிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கல. அவனுடைய இருதயத்தின் ஆழத்திற்குள்ள ஒரு வாக்கு தத்துவம் துணிச்சுட்டே இருந்துச்சு. இல்ல இல்ல யோசேப்பே, உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? நீ இந்த இடத்துல படுத்து கிடக்க வேண்டிய ஆள் இல்லப்பா, நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்லப்பா. அவனுக்குள்ளே ஒரு வாக்கு தத்தம், அவனுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த தரிசனம், அவனுக்கு கொடுத்த சொப்பனம் திரும்ப திரும்ப அவன் விசுவாசித்து கொண்டே இருந்தான். சோ உங்களை ஆண்டவர் மறுபடியும் உங்களை அலங்கரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க. ஆண்டவர் இதற்கு முன்பாய் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒருவேளை உங்களுக்கு நடக்காமலே போயிருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்கும் உங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். பாஸ்டர், ஆண்டவர் பொய் சொல்றாரு பாஸ்டர், போன வாரம் இப்படி சொன்னாரு நடக்கல, போன வருஷம் இப்படி சொன்னாரு நடக்கல, ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனைக்கு போகும்போது எனக்கு நல்ல நல்ல வாக்கு தத்தங்கள் வந்து கொண்டே இருக்குது. ஆண்டவர் வாக்கு தத்தத்தினால பேசிட்டே இருக்கிறாரு, ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கூட நடக்கல, ஒரு வாக்கு தத்தம் கூட எனக்கு நிறைவேறல, எல்லா வாக்கு தத்தங்களும் பொய் ஆயிருச்சோ, பொய் சொல்லுதோ அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்துல நினைத்து கொண்டு இருப்பீர்களே. ஆனால் இல்ல இல்ல, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கணும் அப்படின்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் ஒருவேளை நடக்கக்கூடிய சாத்திய கூறுகள் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் யாரெல்லாம் அந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புற ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தம் எனக்காய் நீ சொன்னது, என் பிள்ளைக்காய் சொன்னது, இதை ஒரு காலத்துல நான் சுதந்திரிப்பேன், இதை ஒரு நாள்ல நான் சுதந்திரிப்பேன்னு வாக்கு தத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார், அவங்களை ஆண்டவர் அலங்கரிப்பார். சோ இந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையில நான் நம்புறேன், இவன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவனை அலங்கரிக்கிறதுக்கு காரணம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் விசுவாசித்தான். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த காலத்தை எதுக்கு கொடுக்கிறார் தெரியுமா? வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறார்ல. நீங்க ஒரு ஜபத்துக்கு போனா அங்க ஒரு வாக்கு தத்தம் உங்களுக்கு வருது, நீங்க யூடியூப்ப ஓபன் பண்ணா அங்க ஒரு வாக்கு தத்தம் உங்களுக்கு வருது, அது உங்களுக்கு சோத சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி இருக்குது, உங்க பிரச்சனைக்கு ஏற்றது மாதிரி இருக்குது. ஆனா வாக்கு தத்தம் மட்டும்தான் கிடைக்குதே தவிர எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வாக்கு தத்தம் வருது பாஸ்டர், ஒரு வாக்கு தத்தமா? 1000 வாக்கு தத்தம் வருது. நான் சூழ்நிலையில போகும் போதெல்லாம் கர்த்தர் சர்ச்சில் எனக்காகவே பேசுறாரு, பாஸ்டர் எனக்காகவே பேசுறாரு, வாக்கு தத்தம் மட்டும் வருதும் ஆனா நிறைவேறலையே. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுப்பாரே, ஆனால் அந்த வாக்கு தத்தம் அப்படியே பேங்க்ல போட்டது மாதிரி ஒன்னொன்னாய் பெருகி கொண்டே இருக்கிறது. நாட்கள் வரும், யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்தி அந்த வாக்கு தத்தத்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி உங்களை அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாக்கு தத்தத்தை மறக்க கூடாது, வாக்கு தத்தத்தை மறக்க கூடாது. வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறாமலே போகும்னு அவிசுவாசிக்க கூடாது. எனக்கு வாக்கு தத்தம் வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொண்டு, வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொண்டு, நீங்க பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு அந்த சின்ன காடு உங்களுக்கு கிடைச்சிச்சு இல்ல, உங்களுக்கு ஆண்டவர் பேசின அத்தனை வாக்கு தத்தங்களையும் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நீங்க நினைச்சு பார்த்துட்டே இருங்க. இந்த காலம் என்ன காலம் தெரியுமா? இந்த 14 வருஷத்துல யோசேப்பு வாக்கு தத்தத்தை ஒன்னு கூட மறக்கவே இல்லை. அவனுடைய இருதயத்தின் ஆழத்துல வாக்கு தத்தத்தை நம்பிட்டே இருந்தான். ஆண்டவர் அவன் அலங்கரிச்சாரு. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையில இவனை அலங்கரிக்கிறதுக்கு இரண்டாவது காரணம், நீங்கள்
39 அதிகாரத்துல 20 வசனத்தை வாசிக்கும் போது, 39:20 வாசிங்க, யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். அப்படின்னா இவனுக்கு நிறைய பாடுகள், சிறைச்சாலையிலே பாடுகள் மேல் பாடுகள், 15 ஆண்டுகளும் பாடுகள். ஆனா இவன் ஆண்டவர் அலங்கரிக்கிறதற்கு பாடுகளை சகித்து கொண்டான். தேவ பிள்ளையே, உங்களை ஆண்டவர் ஒரு காலம் அலங்கரிக்கிற காலம் வரும். நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா ஆண்டவர் ஒரு நாள் உன்னை அலங்கரிப்பாரு. உன்னை சுற்றி பலவிதமான அலங்காரத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆனா அந்த அலங்காரமான நாட்கள் உங்களுக்கு வர்றதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பாடுகளை நீங்க சகிக்கணும். வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும், பாடுகளை சகிக்கணும். பாடுகளை சகிச்சுட்டே இருங்க. பாடுகளுக்கு உங்களை அர்ப்பணிச்சுட்டே இருங்க. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3, 3வது இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச ஒண்ணு, இவனுடைய ஆண்டவர் இவன் அலங்கரிக்கிறதுக்கு 3வது காரணம், நீங்கள் 39 9வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், அந்த இடத்துல, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்படின்னா இவன் அலங்கரிக்கப்படுவதற்கு 3வது என்ன அர்த்தம் அப்படின்னு நம்புறேன், இவன் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நேசத்தை மட்டும் அவன் எடுத்து போடவே இல்லை. அவனுக்கு எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ என்னென்னமோ வந்ததுக்கு அப்புறமும் ஆண்டவரை நேசிச்சுட்டே இருந்தான். அவனுக்கு வேற எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் வரல, பாவத்துல இன்ட்ரெஸ்ட் வரல, அங்க இருக்கிற வேற ஒன்றுலையும் இன்ட்ரெஸ்ட் வரல. அப்பா, உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களுக்கு விரோதமா நான் எதுவும் செய்ய மாட்டேன், உங்களோடையே நான் வாழுவேன். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிற காலம் உங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்க நினைப்பீர்களே ஆனால், யாரெல்லாம் ஆண்டவரை கண்ணு முன்னு தெரியாம நீங்க நேசிக்கணும். சும்மா நேசிக்க கூடாது. ஆண்டவரை அவர்தான் உங்களுடைய எல்லாத்திற்கும் எல்லாமா இருக்கணும். அவர்தான் உங்களுடைய ரசனையா இருக்கணும். அவர்தான் உங்களுடைய பேச்சா இருக்கணும். அவர்தான் உங்களுடைய பாடலா இருக்கணும். உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய நடக்க எல்லாமே அவராய் மாறும்போது சீக்கிரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களை அலங்கரிப்பார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, நீங்க அலங்கரிக்கப்படணும்னு நினைச்சா 3 காரியம். 1, வாக்கு தத்தங்களை விசுவாசிச்சுட்டே இருங்க. 2வது, பாடுகளை சகிச்சிருங்க. 3வது, ஆண்டவரே நினைச்சிட்டு இருங்க. கத்தர் மேலேயே அன்பு வச்சிட்டு இருங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார். ஹாலேலூயா. இந்த 7வது நாள் ஜபத்தை நான் இன்னும் ஒரு சில நிமிடங்களை முடிக்க போறேன். முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்கள். முடியாதவர்கள் நீங்கள் இருக்கிற இடங்களிலே எழும்பி நின்று கொள்ளுங்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் திருச்சபையில் ஆராதிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனா இந்த நீங்க இந்த கண்டினியூவா இந்த 21 நாளும் தவறிடவே கூடாது. ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள், ஆனால் இன்னைக்கு அவங்க கவனிக்கலன்னா கூட திரும்பவும் அவங்கள்டத்துல சொல்லி 21 நாளை அவங்க அட்டன் பண்ண செஞ்சிருங்க. முழங்கால் படிடுறீங்களா? எழும்பி நின்று கொள்றீங்களா? அப்பாவை பார்த்து கையை உயர்த்தி இப்போ எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம், ஆண்டவரே, யோசேப்பை அலங்கரித்த தெய்வம் என்னை அலங்கரிக்க வல்லவர் என்று சொல்லுங்க. ஹாலேலூயா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, ஆண்டவரே, நீர் என்னை அலங்கரியும், என் பிள்ளைகளை அலங்கரியும். இதோ உன்னை பலத்தினால் ஆண்டவர் அலங்கரிப்பார். கர்த்தர் உன்னை தைரியத்தினால் அலங்கரிப்பார். ஓ, கர்த்தர் உனக்கு கிருபைகளை கொடுத்து கர்த்தர் உன்னை அலங்கரிப்பார்.
கர்த்தர் அலங்கரிக்கிற காலம் வந்தது. யோசேப்பினுடைய தலையின் மேல் இருக்கிற அலங்காரம் உங்களுக்கும் எனக்கும் வந்து சேரும். நம்புறவங்க கையை உயர்த்தி இயேசுவே நீர் என்னை அலங்கரியோ.

கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, நான் உன்னை அலங்கரிப்பேன். இன்னைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கலாம். எனக்கு ஒன்னும் இல்லை பாஸ்டர், நான் நிர்வாணமாக்கப்பட்ட ஒரு பிள்ளை. எவ்வளவு உழைச்சேன், எவ்வளவு சம்பாதிச்சேன், ஆனா என் கையில ஒன்னும் இல்லை. என் கூட இருந்தவங்க நிறைய பேர் வீடு வாங்கிட்டாங்க, என் கூட இருந்த நிறைய பேர் கார்ல போறாங்க, என் கூட இருந்தவங்க பெரிய பெரிய அலங்காரத்தோடு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு பாஸ்டர், ஆனா எனக்கு ஒரு அலங்காரம் கூட இல்ல, ஒரு அலங்காரம் கூட இல்ல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, யோசேப்பு 14 வருஷம் ஒரு அலங்காரமும் இல்லாம இருந்தவனுக்கு கர்த்தர் 10 விதமான அலங்காரத்தை கொடுப்பாரே, ஆனால் இன்று இந்த ஜெபத்துல இருக்கிற உன்னை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனை கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். குடியிருக்கிற அந்த வீட்டுல கர்த்தருடைய மகிமை, கேட்கிற இடத்துல அந்த மகிமை, கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த அந்த 7வது ஆசீர்வாதத்தை தலையின்மேல வையோ, தலையின்மேல வையும் ஆண்டவரே, வையோ உங்க மகிமை தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நடத்தட்டும் சுவாமி. திரும்பவும் அவங்கள நாளைக்கு காலையில 6 மணிக்கு சந்திக்கும் போது புது பலத்தோட உங்க பிள்ளைகளை பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த செய்தி, இந்த வார்த்தைகள் லட்சக்கணக்கான பேருக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்திற்கு கொடுக்கிற, ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற, எங்களை நேசிக்கிற பிள்ளைகளை இப்போ ஆண்டவர் பலப்படுத்துங்க ராஜா. நன்றி அப்பா. அவங்கள நல்லா வைக்கிறத பார்க்கணும் ஆண்டவரே. என் ஊழியத்துல இணைக்கப்படுற ஒருத்தர் கூட கஷ்டப்படுற செய்தி என் காது கேட்க கூடாது ராஜா. இந்த 21 நாட்களும் தடையில்லாம என் பிள்ளைங்க கலந்து கொள்றதற்கு ஆண்டவர் ஒரு இரக்கத்தை கட்டளையிடும். உங்க திரு சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீர் கூட இருப்பீராக. என் பிள்ளைகள் அனுப்பின ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்திற்கும் பதிலை கர்த்தர் தருவீராக ராஜா. கரங்கள்ல தாழ்த்துறோம், இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியம் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.
3: அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்கிற சீடியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் என்னுடைய தகப்பனாரும் மிராக்கிள் பிரேயர் டபர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் திருவள்ளூர் மாவட்ட ஏஜி சபைகளின் தலைமை போதகருமாய் இருக்கிற ரெவரன் ஜே செல்லதுரை அவர்கள் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
4: தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிரோடு இருக்கிறவரும் உயிர்த்தெழுந்தவரும் சீக்கிரத்தில் வரப்போகிறவருமான இயேசு ராஜாவின் வல்லமுள்ள நாமத்தில் ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்கிற இந்த ஒளி நாடாவிற்காக ஜெபிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நாமம் ஆராதிக்கப்படுகிற உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் இறங்கி வருகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் ஆராதிக்கிற வீடுகளில், ஆராதிக்கிற சபைகளில், ஆராதிக்கிற தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைகளில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் ஆராதிக்கிற இடத்தில் தம்முடைய அதிசயங்களை அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்தாரும் அவர்கள் யுத்தம் பண்ண கூடி வந்தபோது அவன் பயந்து கத்தரை தேட ஒருமுகப்பட்டு 2 நாளாகமும் 20:22-23 வசனங்களில் இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயிர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. யோசபாத் யுத்தத்திற்கு ஆயுததாரிகளை அவன் கூட்டிக் கொண்டு தன் படைபலத்தை காண்பிக்க புறப்பட்டு போகவில்லை. ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்கின போது ஒரு பெரிய அற்புதத்தை அந்த பாடலின் மூலமாய் துதியின் மூலமாய் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அதே ஆண்டவர் நீங்களும் இந்த சீடியின் மூலமாக ஒளி நாடாவின் மூலமாக பாடல்களை பாடி ஆராதிக்கும் போது உங்களுக்கும் விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அவர்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தரி எழும்ப பண்ணி அவர்களே வெட்டுண்டு விழுவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை உயர்த்த வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை உயர்த்தும் போது ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்கிறார். அப்படியே புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:25 வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்டவர்களாய் கட்டப்பட்ட நிலவும் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஹல்லேலூயா. உண்மையாகவே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்ட நிலைமையில் கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் தேவனை துதித்து பாடினார்கள். உண்மையாகவே ஆண்டவரை எந்த நேரத்திலும் நடுராத்திரியிலோ அதிகாலையிலோ மத்தியான வேளையிலோ எந்த நேரத்திலும் அவரை பாடி நாம் துதித்து அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது உங்களையும் கட்டி வைத்திருக்கிற சிறைச்சாலை கதவுகள் அதிரும்படி கலன்று போகும்படி திறக்கப்படும்படி ஆண்டவர் செய்வது நிச்சயம் பிரியமானவளே. ஆகையால் ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற இந்த ஒளி நாடாவோடு நீங்களும் இணைந்து தேவனை பாடி துதித்து ஜெபித்து அவரை உயர்த்தும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளும் சூனிய கட்டுகளும் மந்திர கட்டுகளும் ஏவலின் கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற என் அன்பு மகன் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களை தேவன் ஆராதனையின் அபிஷேகத்தினால் தேவன் நிறைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். மெய்யாகவே இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் சபைகளிலும் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கேட்டு மகிழுங்கள், ஆண்டவரை உயர்த்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் உங்களுக்கு வெளிப்படும். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் இப்பொழுது இறங்கும்படி நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவர் இந்த ஒளிநாடாவை ஆசீர்வதிக்கும்படி அவர் திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் பரலோகத்தின் ராஜாவே, துதிகளுக்கு பாத்திரரே, எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா துதிகளுக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் திரியேக தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் யூத ராஜ சிங்கமுமாகிய எங்கள் இயேசு ராஜாவே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து உங்கள் சமூகத்தில் இந்த ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்கிற ஒளி நாடாவை சமர்ப்பித்து உம்முடைய ஊழியக்காரனாய அடிமை மிகுந்த பாரத்தோடு உம்மை நோக்கி கெஞ்சி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிற அன்பு மகன் ஐசக் லிவிங்ஸ்டனை உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்து தேவனை உயிர் உள்ள மட்டும் துதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உன்னதத்தின் அக்கினி அபிஷேகத்தினால் ஆட்கொள்ளும்படி ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே மகிமையை வெளிப்படுத்தும்படி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேனப்பா. உங்க உன்னத பிரசன்னம் உம்முடைய மகனையும் ஆண்டவரே மகனுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே ஊழியத்தையும் மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். இந்த பாடல்கள் எந்தெந்த வீடுகளில் எந்தெந்த சபைகளில் தொனிக்கிறதோ அங்கே எல்லா யுத்தங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும். யோசபாத்தின் நாட்களில் யுத்தம் எழுமின போது அவன் எப்படி பாடி துதி செய்தாரோ உடனே விரோதமாய் எழுமினவர்கள் வெட்டுண்டு விழுந்தது போல ஒவ்வொரு யுத்தங்களையும் ஓய பண்ணி இளைப்பாறுதலை கட்டளையிட்டு நாலாம் நாளில் பெராக்காவில் கூடி தேவனுக்கு நன்றி செலுத்தினது போல நன்றி செலுத்த உதவி செய்யும். அப்படியே உம்முடைய பரிசுத்தவனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அன்று நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. அதே அற்புதம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளும் இந்த பாடல் தொனிக்கும் போது உடைக்கப்படும்படி அவிழ்க்கப்படும்படி இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். யாக்கோபுக்கு விரதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரதமான குறி சொல்லுகிற வார்த்தையின்படி கர்த்தர் அற்புதம் செய்து அதிசயத்தை காணப்படும். இப்போதும் உம்மால் அபிஷேகம் எனப்பட்ட உம்முடைய ஊழியக்காரன் ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்கிற சீடியை வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உங்க நாமம் மட்டும் இதில் உயர்ந்திருக்கட்டும், மகிமைப்படுத்தப்படட்டும். பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு இந்த ஆண்டவரே ஒளி நாடா மிகவும் ஆசீர்வாதமாயிருக்க நீர் உதவி செய்யும். இதற்கு உதவி செய்த இசை மீட்டின ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய அற்புத கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் திரியேக தேவனும் ராஜாதி ராஜாவும் சீக்கிரத்தில் வரப்போகிறவருமான இயேசு ராஜாவுக்கே செலுத்துகிறோம். உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவின் திருப்பாதத்தில் விழுந்து பரிசுத்த பாதங்களை கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம்.

எனக்கு சாப்பாடுன்னு சொன்ன ஸ்கூல்ல தான் ஒருவேளை உணவு கிடைக்கும். எங்க அப்பா ஒரு பெரிய குடிகாரன், பட்ட பாடுகளுக்கு அளவே சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு கொடுமை. பிளாட்பரத்தில் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருக்கேன். 10 வயதுல எனக்கு போலியோ அட்டாக்னால என்னுடைய வலதுகளை நான் இழந்து விட்டேன். அப்பா 16 வயசுல கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்க. அம்மா வறுமையிலே சேர்த்துட்டாங்க. இயேசு என்னோடு கூட பேசினான். ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சனிக்கிழமை டாக்டர் சொல்லிட்டாங்க, குழந்தை செத்து போயிடுச்சு, பிரெயின் போற அத்தனை நரம்பம் கட் ஆயிடுச்சு. ரெண்டாவது குழந்தையும் பிறந்த குழந்தை மறித்து போன. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடியல ஆண்டவரை, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தம், ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கணும். கொஞ்ச நஞ்ச போராட்டம் அல்ல, நான் பிறந்தது நாள் முதல் கொண்டு போராட்டம். 10 வயதுல எனக்கு போலியோ அட்டாக்கினால் என்னுடைய வலதுகளை நான் இழந்து விட்டேன். அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை, அரவணைப்பதற்கும் யாரும் இல்லை. எங்க அப்பா ஒரு பெரிய குடிகாரன், குடியினால குடி வேதனை. அந்த எங்க அம்மா அடிச்சு சித்திரவதை செய்ததுனால சென்னை பட்டணத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்திற்கு நாங்கள் வந்தோம். எங்க மாமா வீட்டுக்கு வந்தா எங்க மாமா ஒரு சின்ன ஒரு குடிசையை கொடுத்தாங்க. அந்த குடிசையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். சாப்பாடு கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை வருவார், வெள்ளிக்கிழமை வருவார், 5 கிலோ அரிசியை வாங்கிட்டு காய்கறிகளை வாங்கிட்டு வருவார். ஆடி அசைந்து வருவார். வரும்பொழுது வயல்வெளியெல்லாம் போட்டு கூழும் சகதியுமாய் வரும். அரிசியெல்லாம் எல்லாமே ஒன்றுமே யூஸ் இல்லாத ஒரு பொருளாகிடும். வந்து வீட்டில் வந்து அடி அடி அடிப்பார், எங்கள் அம்மாவை அடிப்பார், எங்களை அடிப்பார். நாங்கள்லாம் ஓடிடுவோம். 3 நாளைக்கு நாங்கள் எங்கே இருப்போம் எங்களுக்கே தெரியாது. பயந்து பயந்து பயந்து வாழ்வோம். எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க, நாங்களுக்கு எங்களுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ வேதனை. அப்பான்னு ஒரு நாள் நாங்கள் கூப்பிட்டதில்லை. உண்மையை சொல்கிறேன், 16 வயசு வரை எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி தந்தது இல்லை. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வறுமை. எங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்ன ஸ்கூலில் தான் ஒருவேளை உணவு கிடைக்கும். அதுக்காக தான் போன தவிர படிப்புக்கும் எனக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை. படிப்பில் கவனம் செலுத்த முடியல. இந்த வறுமையின் கஷ்டங்களே எனக்கு வேதனையாக இருந்ததுனால படிப்பில் கவனம் செலுத்த முடியல. 10வது வரையும் படித்தேன். உண்மையை சொன்ன சொந்த பேர் எழுத தெரியாது. 10வதுல பரீட்சை எழுதினேன். ஆல் சப்ஜெக்டும் 37 மார்க்கு. இந்த 37 மார்க் வச்சு என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா 16 வயசுல கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்க. அம்மா வறுமையிலே சேர்த்துட்டாங்க. என்ன செய்வது? உண்மையை சொல்றேன், புளி இலைகளை சாப்பிடுவோம், பச்சை காய்கறிகளை சாப்பிடுவோம், பச்சை கீரைகளை சாப்பிடுவோம். பசியின் கொடுமை தாங்க முடியாது. இதுல சமுதாயத்தின் மத்தியில கொடுமை. சமுதாயம் நல்லா இருந்தா நம்மளை ஏற்றுக்கொள்ளும். ஆனா சமுதாயம் நம்ம கெட்டு போயிட்டோம்னா சமுதாயம் வெறுக்க ஆரம்பித்துருவாங்க. எங்க சொந்தங்கள்லாம் எங்களை வெறுக்க ஆரம்பிச்சு. நான் நடந்து வந்தவ சொல்லுவாங்க, தருத்திரம் பிடிச்ச வராம்பர், நீலாம் ஏண்டா வர, எங்கன்னா போய் சாக வேண்டியதானே சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல, கிழிஞ்சு போன சட்டையை போட்டு ஒரு லிங்கை கட்டிக்கிட்டு பைத்தியக்காரன் போல சுத்திரி. யாராவது கடைக்கு போக சொன்னாங்கன்னா கூழோ கஞ்சியோ கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பேன். சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன், சோகமான பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன். இப்படியே உருண்டோடி கொண்டிருந்தது. சென்னை பட்டணத்தில் போய் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஹோட்டலில் அந்த தட்டு கழுவுதுனால கைகள் எல்லாம் புண்களாக மாறிவிட்டது. அதுவும் செய்ய முடியல. வீட்டுக்கு வந்தால் யாரும், வீட்டில் வந்து யாரும் சேர்க்கல. என்ன நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி நீ ரொம்ப கஷ்டப்படுறியப்பா, நீ இப்போ ட்ரெயினில் போய் பிச்சை எடுத்து நிறைய பேர் உனக்கு பிச்சை போடுவாங்க. உலகம் அது தான், நல்லா இருந்தா நம்மளை பாருங்க. எனக்கு என்ன கொடுத்தாங்க? பிச்சைக்காரன்ற பதவியை கொடுத்துட்டாங்க. பிச்சை எடுப்பதை விட நான் சாவதே மேலேன்னு சொல்லி தான், தற்கொலைக்கு நேராக போகும்போது தான் நான் ஒன்று சொன்னேன், கடவுள் யார், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, கடவுள் இருந்தால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், கடவுளே கிடையாது. என் உள்ளம் சொல்லுது, இல்லை கடவுள் இருக்கார், கூப்பிடு. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 வாசிக்கிறோம், இந்த ஏழை அவரை நோக்கி கூப்பிட்டார், அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீக்கி அவனை ரட்சித்தார் என்று வாசி. நான் சொன்ன கடவுள் உண்மையான கடவுள் இருந்தா என்னை சந்திங்கன்னு சொன்னேன். இயேசு என்னோடு கூட பேசினார். ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாள் முதற் கொண்டு இந்த நாள் வரையிலும் என் ஜீவனை அவருக்கு நான் பணியமாக வைத்தேன். அவருக்காக வாழ்வதற்கும் சாவதற்கும் எதுக்கும் நான் ஒப்பு கொடுத்தேன். நான் அரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும்னு கேட்கல. ஆண்டவர், உமக்காக நான் சாதிக்கணும், உமக்காக நான் பெரிய காரியங்களை செய்யணும், இரத்த சாட்சியாய் சாகணும்னு சொல்லி தான் என்னுடைய வாஞ்சை தாகமாக இருந்தது. அந்த பக்தி வைராக்கியம்தான் என்னை மேலாக உயரத்தில் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையாக சொல்லுகிறேன், எந்த சமுதாயம் என்னை உயர்த்தல, எந்த மனுஷன் என்னை உயர்த்தல, தேவனே என்னை உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது க
கர்த்தர் சொன்ன, மகனே என்னுடைய ஊழியத்துக்கு அவனை தெரிந்து கொண்டேன் சொன்னான். நான் சொன்னேன், ஆண்டவரே நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் ஒரு பலவீனமானவன், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன், ஆனால் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, தகுதி இல்லாதவனை தான் நான் தகுதிப்படுத்துறவன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் உள்ள பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டேன், நான் உன தெரிந்து கொண்டேன், நான் உன தேசத்தின் கடைமனை மட்டும் கொண்டு போவேன், தேசத்தில் உன்னை பயன்படுத்துவேன் சொன்னார். ராஜாக்களுக்கு மத்தியில் கொண்டு போவேன் சொன்னார். ஆனா ஊழியத்துக்கு என்னை அழைத்த போது நான் ஒப்பு கொடுத்தேன். உண்மையை சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் பட்ட பாடுகளுக்கு அளவே சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு கொடுமை. பிளாட்பாரத்தில் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருப்பேன். என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க, என் ஊழியத்தை யாருமே என்னை கனப்படுத்த மாட்டாங்க. என்னுடைய குடும்பம் என்னை கைவிட்டது. ஊழியத்தை நம்பி வந்த நிறைய ஊழியக்காரங்க என்னை பார்த்த உடனே என் சூழ்நிலையை பார்த்து ஒதுங்கி விட்டார்கள். கிராமப்புறங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஆனால் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமாக தான் நினைத்தார்கள். ஒரு சின்ன பேக் எடுத்துக்கிட்டு ஒரு தெரு தெருவாக போய் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, தம்பி உன் நிலைமையே பரிதாபமாக எங்களுக்கு சொல்ல வேண்டியா, போ போன்னு சொல்லுவாங்க. தங்குவதற்கு இடம் கிடையாது. பிளாட்பாரம், சர்ச்சு வாசல், உங்களை போல தேவ பிள்ளைகள், நல்ல அன்புள்ள பிள்ளைகள் ஒரு நாள் ரெண்டு நாள் இடம் கொடுப்பாங்க தங்குறதுக்கு. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, தம்பி இங்கெல்லாம் இடம் கிடையாது, போயிடுப்பான்னு. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை உருண்டோடி கொண்டு. ஆனால் நம்பிக்கை இழந்து போகலை. என்னுடைய ஒரே ஒரு எண்ணம் என்னது, தீர்மானம் என்னது, அவருக்கு நான் சாகணும், ஊழியத்தில் நான் சாகணும், இயேசுவுக்காக நான் சாகணும், எப்படியாயிலும் சாகணும், சீக்கிரமாக நான் ஆண்டோட சமூகத்துக்கு போயிடணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்தது, குறிக்கோளாக இருந்தது. அந்த நிலையில் தான் தேவனை அதிகமாய் துதிக்க ஆரம்பித்தேன். தேவனை துதிக்க துதிக்க துதிக்க பாடல்களை தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, நிறைய பாடல்களை கொடுத்தார். ஏக்கச்சக்கமான பாடல்களை தேவன் கொடுத்தார். ஒவ்வொரு பாடலும் எனக்கு ஆறுதலாகவே மாறினது. என் அனுபவமே எனக்கு பாடலாக மாறி, என் வாழ்க்கை எனக்கு பாடலாக மாறினது. ஒரு முறை உதவாதவன் என்று தள்ளியது உலகம். ஹல்லேலூயா. அந்த பாடல்

வாழ்க்கையில எல்லாரும் என்னை உதாசனப்படுத்தினார்கள். கடைசியாக மிகவும் வேதனைப்பட்டவனாக ஆறுதல் அற்றவனாக சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த போது, ஆனா ஒரு சந்தோஷம், நான் பரலோகத்துக்கு போக போறேன்னு ஒரு சந்தோஷம், என்னால முடிஞ்ச ஊழியத்தை நான் செஞ்சேன்னு ஒரு திருப்தி. ஆனால் எங்க சாவது தெரியல, கண்கள் எல்லாம் உள்ளே போய்விட்டது, எலும்பன் தோலமாக மாறிவிட்டேன். கடைசி ஒரு தெரிந்தவருடைய வீட்டுக்கு நான் போனேன். அங்க போன உடனே மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டேன். அவர் விழுந்தவொடனே அவர் சொல்றாரு, இவர் நாளைக்கு இன்னைக்கே செத்துருவார் பொழுது, இவருடைய பாடி யார் எடுக்கிறது என்று சொல்லி என்னை எழுப்பினார்கள். 20 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. காடு போடுங்க நம்பி, 20 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது போன்னு சொல்லிட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியல. ஒரு சர்ச் வாசல் இருந்தாங்க, அப்படியே வந்து அங்க வாசல்ல உட்காந்து ஓன அலற, என்னை நேசிக்கிறதுக்கு உலகத்துல யாருமே கிடையாதா, யாருமே இல்லையே, ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு கஷ்டம் சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு பாடலை தேவன் கொடுத்தான். ஏ மைனர் தம்பி, ஏ மைனர். தேங்க்யூ ஜீசஸ்.

ஆண்டவரே, இந்த பாடல் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாடல். எனக்கு எப்பவுமே வாழ்க்கை தான் பாடல். நான் எந்த பாதையை கடந்து போகிறனோ அது பாடலாக மாறிவிடும். அது அழுது கொண்டே இந்த பாடல் வந்தது. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடியல ஆண்டவரே, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த போது ஆண்டவருடைய சத்தம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதளிக்காமல் என் வசனத்தை கை கொண்ட முடியாது, ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு பிறகு ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். சின்ன சின்ன இடங்களில் பாட ஆரம்பிக்கும் பொழுது பிசாசுகள் ஆல்ரெடி ஓட ஆரம்பிச்சது. பாட பாட நிறைய ஆரம்ப நாட்களில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு, அதுக்கப்புறம் வர்ஷிப் பண்ண கூப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு தேவன் எனக்கு நிறைய தேசங்களிலும் உலக நாடுகளிலும் தேவன் பயன்படுத்தி வருகிறார். எனக்கு திருமணம் ஆனது, எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை கருத்தர் கொடுத்தார். அவனுக்கு பின்னி சார்ல்ஸ் டோனி என்று பெயர் வைத்தேன். ஒரு நெழுப்புதல் வீரனாக வர வேண்டும் என்று எழுது பெயர் வைத்தேன். 2.5 வயசு இருக்கும், எப்பொழுது நல்லா பாடுவான். ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு சென்றிருந்த போது திடீர் என்று என் குழந்தை பயங்கரமான காய்ச்சல் வந்து விட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு போக என் மனைவி போன் பண்ணுறேன், குழந்தைக்கு பிக்ஸ் வந்துருச்சு, உடனே வாருங்க. அந்த காட்சி என்னால் பார்க்க முடியலை. ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். வெள்ளிக்கிழமை இரவு கொண்டு போகிறோம், சனிக்கிழமை டாக்டர் சொல்லிட்டாங்க உங்கள் குழந்தை செத்து போயிடுச்சு, பிரெயினுக்கு போகிற அத்தனை நரம்பம் கட் ஆகிடுச்சேன்னு சொல்லி. என்ன செய்வது, சனிக்கிழமை என் குழந்தை சேர்த்துடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்வதா அடக்கம் செய்வதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருக்கு தான் நம்ம மகிமை செலுத்தன்னு சொல்லி மருத்துவமனையில் என் குழந்தையை வைத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செஞ்சேன். கண்ணீரோடு கூட ஆராதனை செஞ்சேன். திங்கக்கிழமை என் குழந்தையுடைய பாடி கொண்டு வரது கூட எங்கிட்ட பணம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோ தேவ பிள்ளைகள், இந்த தேவ பிள்ளைகளை நேசிக்கிற பிள்ளைகள் கட்டினார்கள். என் அன்பு சகோதர சகோதரி, என் குழந்தையுடைய பாடி வீட்டுக்கு நான் கொண்டு வந்து பாடின பாடல் தான் இந்த பாடல், ஏ மேஜர் சார், டி டி டி டி மேஜர்.

இந்த பாடலை பாடி என் குழந்தையை வைத்து பாடின பாடல் அடக்கம் செய்தேன். வீட்டுக்கு வந்த டேடி டேடின்ற பிள்ளை காணோம், ரொம்ப வேதனை. ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே ஏன் செய்து சொல்றது கேட்கறதுக்கு நான் கேள்வி கேட்கறது நான் எந்த தகுதி இல்லை, இது ஏன் நடந்ததுன்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்ன, பரிமள தைலம் குப்பியில் இருக்கிற வரையும் வாசனை வீசாது மகனே, அந்த குப்பியை உடைச்ச எப்படி வாசனை வீசுமோ அதுபோல உன்னை நான் உடைத்திருக்கிறேன். அந்த வாசனை எப்படி, அதாவது குப்பியில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் கூட வாசனை வீசாது, குப்பியை உடைச்ச வாசனை வீசுவது போல என்னுடைய மகிமை நீ போய் நிற்கும் பொழுது அநேக ஜனங்களுக்கு, ஹல்லேலூயா, அநேக கட்டப்பட்ட ஜனங்கள், ஆறுதல் அற்ற ஜனங்களுக்கு என்னுடைய மகிமை அவர்களை சந்திக்கும், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அதற்காக தான் இதை அனுமதித்தேன் என்று சொன்னேன். நான் சொன்ன உடைய அடிமை என்று சொன்னேன். என்ன வந்தாலும் அதுக்கு பிறகு இரண்டாவது குழந்தையும் பிறந்த குழந்தை மரித்து போனது, டாக்டருடைய தவறான ஒரு செயலினால் மரித்து போனது. அதற்காகவும் நான் எதையும் பண்ணேன், எதை என்ன வந்தாலும் என்னதான் ஆனாலும் சொல்லி பாடிட்டேன்ல, ஆமேன்னு சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், சில சொல்லுவாங்க இவர் என்ன செஞ்சாரோ, பிள்ளைங்க இவ்வளவு போயிடுச்சு, அல்லேலூயா, என்ன வந்தாலும் பரவாயில்லை, எத்தனை சூழ்நிலை வந்தாலும். வேதம் சொல்ல தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம், எபிரேயர்ல வாசிக்க தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம், பட்டயத்தால் மாண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம், ஆனாலும் எழுப்புதல் அடைந்தார்கள். கட்டாயம் சொல்றேன், ஒரு பெரிய எழுப்புதல் கண்டிப்பா வரப்போகிறது, அல்ல இல்லையே சொல்லுமா. அதன் விளைவாக வந்த பாடல் தான் இதெல்லாம். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, பாசங்க பாட்டு கேட்டாவே எங்களுக்கு ஆழம் வருது, பாட்டு கேட்டா சந்தோஷம் வரணும், ஆனா இந்த பாட்டு கேட்டா என்ன வருதான், ஆழம் வருதுன்னு சொல்றாங்க. ஆழம் வந்துச்சுன்னா ஆறுதல் வருங்க, அழலையே சொல்லுங்களேன். இந்த அழை வந்து வேதனைப்படுத்துற அழல, ஆறுதலை கொண்டு வர அழை, அல்லேலூயா சொல்லுவோமா. அதுல பாட்டு கேட்ட நிறைய பேர், முஸ்லீம் கூட இந்து மக்கள் கூட எல்லாரும் இந்த பாட்டு கேட்கறாங்க. பாட்டு கேட்டு நேற்று கூட ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தோம், ரெண்டு பிள்ளைங்க வந்து, மாஸ்டர் உங்க பாட்டு எங்களுக்கு ரொம்ப உயிரா இருக்கும், ரொம்ப பிடிக்கும், எந்த சர்ச்சுக்குமா போறீங்க கேட்டேன். நாங்க சர்ச்சுக்கெல்லாம் போறது, நாங்கெல்லாம் நாங்க இந்து ஃபேமிலி பாஸ்டர், எங்க அப்பா சர்ச்சுக்கெல்லாம் விட மாட்டாங்க, நாங்க வீட்ல இருந்தே ஜெபம் பண்றோம், அல்லேலூயா அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். கொஞ்ச நஞ்சம் பாடுகள் அல்ல, அவ்வளோ பாடுகள். கீழே விழுந்து என்னுடைய ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு உடைந்து நாலு டிஸ்க் குலாப்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒரு டெட் பாடியை தந்து கழுதிட்டாங்க. நானும் அழறேன், என் மனைவி அழறோம். பிசாசு சொல்றான், ஏன்னா யாருக்குன்னு அவன் சொல்லிட்டான், நீ என் ராஜ்யத்துல ரொம்ப தலையிடுற, நீ இயேசுவை மகிமைப்படுத்துற, அதனால என் ராஜ்யம் அழிக்கப்படுது, அதனால உன்னை என்ன செய்யும், ஆனால் கீழே வந்து ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டலாம் உடஞ்சி போச்சு. பிசாசு வந்து சொல்றான், இதுதான் உனக்கு கடைசி படுக்கைன்னு சொன்னான். அந்த படுக்கையில விசுவாசம் தளர்ந்து போகல, இனிமேல தான் ஆரம்பம்னு சொன்னேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், இனிமேல் தான் ஆரம்பம்னு சொன்னேன், அல்லேலூயா. ஒரு பக்கம் சாவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறேன், ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் செயலிலிருந்து போய் டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் நானும் மனைவி ஓன் அலறோம், எங்களை தூக்கி நிறுத்துவதற்கு யாரும் இல்லை. மனைவி இரவு நேரத்தில் 8:30 பிரேயர் தொடங்குவாங்க, கிட்டத்தட்ட 12 வரையும் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவாங்க, என்னை சுத்தி சுத்தி அழுது கொண்டே ஜெபம், அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் கர்த்தரையும் கூட பேசினாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், அல்லேலூயா. அவன் ஜெபிக்க ஆரம்பித்த போது 10 எழுந்து நிற்க ஆரம்பிச்சேன், அல்லேலூயா சொல்லுவோமா. டிஸ்க் எப்படிதான் எங்க போய் செட் ஆச்சுன்னு எங்க தெரியல, அல்லேலூயா, எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு. 21 நிக்கிறேன்னா ஆண்டுடைய கிருபை, அல்லேலூயா சொல்லுவோமா, ஆமென். அப்ப வந்த பாடல் தான் இந்த பாடல், C-பா, அல்லேலூயா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே,

0: சொல்ல போனா பிரச்சனை மேல பிரச்சனை, வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை தான். ஆனா ஊழியத்துல அப்படியே வல்லமை வெளிப்படும். இல்லையா சொல்லுங்களேன், எங்களை அப்படியே தேவ பிரச்சனை அப்படி நிறம ஜனங்க ஆறுதல் அடிவாங்க, ஜனங்க விடுதலை ஆவாங்க. ஆனா நாங்க படுற பாடு அழிலியா சொல்லுவோமா? ஒரு நாள் ஊழியம் செஞ்சுட்டு வர்றேன், பிசா சவால் வர்றான், பாருன்னு அவன் என்ன செய்யறான் பாரு. கிட்னியில 8 ஸ்டோன் வந்துருச்சு, 10 mm, 12 mm, அப்படியே ஸ்டோன் இன்னும் செங்கல் மாதிரி வந்துருச்சு நிறைய, பில்டிங் கட்டுற மாதிரியா. வாயோ என்ன போராட்டம், போராடுறோம். அப்பதான் இந்த வசனம் லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம், ஒன்று உங்களை சேதப்பிதப்படுத்த மாட்டாதுன்னு அறிக்கைட்டு சோமனோம். டாக்டர் சொல்லிட்டாங்க ஆபரேஷன் வேற வழியே இல்லைன்னு. நாங்க சோமனோம், 3 நாட்களுக்குள்ள அந்த கல்லெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அல்லையே சொல்லுவோம், அல்லை ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவங்க எதுக்கு வந்தீங்க கேட்டாங்க. இல்லைங்க, கல் ஸ்டோன் பாமாயிடும், ஒன்னு கல்லு கூட இல்லை, தேடியும் காணாத இருப்பாய். அல்லையே சொல்லுவோம், எவ்வளவு போராட்டம், மன ரீதியாக சரீர ரீதியாக பொருளாதாரத்தை, ஏதாவது நம்மளுடைய பொருளாதாரத்தெல்லாம் அடைச்சு வைக்கிறது, நமக்கு முன்னேற முடியாத அப்படிக்கு எவ்வளவு தடை. ஆனாலும் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா, ஆமே சொல்லுவோமா. இன்னைக்கு லட்சோதி லட்ச மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்முடைய ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், பாடல் மூலம் லட்சோதி லட்சம் பல மில்லியன் மக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு பாத்திரம் உடைக்கப்படும் பொழுது அநேக பாத்திரங்களை உருவாக்க முடிகிறது. ஒரு ஜீவன் பணையம் வைக்கும் பொழுது அநேக ஜீவன் ரட்சனை செய்வதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். தங்கள் ஜீவனை பாராதபடிக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். நிச்சயமா நம்ம நிற்போம். ஆமே சொல்லுங்களேன், எந்த சூழ்நிலைக்காக விலை போகாதபடிக்கு, ஆமை விலை போகிற கிறிஸ்தவனாக, விலை போகிற ஊழியக்காரர், எந்த சூழ்நிலைக்காக உபதேசத்தை மாற்றி பேசுறவளா இருக்க கூடாது. கர்த்தருக்காக கடைசிவரை நிற்போம். அவர் உங்களுக்காக 7 மடங்கு அக்னியிலே உங்களுக்காக நிற்பார், சிங்க கபிலே நிற்பார். ஆமே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ராஜ்யத்தை உங்கள் கையில கொடுப்பார். ஆமே.
1: ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன்
2: ஃபார் வீடியோ கவரேஜ் அண்ட் எடிட்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங், ப்ரோமோ ஃபார் அட்வர்டைஸ்மென்ட், கிராஃபிக் டிசைன்,
1: கான்டாக்ட் 9042494996.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

சூழ்நிலையிலும் யார் உன்னை புரிந்து கொள்ளலானாலும் மனுஷன் பார்க்கும் வண்ணமாக உன்னை பார்க்காமல் உன் உள்ளத்தை பார்த்து உன்னை யாரெல்லாம் ஏளனமா நினைச்சாங்களோ அவங்க முன்பாக உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம் தானே. அவரின் மெய்ப்பர் என்று சொல்றவங்க இருந்தா கையை தட்டும் போது சொல்லுங்க, கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறா, நான் சாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தெய்வம், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஒரே ஒரு பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். நல்லா சொல்லுங்க, என்னுடைய தேவன் என்னையும் கைவிட மாட்டார், உன்னையும் கைவிட மாட்டார். கையை தட்டி ஒராமைன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம்.

சகோதரனான சகோதரன், உடைந்த உள்ளங்கள் எல்லாம் இப்ப தேற்றப்படுகிறது. Put your hand on somebody's shoulder. யாரா ஒரு தோல் மேல பாசத்தோடு கையை போட்டு சொல்லுங்க, நீ கலங்காத, திகையாத, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஏ, எவ்வளவு பேர் உன்னை என்னென்னமோ பண்ணாங்கல்ல, இன்னைக்கு நீ நிக்கிறல, இன்னைக்கு ஜெயிக்கிறல, கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கும்னு சொல்றவங்க கையை தட்டும் போது சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லிடுங்க பாக்கலாம். One last time.

பழைய பாடல் நம்ம நிறைய பாடியிருக்கிறோம். சாரா நவரோஜி அம்மா அவர்கள் பாடின பாடல், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி நான் யார பாடுவேன், இயேசையா உந்த அன்பு என் உள்ளம் பொங்குது, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி செய்தீர், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தாங்குகிறீர். சேர்ந்த நம்ம உற்சாகமா இதயபூர்வமாய் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடுவோமா. தேங்க்யூ.

வலது கை எல்லாரும் மேல உயர்த்தணும். பழைய ஒரு பாடல் உங்களை பார்த்து சொல்லும் போது இந்த வார்த்தையே உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். Let this song encourage you to take you to the destiny. நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை அவர் கைவிட மாட்டார். அந்த சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், நான் வானத்தில் ஏறினால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் கடையாந்திரங்களுக்கு போனா நீ அங்கேயும் இருக்கிறீர், நான் நரகத்திலேயே படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் என்னை தேடி வருகிறீர், உமக்கு மறைவாக நான் எங்க செல்வேன் பேச சொன்னார். நீயும் போக மனமாயிருந்தால் போ என்று சொன்ன போது பேதுரு சொன்னார், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன், நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் மட்டும்தானே உண்டு, உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன், உமோடு கூட இருப்பேன். வலது கை மேல உயர்த்தும் போது உங்களை பார்த்து பழைய பாடல் சின்ன

ஜீவனை உனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். உன் தாயின் கருவில் நீ உருவாக்கப்படும் போதே என் ஆண்டவர் உன்னை கண்டார், உன்னை தெரிந்து கொண்டார். இனி உன்னை விடமாட்டார். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சத்தம் கேட்கும், மகனேன்னு உன்னை கூப்பிடுவார். உன்னை கொண்டு போய் நிற்க வேண்டிய கரையில் உன்னை நிற்க செய்து அழகு பார்க்கிற வரைக்கும் உலகம் மாமிசம் பிசாசி எதுவும் அவர் அன்பை விட்டு உன்னை பிரிக்க முடியாது. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை தேடி வந்து உன்னை சந்திப்பார். கரங்களை தட்டி அந்த பழைய பாடல் ஒரு அடியை பாடுவோமா? ஆமென்.

கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வோமா? இயேசுவே, மூன்று முறை சத்தமா சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, say it loud, Jesus, hallelujah. எத்தனை பேருக்கு தெரியும் என் வேதம் என் இயேசுவை மிக அழகாய் வர்ணிக்கிறது. அவரை போல அழகுள்ளவர் யாருமே இல்லை. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவர் சாரோனின் ரோஜா, அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிகப்புமானவர், அவர் அழகும் சௌந்தர்யம் உள்ளவர், அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில் சொல்ல முடியும், நான் யாரை விட்டு கொடுத்தாலும் என் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன், அப்படி சொல்றாங்களா? கையை தட்டி பலத்தாமே சொல்லுங்க, இயேசுவே

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அதிலே உறுதி இல்லாதவர்களாய் காணப்படுகிறபடியினால சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் ஒருத்தர் இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிற பலவிதமான வஞ்சக ஆவிகளை அவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் பின்மாற்றத்தில் போகிறதுக்கு காரணம் ஆண்டவர் விட்டு கொஞ்ச தூரம் வந்து பிறகு ஆண்டவர் விட்டு போய்விடுவதற்கு ஊழியத்தினுடைய வாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியின் ஜீவியம் இல்லாதபடி இருப்பதற்கு காரணம் குன்றி காணப்படுகிறபடியினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் சற்று நேரம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் உண்மையான அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் சாத்தான் இன்றைக்கு அதிகமாக ஊழிய சுவாசத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பின்மாற்றத்தையும் கொண்டு வருவதற்கு அவன் உபயோகப்படுத்துகிறதான ஆயுதம் என்னவென்றால் பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சத்தியத்தை குறித்ததான இடரல்கள் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படும். அதற்கேற்றாற்போல் அநேகரை பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேகரை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் வந்து அவர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா, அது உண்மைதானா, அப்படி என்றால் என்ன அதற்கு ஆதாரம் இருக்கிறது, இப்படி கேட்பார்கள். அநேகருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாதபடினாலே அது குறித்த ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்கள், இன்னும் அநேகர் என்ன சொல்வார்கள், இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் ஒரு இகழ்ச்சியாக பேசுவார்கள், ஒரு கட்டுக்கதை என்று சொல்வார்கள். அதை கேட்டு அநேகர் அந்த சத்தியத்தின் மேல் இருக்கிற அந்த உறுதியை அவர்கள் இழந்து விடுவார்கள். இன்னும் அநேகர் இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்பாமல் அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு விதமான குழப்பமும் சந்தேகமும் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுதலின் சத்தியத்திலே நான் மிகவும் உறுதியாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிச்சர்ட் உம்பரான்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனை அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளிலே வைத்து அவரை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்களாம். சுவற்றோரமாய் வைத்து அவரை இயேசுவை போல நிற்க வைத்து ஆணி அடிக்கிறதும் அவரை சித்திரவதை பண்ணதும் பல விதங்களிலே சித்திரவதை பண்ணி இயேசு உயிர்த்தெழல நான் அதை நம்பலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று விட்டுறோம் என்றெல்லாம் அவரை வேதனைப்படுத்தினார்களாம். அப்போ அவர் தேம்பி தேம்பி அழுவாராம். அப்போ அவங்க சொல்லுவாங்களா, இவ்வளோ நீ வலின்னு கஷ்டப்படுறிய, அப்போது சொல்லிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாராம், நான் வலிக்காகவும் வேதனைக்காகவும் கஷ்டப்படவில்லை, நான் ஒருவேளை ஆண்டவர் மறுதளித்து விடுவேனோ என்கிற ஒரு எண்ணம் வருகிறது என்று சொல்லி அவர் என்ன செய்வாராம், மறுமை கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சு விடுவாராம். அந்த வலியிலும் அந்த வேதனையிலும் நிற்கக்கூட முடியாது. அதன் மத்தியில் அவர் ஜெபிப்பாராம், சத்தம் போட்டு ஜெபிப்பாராம், ஆண்டவரே என்னை அணு அணுவாக சித்திரை செய்தாலும் சரி, சித்திரவதை செய்தாலும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்று அவர் போராடுவாராம். எவ்வளோக்கு எவ்வளோ அவரை வேதனைப்படுத்தும பண்ணி பார்த்தார்கள்.
ஆனால் கடைசியிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களிலே இப்பொழுதெல்லாம் பலவிதமான தவறான செய்திகளை பரப்புவது, பொய்யான செய்திகளை பரப்புவது, அதையெல்லாம் சிலர் படித்துவிட்டு அதை அநேகர் நம்புவது, இது சிலர் செய்கிறதான பிசாசுடைய தந்திரமான செயல்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை பல மதத்தை சார்ந்தவர்கள், பல பிரிவை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த உயிர்த்தெழுதல் தான். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நீங்கள் வேதம் வாசிக்கிறது விருதா? இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்பிக்கை இழந்து காணப்பட்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி நாட்களிலே பெரிய பெரிய ராஜாக்கள் எகிப்து தேசத்திலே அங்கே அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற பெரிய பெரிய பிரமிடுகள் இருக்கிறது. அந்த பிரமிடுகளினுடைய அளவெல்லாம் பார்க்கும் பொழுது பல விஸ்தீரமான மைல்கணக்கான விஸ்தீரணங்கள் கொண்ட பிரமிடுகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். எதற்காக என்றால், அதற்குள்ளே போய் பார்த்தீர்களானால் அந்த சவத்தை அவர்கள் கந்தவர்க்கமிட்டு அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். என்றாவது ஒரு நாள் உயிர் வந்துடும், எழுந்து வர வேண்டும். வரும்பொழுது அவளுக்கு சாப்பாடு, அங்கே தேன் போன்ற பல காரியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புதைக்க மாட்டார்கள், அதுக்கு பேர் தான் பிரமிடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதை பார்க்கிறதற்கு போகிற அங்கே சுற்றுலா பயணிகள் மிக மிக சொற்பமான பேர் தான். அதை பார்க்கறதுல யாருக்குமே ஒரு சந்தோஷமே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள ஒரு செத்து போன பணம் தான் இருக்கு. ஆனால் இந்த உலகத்திலேயே ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிறது, சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கான பேர் போகிற ஒரே ஒரு இடம் எருசலேமில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. அல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கட்டடம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக தான் இருக்கும். ஒரு பெரிய கட்டடம்லாம் ஒன்றும் கிடையாது, அதை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன குகை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த குகையை போய் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அதில் வேற ஒன்றும் இருக்காது, ஹீஸ் ரிசன், ஹீஸ் நாட் ஹியர், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை. அந்த ஒரு வார்த்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. அல்லேலூயா. ஆம், இயேசு கல்லறையில் இல்லை என்கிற அந்த கல்லறை, அதாவது உலகத்திலே இருக்கிற எல்லா பெரிய பெரிய மெரினா பீச்சுக்கு போங்க, எல்லா கல்லறையும் மூடி தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள். இதுபோல் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறையும் போய் பாருங்கள், எல்லாம் மூடி மூடி டைட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஒரு கல்லறை தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே இயேசு இல்லை. அல்லேலூயா. அவரை கல்லறை அடைத்து வைக்க முடியாது, மரணம் அவரை அடைத்து வைக்க முடியாது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த கல்வார் சிலுவையிலே அடைந்த பாடுகளை பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த கேடு அடைந்தார். அவரை பார்க்கும் பொழுது அவரை பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அப்படிதான் அவர் காணப்பட்டார். சங்கீத புஸ்தகத்தில் 22வது சங்கீதத்தை நீங்கள் முழுவதும் வீட்டில் போய் படித்து பாருங்க.
ஆண்டவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை அது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இயேசுவை ஒரு மனிதனாகவே நீங்கள் பார்க்க முடியாது, வெறும் எலும்பு கூடு தான் பார்க்க முடியும். அதில் ஒரு வசனம் இருக்குது, என் எலும்புகளை எண்ணலாம் என்று போடப்பட்டு, என் எலும்புகளை என்ன செய்யலாம் அப்படி பார்த்தா எண்ணலாம், அவ்வளோ எலும்புங்க இருக்கும், எலும்பு தான் தெரியும். அந்த எலும்பு கூட எப்படி இருக்குமா, அந்த சங்கீத 22 அதை அவர்கள் பித்து போட்டிருப்பார்கள், உடைந்து போயிருக்கும், முகமெல்லாம் அப்படியே நொறுங்கி போயிருக்கும், நம்மால் பார்க்கவே முடியாது. உலகத்திலேயே 1000 பேர்களில் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அழகில் சிறந்தவர். ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுது அந்த முகம் வாடி போய் உடைந்து போய் நொறுங்கி போய் காணப்படுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாரினால் அடிக்கப்பட்டு அந்த தலையிலே வைத்த அந்த முள் முடி, ஒரு அந்த ஆழமான சாதாரண முள் இல்லை, அந்த முள்ளை வைத்து அவர்கள் அடிக்கும் பொழுது அது மூளையெல்லாம் பாய்ந்து சென்று கீழே போகும், அப்படிப்பட்டதான முட்கள். அதெல்லாம் வைத்து அடித்து பலவிதமான காயங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் எவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி யார்கிட்டையும் காமிக்கலை. அவர் முழுவதுமாக ஒரு சாதாரண மனுஷனை துன்புறுத்தும் பொழுது எப்படி அவன் விட்டு கொடுப்பானோ, மனுஷனை போல கூட இல்லை, ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஒரு ஆட்டு குட்டி. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி, முதல்ல இருந்தே அவருக்கு பெயர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கேடு அறைந்தார், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு சரித்திரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது விஞ்ஞானத்தின்படி ஆராய்ஞ்சு பார்த்து இது நடக்கவே நடக்க, எப்படி ஒரு மனுஷன் உயிர் போன பிறகு மறுபடியும் எப்படி உயிரோடு வந்தார் என்று விஞ்ஞானம் அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்காத காரியம், விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. ஆனால் தெரியுமா, இந்த தேதியில், இந்த நாளில், இந்த ஓய்வு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அவர் சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை யாரும் மறைக்க முடியாது, அது சரித்திரம், சரித்திரம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரித்திரம், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், அது எவ்வளோ மாற்றி பார்த்தாங்க, என்னென்னமோ செய்து, அந்த எபிரேய கேலண்டர், நிசான் மாதம், அந்த மாதம், நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மாதம், எல்லாத்தையும் சொல்லி எப்படியா இந்த இதை ஒழிச்சு கட்டணும்னு எவ்வளோ உலகமே பிரயாசப்பட்டால் கூட யாராலும் மாற்ற முடியல. அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தை ரெண்டாக பிளந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதை யாராலும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவராகிய இயேசு நமக்காக அடைந்த அந்த பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே அவர் அந்த கேடு அடைந்து தொங்கி அந்த 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்த பின்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவரை பார்ப்பதற்கு அவர்கள் ஸ்திரீகள் அங்கே கல்லறைக்கு போகிறார்கள், சீஷர்கள் போகிறார்கள், யாருக்குமே ஒரு சரியான தெளிவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டாருங்கிற நிச்சயம் அநேகருக்கு இல்லை. அல்லேலூயா. ஆம், உயிர் தெழுந்த உடனே ஆண்டவர் அதிகமாக வருத்தப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானால்,
இந்த சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்ளாமல் காணப்படுகிறார்களே என்று தான் ஆண்டவர் வருத்தப்பட்டார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல எம்மாவூருக்கு போய்கொண்டிருந்த 2 சீஷர்கள் அவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். 24 அதிகாரத்திலே 17 வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, சிலுவை பார்த்து உடையாத நெஞ்சங்கள், உருகாத கல்லான இருதயம் எதுவுமே இருக்க முடியாது, எல்லாம் உருகி போய்விடும். ஆம், இவர்கள் துக்கமுகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் அறியாத ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு மரித்தார். அது உண்மைதான். அல்லேலூயா. ஒரு சில மார்க்கத்தார் என்ன சொல்கிறாங்க, இயேசு மரிக்கலை அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு விதமான தந்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அங்கே அவர் மிக தெளிவாக சொல்கிறார். 18 வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், நான் மரிக்காம இல்லை, மரித்தேன். அல்லேலூயா. ஆனால் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன். ஹலேலூயா. ஹலேலூயா. சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மரணமாக இருந்தாலும் சரி, பாதாளமாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அதனால்தான் அவர் அதிபதி. என்ன அதிபதி? ஜீவாதிபதி. அல்லேலூயா. அவர் யாரு? ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆமேன். அதனால்தான் அவர் உயிர் தெழுந்தார். அவர் ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக ஆண்டவராகிய இயேசு லாசருடைய வீட்டிற்கு போகும் பொழுது, அங்கே அந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 11 அதிகாரத்தில், ஆம், உன் சகோதரன் என்ன செய்வான்? உயிர் தேடுவான் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்கிற, ஆமாண்டவரே, எனக்கு தெரியும், கடைசி நாளில் உயிர்த்தெழுதலின் நாளில் அவன் உயிர்த்தெழுவான், எனக்கு அது தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னார், கடைசி நாளில் இல்லை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன், ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்தான் ஜீவ ஊற்றுக்கு அதிபதி, ஜீவ தண்ணீருக்கு அதிபதி, ஜீவ வழிக்கு அதிபதி, ஜீவ மார்க்கத்துக்கு அதிபதி, ஜீவ அப்பத்துக்கு அதிபதி. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு அதிபதி. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுக்கு அதிபதி.
ஹலேலூயா. அவர் ஜீவாதிபதி. ஆமென். எல்லாத்தை விட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அந்த ஜீவாதிபதி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பாருங்க, மனுஷன் அவரை ஒரு ஆட்டை அடிக்கிறது போல் அடித்து, அவரை துன்புறுத்தி, அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து, அவரை வேதனைப்படுத்தி எவ்வளவோ செய்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால் அவருக்கு பேரே ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்குள்ளே வர முடியாது. அல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன, என்ன புஸ்தகம், வெளிப்படுத்த விசேஷம் 21 கடைசி வசனத்தை பாருங்க. ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவரின் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். அல்லேலூயா. ஆதார் கார்டில் உங்கள் பேர் இருக்கா, பத்திரமா வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இருக்கா, பத்திரமா வச்சுக்கோங்க. எல்லாத்துலையும் உங்கள் பேர் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அது எல்லாம் கல்லறைக்கு போகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது. அதுக்கப்புறமா உங்கள் பேர் எதுலக்கு தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் நிச்சயப்படுத்தி வச்சுக்கோங்க, எல்லாத்துலையும் என் பேர் இருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குதா, எத்தனை பேருக்கு அது நிச்சயம் இருக்குது? என்ன புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். ஜீவாதிபதி கையில் ஜீவ புஸ்தகம் இருக்கு. அல்லேலூயா. ரெண்டு வழி, ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. நீ மரண வழியில் போறியா, ஜீவ வழியில் போறியா? ஜீவ வழியில் போனால் ஜீவ புஸ்தகம் ஆண்டவர் கையில் இருக்கு. அந்த ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கணும். பரலோகத்துக்கு போகும்பொழுது உன் பேரை படிப்பாங்க. அல்லேலூயா. பேர் இல்லைன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அந்த காலத்தில் இந்த பரீட்சை, ஸ்கூல் எக்ஸாம் ஃபைனல் நடக்கும். நடக்கும்பொழுது எல்லாரும் போய் அங்கே, இப்போ இந்த காலம் மாதிரி இல்லை, போய் அங்கே நோட்டீஸ் போர்டில் பேரெல்லாம் போட்டிருப்பாங்க, அதை போய் பார்க்கணும். அதில் ஒரு பையன் சொன்னான், என் ஃப்ரெண்டு தானே, அங்கே போய் உன் பேரை பாரு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என் பேர் இருக்குதான்னு பாரு, இருக்குதா இல்லையான்னு மாத்திரம் சொல்லு அப்படின்னா. ஏன்பா நீயே வந்து பார்க்கலாமே அப்படின்னு. இல்லை இல்லை, நீ அங்கே பார்த்து இருக்குதா இல்லையான்னு நீ சொன்னினா சத்தமாக சொல்லு, எனக்கு அது கேட்கணும்னா. அப்போ எங்கே இருப்பேன் நீன்னு கேட்டேன். அல்லேலூயா. அவன் சொன்னான், அங்கே ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அந்த ஸ்கூல் அந்த ஏரி பக்கத்தில் இருந்துச்சு. அவன் சொன்னான், நீ அங்கேருந்து சத்தமாக உன் பேர் இல்லைன்னு சொன்னினா நான் உடனே என்ன செய்திருவேன், அந்த ஏரியில் குதிச்சிருவேன். பேர் இல்லைனா எதில் குதிச்சுவாரா? நிறைய பேர் தற்கொலை பண்ணிடலாம் சாகுறாங்க. அல்லேலூயா. எங்கே போய் எப்படி தற்கொலை பண்ணி செத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி இருந்தால் தான் நீ பரலோகம் போக முடியும், இல்லைனா வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு போகணும். நல்ல கவனிங்க. அப்போது என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அந்த ஜீவ மார்க்கத்தில் நான் நடக்கணும். ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பிறகு, அவர் நொறுக்கப்பட்ட பிறகு, அவர் உடைக்கப்பட்ட பிறகு, அவரை பார்க்கக்கூடிய ஒரு ரூபம் அவருக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது தான், பிரியமானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேகருக்கு தரிசனம் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த பின்பு மரியாள் பார்த்தாங்க, சீஷர்கள் பார்த்தார்கள், எல்லாரும் பார்த்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கும் பொழுது என்ன ஆச்சரியம்! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஆண்டவர் நிற்கும் பொழுது கூட என்ன ஆச்சரியம்! அவங்க நினைக்கவே இல்லை ஆண்டவராகிய இயேசு வந்திருக்கிறாருன்னு. இங்கே அந்த லூக்கா எழுதி இப்போ வாஸ்தவம், அதில் நம்ம என்ன வாஸ்தவம்னு கேட்டி, இந்த சீஷர்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு துக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களோடு உட்கார்ந்து அவர்கள் அப்பத்தை புசித்தார்கள். எல்லாம் ஆண்டவரை அவர்களை கண்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இவர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போய் இந்த சங்கதிகளை மற்ற சீஷர்களுக்கு அறிவிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 37 வசந்த படிங்க. என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. தொட்டு பாருங்க, அந்த விலாவை தொட்டுப்பார், காயத்தை தொட்டுப்பார். இது ஒரு ஆவி இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சீஷர்கள் அந்த காட்சியை பார்க்குறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க. காயங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அவருடைய பிரசன்னம் அவர்களுக்கு வெளிப்படும் பொழுது எப்படி வெளிப்பட்டார்னு கேட்டிங்கன்னா, மகிமையின் சரீரத்தோடு கூட அவர் சீஷர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. வெறும் ஒரு ஆவியாக அல்ல, அந்த உருவத்தை நல்லா பார்க்கலாம், தொடலாம். அதனால தான் அவங்க சந்தேகத்தை போக்குறதுக்காக என்ன செய்ய, அவங்களோட உட்கார்ந்து மீனை சாப்பிட்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கேன்னு சொன்னாரே யோவானுக்கு.

முதலாவது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் நம்ம வாசித்தோம், ஆண்டவர் ஸ்தோத்திரம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும். இதை அவர் சொல்லும் பொழுது அதுக்கு மேல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, நான் அவரை கண்டபோது, அல்லேலூயா, நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அல்லேலூயா. அப்போ தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஏன் செத்தவனை போல விழுந்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவில் அறையப்பட்ட பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு இந்த காட்சியை இவனுக்கு கொடுக்கும் பொழுது முகத்தை பார்க்கறான், சரீரத்தை பார்க்கறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாசிங்க, அதாவது மேலேருந்து வாசிங்க, பதிமூணாவது வசனத்தில் படிங்க. நல்லா கவனிங்க, நிறுத்தி வாசிங்க. 13வது வசனம் என்ன வாசிக்கிறீங்க? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். என்ன குமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷகுமாரன். அல்லேலூயா. இவர் மனுஷகுமாரனா தேவகுமாரனா? அல்லேலூயா. சொல்லுங்க. அவர் மனுஷனாக தான் வெளிப்பட்டார், அவர் மனுஷகுமாரன் தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் யாரு? தேவகுமாரன். அல்லேலூயா, ஆமென். ஆனால் பிசாசுக்கு எரிச்சல் என்னன்னா, நீ தேவகுமாரனா? நீ தேவகுமாரனே ஆனால், நீ தேவகுமாரனே ஆனால் என்று சவால் விட்டு கொண்டே இருந்தான். இல்லை இல்லை, நான் தான் தேவகுமாரன், ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. ஆனால் அவரை அடிக்கும் பொழுது, அந்த சிலுவையில் அவரை காயப்படுத்தும் பொழுது, அவர் முகத்தில் துப்பும் பொழுது, முள்முடி வச்சு அடிக்கும் பொழுது, எல்லாம் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போடும் பொழுது பரியாசத்தோடு காணப்பட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அப்படி, ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன்தான். சிலுவையில் அறைந்த பிறகு அவரை துன்புறுத்தினார்கள். கடைசியாக ஒரு போர் சேவகன் வந்து ஒரு ஈட்டி எடுத்து அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்துட்டாரான்னு பார்க்கறதுக்காக விழாவில் என்ன செய்தானா? குத்தினான். அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அல்லேலூயா. அப்ப அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். அல்லேலூயா. ஆண்டவர் வாய் திறந்து சொல்லல, நான் தேவகுமாரன் தான் சொல்லல. இதை நல்லா கவனிங்க. இது எதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்? நான் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இயேசு உடனே உடனே தண்டிக்கிறது இல்லை. அவர் அன்பானவர், பாவத்தை மன்னிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். ஆகவே இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்ன ஒன்னாலும் நம்ம தூஷிக்கலாம், என்ன ஒன்னாலும் பேசலாம், ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரம் வரும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த யோவான் காண்கிற இந்த காட்சியை கவனிங்க இப்பொழுது, படிங்க இப்பொழுது. எப்படி இருந்தது? வெண் பஞ்சை போல இருந்தது. அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சு? அக்கினி ஜுவாலை போல இருந்தது. அல்லேலூயா. இதே காட்சியை ஒருவேளை கல்வார் சிலுவையில் காண்பித்து இருந்திருப்பானால் எவனா கிட்ட வந்திருப்பானா? இல்ல. உயிர்த்தெழுந்த பிறகு கூட ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்திருக்கலாம்?

அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் போய் பார்த்தீங்களா யாருன்னு பார்த்தீங்களான்னு சொல்லி சவால் விட்டுருக்கலாம். அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை. அவரை குத்தினவர்களையோ அவரை பரியாசம் பண்ணினவர்களையோ யாரையும் அவர் பார்க்கல. அவர் பார்த்ததெல்லாம் அவருடைய சீஷர்கள் தான். ஹல்லேலூயா. அவருடைய சீஷர்களோடு தான் அவர் இருந்தார். அவருடைய சீஷர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை மாத்திரம் சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். ஏன்னா அவர் பரலோகத்துக்கு போகணும். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்னென்றால், இந்த மூன்று கேள்வி தான், ஏன் இவர் மனுஷனாக வந்தார், ஒன்று, ஏன் இவர் மரித்தார், ரெண்டு, சரி ஏன் இவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தை நேசிக்கிறார், பிள்ளைகளை நேசிக்கிறார், நம்ம மேலே அன்பு வச்சு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்புறம் ஏன் பரலோகத்துக்கு போனார், இங்கே இருந்துடலாமே, நம்ம மேலே ஆண்டவர் அன்பு வச்சுருந்தா நம்ம கூட இருந்திருக்கலாமே இங்கே உலகத்தில். இதுதான் அநேகருடைய கேள்வி. ஏன் வந்தார், ஏன் மரித்தார், அல்லேலூயா, ஆமென், ஏன் அவர் உயிரோடு எழுந்தார், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறதான பதில், ஏன் அவர் இந்த உலகத்தில் வந்து இப்படிப்பட்ட மரணத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அந்த மரணம் தேவனுடைய ஜனம் நமக்கு தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். பவுலப்பத்திரன் சொல்றாரு, இந்த மரணத்தை தினமும் நான் என் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன். மரணம், இயேசுவின் மரணம், அது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் கொலோசேயர் நிருபம் முதலாவது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு, அவர் மரித்ததுனாலே என்ன நடந்தது, அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு நிருபம் 9:14 வசனத்தை பாருங்க. தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஊழியம் செய்வதற்கு அல்லேலூயா. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாரும் பயந்து நடக்கக்கூடிய ஒன்று இருக்குமானால் அது மரணம்தான். அல்லேலூயா. ஆனால் அந்த மரணத்தை யாருமே ஜெயிச்சது கிடையாது. அல்லேலூயா. சில பேர் செத்த பிறகு திடீர்னு உயிர் வந்திருக்கிறதா நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உயிர் வந்துடும், அப்புறம் சில காலம் வாழ்வாங்க, மறுபடியும் செத்து போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார், இனி அவருக்கு மரணம் கிடையாது. அல்லேலூயா. இனி மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்திலே 25:8 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் மரணத்தை ஜெயமாக என்ன செய்வார், விழுங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, மரணத்தை அவர் என்ன செய்யறாரா, ஜெயமாக விழுங்குகிறார். எபிரேயருக்கு நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக தன்னுடைய மரணத்தினாலேயே சாத்தானை என்ன செய்தாராம். வாசிங்க, எபிரேயருக்கு நிருபம் யாவரையும்
விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆமே. இன்னும் அதுக்கு மேல், இன்னும் அதுக்கு மேல் வசனத்தை படிங்க. உடையவரானார், மரணத்துக்கும் மரணத்துக்கு அதிகாரியாகிய, நல்ல கவனிங்க எல்லாரும், மரணத்துக்கு அதிபதி அதிகாரி யாரு? பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவனை அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் மரணம், ஆண்டவரே நீங்க எங்களுக்காக மரிச்சீங்களேன்னு சொல்லி நம்ம அழறதில்லை. அவருடைய மரணத்தை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அது ஒரு வெற்றி, அது ஒரு ஜெயம். அல்லேலூயா. அது ஏன் தெரியுமா? அந்த சாத்தானை அவர் அழித்தார், சாத்தானை அவர் தோற்கடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையிலே அவர் தோல்வி அடையலை, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எப்படி அவர் வெற்றி சிறந்தார் அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். மறுபடியும் படிங்க பொழுது, கொலோசியர்கள் நிருபத்தில் 2 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 2 அதிகாரத்தை படிங்க. பதிமூணுலேருந்து படிங்க. கொலோசியர் 2:11. பெற்றீர்கள். கவனிங்க எல்லாரும், ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல். என்ன செயல்? தேவனுடைய செயல், செயல் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். மரித்தவர்களாயிருந்த உங்களையும், நல்ல கவனிங்க, அவரோட கூட உயிர்ப்பித்து, நல்ல கவனிங்க, உயிர்ப்பித்து மன்னித்து குலைத்து ஆணி அடித்து உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏன் மரித்தார்? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இவ்வளவு நாள் அடிமை பண்ணி வைத்திருந்த அந்த சாத்தானை தோற்கடித்து அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோள்களை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி அதிகாரத்தெல்லாம் தான் கையில் எடுத்துட்டார். அல்லேலூயா. பாருங்க, சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு பூமியில் அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு மனுஷன் செத்துட்டா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரிச்சிட்டா என்னன்னு போடுறாங்க? ரெஸ்ட் இன் பீஸ். இங்கே இவர் இளைப்பாறுகிறார், எல்லாரும் என்ன செய்கிறாரு? இளைப்பாறுகிறார்னு போடுவாங்க. உலகத்தார் என்ன போடுவாங்க? இங்கே இவர் தூங்கிட்டு இருக்கிறார்னு போடுவாங்க. ஏதாவது ஒன்று போடுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு தூங்கவும் இல்லை, இளைப்பாறவும் இல்லை, அவர் இன்னும் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறாரு? ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு. பூமிக்குரிய ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததினால் நமக்கு உண்டான சாக்கியம் ஒன்று, பிறகு
அவர் உயிரோடு எழுந்த பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிற சலாக்கியம் அதை விட பெருசு. ஹலேலூயா. அதுதான் இப்பொழுது வாஸ்தவம். அந்த ரெண்டு, அதாவது எபிரேயர் 2 அதிகாரத்தில் வாசிங்க இப்பொழுது மறுபடியும் அந்த 14 வசனத்தில். குலைத்து, அது இல்லை அது இல்லை அது இல்லை, கர்த்தர் விசுவாசம் எபிரேயர் 1 அதிகாரத்தில் சாத்தானை அவர் அழித்து, அந்த வசனத்தை படிங்க. மரணத்துக்கு அதிகாரியான ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். அப்புறம் அன்றியும் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக, நல்லா கவனிங்க எல்லாரும், இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற, அல்லேலூயா அல்லேலூயா. சில நேரத்தில் மனுஷனுக்கு வருகிற சோதனை வேதனையா இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. நடுராத்திரி 12 மணிக்கு, ஐயோ என்னால் வலி தாழ முடியல, அம்மா ஜோம் பண்ணுங்க, ஐயா ஜோம் பண்ணுங்க, அதை கேட்டு நானும் அம்மா ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சிட்டோம். இப்படியா ஒரு சோதனை வரும். ஏன்னா அவளுக்கு ஆதரவா யாருமே இல்லை, உதவி செய்ய கூட ஆள் இல்லை. பெரிய சோதனை. உடனே என்னுடைய மைண்ட்ல வந்த ஒரே வசனை தான், அந்த வலியை நான் பார்த்ததில்லை, ஆனால் அந்த வலியை ஏற்கனவே அனுபவித்தவர் இருக்கிறார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு. சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வல்லவர் வல்லவர். மரணத்தை ஜெயித்த வல்லவர், சாத்தானை ஜெயித்த வல்லவர். ஓ ஹல்லேலூயா. அவர் வல்லவர், உனக்கு உதவி செய்ய வல்லவர். என்ன சோதனையில கஷ்டப்படுற இப்போ, பயப்படாதீங்க. வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய தைரியம். என்ன வேணாலும் வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். என்ன வேணாலும் வரட்டும், நான் கலங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் எனக்கு யாராலும் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே அவர் ஒரு ரட்சகர், இந்த உலகத்திலே அவர் ஒரு மீட்பர், இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாடு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு நல்ல மேய்ப்பனாக தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்தார். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் ரட்சகர் மீட்பர் என்றெல்லாம் சொல்வதற்கு இல்லை, அவர் யாரா மாறிட்டாரு? அவர் பெரிய பிரதான ஆசாரியனாக போயிட்டார். அல்லேலூயா. எதுக்கு? இதுக்காக தான். நான் கூட யோசித்தேன், ஆண்டவரே நீங்கள் உயிர் தெரிஞ்சுட்டு எங்களோடையே இருந்து உலகத்திலே இருந்து எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கலாமே, எங்களை ஆசை வச்சுருக்கலாமே, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் நாங்கள் எவ்வளோ தைரியமாக இருந்திருப்போமே, நீங்கள் கூட இருந்திருந்தால் சவால் விட்டுருப்போமே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, இல்லை மகனே, நான் கூட தான் இருக்கிறேன், உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் நான் உங்க கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு அடையாளமாக கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. ஒன்று, எப்பொழுதும் நான் உங்களோடு இருக்கும்படியான ஒரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கிட்ட கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. அவர் எப்பயுமே உங்க கூடவே இருப்பார்.
வேறொரு தேற்றரவாளன். அல்லேலூயா, அல்லேலூயா, உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க நான் எங்கேயோ போயிட்டேன். இல்லை, வேறு உலகம் காணாது, உலகம் அவங்கள பார்க்காது. ஆனா உங்களுக்கு தெரியணும், உன் கூட அந்த தேற்றர் வாழ்ந்து இருந்து கொண்டே இருக்கு. என்ன, நான் போகிறபடியினால் அடுத்தது, நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் செய்த கிரிகளை தானும் செய்வான். அதை பார்க்கலும் பெரிய பெரிய கிரியைகளை செய்யறதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. தைரியமா செய்யுங்க. இல்ல ஆண்டவரே, பயமுறுத்துறாங்க ஆண்டவரே, இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் சொல்றாங்களே அப்படின்னு பொழுது, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே உங்க கையில ஒரு பெரிய லைசன்ஸ் கொடுத்துட்டேன், ஒரு பெரிய ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டேன் உங்க கையில. அதை காமிங்க. அது என்ன சர்டிபிகேட்டு? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10:18 அதை வாக்கு தத்துவ வசனத்தை பார்த்தீங்களா? எப்போதும் என் தலைமையிலே நான் உட்கார்ற இடத்துல, என்னுடைய ஆஃபீஸில் படுக்கிற இடத்துல, என் தலைமை எல்லா இடத்துலையும் அது இருக்கும், அந்த வாக்கு தத்துவ வசனம் இருக்கும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் இதோ சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தவில்லை, சேதப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? சர்பம் மாறி வராங்களா? தேள் வடிவத்தில் வராங்களா? வரட்டும், அவங்களெல்லாம் நீ மேற்கொள்வே ஒழிய அது உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இப்போ ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம். பரலோகத்திலே அவர் உனக்காக எனக்காக அவர் நுழைஞ்சிட்டார். அவர் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வழின்னு கேட்டீங்களா? எபிரேயர் நிருபம் 10 நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். படிங்க அந்த வசனத்தை. இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரை வழியாக புதிதும். அல்லேலூயா. என்னங்க? மாம்சத்தின் மாம்சமாகிய திரை, திரை. அல்லேலூயா. அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு பெரிய திரை இருக்குது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியை தவிர யாரும் உள்ள போக முடியாது. அல்லேலூயா. யாரும் அங்க போக முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, சரியா அந்த பஸ்கா பண்டிகையில எப்படி அந்த பஸ்கா பண்டிகை, அடுத்தது அசைவாட்டம் பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை வரிசையா வரும். அந்த ஒவ்வொரு பண்டிகையின் படி பிரதான ஆசாரியை வந்து இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறார், சாக போறாரு, ஜீவனை கொடுக்க போறாரு. அதே நேரத்தில் அங்கே ஆசாரி என்ன செய்யறான்? ஒரு ஆட்டை பலியிடுறான். எந்த நேரத்தில் அந்த ஆட்டை அவன் வெட்டுறானோ அதே நேரத்தில் சிலுவையில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவன் பிரிந்தது. அல்லேலூயா. அதே நேரத்தில் தேவாலயத்தின் சிறைச்சீலை மேலிருந்து கீழே ரெண்டாக கிழிந்தது. கீழிருந்து மேல இல்ல, மேலிருந்து கீழே. கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள், பூமி எங்கும் இருள் உண்டாயிற்று, சந்திரன் ரத்தமாய் மாறிற்று. இப்ப கூட இன்னைக்கு கூட நியூஸ் வந்திருக்கு, 17 சந்திரன் ரத்தமாய் மாறுமா? அல்லேலூயா. வருஷத்துல 3-4 சந்திரன் ரத்தமாய் மாறுது. அது என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சந்திரனையே ரத்தமாய் மாற்றி விட்டது. அல்லேலூயா.
தேங்க்யூ ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எதுக்காக? இனிமேல் நீ பழைய மனுஷன் அல்ல. பழைய மனுஷன் செத்து போயிட்டான். உனக்கு இப்பொழுது ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? புது ஜீவன் கொடுத்துட்டாரு. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் அங்க வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி என்று வாசிக்கிறோம். படிங்க யாராவது. ரோமருக்கு நிருபம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. அருமையான கர்த்தர், எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க பெரிய சாக்கியம், கஷ்டப்படுறியா, துன்பப்படுறியா, உன் பிரச்சனை என்ன, ஐயோ யாரை கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடலாமா, இவங்களை கூப்பிடலாமா, எங்க சொல்லலாம், கலங்காதே, தைரியமா இரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த மார்க்கத்தை இப்பொழுது படிங்க. எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரத்தில் சீக்கிரமா படிங்க. புதிதும் ஜீவனுமான, புதிதும் எல்லாம் சொல்லுங்க, புதிதும் ஜீவனுமான எல்லாம் சொல்லுங்க, புதிதும். அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், அல்லேலூயா. என்ன, எங்கேயாவது பைபிளில் மதம் போட்டுக்குதோ பார்த்தீங்களா? கிறிஸ்தவ மதம் போட்டிருக்கா? எங்கேயுமே போட்டிருக்காது. மதம் கிடையாது. நம்மலாம் மதம் பிடிச்சவங்க இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம். என்ன மார்க்கம்? ஜீவ மார்க்கம், புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஜீவ மார்க்கம் எதுக்காக? இப்ப படிங்க அடுத்த வசனம். ரத்தத்தினாலே என்ன உண்டாயிருக்குது? அல்லேலூயா. நீ பயப்படாத, தைரியமாயிருங்க. இனிமேல் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் உயிர்த்தெழுந்துட்டு பூமியில அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப பரலோகத்தில் அவருடைய ஊழியத்தை தொடர்கிறார். பரலோகத்தில் அவர் செய்கிற மிக முக்கியமான ஒரு ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உனக்காக எனக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐயா எனக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்கன்னு கேட்குறீங்கல்ல, நான் ஒருவேளை ஜோம் பண்ணாம தூங்கிடலாம். உனக்காக ஜோம் பண்றேன்னு சொல்லவங்க கூட தூங்கிடுவாங்க. ஆனா ரோமருக்கு எழுதி நிருபம் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்க. ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, நமக்காக. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. கரங்களை தட்டுங்க உற்சாகமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஊழியம் பாருங்க. ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி உன்னை தூக்கி எடுத்து அவனை அவரோடு கூட உட்கார வைத்து உனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்த பிறகு இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தர் வருகையில் நாம் காணப்படும் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற
ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நாம் அனுபவிக்கிற சில கஷ்டங்கள், அல்லேலூயா அல்லேலூயா, அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க பொழுது எபிரேயர்கள் நிருபம் 4:14 வசனத்திலிருந்து படிங்க. எப்படி போனாரு அல்லே பாருங்க, உட்காருங்க. இந்த பெரிய பெரிய மண்ட கர்வம் பிடிச்சவனுங்க சொல்கிறாங்க இல்லையா, இயேசு உண்மையாகவே உயிர் தெழுந்தாரா, உண்மையாகவே பண்ணாங்களா, இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல. அதுக்காக தான் பைபிளில் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தெளிவாக போட்டிருக்கோம். எங்கேயோ கொண்டு போய் வைக்கல ஆண்டவர். என்ன, ஆண்டவராக இயேசு மரித்த உடனே அவருடைய சரீரத்தை அரிமத்தியா ஊரான யோசேப்பு போய் கேட்டு வாங்கி தனக்காக ஒரு அழகான கல்லறை, புது கல்லறை வச்சிருந்தார் அவர். இனிமேல் எனக்கு எதுக்கே அந்த கல்லறை, என் ஆண்டவருக்கு இந்த கல்லறைன்னு சொல்லி அந்த கல்லறையில் கொண்டு போய், அல்லேலூயா. அது கூட சாட்சி யார் தெரியுமா, அந்த மெல்லிய வஸ்திரங்களை சுற்றினது கந்தவர்க்கம் இடுவதற்கு கூட இருந்தது நிக்கோதேமோ. ரெண்டு பேரும் சேர்ந்தா வச்சாங்க, அவங்க ரெண்டு பேருடைய பேரும் சரித்திரத்தில் இருக்குது, யாரும் மறைக்க முடியாது, ஏதோ ஒளிச்சு செய்யல எதுவுமே, எல்லாருடைய பார்வையில். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் போய் ஆண்டவரை தேடி கல்லறைக்கு ஓடும்பொழுது கூட கரெக்டா அந்த கல்லறைக்கு போறாங்க, வந்து பாருங்க இதான் ஆண்டவரை வச்ச கல்லறை தான், வந்து பாருங்க. பார்த்தாங்க ஆண்டவர் இல்லை, சிலைகள் சுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் போய் நான் ப்ரூவ் பண்றாரு, என் விழாவில் கை போட்டு பாருங்க, என்னுடைய காயங்களை தொட்டு பாருங்க என்று. இப்பொழுது அந்த எம்மாவூர் சீஷரோடு பேசின பின்பு அவர்களை ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது எல்லாரும் பார்க்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, குறுக்கு வழியிலையோ இங்கேயோ அங்கேயோ ஆண்டவர் போய் எங்கேயும் ஒளியில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார், பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார், பாதாளத்தை போய் பிரசங்கம் பண்ணிட்டு மறுபடியும் பூமிக்கு வந்தார், எல்லாருக்குத்தான் தரிசனத்தை கொடுத்தார். பிறகு மறுபடியும் அவர் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகிறார். எதுக்காக எதுக்காக? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உனக்காக எனக்காக ஆண்டவர் அந்த நித்திய மீட்பை சம்பாதித்து கொடுத்து விட்டார். ஆனால் உனக்காக எனக்காக அவர் செய்கிற ஒரு ஊழியம், பரிந்து பேச வேண்டிய ஒரு ஊழியம். அல்லேலூயா ஆமென். அதை தான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். 1 யோவானில் நீங்கள் வாசிக்கலாம், 2:1 எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் படிக்கலாம். நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இப்ப பாருங்க, எபிரேயர்கள் நிருபம் 4:15 படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசா நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற, அல்லேலூயா. ஏயா எப்ப பாரு இயேசு இயேசு இயேசுன்னு ரோடெல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, ஏன் இப்படி, ஏன் வேற எதுவும் இல்லையா, இயேசு மாத்திரம் தான் ஆண்டவரா உங்களுக்கு அப்படின்னு சில பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. நான் எல்லார்கிட்டையும், என் கூட வாக்குவாதம் பண்ணவங்க எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டேன், இல்லைப்பா வேற யாராவது இருந்தால் சொல்லுங்க, ஏன் இவர் இல்லையா அவர் இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு எல்லாம் சொல்லுவாங்க, வருஷா சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன வாஸ்தவம், பாவம் இல்லாத ஒரு ஆள் இல்லையா, பாவம் இல்லாத ஒரு ஆள் காமியா பார்க்கலாம்,
பாவிகளுக்காக வந்தார், பாவத்தை சுமந்தார். ஆனால் அவரோ பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அல்லேலூயா, பாவம் இல்லாதவர். இப்படிப்பட்ட ஆசாரி தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. உன்னை பார்த்து காப்பி அடிச்சு நானும் பாவம் செய்யற மாதிரி நீ எப்படி பாவம் செய்யாத மாதிரி நான் செய்யணுமா? என் இயேசு பாவம் இல்லாதவர். ஆமென். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 4:16 வசனத்தை படிங்க. 16, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. இனிமேல் நம்முடைய வேலை இதுதாங்க. ஏனென்றால் நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆசாரியர் என்றால், அவர் செய்கிற ஒரு ஊழியம் ஒரு மத்தியஸ்தர் என்று சொல்லுகிற ஒரு ஊழியம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு ஏன் அவசர அவசரமாக போனார்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, அவர் பிரதான ஆசாரியராக இருப்பதற்காக. ரெண்டு, அவர் மத்தியஸ்தராக இருப்பதற்காக. எபிரேயருக்கு நிருபம் 8:2 சிந்த பாருங்க. பிரதான ஆசாரியரே நமக்கு உண்டு. இப்போ இல்லை, இப்போ வந்து அடுத்த வசனம் இதை படிங்க. இவரோ, அல்லேலூயா, இவரோ 6 பசனம், விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ, முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. இவர் எப்படிங்க ஆசாரியர் ஆனாரு? எபிரேயர் 7:17 வசனம் சீக்கிரம் படிங்க. எபிரேயர் 7:17. ஆமென். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசா. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்னாரே, அந்த ஜீவன் அழியாத ஜீவன், அந்த ஜீவன் நித்திய ஜீவன், அந்த ஜீவன் இயேசுவினுடைய ஜீவன். அல்லேலூயா. இதோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என் உடம்புல பலம் இல்லை, என் உடம்புல சக்தி இல்லை, என் உடம்புல ஒன்றும் இல்லை. நான் ஒன்று மேன்மை பாராட்ட வேணுமானால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எனக்குள்ளே ஒன்று இருக்கிறது, அவருடைய ஜீவன். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் மோதிரம் இந்த பேஸ்லெட்டு இது அதெல்லாம் போடுறதில்ல. அதை ஜனங்க வந்து அந்த நகையை தான் பார்ப்பாங்களே ஒழிய, இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். என்கிட்ட என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத, உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, அது அழியாத ஜீவன். தேவனுடைய பிள்ளையே, இந்த அழியாத ஜீவன் உனக்குள்ள இருக்கும் வரைக்கும் உனக்கு இருக்கிற ஒரு பெரிய சிலாக்கி என்ன கவனிங்க, இது ஒரு கதை அல்ல. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியம், உடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து செல்லுகிறதானே போராட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நமக்காக ஜீவன் தந்த இயேசு. இன்றைக்கு பரலோகத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஊழியம் எபிரேயர் 7:24 வசனம், இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். ம் ம் ம்
வேண்டுதல் செய்யும்படிக்கு, அல்லேலூயா, வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை, அல்லேலூயா. என்னங்க நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு மாசம் பொறுத்து போய் பார்த்தா அந்த அட்ரஸ் கொடுத்த இடத்துல அட்ரஸே இருக்காது. நாங்கள் சீட்டு கட்டினோம்யா, அங்கே போய் பார்த்தா ஆளே இல்லை. இப்படி ஃபோன் பண்ணாங்க, அங்கே போனால் யாரும் இல்லை. இப்படி மனுஷர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், மாறிடுறாங்க, பொய் சொல்றாங்க. இவரோ மாறி போகாதவர், பர்மனன்ட். உனக்காக எப்பொழுதும், எப்பொழுதும் குறிப்பிட்ட டைம் கிடையாது, எனி டைம் உயிரோடு இருக்கிறவராகையால், எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் எங்களை எப்படி ரட்சிக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, முற்றுமுடிய. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எப்படி ரட்சிப்பாரு? முற்றுமுடிய, முற்றுமுடிய. அல்லேலூயா. ஏனென்றால் 26 வசனத்தை படிங்க, பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர், இவ்விதமான பிரதாசார ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக பிரதான ஆசாரியராக மாத்திரமல்ல, அவர் மத்தியஸ்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். 12:24 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் என்ன பண்றார் பாருங்க. ஆபேல் கொலை செய்யப்பட்ட பிறகு அவனுடைய ரத்தம், என் சகோதரனை கொண்டுட்டான், கொண்டுட்டான், கொண்டுட்டான்னு அது பழிவாங்கு, பழிவாங்குன்னு கேட்குது அந்த ரத்தம். ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன சொல்றான் பாருங்க. புது உடன்படிக்கையின் மத்தியராகிய இயேசுவனிடத்திற்கும், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய, அல்லேலூயா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்காக எனக்காக முன்னாலே போயிருக்கிறார் பரலோகத்துக்கு. எதற்காக வென்றால், இந்த மத்தியஸ்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக. அவர் ஒரு ஜீவாதிபதியாக உனக்காக எனக்காக அந்த மாம்சத்தின் வழியாக, திரையின் வழியாக அவருடைய இரத்தத்தை உனக்காக எனக்காக அவர் அனுப்பியிருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை சுத்தம் செய்கிற இரத்தம். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் ஜீவ வசனம், அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிதானே, இப்படிப்பட்டதானே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உண்டானது மாத்திரமல்ல, நமக்காக வேண்டுதல் செய்வது மாத்திரமல்ல, அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் இப்பொழுது உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் நன்மை செய்கிறார். இப்ப இங்க வாசம் என்ன வாசம்? ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இயேசு இங்க இருக்கணுமா, பரலோகத்தில் இருக்கணுமா? பரலோகத்தில் இருந்தால் தான் உனக்கும் எனக்கும் நிறைய நன்மை வரப்போகிறது. அதுக்காக தான் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரலோகத்துக்கு போறது மாத்திரமல்லாமல் அவரோடு கூட நம்மையும் உயிர்ப்பித்திருக்கிறபடியினாலே, அல்லேலூயா, அவர் அந்த ஆவி நமக்குள்ளே இப்பொழுது வாசம் பண்ணுகிறபடினாலே, அது எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் ஆவியாய் நமக்குள்ளே இருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 8:11 வசனம் தேவா படிங்க. ஆவி இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய, எல்லாம் சொல்லுங்க, 3 முறை சொல்லுங்க, எனக்குள்ளே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி
வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை